நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இன்று சக வருடம் 1948 பாத்திரபாத மாதம் 27 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 18 நாள். நேரம் இப்பொழுது 5:56. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

காரைக்கால் பன்மலை 100.3 இனி கேட்கலாம் குரலோசை. பணிவுடையன் இன்சொலநாதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. இனியவை கூறல் என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குடற்பாவிற்கான விளக்கம் மு வரதராசனார் அவர்கள் உரையிலிருந்து. வணக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவோனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலனாகும், மற்றைய அணிகள் அணிகள் அல்ல. பணிவுடையன் இன்சொலநாதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. குரலோசை கேட்டோம். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனை மருந்தியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் சி.எம். திவ்யசாந்தி அவர்கள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் உமா குமாரசாமி அவர்கள் படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் பங்கு பெறும் தளிர் கே சந்தியா. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:35 காலை காம்போ, 8:05 காந்தி அஞ்சலி, 8:15 துள்ளி வரும் பாட்டு, 8:30 வைக்கிங் பனி.

0: பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9 மணிக்கு பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள். 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 10:05 சிந்தனை அரங்கம் அறியாமையை அகற்றும் விளக்கு என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11 மணிக்கு வணக்கம் தோழி. 12 மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர். 12:55 பன்னிசை ஆலந்தான் என தொடங்கும் பாடல் பாடியவர் திருவிடை மருதூர் சிவசா நடராஜன் அவர்கள். 1 மணிக்கு தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம் லாபகரமான நன்னீர் மீன் வளர்ப்பு சிக்கல் வேளாண் அறிவியல் நிலைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வி செந்தில்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 3 மணிக்கு LSC. 4 மணிக்கு ஊரும் உறவும் ஆக்கூர் முக்குட்டு அன்னப்பன்பேட்டை ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயில் அருகிலிருந்து நேரலையாக உலாவரும். 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் ஊரும் உறவும் மாலை 5 மணிக்கு திரையிசை. 5:30 விளக்கேற்றும் வேளை. 6 மணிக்கு பன்னிசை முந்து தமிழ் என தொடங்கும் பாடல் பாடியவர் கிருபானந்த வாரியார். 6:20 நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல்லமது வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள். 6:45 இசைத்தூரிகை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின் உழவரங்கம். மண்ணின் மனம் சொல்லும் தமிழர் வேளாண்மை மயிலாடுதுறை மாவட்டம் நரசிங்கநத்தம் ஜெய ஞான பிரகாசம் அவர்களுடன் நேர்முகம். 8 மணிக்கு காற்றில் வரும் கானம். 9 மணிக்கு ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வன்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லமுது வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10 மணிக்கு இரவு மலரும். 11 மணிக்கு காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இன்று ஒலிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள். 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் சிட்டுக்கு ஒரு பாட்டு. 9:00 கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். அதனையடுத்து இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: This is Akashvani. The news read by Neena Arakel. Prime Minister Narendra Modi has positioned India as globally reliable semiconductor manufacturing hub amid weaponization of supply chains. He said the world is looking for new and trusted manufacturing destinations and the country is steadily preparing itself to meet this need. He highlighted that India's growth in critical industries will strengthen global supply chains and create new opportunities amid evolving supply chain challenges around the globe. The Prime Minister stated this while inaugurating 5th edition of Semicon India at Yashobhoomi in New Delhi yesterday.
2: भारत हर वो कदम उठा रहा है जो हमें सेमीकंडक्टर इंडस्ट्री का एक प्रीफर्ड डेस्टिनेशन बनाए. भारत मदर ऑफ डेमोक्रेसी है. ऐसा देश जब एक क्रिटिकल इंडस्ट्री में सफल होता है तो इससे पूरी दुनिया की सप्लाई चेन को ताकत मिलती है. और आज जब सप्लाई चेन वेपनाइज हो रही है तब तो इसकी महत्ता बहुत बढ़ जाती. भारत में हो रहे इस डेवलपमेंट को हमें इस बड़े नजरिए से भी देखना है. भारत की एक्सपीरियंस आपके सामने और भारत में बन रहे नए अवसर आपका स्वागत करने के लिए तैयार है.
1: The Election Commission of India has asked the two rival factions of the All India Trinamool Congress

0: AITC not to use the party name and flowers and grass symbol during the ensuing assembly by-elections in West Bengal. In its interim order, the commission has asked them to submit the names of their groups by which they may be recognized by commission by 11 a.m. today. The commission gave its interim order after hearing the leaders of the two factions of the party led by Mamata Banerjee and Arup Roy. The National Testing Agency, NTA, has released the final answer keys for the UGC NET June 2026 examination conducted in three subjects, English, Commerce and Sociology. The keys have been made available on the official website ugcnet.nta.nic.in. The examination was held on 9th and 10th of this month at 454 centres across 272 cities in the country. External Affairs Ministry has notified the Passports Amendment Rules 2026, amending the Passport Rules 1980. The amendment provides that an ordinary passport with 36 pages issued to a child under 15 years of age will be valid for 5 years or until they turn 18 years of age, whichever is earlier. Hindustan Aeronautics Limited will hand over light combat aircraft Tejas final operational clearance twin-seater trainers and HTT-40 basic trainer aircraft to the Indian Air Force in Bengaluru today. It will also hand over Dhruv Next Generation helicopters to Pawan Hans Limited, a public sector undertaking. The ceremony will be attended by Defence Minister Rajnath Singh and Minister of Civil Aviation Ram Mohan Naidu. The Defence Ministry said that induction of these platforms is another step towards strengthening the indigenous capabilities and reducing dependence on foreign sources. The BJP launched a month-long nationwide Seva Sankalp Abhiyan yesterday to mark Prime Minister Narendra Modi's 76th birthday. The campaign focuses on highlighting his commitment to public service and encouraging people, particularly the youth, to undertake acts of service. The drive also marks 25 years of Mr. Modi taking oath as Chief Minister of Gujarat on October 7, 2001. It will continue till 17th of next month. India said that it will take all necessary steps to protect its economic interests and ensure energy security. The External Affairs Ministry said the country remains firmly committed to ensuring energy security for its 140 crore people and will continue to do so through diversified sourcing and the basis of evolving market dynamics. In men's cricket, India crushed Afghanistan by 127 runs in the third T20 international to complete a 3-0 series sweep in New Delhi last night. And that is the end of this news bulletin.
1: Akashvani, Neram 6 mani 10 nimidam.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க உணவும் உணர்வும் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் உமா குமாரசுவாமி அவர்கள்.
3: மன்னர் கிருஷ்ணதேவராயன் அரண்மனை. தன் பரிவாரங்கள் சூழ அமர்ந்திருக்கின்றார். ஆனால் நிதானமாக வருகின்றான் தென்னாலிராமன். என்ன தென்னாலிராமா, சாப்பாட்டு முடிக்க இவ்வளவு நேரமா? சரியான சாப்பாட்டு ராமன் தான் என்று எரிச்சலுடன் மன்னன் பேச, தென்னாலிராமனுக்கு வந்ததே அப்படி ஒரு கோபம். அரசே, தென்னாலிராமன் என்ற எனது பெயரை மறந்து விட்டீர்கள். எப்போதும் என்னை சாப்பாட்டு ராமன் என்றுதான் அழைக்கிறீர்கள். இந்த இதற்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும். சாப்பிடுவது என்ன அவ்வளவு பெரிய தவறா, அல்லது சாப்பிடுவது என்ன அவ்வளவு எளிய செயலா என்கின்றான். ஆமாமாம், சாப்பிடுவது பெரிய வித்தைதான், விடுவிடு என்று அரசன் சொன்னதும் தென்னாலிராமன் விடவில்லை. அரசே, ஆயக்கலைகள் 64 உண்ணுவதும் ஒரு மிகப்பெரிய கலை. அப்படி உண்பவன் பெரிய கலைஞன். அதற்கெல்லாம் தனியாக ஒரு ரசனை வேண்டும். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், சாப்பிடுவது பெரிய கலை என்று நான் நிரூபித்து காட்டுகிறேன் என்று அவன் சவால் விட மன்னனும் அதற்கு ஒத்துக்கொள்கின்றான். மறுநாளே அரண்மனையில் ஒரு பெரிய விருந்து தடபுடலாக ஏற்பாடு செய்யப்பட்டது. ஊர் மக்கள் அனைவரையும் விருந்துண்ணு அழைத்து வந்தார்கள். கரும்பு தின்ன கூலியா அரண்மனையில் விருந்தென்றால் கேட்கவா வேண்டும்? வயிறார உண்டு மனமாற வாழ்த்தியவர்களை தனித்தனியாக அழைத்து

0: விருந்து எப்படி இருந்தது என்று தென்னாலிராமன் கேட்கின்றான். இப்படி ஒரு விருந்தை கண்டதுமில்லை, உண்டதுமில்லை. இது எங்கள் பூர்வ ஜென்ம புண்ணியம் என்று புகழ்ந்தவளுக்கு நடுவில் ஒருவன் மட்டும் சற்று தயங்கி நிற்பதை கண்டான் ராமன். விருந்தை பற்றி அவனது கருத்தை கேட்கின்றான். ஐயா, எல்லா பதார்த்தங்களும் சுவையோ சுவை, அருமையோ அருமை, ஆனால் சாரத்தில் மட்டும் சிறு சாம்பல் மனம் வீசியது என்கின்றான். தென்னாலிராமனுக்கு ஒரு மகிழ்ச்சி. இவன் தான் நான் தேடுகின்ற அந்த சரியான சாப்பாட்டு ராமன் என்று அறிந்து கொண்டவன் கையோடு அவனை மன்னன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினான். சாதத்தில் சாம்பல் மனம் வீசுவதாக இவன் கூறுகிறான். அரசே, இதை என்னவென்று விசாரியுங்கள் என்று கூற விசாரணையும் தொடங்கியது. சாம்பல் மனம் வீச காரணம் என்னவென்று தெரிய தலைமை சமையல்காரர் சொல்கின்றார். ஐயா, அரிசி வியாபாரி கொண்டு வந்து கொடுத்தான், நான் சமைத்தேன். இதில் என்னுடைய தவறு எதுவும் இல்லை என்று சொல்ல அரசன் அந்த அரிசி வியாபாரியை வர சொல்கின்றான். அவர் வருகின்றார். அரசே, என்னுடைய வயலானது சுடுகாட்டுக்கு அருகாமையில் உள்ளது. அங்கிருந்து சாம்பல் கரைந்த நீரானது என் வயலில் பாய்கின்றது. ஒருவேளை அதனால் அங்கு விளைந்த அரிசியில் சாம்பல் மணக்கிறதோ என்னவோ என்று அவன் கூற, நெல்லின் உமி நீங்கி அரிசியாக்கி அரிசியும் கழுவி உலையிலிட்டு வேக வைத்து சோறானத பின்னும் நெய்யும் பருப்பும் காய்கறி கூட்டும் கலந்து உண்ணும்கையில் கூட அந்த சாம்பல் மணத்தை உணர்வது என்பது எவ்வளவு நுட்பமான ஒரு ரசனை உள்ளவனால் மட்டும்தானே முடியும். அவன்தானே சரியான சாப்பாட்டு ராமன் என்று தென்னாலிராமன் விளக்க மன்னனும் சிந்திக்கின்றான். ஆம், உண்பதும் ஒரு அற்புதமான நுண்கலைதான். இவ்வளவு நாளும் அந்த அரிசியை உண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு அது தெரியவில்லை. இவன் கண்டுபிடித்து விட்டானே, அப்போ உண்ணுவதும் ஒரு கலைதான் என்று அரசன் ஏற்றுக்கொள்கிறான். ராமனை பாராட்டினான். எந்திரமயமாகி போன வாழ்வில் உணவும் உண்ணும் முறையும் கூட எந்திர கதியில்தான். பணிக்கு செல்லும் வீடுகளில் பெரும்பாலும் காலை உணர்வு தவிர்க்கப்படுகின்றது. அப்படியே உண்டாலும் அவசர கதியில் போகிற போக்கில் அல்லது நின்று கொண்டே இரண்டு வாய் அள்ளி போட்டுக் கொள்வதுதான் இன்றைய யதார்த்த நிலை. இறந்து குடித்தாலும் இருந்து குடி என்பதெல்லாம் மறந்தே போய்விட்ட பழமொழி. சுவைகருதி சாப்பிடும் உணவானது உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகவே இருக்கிறது. அங்கெங்கெனாதபடி ஊரெங்கும் சாலைகளின் இரு மருங்கிலும் இரவு நேர சிற்றுண்டி சாலைகள், துரித உணவகங்கள். அங்கே நின்ற அமர்ந்த நடந்த கோலங்களில் உணவை அள்ளி விழுங்கும் மக்கள். இந்த அவலக்காட்சியை காண்கையில் உள்ளம் பதறுகின்றது. ஏதோ ஒரு நாள் ஒருவேளை ஒரு மாற்றத்திற்காக பொழுதுபோக்குக்காக வெளியே சென்று உண்பதில் தவறில்லை. அதுவே பழகிவிடாமல் பழக்கமாகிவிடாமல் பார்த்துக் கொள்வது நமது கடமை. சுவர் இருந்தால்தான் சித்திரம். உடல் நலம் பேணி சுவையானது மட்டுமல்ல சத்தானதும் சுகாதாரமான உணவையும் உண்ண வேண்டும். உணவே மருந்து என்பதை மறந்தால் பின்னர் மருந்தே உணவாகிவிடும். விழிப்புணர்வு தேவை.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் உமா குமாரசுவாமி அவர்கள்.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 6:15. இசை பாமாலை கொண்டு இறைவனை ஆராதிக்கும் இது பக்தி மாலை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வருகிறது பி. சுசிலா பாடிய பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலையில் இனி தொடர்ந்து கேட்கலாம் பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல்.

காரைக்கால் பண்பலையின் 100.3 இணைந்திருக்கிறோம். பக்தி மாலையில் நிறைவாக நாம் கேட்கலாம் நாகூர் ஈயம் ஹனிஃபா பாடிய பாடல்.

அருள் மழையை பொழிய வேண்டுமையா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டுமையா. அருள் மழையை பொழிய வேண்டுமா.

காற்றலையில் இதுவரை பக்தி மனம் வீசி சென்றது காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலை. காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் ONGC காவேரி அசட்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ்.
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: ஒரு கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட் காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: உழவர்களுக்கு
7: சுபாக்கா, சுபாக்கா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா?
8: வா பூங்கொடி. இப்படி பொதுவா கேட்டா என்ன சொல்றது, எவ்வளவோ விஷயங்கள் கேள்விப்படுறேன்.
7: அட, நம்ம செல்வியக்கா இருக்காங்கல்ல, அவங்க தோட்டத்துல காய்கறி சாகுபடி பண்ணிருக்காங்க. அதுலயும் வித்தியாசமா சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்தல போட்டிருக்காங்களாமே.
8: அப்படியா என்று சொல்லவே இல்லையாக்கா.
7: நீங்க எங்கக்கா நம்ம ஊர்ல இருக்கீங்க, அடிக்கடி பயிற்சி இல்ல சந்திக்கு போயிடுறீங்க, உங்களை பார்க்கவே முடிய மாட்டேங்குது இப்போலாம்.
8: நீ சொல்றதும் சரிதான் பூங்கொடி. வெளியில இந்த மாதிரி நாலு இடம் போயிட்டு வந்தாதான் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது. கடைசியில பாரு, நம்ம உள்ளூர்லயே சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க, அது தெரியல எனக்கு.
7: செல்வியக்கா, சொட்டு நீர் பாசனம் போட்டது வேணா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா சொட்டு நீர் பாசனம் பத்தியும் அதனால கிடைக்கிற நன்மைகள் பத்தியும் உங்களுக்கு தெரியும்னு எனக்கு நல்லாவே தெரியும்க்கா.
8: இப்ப என்ன பூங்கொடி, உனக்கு சொட்டு நீர் பாசனத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா?
7: ஆமா சுபாக்கா.
8: பூங்கொடி நல்லா தெரிஞ்சுக்கோ, மத்த நீர் பாசன முறைகளை விட சொட்டு நீர் மூலமா பாசனம் செஞ்சோம்னா பல நன்மைகள் இருக்கு. அதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா, பாசன நீரை சேமிக்கலாம்.
7: சரி, இது எப்படிக்கா சாத்தியமாகும்?
8: அது எப்படின்னா பூங்கொடி, இப்ப பயிரிட்டு இருக்க பரப்பளவுல 30-40% மட்டும்தான் பாசனத்துல பயன்பெறும். மத்த இடங்கள்ல பாசன நீர் வீணாதானே போகுது, அது இதனால தடுக்கப்படுது. நீரோட பயன்பாட்டு திறன் அதிகரிக்கிறதுனால விளைச்சலும் கண்டிப்பா கிடைக்கும்.
7: சரி சுபாக்கா, இந்த சொட்டு நீர் பாசனம் மூலமாவே உரங்களுமே கலந்து கொடுக்கலாம்னு சொல்றாங்களே, அது என்ன?

0: உண்மையா?
1: உண்மைதான் பொங்கொடி. சொட்டு நீர் பாசனம் மூலமா நீர்ல கரையக்கூடிய திரவ உரங்களை இந்த வெஞ்சுரி பிளஞ்சர் இந்த மாதிரி நீர் ஏற்றும் கருவிகள் உதவியோட பாசன நீர்ல கலந்து வேர் பகுதிக்கே நேரடியா கொடுத்துடலாம். இன்னும் சொல்ல போனா இந்த பயிருக்கு இவ்வளவு உரங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு இருக்குல்ல, அந்த உர தேவை கூட 25% இதனால குறையும்.
0: ஏன் சுபாகா, நம்ம பகுதியில எல்லாம் உப்பு நீர் தான், நம்ம பகுதியிலுமே இதை பயன்படுத்தலாமா?
1: மத்த பாசன முறைகள்ல பயன்படுத்த முடியாத உப்பு நீரை கூட இந்த சொட்டு நீர் பாசன முறையில சுலபமா பயன்படுத்தலாம். சொட்டு நீர் பாசனத்துல மிக குறைஞ்ச அளவுல நீண்ட நேரம் நீர் பாய்ச்சப்படுறதுனால நீர்ல கரைஞ்சிருக்க இந்த உப்புலாம் நீர் ஈரப்பகுதியோட வெளி சுவற்றுக்கு தள்ளப்படுது. இதனால இந்த உப்புலாம் பயிரோட அழுத்தத்தையோ சவ்வூட அழுத்தத்தையோ பாதிக்கிறது இல்ல.
0: ஏ சுபாக்கா, இந்த சொட்டு நீர் பாசனம் எல்லா மண்ரகத்துக்கும் ஏத்துதா?
1: மணற்பாங்கான பகுதி, மழை குறைவான பகுதி, சரிவான பகுதி, பாசன முறையில பயிர் சாகுபடி பண்ணவே முடியாது அப்படிங்கிற பகுதி, இந்த மாதிரி எல்லா நிலங்களுக்குமே இந்த சொட்டு நீர் பாசனம் சிறந்த முறை. சாகுபடி பரப்புல 30-40% மட்டும்தான் இந்த சொட்டு நீர் பாசனத்தால ஈரமாக்கப்படுது இல்லையா?
0: ஆமா.
1: அப்போ களையோட வளர்ச்சியும் கட்டுப்படுத்தப்படுதுல்ல?
0: ஆமால, ஈரப்பதம் இருந்தா தானே களைகளும் வளரும்.
1: கரெக்டா புரிஞ்சுக்கிட்டிய. இதனால களை எடுக்கிற செலவு கூட குறைவாகும் பொங்கடி. இன்னும் சொல்ல போனா இந்த முறையை பயன்படுத்துறதுனால மேற்பாசன முறைக்கு தேவைப்படுற அளவை சமன் செய்யவும், இந்த வரப்பு பாசன வாய்க்கால் இதெல்லாம் அமைக்கிறதுக்கு தேவை இல்லாததுனாலும் ஆட்கள் தேவை குறையறதோட மட்டும் இல்லாம சாகுபடிக்கு கிடைக்கிற நிலப்பரப்பும் அதிகமாகுது.
0: ஓ, இதுல இவ்வளவு சிறப்பு இருக்காக்கா? நான் கூட இதை சாதாரணமா நினைச்சிட்டேன். நீங்க சொல்றத பார்த்தா சாகுபடிக்கு உண்டான செலவே குறைக்கும் போல இருக்கு.
1: ஆமா பூங்கொடி, நம்ம செல்வியக்கா சரியான பாசன முறையை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த முறை அவங்க எப்படி செய்யறாங்கன்னு பாத்துட்டு அடுத்த முறை நம்ம வயல்லையும் இதே மாதிரி அமைச்சிடலாம்.
0: பண்ணிடுவோம்.
2: கேட்டது உழவர்களுக்கு.

0: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்று பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 1ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட்.
1: ஒஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒஎன்ஜிசி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ்.
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
3: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இனி நாம் கேட்கலாம் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்ல முது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
5: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
6: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ்.
7: வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
8: வணக்கம். மனிதம், இன்றைய உலகம் பரபரப்பானது. தான், தன் வாழ்க்கை, தன் குடும்பம், தன் சுகம் என்று சுயநலத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஊருடன் ஒத்து வாழ் என்பார்கள் நம் முன்னோர்கள். யார் உதவியுமின்றி எல்லோராலும் எப்போதும் வாழ முடியுமா? திருடர்களிடம், கொடிய விலங்குகளிடம் மாட்டிக்கொள்ளும் போது, நாம் ஆற்றில், கடலில் குளிக்கும் போது நீந்தி கரையேற போராடுகிறோம். மற்றவர்களின் உதவியை நிச்சயம் எதிர்பார்ப்போம். அப்போது எந்த பிரதிபலனும் பாராமல் முன்பின் அறியாதவர்களாக இருந்தாலும் உதவ ஓடி வருகிறார்களே அவர்கள்.

0: மனித ரூபத்தில் வந்த தெய்வங்கள். அந்த மனிதர்தான் தெய்வம் மாதிரி வந்து என்னை காப்பாற்றினார் என்று மற்றவரிடம் சொல்வோம் இல்லையா? நாமும் மனிதநேயத்தோடு இயன்ற அளவில் உதவி செய்ய முயற்சிக்க வேண்டும். உறவுகளும் சுற்றத்தாரும் மட்டும் நாம் பேண வேண்டியவர்கள் இல்லை. அயலாருக்கும் மனிதநேயம் கொண்டு உதவிட வேண்டும் என்பதை ஔவையின் மூதுரை பாடலில் விளக்குகிறார். உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டா, உடன் பிறந்தே கொல்லும் வியாதி, உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணி தீர்க்கும், அம்மருந்து போல்வாரும் உண்டு என அப்பாடலில் அனைவரையும் நேசையுங்கள் என்று உறவாக கொள்ளுங்கள் என்றும் அவை விளக்குகிறாள். அன்னை தெரசாவை பற்றி நாம் அறியாமல் இருக்க முடியாது. மனிதநேயம் கொண்டு மக்கள் சேவைக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட பெண் தெய்வம் அவள். அவர் சேவையில் நெகிழ்ச்சியான சம்பவமாக கூறப்படுவது, ஒருமுறை ஆதரவற்றோர்களுக்காக தெரசா நிதி கேட்டு வீடு வீடாக கடை கடையாக படியேறி நிதி திரட்டி கொண்டிருக்கும் போது ஒரு கடைவாசலில் நின்று அந்த கடைக்காரரிடம் நிதி கேட்கிறாள். ஆத்திரமடைந்த கடைக்காரர் எச்சிலை அவர் மீது உமிழ்கிறார். தெரசா, எந்த மன வருத்தமும் இன்றி எனக்கு கொடுத்ததை நான் முகமலர்த்தியோடு பெற்றுக் கொள்கிறேன். அந்த ஏழை குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்ததை கொடுங்கள் என்று இயல்பாக கேட்கவும் ஆடி போய்விட்டார் கடைக்காரர். உடனே தன் தவறுக்கு வருந்தி தெரசாவுக்கு உதவியும் செய்கிறார். வெளிநாட்டைச் சேர்ந்த அவர் தன்னலமற்ற சேவை புரிய நம் இந்தியாவை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் பாரத பூமி பண்பாடறிந்த பூமி, புண்ணிய பூமி என்பதால் தானே. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை, பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை என்ற குறளில் வள்ளுவர் அறவழியில் வாழ்வதன் பலன்களை அழகாக கூறுகிறார். இதற்கு சான்றுகள் எதுவும் தேவையில்லை. எனவே நாமும் அறவழியில் தர்மத்தின் பாதையில் அறம் செய்து வாழ வேண்டும் என்பதே இதிலிருந்து நாம் பெறும் நீதி. நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் இணை வழங்கிய இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்கலூர் எண்ணெய்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
5: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
6: பூமெக்ஸ் வெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: நேர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க.
1: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
7: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தே.
8: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
1: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
8: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
1: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
8: மாலை 6 மணிக்கும்
1: இன்னிசையாய் உலாவரும்
8: பன்னிசை.
2: தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை ஏஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்.

0: மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். அந்நிய முதலீடுகளால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தால் அதனை வரவேற்பதாக தேமுதிக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 127 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமரின் முத்ரா திட்ட பயனாளிகளுடன் அவர் கலந்துரையாடினார். கடந்த 2015 தொடங்கப்பட்ட இத்திட்டம் சிறு தொழில் முனைவோர்கள் பிணையில்லா வங்கிக் கடன் பெறுவதற்கு வழிவகுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடன்களை உரிய நேரத்தில் திருப்பி செலுத்தியதன் மூலம் பயனாளிகள் கூடுதல் கடனுதவிகளை பெறுவதற்கும் அதற்கான தகுதி நிலையை வலுப்படுத்துவதற்கும் வங்கிகளிடம் நம்பகத்தன்மையை உருவாக்குவதற்கும் உதவிடும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதிலும் இருந்து 200க்கும் மேற்பட்ட முத்ரா திட்ட பயனாளிகள் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கான கட்டண விகிதம் வெளிநாடுகளின் அழுத்தத்தின் காரணமாகவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதி சேவைகள் துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது என்றும் அடிப்படை ஆதாரமற்றது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னணு பரிவர்த்தனைகளில் நாட்டின் நிதிசார் கட்டமைப்பை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையாகவே இந்த கட்டண விகித அறிவிப்பு அமைந்துள்ளது என்று அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. பணப்பரிவர்த்தனைகளுக்கு வலுவான மாற்று முறைகளாக ரூபே, டெபிட், கிரெடிட் அட்டைகளின் பயன்பாட்டை அரசு மக்களிடையே ஊக்குவித்து வருவதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. அதிக மதிப்பிலான குறிப்பிட்ட பரிவர்த்தனைகளுக்கு கட்டண விகிதம் சிறு நிறுவனங்கள் யுபிஐ பரிவர்த்தனைகளில் கூடுதல் சந்தை வாய்ப்புகளை பெறுவதற்கு வழிவகுக்கும் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஏழைகளின் நலனை கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளின் காரணமாக 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்க்கையை போற்றும் வகையில் சென்னையில் உள்ள தூர்தர்ஷன் தொலைக்காட்சி வளாகத்தில் நடைபெற்ற ஆசீர்வாத தீபம் ஏற்றும் சிறப்பு நிகழ்ச்சியில் அவர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு செயல்படுத்தியுள்ள எண்ணற்ற திட்டங்களை பட்டியலிட்டார். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாமின் கனவை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான திட்டங்களை பிரதமர் முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். உலகின் மிக விரைவாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்று அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினைமுகன் குவாட்ரா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எரிசக்தி நுகர்வில் 3வது பெரிய நாடாக இந்தியா உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிசக்தி பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மலிவு விலை, சந்தை நிலவரங்கள் மற்றும் வணிக ரீதியான சாத்தியக்கூறுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்தியாவின் எரிபொருளுக்கான கொள்முதல் முடிவுகள் மேற்கொள்ளப்படுவதாக திரு வினைமுகன் குவாட்ரா கூறியுள்ளார். அந்நிய முதலீடுகளால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தால் அதனை தேமுதிக வரவேற்கும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொழில் முதலீடுக்கான மாநிலம் பயனடைய வேண்டும் என்பதே தங்களது கோரிக்கையாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். தேர்தலின் போது வேட்பாளர்கள் தவறான தகவல்கள் அளித்திருந்தால் அதுகுறித்து தேர்தல் ஆணையம் பரிசீலித்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் நிலவி வரும் மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று

0: இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சட்டத்திற்குட்பட்டு ஜனநாயக ரீதியில் கருத்து தெரிவிக்க மாநில அரசு அனுமதிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். வலைதளங்களில் கண்ணியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தினார். நீலகிரி கோவை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், வட தமிழகம் உள்ளிட்ட ஏனைய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. நெல்லை பாளையங்கோட்டை பகுதியில் பலத்த சூறாவளி காற்றுடன் நேற்று மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் நேற்று பெய்த மழை காரணமாக மரங்கள் வேருடன் சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சத்ராஞ்சபுரம் என்ற கிராமத்தில் காற்றுடன் பெய்த மழையால் 20 வருடம் பழமையான மரம் வேருடன் சாய்ந்தது. இதனால் ஆந்திர மாநிலத்துக்கு செல்ல வேண்டிய 20 மேற்பட்ட கிராம மக்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. மேலும் இதே கிராமத்தில் 2 மின்சார கம்பங்கள் காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக உடைந்து கீழே விழுந்தது. இதன் காரணமாக 1000 மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் இல்லாமல் 4 மணி நேரம் பாதிக்கப்பட்டனர். மாவட்ட நிர்வாகம் சார்பில் மரங்களையும் மின்சார கம்பங்களையும் சரிபடுத்தும் பணியில் துரிதமாக ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
0: இருவரிச் செய்திகள். நியூயார்க்கில் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள ஐநா பொதுச்சபை உயர்நிலைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஈரான் அதிபர், வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்ட அந்நாட்டின் உயரதிகாரிகளுக்கு அமெரிக்கா விசா வழங்கியுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டங்களை தொடர்ந்து கண்காணிக்க அதிகாரம் அளிக்கும் ஐநா சபையின் தீர்மானத்திற்கு எதிராக ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகள் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி வாக்களித்துள்ளன. பிரேசில் நாட்டில் அதிபர் தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் முக்கிய நலத்திட்டத்தின் பயன்களை 15% அளவிற்கு அதிகரிப்பதற்கான அரசாணையில் அந்நாட்டு அதிபர் திரு லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா கையெழுத்திட்டுள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் கட்சி பெயரையோ அல்லது சின்னத்தையோ பயன்படுத்த வேண்டாம் என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் இரு பிரிவுகளுக்கும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. திருத்தி அமைக்கப்பட்டுள்ள பாஸ்போர்ட் விதிமுறைகளை வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் குடும்ப அட்டைகளில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களின் ஆதார் விவரங்களை உறுதி செய்யும் வகையில் கைரேகை கண் கருவிழி பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஸ்ட்ராபெரி நடவு செய்யும் விவசாயிகளுக்கு தேசிய தோட்டக்கலை திட்டத்தின் கீழ் ஏக்கர் ஒன்றுக்கு 32,000 ரூபாய் வீதம் மானியம் வழங்கப்படவுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்தரமேரூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் 2,53,00,000 ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப் பணிகளை மாநில அமைச்சர் திரு தென்னரசு தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கிராமப்புற வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் 50% மானிய தொகையுடன் கூடிய நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தப்படவுள்ளதாக ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தாராபுரத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய வாகன தணிக்கையின் போது 1,40,00,000 மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 127 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 221 ரன் எடுத்தது. இதனடுத்து 222 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஆப்கானிஸ்தான் 14.1 ஓவரில் 94 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். அந்நிய முதலீடுகளால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தால் அதனை வரவேற்பதாக தேமுதிக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 127 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 6:55. நேயர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், லீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மேலணி குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநய ட்ரேடிங்ஸ்.
2: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநய ட்ரேடிங், மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
3: சூப்பர் ஃபென்சிங் எங்க தம்பி வாங்குன?
2: மேலணிக்குடி அபிநயா ட்ரேடிங்ஸ்லனே மைக்கான் கம்பி SAT ஃபென்சிங் உற்பத்தி விலைக்கே தர்றாங்க. ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணிக்குடி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
4: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல் இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசந்தழி நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேட்போமா? கண்மணின்னு ஒரு சிறுமி தினமும் பள்ளிக்கு பேருந்தில் தான் போவாளாம். ஒரு நாள் அவள் பள்ளிக்கு போகிறப்போ வழக்கமா கண்மணி ஏறுற பேருந்து அன்னைக்கு வரலையாம். அதனால கண்மணி வேறொரு பேருந்துல பயணம் செய்ய ஆரம்பித்தாலாம். அப்போ அந்த பேருந்து பயணத்துல கண்மணி பக்கத்துல ஒரு புதிய நண்பரும் கிடைச்சாங்களாம். ஆனா அவங்க சோகமா அமர்ந்திருந்தத கவனிச்சாலாம் கண்மணி. கண்மணி உடனே ஒரு புன்னகையோட, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அந்த பக்கத்து சீட்ல உட்கார்ந்து இருக்கிற அந்த பெண்மணி கிட்ட கேட்டாலாம் கண்மணி. சிறுமியான கண்மணியோட புன்னகை அவங்களுடைய சோகமான பாவனையை மாற்றி அவர்களுடைய நாளையே மகிழ்ச்சியா மாற்றினுச்சா. இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு புன்னகை கூட ஒருவரின் மனதை மாற்றும் என்பது. வணக்கம் நேர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
5: வணக்கம்.
4: உங்க பேர் என்ன?
5: கே சந்தியா.
4: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
5: பருத்தியூர்ல இருந்து வரேன்.
4: சரிங்க பாப்பா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
5: திருக்குறள், திருக்குறளோட பொருளும் சொல்ல போறேன்.
4: எங்க சொல்லுங்களேன்.
5: கேடில் விச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடல மற்றவர் எவை பொருள், கல்வி ஒன்று அறிவற்ற செல்வமாகும் ஆகிய

0: நானே பசுப்பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரன நீரும் இனி என்ன என்பன் என்னும் தமிழை என்னுயிர் என்பன் கண்டி புயற்சி கவிஞர் பாரதிதாசன்.
1: சரிங்க பாப்பா, நீங்க சூப்பரா தமிழின் இனிமை பத்தி பாட்டு பாடிருக்கீங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? பாரதிதாசன் யார் அவங்க?
0: விடுதலை போறதுக்காக தம் பாடல் மூலமா புரட்சி ஏற்படுத்துறனால இவங்க புரட்சி கவிஞர் பாரதிதாசன் என மக்களால போற்றப்பட்டாங்க.
1: சரிங்க பாப்பா, சூப்பரா சொன்னீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரியவரான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: கலெக்டர்.
1: கலெக்டராக்கு என்ன பண்ண போறீங்க?
0: மக்களுக்கு சேவை செய்ய நான் ஆசைப்படுகிறேன்.
1: சரிங்க பாப்பா, நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த மாவட்ட ஆட்சியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
0: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களில் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மேலனிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ்.
5: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம். ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் மேலணி குழி நீண்ட காலம் துருப்பிடிக்காமல் உழைக்கும் மைக்கான் கம்பிகளால் தயாரிக்கப்பட்ட சூப்பர் ஃபென்சிங் முள் கம்பிகள் உற்பத்தி விலைக்கே வாங்கிட ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ். தொடர்புக்கு 9698328636.
3: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், பூமியின் வெப்பத்தை தணிப்போம். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7 மணி. காரைக்கால் பண்பலை 100.3 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் திரை இசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வருகிறது ஷாஜகான் படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்தர் பாடிய பாடல்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் துறையில் 100,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய

மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் வேளாண் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பீகார், ராஜஸ்தான், கேரளம், ஒடிஷா, மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தி துறை 1,00,000 கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகளை ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செமிகண்டக்டர் வடிவமைப்பு நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில் செமிகான் 2 இயக்கம் உதவிடும் என்று கூறினார். இதன் மூலம் 1,00,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும்

0: மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செமிகண்டக்டர் வடிவமைப்பு நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில் செமிகான் 2 இயக்கம் உதவிடும் என்று கூறினார். இதன் மூலம் 100,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று அவர் தெரிவித்தார். சிப் வடிவமைப்பு துறையில் மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் வகையில் பாடத்திட்டங்கள் மேம்படுத்தப்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JB நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நோயாளியின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் மருத்துவர்கள், செவிலியர்கள், துணை மருத்துவ நிபுணர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், நிர்வாக பணியாளர்கள் மற்றும் பிற சுகாதார பணியாளர்கள் ஆகியோரின் கூட்டு முயற்சி அவசியம் என்று வலியுறுத்தினார். சிகிச்சை அளிப்பதுடன் ஒவ்வொரு நோயாளிக்கும் நோயாளிகளின் நலனை மையமாக கொண்ட உயர்தர சிகிச்சை கிடைப்பதை உறுதி செய்வதே சுகாதார சேவையின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். நிதி பாதுகாப்பை வலுப்படுத்துவதிலும் சுகாதார சேவைகள் எளிதில் கிடைப்பதை உறுதி செய்வதிலும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் முக்கிய பங்காற்றி வருவதை திரு நட்டா எடுத்துரைத்தார். இந்தியாவில் பயணம் மேற்கொள்ளும் பூட்டான் மக்களுக்கான சர்வதேச 2 கட்ட UPI சேவையை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர், அந்நாட்டு பிரதமர் ஷெரிங் டோப்கே, வெளியுறவுத்துறை அமைச்சர் TN துங்கியில் ஆகியோருடன் இணைந்து தொடங்கி வைத்தார். 2 அரசுமுறை பயணமாக டாக்டர் ஜெய்சங்கர் பூட்டான் சென்றுள்ளார். அந்நாட்டில் UPI பயன்பாடு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையே டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனைக்கான நடைமுறை முழுமையடைந்துள்ளதாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்திய கல்வி நிறுவனங்களில் பூட்டான் மாணவர்கள் உயர்கல்வி பயில்வதற்கான நேரு வாங்சுக் கல்வி உதவித்தொகை திட்டத்தை நீட்டிப்பது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கல்வி திறன் மேம்பாட்டுத் துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை எடுத்துக்காட்டுவதாக அவர் தெரிவித்தார். மேலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட 54 மின்சார வாகனங்களை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு டோப்கேவிடம் வழங்கினார். விவசாயிகளுக்கு காப்பீட்டு வசதியை வழங்கும் வகையில் பயிர் காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தெலங்கானா மாநிலம் திம்மாபூரில் விவசாயிகளிடையே உரையாற்றிய அவர், மத்திய அரசின் திட்டங்கள் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவிடும் என்று கூறினார். புதிய இந்தியாவை கட்டமைக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பெண்கள் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். பிரதமராக திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்றுக் கொண்டதிலிருந்து இந்தியா மீதான உலக நாடுகளின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக அமைச்சர் கூறினார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலன்களை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நலன்களையும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு குறைந்த விலையில் பல்வேறு நாடுகளிலிருந்து எரிபொருள் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யும் நாடுகளிடமிருந்து 100% இறக்குமதி விதிக்கு வகை செய்யும் மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளதை அடுத்து வெளியுறவு அமைச்சகம் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த முடிவால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் வகையில் உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை நிறுவனங்களுடன் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: நவீன தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப மாறிவரும் கடல்சார் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் கடலோர காவல்படை தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தளபதிகள் மாநாட்டின் போது கடலோர காவல்படையின் தலைமை இயக்குநர் திரு பரமேஷ் சிவமணி மற்றும் மூத்த தளபதிகளுடன் கலந்துரையாடிய அவர் இதனை தெரிவித்தார்.

0: தெரிவித்தார். புத்துள்ளி நிறுவனங்கள், தொழில்துறை, மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் ஆகியவற்றுடன் இணைந்து செயல்படுவதன் மூலம் கடலோர காவல்படை நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் அவற்றை வடிவமைப்பர்களாகவும் மாற வேண்டும் என்று திரு சஞ்சய் சேத் கேட்டுக்கொண்டார். ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றுள்ளார். அவருக்கு சம்பிரதாய முறைப்படி ராணுவ அணிவகுப்பு மரியாதையுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அவர் மாஸ்கோவில் உள்ள வீரர்களின் நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினார். அவரது இந்த பயணத்தின் போது ரஷ்ய தரைப்படை தலைமையகத்தையும் பார்வையிட்டார். இரு நாடுகளுக்கும் இடையே ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது, கூட்டு பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து அந்நாட்டு அதிகாரிகளுடன் ஜெனரல் தீரஜ் சேத் ஆலோசனை மேற்கொண்டார். ஸ்வீடனில் நடைபெற்ற தேர்தலில் அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் திரு மக்டலேனா ஆண்டர்சன் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இடதுசாரி எதிர்க்கட்சி கூட்டணி அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியதைத் தொடர்ந்து அந்நாட்டின் பிரதமராக திரு மக்டலேனா ஆண்டர்சன் பொறுப்பேற்கிறார். இந்நிலையில் தற்போதைய பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சன் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். அந்நாட்டின் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள தேர்தல் முடிவுகளின்படி மொத்தம் 349 உறுப்பினர்களை கொண்ட ஸ்வீடன் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி கூட்டணி 176 இடங்களை கைப்பற்றியுள்ளது. பீகார், ராஜஸ்தான், கேரளம், ஒடிஷா, மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட், ஆந்திரப்பிரதேசம், சத்தீஸ்கட், குஜராத், மத்திய பிரதேசம், கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று சூறைக்காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 2 தினங்களுக்கு பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதனிடையே தில்லியில் அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரை நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் நாளை தொடங்குகிறது. பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்று வரும் நிலையில் மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் இப்போட்டி இந்திய நேரப்படி காலை 10:30 தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 127 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 221 ரன் எடுத்தது. இதனையடுத்து 222 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஆப்கானிஸ்தான் 14.1 ஓவரில் 94 ரனுக்கு ஆட்டமிழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் துறையில் 100,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் வேளாண் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பீகார், ராஜஸ்தான், கேரளம், ஒடிஷா, மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நாச்சியர்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் 7:25.
2: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
3: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
2: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஆயுள் காப்பீடு திட்டத்துல சேர சொல்லி ஒரு நாளைக்கு 10 கால் வருது. ஆனா என்ன நம்புறது?
2: நீ இந்திய அஞ்சல் துறையை நம்புவல? ஆமா, இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு.

0: குறைவான பிரீமியம், அதிக போனஸ், கூடவே வருமான வரி சலுகையும் உண்டு. பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் இன்னும் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க.
1: இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு.
2: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
3: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
4: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கேடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
5: நேயர்கள் இனி கேட்கலாம் சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
6: முகத்தில் பருவா சைபால், சரியா தெரிஞ்சோ சைபால், இதயில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
7: சைபால்.
5: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
8: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
9: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்
8: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
9: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
5: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க. உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
10: உங்கள் கடை காரைக்கால்,
11: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
12: எப்பவும் சுத்தமா இருக்கணும், அதுதான் நல்லதுன்னார் ஒருத்தர். நான் அப்படிதான் சார் இருக்கிறேன். தினம் ரெண்டு வேளை சோப்பு போட்டு குளிக்கிறேன்னார் இன்னொருத்தர். உடம்பு மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது சார், மனசும் சுத்தமாக இருக்கணும்னார் அவர். மனசை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன சோப்பு சார் போடலான்னு கேட்டார் இவர். ஆன்மீகம்ங்கிற சோப்பு தான் அதுக்கு பொருத்தம்னார் அவர். ஆன்மாவை மேம்படுத்துகிற ஒரு முயற்சி தான் ஆன்மீகம்ங்கிறது. அந்த முயற்சியை எப்படி பண்ணுறது? மனசுக்குள்ளே குந்தி இருக்கிற வேண்டாத விருந்தாளிகளையெல்லாம் வெளியேற்றணும். வேண்டாத விருந்தாளிகளில் வந்து முக்கியமான ஒருத்தர் யாருன்னா அவர் பேர் பொறாமை. இவர் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நாம் நிம்மதியாக இருக்க முடியாது. ஒரு குருநாதர் இருந்தார், அவர்கிட்ட ரெண்டு சீடர்கள் இருந்தாங்க. ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லபடியாக தான் பழகிக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் என்னமோ தெரியல, கொஞ்ச நாளில் அந்த ரெண்டு பேரில் ஒருத்தன் மனசுக்குள்ளே பொறாமைங்கிற விருந்தாளி வந்து உட்கார ஆரம்பிச்சுட்டார். அந்த சீடனும் அதுக்கு இடம் கொடுத்துட்டான். குருக்கிட்ட தான் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னும், தன்னுடைய நண்பன் வந்து கெட்ட பேர் வாங்கணும் அப்படின்னும் அவனுக்கு ஒரு ஆசை வந்துட்டுது. என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணான். ஒரு நாள் விடியற் காலையில் எழுந்திரிச்சான். நேராக குருக்கிட்ட போய் அவர் முன்னாடி நின்னான். குருவே, என்னை பாருங்கள், நான் எவ்வளவு சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு உங்களை வணங்கிறதுக்காக வந்து நிற்கிறேன். ஆனால் அவன் இருக்கானே, இன்னமும் கண்ணு முழிக்கவே இல்லை, தூங்கிக்கிட்டே இருக்கிறான், தூங்கு மிஞ்சி அப்படின்னான். குருநாதர் நிமிந்து பார்த்தார். அப்படியா, அப்படின்னா நீயும் கூட அவனை மாதிரியே தூங்கியிருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னார். ரொம்ப பொறுமையாக, என்னது, நாம் எவ்வளவு தீவிரமாக ஒரு விஷயத்தை சொல்கிறோம், அதுக்கு நம்ம குருநாதர் ரொம்ப பொறுமையாக இப்படி சொல்கிறாரே அப்படின்னு நினச்சான். ஆச்சரியமாக அவரை பார்த்தான். குருநாதர் சொன்னார், ஆமாப்பா, நீயும் தூங்கிக்கிட்டு இருந்திருந்தா அடுத்தவனை பற்றி குறை சொல்கிறதுக்கு இங்கே வந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது, அதனால் அப்படி சொன்னேன் அப்படின்னாராம். சீடன் வந்து யோசிக்க ஆரம்பித்தான், அர்த்தம் புரிஞ்சுது. உடனே பொறாமையை மனசிலேருந்து தூக்கி எறிஞ்சுட்டானான். மனசு சுத்தமாயிட்டுது. மனசுக்குள்ளேருந்து விரட்ட வேண்டிய இன்னொரு விருந்தாளி, அவர் பேர் கோபம். சினம் வந்து தன்னையே கொண்டுடும் அப்படிங்கிறார் வள்ளுவர். கோபத்துக்கு வந்து மனசில் இடம் கொடுக்காத சில பெரியவர்களும் உண்டு. ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து ஒரு சமயம் வந்து கோதாவரி நதியில் போய் குளிச்சுட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறார். ஒரு பெரியவர் வர்ற வழியில் ஒரு மரத்து மேலே உட்காந்துருந்த ஒருத்தன் அவர் மேலே துப்பி போடுறான். இவர் உடனே திரும்பி போய் மறுபடியும் குளிச்சுட்டு வரார். அப்பவும் துப்புறான், அவர் கோபப்படலை, பேசாமல் மறுபடியும் திரும்பி போய் குளிச்சுட்டு வர்றார். இப்படி பல தடவை நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் அந்த ஆள் தோற்று போய் அவர் காலிலே வந்து விழுறான். ஆச்சரியப்பட்டு கேட்குறான், அது எப்படிங்க, நீங்கள் கோவப்படாமல் இருக்கிறீங்களே, அது எப்படி அப்படின்னா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், நான் கோவப்பட்டிருந்தா என் மனசு அசுத்தமாக இருக்கும், உடம்பு அசுத்தமானால் குளித்து சுத்தப்படுத்திக்கலாம், மனசை வந்து அப்படி சுத்தப்படுத்த முடியாது, அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாராம். ஆக கூடி மனசு அசுத்தமாகாமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை. மனசை அசுத்தப்படுத்துகிற இன்னொரு விஷயம் சுயநலம். ஒரு சுயநலவாதி ஆற்றுல விழுந்துட்டார், சுழலில் சிக்கிக்கிட்டார். இன்னொரு சுயநலவாதி

0: கரையிலிருந்து இதை பார்த்தார். ஒரு கயத்தை தூக்கி போட்டு அதை பிடிச்சிக்க சொல்லி கரையில் இழுத்து காப்பாற்றினார். அவர் கரையில் ஏறின உடனே இவரை பார்த்து, என்னை காப்பாற்றினதுக்காக உங்களுக்கு 50 காசு கொடுக்கலாம்னு பார்க்குறேன், ஆனால் என்கிட்ட 1 ரூபாயாக இருக்குது, சில்லறையா இல்லை அப்படின்னாராம். உடனே காப்பாற்றினவர் இவரை பார்த்து, அப்படின்னா நீங்கள் இன்னொரு தடவை தண்ணியில் விழுந்துருங்க, நான் காப்பாற்றுறேன், 1 ரூபாயாக கொடுத்துடலாம் அப்படின்னாராம். இப்படிப்பட்டவங்கள்லாம் எத்தனை தடவை தண்ணியில் விழுந்தாலும் மனசு சுத்தமாக போகிறதில்ல.
1: சைபால் வழங்கிய தகவல் நேரம் கேட்டோம். தகவல் வழங்கியவர் தென்கட்சிக்கோ சாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளிக்களஞ்சியத்திலிருந்து ஒளிபரப்பானது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
6: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்.
8: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை
1: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். புகையில்லா புவி படைப்போம், பொது போக்குவரத்தை பயன்படுத்துவோம். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் தஞ்சை விழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நாளும் நலம் பெற. உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் தஞ்சை விழவன் நாட்டு சர்க்கரை.
1: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
1: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
2: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
1: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது நாளும் நலம் பெற. உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருந்தியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் சி எம் திவ்யசாந்தி அவர்கள்.
7: காலை வணக்கம். எக்ஸசைஸ்னா என்னது, நான் வெயிட் தூக்கலாமா, நான் வந்து எவ்வளோ நேரம் ஜிம்முக்கு தான் போய் நான் எக்ஸசைஸ் பண்ணணுமா, இல்லை உடற்பயிற்சி நான் வீட்டிலேயே செய்ய முடியுமா, என்னால் மூட்டு வலி இருக்கே நடக்க முடியுமா, இந்த மாதிரி நிறைய நமக்கு சந்தேகங்கள் இருக்கும். இதை முறையான ஒரு மருத்துவரை அணுகி முறையான மெத்தட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். யாருக்குமே பிரச்சனை இல்லாமல் ரிஸ்க் இல்லாமல் ஒரு எக்ஸசைஸ் செய்யணும் அப்படின்னா அது கண்டிப்பாக நடைப்பயிற்சி தான். ஒரு நாளைக்கு 30-35 நிமிடம் பிரிஸ்க் வாக்குன்னு சொல்லுவோம். இப்படி பிரிஸ்க் வாக் அப்படின்றது எப்படின்னா, நல்ல வேகமாக சுறுசுறுப்பாக கையை காலையும் அசைச்சு நடக்கக்கூடிய அந்த பிரிஸ்க் வாக் ஒரு 30 நிமிஷத்துக்கு நம்ம செய்ய முடியும்னா அதுதான் பெஸ்ட் எக்ஸசைஸ்.

0: அதை தாண்டி நீங்கள் செய்கிறீங்க ஏரோபிக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாமும் செய்யும் போது நம்மளை நோய் வராமல் தடுத்துக்க முடியும். எப்போ இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா, எனக்கு பரம்பரையாகவே என்னுடைய பெற்றோர்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, இல்லை உயர் ரத்த அழுத்தம் இருக்குது, என்னோட பரம்பரையில் இருதய நோய் இருக்குது அப்படின்னா நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், என்னோட உணவு முறையையும் கரெக்டாக பார்த்துக்கணும், அதே மாதிரி என்னுடைய லைஃப் ஸ்டைலையும் நான் கரெக்டாக பார்த்துக்கணும் இந்த எக்ஸசைசஸ் வச்சு. இது ப்ரிவென்ஷன் சொல்லுவோம், வராமல் தடுத்துக்கிறது. சரி, ஒரு நோய் வந்துருச்சு அப்போ நான் என்ன செய்யணும், நான் என்னென்னலாம் பண்ணனா நான் சேஃபாக இருக்க முடியும்னா, யூஸ்வலாக என்ன செய்கிறோம், போய் ஃபார்மசியில் ஒரு தலை வலிக்குது மாத்திரை கொடுங்க அப்படின்னு கேட்குறோம், இல்லை வயிறு வலிக்குது மாத்திரை கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். அவங்க கொடுக்குற மாத்திரைகளை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சில நேரங்களில் ஆன்டிபயோட்டிக்கையும் நமக்கு தெரியாமலேயே கடைகளில் வாங்கி சாப்பிட்றோம். சளி இருக்குது, ஆன்டிபயோட்டிக் வாங்குகிறோம், அந்த கோர்ஸை முழுமையாக முடிக்க மாட்டேங்கிறோம். ஜென்ரலாக ஒரு ஆன்டிபயோட்டிக் மாத்திரையை அப்படின்னு டாக்டர் கொடுக்கும்போது என்ன சொல்லுவோம்னா, 3-5 நாட்கள் கண்டிப்பாக சாப்பிடணும்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்னா, அந்த மருந்து வந்து அவரோட செயலை இழந்துடும், அந்த கிருமி வந்து வீரியமாக ஆகிடும். அதுதான் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்னு நம்ம சொல்கிறோம். சரியான மாத்திரைகளை சரியான அளவுகளில் சரியான நேரத்துக்கு கரெக்டாக எடுத்து முடிக்கணும். இப்போ 3 நாளைக்கு நான் முன்னாடி முடிக்கிறதுனால என்ன, எனக்கு பணம் தான் மிச்சமாகுதே அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கெடுதலாக போயிடும். உங்களுக்கு அடுத்த தடவை அந்த இன்ஃபெக்ஷன் வரும்போது அந்த நோய்க்கான மருந்து இன்னும் வீரியமான மருந்து நமக்கு தேவைப்படும். அதனால் ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகளை டாக்டர் பரிந்துரை இல்லாமல் வாங்கவே வாங்காதீங்க. அப்படியே எடுத்துக்கிறீங்கனாலும் கரெக்டான டோஸ் அண்ட் டியூரேஷன் கரெக்டாக முடிச்சிருங்க. சரி, இந்த மருந்துகளை பற்றி சேஃப்டியை நம்ம பேசுவோமா. மருந்து சேஃப்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு மருந்துகளை எப்போ எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்கணுன்ற புரிதல் கிடையாது. இப்போ டாக்டர் சொல்லுவாங்க சர்க்கரை வியாதி இருக்குது, மாத்திரைகளை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடணும், அரை மணி நேரம் முன்னாடி அப்படின்னா, சில பேர் இல்லை நான் சாப்பிட்டுட்டேனே பரவாயில்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் எடுத்துக்கிறேனே அப்படின்னு எடுத்துக்குவாங்க. அப்படி செய்யவே கூடாது. ஸோ சுகரையோ பிபியோ பொறுத்த வரைக்கும், இல்லை க்ரானிக் டிசீசஸ் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் பொறுத்த வரைக்கும், எப்படி மாத்திரைகள் சாப்பிடணும்னு சொல்கிறோமோ அப்படி தான் சாப்பிடணும். சில பேர் மாத்திரையை நான் மிச்சம் பண்ணுறேன்னு பாதியாக உடச்சி அதில் கொஞ்சம் தேன் கலந்து இல்லை பவுடராக்கி அப்படிலாம் சாப்பிடுவாங்க. கட்டாயம் அப்படி சாப்பிடக்கூடாது. மாத்திரைகளில் உடைக்கவும் கூடாது, நொறுக்கவும் கூடாது. அவங்க கொடுத்த அளவில் எப்போ சாப்பிட சொல்கிறாங்களோ அதை சாப்பிடணும், எவ்வளோ நாளைக்கு சாப்பிடணுமோ அதை சாப்பிடணும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் வழங்கினார் காரைக்கால் ஜிப்மர் மருந்தியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் சி எம் திவ்யசாந்தி அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கிய நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: புலர்ந்த காலையில் மலரும் புன்னகையோடு காரைக்கால் பண்பலை 100.3 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் காலை காம்போ.
1: விரைவு திருச்சி சாரதாசில்
2: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: விருப்பத்தோடு செய்யப்படும் அனைத்து செயல்களும் ஒரு நாள் நீங்கள் விரும்பும் உயரத்திற்கு நிச்சயம் உங்களை அழைத்து செல்லும். இந்த சிந்தனையோடு காரைக்கால் பண்பலை 100.3 இது காலை காம்போ.

0: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: திருப்பட்டினம் அரசு ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலையம் விடுத்துள்ள அறிவிப்பு. திருப்பட்டினம் அரசு ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலையத்தில் பிரதான் மந்திரி தேசிய பழகுனர் முகாம் 23/9/2026 புதன்கிழமை காலை 9:30 முதல் மாலை 5 வரை நடைபெறவுள்ளது. பல்வேறு பிரபலமான அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இதில் கலந்து கொண்டு தகுதியான இளைஞர்களுக்கு தொழில் பழகுனர் வாய்ப்புகளை வழங்குகின்றன. இம்முகாமிற்கான கல்வி தகுதி 5வது முதல் 12வது தேர்ச்சி வரை ஐடிஐ, டிப்ளமோ மற்றும் ஏதேனும் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் கலந்து கொள்ளலாம். பழகுனர் உதவித்தொகை ₹6,800 முதல் ₹12,000 வரை வழங்கப்படும். விண்ணப்பதாரர்கள் கொண்டு வர வேண்டிய ஆவணங்கள்: ஆதார் அட்டை, கல்வி முடித்ததற்கான மதிப்பீடு, பள்ளி முடிவுச் சான்றிதழ், வசிப்பிடச் சான்றிதழ், வங்கி கணக்கு பாஸ் புத்தகம் நகல், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம். அனைத்து இளைஞர்களும் பெண்களும் இம்முகாமில் கலந்து கொண்டு தங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளுமாறு திருப்பட்டினம் அரசு ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் அறிவிக்கின்றார். காரைக்கால் நகராட்சி ஆணையர் விடுத்துள்ள செய்தி குறிப்பு. காரைக்கால் நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு உண்டான 2026-27 நிதியாண்டுக்கான வீட்டு வரி கேட்பறிக்கைகள் முழுவதுமாக கொடுக்கப்பட்டுவிட்டன.

வீட்டு வரி கேட்பறிக்கை கிடைக்கப்பெறாத பொதுமக்கள் காரைக்கால் நகராட்சி வருவாய் பிரிவை அணுகி தங்களது வரி விபரங்களை அறிந்து கொண்டு வரியை செலுத்தி பயன்படுத்திக் கொள்ளுமாறு காரைக்கால் நகராட்சி ஆணையர் கேட்டுக்கொள்கின்றார். நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்ட மக்கள் செய்தி தொடர்பு அலுவலகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. சமூக நீதிக்காக பாடுபடுபவர்களை சிறப்பு செய்வதற்காக சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது 1995 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது பெறுவோருக்கு 500,000 விருது தொகையும் ஒரு சவரன் தங்க பதக்கமும் தகுதியுரையும் வழங்கப்படுகிறது. இவ்விருதாளர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தேர்வு செய்யப்படுகின்றார். 2026 தமிழக அரசின் சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது வழங்குவதற்கு உரிய விருதாளரை தேர்ந்தெடுக்க பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றது. எனவே சமூக நீதிக்காக பாடுபட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்திட மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மற்றும் அதன் பொருட்டு எய்திய சாதனைகள் ஆகிய தகுதிகள் உடையவர்கள் தங்களது விண்ணப்பத்தினை மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி வைக்கலாம். தங்களது விண்ணப்பம், சுய விபரம், முழு முகவரி, தொலைபேசி எண் மற்றும் சமூக நீதிக்காக பாடுபட்ட பணிகள் குறித்த விபரம் மற்றும் ஆவணங்கள் உள்ளடக்கியதாக இருத்தல் வேண்டும். 2026 சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருதிற்கான விண்ணப்பங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 20/10/2026 ஆகும். எனவே தகுதியுடைய நபர்கள் விண்ணப்பிக்கலாம் என திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவித்துள்ளார். காரைக்கால் பண்பலை 100.3 இது காலை காம்போ.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: திருவாரூர் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 24/9/2026 அன்று பிற்பகல் 4 மணிக்கு முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மற்றும் சுயதொழில் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் கருத்தரங்கு திருவாரூர் மாவட்ட ஆட்சியரக அலுவலக மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது. முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்கள் தங்களது குறைகளை மனுக்கள் மூலம் அளித்திடலாம். மனுக்களுடன் முன்னாள் படைவீரர் அடையாள அட்டையின் நகலினை இணைத்திடல் வேண்டும். எனவே மேற்படி கூட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்கள் கலந்து கொண்டு பயனடுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மற்றொரு செய்தி குறிப்பு. மார்ச் 2019 முதல் ஜூன் ஜூலை 2024 ஆண்டுகளில் தனித்தேர்வர்களாக தேர்வெழுதி தேர்வு மையங்களுக்கு சென்று மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளாத தனித்தேர்வர்களின் மேல்நிலை 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு மதிப்பெண் சான்றிதழ்களை அழிக்கும் பொருட்டு அறிவிக்கை வெளியிட அரசு தேர்வுகள் இயக்கத்தால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதால் மார்ச் 2019 முதல் ஜூன் ஜூலை 2024 வரையிலான ஆண்டுகளில் தேர்வெழுதி தேர்வு மையங்களுக்கு சென்று மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளாத தனித்தேர்வர்கள் உரிய ஆதாரங்களுடன் திருவாரூர் அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் 15/9/2026 முதல் 30/10/2026 வரையில் நேரில் சென்று பெற்றுக்கொள்ளலாம் என திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம், தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்ககம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாகப்பட்டினத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 26/9/2026 சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறவுள்ளது. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி முதல் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு கலை அறிவியல் வணிக பட்டதாரிகள், ஐடிஐ, டிப்ளமோ, பொறியியல், நர்சிங் மற்றும் தையல்கலை பயிற்சி பெற்றவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம். இவ்வேலைவாய்ப்பு முகாமில் 100க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு 10,000க்கும் அதிகமான வேலை நாடுநர்களை தேர்வு செய்ய உள்ளனர். இம்முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் கீழ்காணும் www.tnprivatejobs.tngov.in என்ற இணையதளத்தில் தங்களுடைய கல்வி தகுதி குறித்த விவரங்களை முன்னரே பதிவு செய்து கொள்ளலாம். முகாம் தொடர்பான கூடுதல் விவரங்களை அறிய விரும்புவார்கள் அலுவலக தொலைபேசி எண்ணான 03-635-2527-91-5-5-1-6 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இவ்வேலைவாய்ப்பு முகாமின் வாயிலாக தனியார் துறையில் வேலைவாய்ப்பு பெறும் மனுதாரர்களின் வேலைவாய்ப்பு பதிவு விவரங்கள் ரத்து செய்யப்பட மாட்டாது. இம்முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள மனுதாரர்கள் தங்களின் புகைப்படம், கல்விச் சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் சுய விவரங்களுடன் அணுகலாம் என நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இதுவரை நாம் கேட்டு ரசித்தது காலை காம்போ. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8:00.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல் 916 ஹால்மார்க் அங்க நகைகள்
2: அனைத்தையும்
1: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிறது.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு, கைராசி, புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா உடனே எல்லாமே கிடைக்கணும்னு நினைச்சோம்னா அது பேராசை. பேராசை வந்து பெரு நஷ்டத்துல கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல வந்து ஒரு விவசாயி இருந்தாரு. அந்த விவசாயி பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரு வயல்ல விளைச்சலே இல்லை, அவருக்கு ரொம்ப கடுமையான லாஸ், அவருக்கு என்ன பண்றதே தெரியல. எப்படி கணக்கு பார்த்தாலும் சரி அவருக்கு வந்து பஞ்சம்தான். ஒரு நாள் வயல்ல வந்து ஏறு உழுதுட்டு இருக்காரு. அப்படி உழுதுட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா தகதகன்னு ஜொலிச்ச ஒரு தங்க பறவை வந்து மரத்துல வந்து உட்காருது. இதை பார்த்தோன்னே இவருக்கு ஒண்ணுமே புரியல. உடனே நம்ம வயல காக்க வந்த தேவதை இந்த பறவையாதான் இருக்கும்னு நினைச்சிட்டு உடனே வந்து வணங்குறாரு. உடனே என்னன்னா இது வரைக்கும் உன்னை கவனிக்காமதான் மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எடுத்துட்டு வந்த சில பழங்களை வைக்கிறாரு. இத சாப்பிட்டு என்ன ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஒரு பாத்திரத்துல வச்சுட்டு அந்த விவசாயி ஓரமா உட்காந்துருக்காரு. மறுநாள் காலைல பார்த்தோம் அப்படின்னா அந்த பாத்திரத்துல ஒரு தங்க இறகு கிடக்கு. தங்க இறகு வீட்டுக்கு எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வந்து அதை வெளியூர் கொண்டு போய் வித்து அதுல பணம் வருது. ஆகா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படி ஒவ்வொரு நாளும் வயலுக்கு போகும்பொழுது அந்த பறவை வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தங்க இறகு கொடுத்துட்டே இருக்கு. ஒரு நாள் என்னன்னா வேற வழியே இல்லாம வெளியூருக்கு போக வேண்டியது இருக்கு. சரி, அவருடைய பையனை கூப்பிட்டு இந்த மாதிரி பறவை வரும், பழம் வச்சிடு, மறுநாள் அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு தங்க இறகு இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. அந்த பையன் வந்து அவங்க அப்பா சொன்ன மாதிரியே போயிட்டு அங்க வெயிட் பண்றான். வெயிட் பண்ணா அது மாதிரி வந்து மறுநாள் பார்த்தா ஒரு தங்க இறகு இருக்கு. உனையும் என்ன ஐடியா பண்றான், இப்ப நம்ம அந்த பறவையை பிடிச்சிட்டோம்னா அது நிறைய இறகுகள் இருக்கு, எல்லாத்தையும் நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி என்ன பண்றான்னா அது பழம் சாப்பிடும் பொழுது அது பக்கத்துல இருந்து அதை போய் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். பிடிச்ச அந்த பறவையை வந்து அதோடைய இறகை பிடிச்சிக்க இழுக்கிறான். அந்த நேரத்துல என்ன பண்ணுதுன்னா இவன் கண்ணுல குத்திட்டு அதை இவனை குருடாக்கிடுச்சு. அந்த பறவை பறந்து போயிடுச்சு. அந்த விவசாயி திரும்பி ஊருக்கு வர்றாரு. வந்தோடனே பார்த்தா அந்த பையன் வந்து பார்வை இல்லாதவனா இருக்கான். அதை பார்த்து அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடந்ததுன்னு கேக்குறாரு. நடந்ததெல்லாம் சொல்றான். அப்ப அப்பா சொல்றாரு, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. நீ வந்து என்னன்னா அதிகமா ஆசைப்பட்டுட்ட, உனக்கு வந்து பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உன் லைஃப்ல கண்ணை எழுந்தது மட்டும் இல்ல, நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும், ஒன்பை ஒன்னா கிடைக்கும். அதை நம்ம சரியான பக்குவத்துல அணுகணும் அப்படின்னா எல்லாமே சரியா நமக்கு கிடைக்கும். அவசரப்பட்டு ஒரு வேலையை செய்யும் பொழுது நிச்சயமா வந்து பேராசை பெருநஷ்டம்னு சொல்ற மாதிரி நமக்கு வந்து எதுலாம் அவசரமா நீங்க போய் பண்றீங்களோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரிட்டர்னை கொடுக்காது. ஸோ பொறுமையா இருந்து ஒவ்வொன்றிலுமே நம்ம வந்து சக்சஸ் பண்ணணும். இந்த தங்க இறகு அந்த பறவை கொடுத்துட்டே இருந்திருக்கோம், ஆனா அவசரமா பண்ணக்கூடிய காரியத்தால அதோடைய யதார்த்தம் புரியாம அதோட உண்மை நிலவரம் தெரியாம ஆசைப்பட்டு ஒரு வேலையை செய்யும் பொழுது நம்ம என்ன பண்றோம், நம்மளையும் இழக்கிறோம், நமக்கு வரக்கூடிய வருமானத்தையும் இழக்கிறோம். இப்படிதான் நம்மளுடைய தொழிலையும் நம்மளுடைய பிசினஸ் ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவசரப்பட்டு அதை பண்றோம் இதை பண்றோம்னு சொல்லிட்டு பண்றோம் அப்படின்போது நமக்கு லாஸ் ஆகும். அதனால கேட்டீங்கன்னா நீட்டா செய்யுங்க, நமக்கு எப்பயுமே வருமானம் வர மாதிரி ஒரு தொழிலை மாத்திங்க. வாழ்த்துக்கள், நன்றி.

0: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282 97 15 16 72 82 9715167282. சரிநேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஈஆர்சி நடேச செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: நேரம் 8:05.

காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை சுயசரிதை தொடரிலிருந்து ஒரு பகுதி. இன்று இடம்பெறுவது விடை பெற்றுக் கொள்கிறேன் அத்தியாயம் 1.

0: வாசிப்பவர் கே பரந்தாமன் அவர்கள்.
1: இந்த அத்தியாயங்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துவிட வேண்டிய சமயம் இப்பொழுது வந்திருக்கிறது. இந்த கட்டத்திற்கு மேல் என்னுடைய வாழ்க்கை மிகவும் பகிரங்கமாக ஆகிவிட்டது. அதில் பொதுமக்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. மேலும் 1921 ஆண்டிலிருந்து காங்கிரஸ் தலைவர்களுடன் அதிகமாக நெருங்கியிருந்து வேலை செய்து வந்திருக்கிறேன். ஆகையால் அவர்களுடன் எனக்குள்ள உறவை பற்றி குறிப்பிடாமல் என் வாழ்க்கை சம்பவங்களில் எதையுமே அக்காலத்திற்கு பிறகு நான் விவரிக்கவே முடியாது. சிரத்தானந்தாஜி, தேசபந்து, ஹக்கீம் சாகிப், லாலாஜி ஆகியவர்கள் காலஞ்சென்று விட்டார்கள். என்றாலும் பிரபலமான காங்கிரஸ் தலைவர்கள் பலர் இன்னும் வாழ்ந்து நம்முடன் இருந்து வேலை செய்து வரும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நான் சொன்னபடி காங்கிரஸில் பெரும் மாறுதல்கள் ஏற்பட்ட பின்னரும் காங்கிரஸின் சரித்திரம் இன்னும் நிகழ்ந்து கொண்டுதான் வருகிறது. மேலும் சென்ற 7 ஆண்டுகளாக நான் செய்து வந்திருக்கும் முக்கியமான சோதனைகளை எல்லாம் காங்கிரஸின் மூலமாகவே செய்து வந்திருக்கிறேன். ஆகையால் மேற்கொண்டும் நான் செய்த சோதனைகளை பற்றி நான் கூறிக்கொண்டு போவதாயின் தலைவர்களுடன் எனக்குள்ள தொடர்பை பற்றி சொல்வதை தவிர்க்கவே முடியாது. நியாய உணர்ச்சியை முன்னிட்டேனும் இப்போதைக்காவது அதை நான் செய்ய முடியாது. கடைசியாக இப்பொழுது நான் செய்து வரும் சோதனைகளை பற்றிய முடிவுகள் திட்டமானவை என்று இன்னும் சொல்லிவிடுவதற்கில்லை. ஆகையால் இந்த வரலாற்றை இந்த இடத்தோடு முடித்து விடுவதே என்னுடைய தெளிவான கடமை என்பதை காண்கிறேன். உண்மையில் என் பேனாவும் இயற்கையாகவே அதற்கு மேல் இதை எழுதி கொண்டு போகவும் மறுக்கிறது. வாசகரிடமிருந்து இப்பொழுது நான் விடைபெற்றுக் கொள்வதில் எனக்கு மன வருத்தம் இல்லாமல் இல்லை. என்னுடைய சத்திய சோதனைகள் அதிக மதிப்பு வாய்ந்தவை என்று நான் கருதுகிறேன். அந்த மதிப்பு நன்றாக புலப்படும்படி நான் செய்திருக்கிறேனோ என்பதை நான் அறியேன். உள்ளதை உள்ளபடியே எடுத்துக் கூறுவதற்கு என்னால் இயன்றவரை சிரமம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று மாத்திரமே நான் கூற முடியும். எந்தவிதமாக நான் சத்தியத்தை கண்டுகொண்டேனோ அதே விதமாக அதை விவரிப்பதே என் இடையறாத முயற்சியாக இருந்து வந்திருக்கிறது. இந்த பயிற்சி அழித்துவிட முடியாத மனச்சாந்தியை எனக்கு அளித்திருக்கிறது. ஏனெனில் சந்தேகம் உள்ளவர்களுக்கும் சத்தியத்திலும் அகிம்சையிலும் அது நம்பிக்கையை உண்டாக்கும் என்று நான் ஆசையோடு நம்பி வந்திருக்கிறேன். சத்தியத்தை தவிர வேறு கடவுள் இல்லை என்பதை ஒரே மாதிரியான என்னுடைய அனுபவங்களில் எனக்கு உறுதியாக உணர்த்தி இருக்கின்றன. சத்தியத்தை தரிசிப்பதற்குள்ள ஒரே மார்க்கம் அகிம்சைதான் என்பதை இந்த அத்தியாயங்களின் ஒவ்வொரு பக்கமும் வாசகருக்கு அறிவுறுத்தவில்லையாயின் இந்த அத்தியாயங்களை எழுதுவதற்கு நான் எடுத்துக்கொண்ட சிரமமெல்லாம் வீணாயின என்றே கொள்வேன். இந்த வகையில் என் முயற்சிகள் எல்லாம் பலனற்றவையே என்று நிரூபிக்கப்பட்டு விட்டாலும் அதன் குற்றம் என்னுடையதே என்றி அம்மகத்தான கொள்கையினுடையதல்ல என்பதை வாசகர்கள் அறிய வேண்டும். அகிம்சையை நாடுவதில் எவ்வளவுதான் உள்ளன்போடு நான் முயற்சிகள் செய்து வந்திருந்தாலும் அவை இன்னும் குறைபாடு உடையவைகளாகவும் போதுமானவை அல்லாதனவாகவுமே இருந்து வருகின்றன. ஆகையால் சத்தியத் தோற்றத்தை அவ்வப்போது ஒரு கண நேரம் கண்டுகொண்டது சத்தியத்தின் விவரிக்க ஒண்ணாத பெருஞ்சோதியை நான் தெரிந்து கொண்டு விட்டதாகவே ஆகாது. நான் தினந்தோறும் கண்ணால் பார்க்கும் சூரியனை விட கோடி மடங்கு அதிக பிரகாசம் உடையது சத்தியத்தின் ஜோதி. உண்மையில் நான் கண்டிருப்பதெல்லாம் அந்த மகத்தான பரஞ்சோதியின் மிகச்சிறிய மங்களான ஒலியேயாகும்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை சுயசரிதை தொடரிலிருந்து ஒரு பகுதி. இன்று இடம்பெற்றது விடை பெற்றுக் கொள்கிறேன் அத்தியாயம் 1. வாசித்தவர் கே பரந்தாமன் அவர்கள்.

சிந்தனை துளி. நதிகள் நம் நரம்புகள், குளங்கள் நம் கண்கள், அவற்றை வற்றவிடாமல் காப்பும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பண்பலையோடு இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் இணைவது நிகழ்ச்சிக்காக அறிவிப்பாளர் சுகப்பிரியா.

0: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: விரைவு திருச்சி சாரதாசில்.
4: காரை பண்பலியோடு இணைந்து கேட்டு ரசிக்கலாம் தொழில் வரும் பாட்டு. தொழில்வரும் பாட்டு நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க அழைக்கலாம். 0436 இணைப்பு எண்ணுடன் 2311 2311 2994 8 0 2999 5 8 0 அலைபேசி எண் 9566 4272 3 1. நிகழ்ச்சிக்காக நம்ம தொலைபேசி என்னெல்லாம் சொல்லியாச்சு இல்லையா. இன்னைக்கு வந்து நம்மளுடைய துளிவரும் பாட்டில் என்ன கேள்வி அப்படின்னு முகநூல் பக்கத்தில் போஸ்டரில், இந்தியாவின் முதல் நவீன நதி படகு முனையம் எங்கு அமைந்துள்ளது, இந்தியாவின் முதல் நவீன நதி படகு முனையம் எங்கு அமைந்துள்ளது, இதுதான் இன்னைக்கு நம்ம துளிவரும் பாடல் நிகழ்ச்சிக்காக பண்பலையில் நம்ம பதிவிட்டிருக்கக்கூடிய முகநூல் போஸ்டருங்க. நேயர்களும் வந்து உங்களுடைய விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு.

0: துளிவரும் பாடல் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். இருக்கக்கூடிய முதல்ல இறங்கி வந்து பேசுறாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க? என்ன பாடல் சார் வேணும்? துளிவரும் பாட்டுல
1: சிங்கம் திரி படத்துல இருந்து முதல் ஒரு இங்க பாட்டு கொடுங்க.
0: சரி, பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூஸ் சேகர் சின்புழவர்களுக்கு
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெயின் இன் சொல் அமுது.
4: கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீட்டித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை, பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
0: அபிபேரிச்சை நேரம் 8:20. அபிபேரிச்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை. அனைவருக்கும் ஏற்றது, கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை.

0: தொழிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையுடன் அமைந்திருக்கும் தொடர்புடைய அடுத்த நேயரிங்க என்று பேசுறாங்க. வணக்கம். காலை வணக்கம். யார் பேசுறீங்க சார் நிகழ்ச்சிக்காக?
1: என்ன
0: பாடல் சார் வேணும் நிகழ்ச்சியில?
1: இட்லி வட படத்துல இருந்து எத்தனை சாங் வந்து
0: சொல்லுங்க சார். பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில் அமைக்க. நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேழனிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸின் பசுந்தளிர் மளிகைப் பொருட்களை மலிவிலையில் அளிச்சல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலனிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
4: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை மாலை 5 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நாடு சிச்சிட்டியா ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் நன்பேண்டா.
5: மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தொழில்வரம்பாட்டு நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கி வந்து நம்ம நிகழ்ச்சிக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, இந்தியாவின் முதல் நவீன நதி படகு முனையம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருந்தோம். நேயர்கள் வந்து நிறைய பேர் இதற்கு சரியான விடை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் அப்படியே தெரிவிச்சிருக்காங்க. உங்களுடைய பேரெலாம் படிச்சிடலாம். கடலூர் சுரேஷ், கொடிக்கால்பாளையம் சாகர் ஹமீத் ராஜா, பேரளம் சந்தோஷ்குமார், கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன், அன்னப்பன்பேட்டை ஜோதி, ரவிக்குமரன் தானிக்கோட்டகம் தெற்கு, காட்டுமன்னார்கோவில் மடப்புறம் வேல்முருகன், நாகை பாபு, அள்ளிநகரம் மகாதேவன் பெரம்பலூர், மல்லியம் ரவி, சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையம், மேலகூடுதுறை சேப்பு விஜயராகவன், நன்னிலம் நாகைக்குமரன், பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், பூவம் குபேர், நாகூர் முகமது ஜலீல், ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், திட்டச்சேரி நிஷான் ஹலீம், குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி, பூவம் தினேஷ், கைலாசபுரம் ரவி, நாகப்பட்டினம் ரஜினிகண்ணன், பூவம் நிலா, திருவிளையாட்டம் சங்கீதா கோவிந்தராஜ், திட்டச்சேரி ஃபைசூர் பைஜூர் ரஹ்மான், பிரதாம ராமபுரம் கவியரசி பிரியா யோகநாயகி அனல்யா, கல்லேரி பிரகாஷ், ஆண்டிமடம் கார்த்திகேயன், மங்கைநல்லூர் ராமதாஸ், மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், நாகப்பட்டினம் தீக்ஷிதா ஜெயகிருஷ்ணன், ஆண்டிமடம் சுதி சுபிதா, வேட்டைக்காரன் இருப்பு வீரமணி யோகஸ்ரீ, சாய் வர்ஷினி ஸ்ரீனிகா, அதம்பார் கலைச்செல்வி செல்வம், மலேசியா இஞ்சிக்குடி கைலாஷ் முருகன், குத்தாலம் சிவசுப்பிரமணியன், கலாவதி ராஜ்மோகன் எரவாஞ்சேரி, ஸ்ரீதர் காரைக்கால், சோமசுந்தரம் சிவபுரி, கோமல் சரவணன், மேடுபாளையம் ரவி, காட்டுமன்னார்கோவில் மீனாட்சி குளஞ்சியப்பன், கும்பகோணம் குமரன், காரைக்கால் நளினி அருள், ஷாலினி ரியா, நாகராஜன், மின்சார கண்ணன், தீபா வைஷ்ணவி, பிரவாகினி சிவபாலன் இஞ்சுக்குடி, திட்டச்சேரி அப்துல் ரசாக், மயிலாடுதுறை கீர்த்தி சுகாந்திகா, மீன்சுருட்டி ராஜா, ஆண்டிமடம் சரவணன், கத்திரிப்புலம் பாக்கியராஜ், காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீதர், சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ், தலைஞாயிறு கம்பர் கபிலன் பாரி, பேரளம் செந்தில்கண்ணன், கொள்ளிடம் கருணாநிதி, நெம்மேலி நந்தகுமார், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, ஆரூர் கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாச்சா நஜமுதீன், மன்னார்குடி சசிகலா தியாகராஜன். இப்போ இவங்கெல்லாம் வந்து சரியான விடை இன்னும் நிறைய நேயர்கள் அனுப்பிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம பாதி தான் படிச்சிருக்கோம் இல்லையா, அதாவது இந்தியாவின் முதல் நவீன நதி படகு முனையம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். அஸ்ஸாம் மாநிலம் குவஹாத்தியில் தாங்க இது அமைஞ்சிருக்கு. கவுஹாத்தி கேட்வே முனையம், கவுஹாத்தி கேட்வே டெர்மினல் மத்திய நிதியமைச்சரால் கடந்த 2025 ஆண்டு நவம்பரில் இது அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு. திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 கேடிஎம் ஹால்மார்க், தங்க புக்கும் நந்தவனம், மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். காரைக்கால் பண்பலையோடு இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: விரைவு திருச்சி சாரதாசில்
2: நம்ம துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில் நேயர்கள்லாம் வந்து நிறைய அந்த கேள்விக்கு வந்து நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுருக்காங்க இல்லையா. இந்தியாவின் முதல் நவீன நதி படகு முனையம் அசாம் மாநிலத்தில் கவுஹாத்தியில் அமைஞ்சிருக்குன்னு. அதாவது இந்தியாவின் முதல் நவீன ஆற்று முனையம் வந்து தொலைநோக்கு முன்னேற்றம் உருமாற்றம் ஆகியவற்றோட ஒரு படைப்பாகும். அசாமில் பிரம்மபுத்திரா நதிக்கரையில் பிரம்மபுத்திரா ஆற்றினுடைய கரையில் இந்தியாவின் உள்நாட்டு நீர் வழிகளுடைய பரிணாம வளர்ச்சியில் ஒரு திருப்பு முனைய அந்த நவீன கட்டமைப்பு திகழுதுங்க.

சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, சுற்றுலா திறன் ஆகியவற்றை ஒருங்கிணைந்த சூழலமைப்பில் இணைத்து நிலையான வளர்ச்சியை நோக்கிய ஒரு துணிச்சலான நகர்வா இந்த முனையம் பார்க்கப்படுது. இந்த நவீன முனையம் ஒரு போக்குவரத்து மையம் மட்டுமில்லாமல் வடகிழக்கு பகுதி தனது இயற்கை மற்றும் கலாச்சார அடையாளத்தில் வேரூன்றி நவீனத்துவத்தை எவ்வாறு தழுவுறது அப்படிங்கிறதுக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதிநவீன கட்டிடக்கலை, உயர் தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் சுற்றுலாவுக்கு உகந்த வடிவமைப்புடன் இது அஸ்ஸாமை வந்து ஒரு உலகளாவிய நதி சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு இது தயாராக நிற்குது. மேலும் அனைத்து காலநிலைகளுக்கும் ஏற்ற வகையிலையும் வடிவமைக்க செய்யப்பட்டிருக்கு. இதில் இருக்கிற வசதிகள் பார்த்தீங்கன்னா, விமான நிலையத்துக்கு இணையான ஸ்மார்ட் டிக்கெட் முறை, பயணிகள் தங்குற கூடம், அது மட்டும் இல்லாமல் கஃபேக்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியோருக்கான சிறப்பு வசதிகள், இவி சார்ஜ் மையங்கள், இப்படி பல நவீன உட்கட்டமைப்புகளோடு இது திகழுதுங்க. இந்த நதி படகு முனையம் அஸ்ஸாமுடைய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்துறது மட்டுமின்றி வடகிழக்கு இந்தியாவினுடைய சுற்றுலா மற்றும் வணிக வளர்ச்சிக்கும் ஒரு புதிய மைல்கல்லாக அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் முதல் நவீன நதி படகு முனையம் அஸ்ஸாம் மாநிலம் குவஹாத்தியில் அமைந்திருக்கு. விளம்பரத்திற்கு முன்பு நேர்கிட்ட பாடல் இட்லி கடை திரைப்படத்திலிருந்து இதோ.

0: துளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். தொடரும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: என்ன பாடல் சார் வேணும் நிகழ்ச்சியில?
1: தங்கலால் படத்துல இருந்து மினிக்கி மினிக்கி கொடுக்குறேன்.
0: சரிங்க சார், பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமாக்க. நேர்களை, இன்று காலை 10 மணிக்கு நமது பண்பலையில் சிந்தனை இறங்கும் நிகழ்ச்சியானது அறியாமையை அகற்றும் விளக்கு. இந்த தலைப்பில் உலாவர இருக்குங்க. நேயர்கள் பங்கெடுத்து தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இன்று பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம். லாபகரமான நன்னீர் மீன் வளர்ப்பு சிக்கல் வேளாண் அறிவியல் நிலைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வி செந்தில்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும். இன்றைய நிகழ்ச்சி ஆக்கூர் முக்குட்டு அன்னப்பன்பேட்டை அருள்மிகு ஆஞ்சநேயர் கோவில் அருகிலிருந்து நேரலையாக உலாவரும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
2: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
1: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: தொழில்வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலை நாம் நின்றிருக்கிறோம். தொடர்புடைய அடுத்த நேரங்கிறது வணக்கம்.
1: வணக்கம் தொழில்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஜோதி அன்னப்பன்பட்டிலிருந்து. உங்க
0: அனைவரும் நலமா இருக்கும், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: சரி, என்ன பாட்டு வேணும் தொழில்வரும் பாட்டுல?
1: விடுதலை டூ படத்திலிருந்து தினசரம்.
0: சரி, பாடல் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.
0: கரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நேர்களை, நமது பண்பலையில் இன்று மாலை 6:20 இன் சொல்லமது வழங்குபவர் திருநள்ளாறு, எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், நேரம் 8:45.
2: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.

0: நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தொலைவெறும்பாட்டு நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நம்ம நினைஞ்சிருக்கோம். இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில் நம்மளுடைய துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் பதிவிட்டு இருந்தோம். கேள்வியோட நேயர்களும் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 86 பேர் மொத்தமாக கமெண்ட் பண்ணியிருக்காங்கங்க. இந்தியாவின் முதல் நவீன நதி படகு முனையம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம். அசாம் மாநிலம் குவஹாத்தியில் தான் அமைஞ்சிருக்கு. அதாவது கேட்வே, குவஹாத்தி கேட்வே முனையம் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய நேயர்கள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. அடுத்து யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நிகழ்ச்சிக்காக, நான் அவங்களுடைய பேர் நம்ம படிச்சிடலாம் நிகழ்ச்சிக்காக.

அடுத்ததா குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன், வலங்கைமான்துறை வாட்டார் மன்னார்குடி வெங்கடேஷ் கலைவாணி, நாகூர் ஜகபர் சாதிக் முகமது யூசுப், அதம்பார் ராமன், கடலங்குடி பூங்கோதை, திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், டிஆர்பட்டினம் ரமேஷ், காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், சிவபுரி கீர்த்திராஜன், அமிர்தராயன்கோட்டை பாரிவல்லல், சென்னை வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன், தேவனூர் ஜோதிலக்ஷ்மி, ஆக்கூர் செல்லராஜா, நனிலம் டிஆர்பட்டினம் நளினி சங்கர், ஜெயவீரபாண்டியன் சன்னமங்கலம், புவனகிரி சுமதி பாபு, ஆக்கூர் மடப்புறம் முகமது சபீர், நனிலம் அம்பலவாணன், பூந்தோட்டம் கார்த்திகேயன், மதுரை சண்முகசுந்தரம், செங்குந்தபுரம் நடராஜன். இப்படி நிறைய நேயர்கள் காரைக்கால் பண்பலையினுடைய அந்த துள்ளி வரும் பாட்டுக்கு சரியான விடை அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம் காரைக்கால் பண்பலை 100.3 இது துள்ளி வரும் பாட்டு.

நேயர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. வாட்ஸ்அப் சேனல் இருக்குங்க நம்ம பண்பலைக்கு. 100.3 பண்பலை ஒலிபரப்பில் இணைந்து இதுவரை நாம் கேட்டு ரசித்தது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சி பகுதியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். விவசாயத்தின் உயிர் நாடி தண்ணீர் வீணாக்காமல் காப்பது நம் கடமை. அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 100.3. நாச்சியர் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் 9:00.
1: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
2: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
3: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
2: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
4: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
5: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
4: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
5: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
6: என்னமா அங்க சத்தம்?
5: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
3: பாலாஜி படக்கடை நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி கும்பகோணம்.

0: வாரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் பண்பலையின் 100.3 இனி நாம் கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிறது சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்,
2: பரஞ்சோதி ஜுவல்லரி, சீர்காழி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
3: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் புதுசாய் பெருசாய்.
4: அடுத்த தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
3: அருண் என்டர்பிரைசஸ், எல்ஐஎம்என் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
4: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
5: நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள்.
6: ரீசெண்டாக கான்செப்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டயபெட்டிக் ரிவர்சல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து பரவலாக பேசப்படுது. அது என்ன அப்படின்னா, டயபெட்டிக்கை வந்து சரி பண்ணிடலாம், ரிவர்ஸ் பண்ணி நார்மல் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படின்னு கேட்டால், எல்லா சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது சாத்தியமில்லை. ஏன்னா முதலே நம்ம சொல்லியிருந்தோம், இன்சுலின் சார்ந்த சர்க்கரை நோயாளிகள், இன்சுலின் சாராத சர்க்கரை நோயாளிகள். சர்க்கரை நோய் ஏன் வருது அப்படிங்கிறது நம்ம முதலே சொல்லியிருந்தோம். இன்சுலினுடைய இருப்புலையோ செயல்பாட்டிலேயோ குறைபாடு இருந்ததுன்னா நமக்கு வந்து சர்க்கரை நோய் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. இன்சுலினுடைய குறைபாட்டினால சர்க்கரை நோய் இருக்கும்பொழுது இன்சுலின் ரிவர்சல்ங்கிறது வந்து சாத்தியமே கிடையாது. இன்சுலின் சாராத சர்க்கரை நோயாளிகளுக்கு இது சாத்தியமா அப்படின்னா, அதுலேயும் ரொம்ப குறைஞ்சபட்சமானவர்களுக்கு வேணால் நம்ம சாத்தியம் அப்படின்னு வேறு சொல்லலாம். அதுவுமே 100% சொல்ல முடியாது. டயபெட்டிக் ரிவர்சல் அப்படின்னா நம்ம திரும்ப வந்து நார்மலாக்கிறது அப்படிங்கிறது இல்லை. இப்போ கண்ட்ரோலில் வந்து பண்ணிவிட்டு நார்மலுங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா திரும்பவும் அது வரும். டயபெட்டிக் ரிவர்சலுக்கு பொதுவாக எல்லாருமே சொல்கிறது வந்து உணவு முறை மாற்றங்களும் வாழ்க்கை முறை மாற்றங்களும் தான் முக்கியமாக சொல்கிறாங்க. இப்போ ஜுரம் வருது, 3 நாளோ 5 நாளோ 7 நாளோ மாத்திரை எடுக்கிறோம், சரியாகுது. அதே மாதிரி ஒரு கோர்ஸ் பண்ணி டயபெட்டிஸை சரி பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னா அது வந்து அலோபதின்னு சொல்கிற முறையில் வந்து சாத்தியம் இல்லை. அதே சமயத்தில் வாழ்க்கை முறை மாற்றங்கள் நல்லபடியாக வச்சுருந்தால் நல்ல கட்டுக்குள் வந்து டயபெட்டிஸை வச்சுருக்கலாம். அதனால் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மாற்றத்தை பின்பற்றுறதுனால மட்டுமே தான் வந்து நம்ம சர்க்கரை நோயை கட்டுக்குள்ளே வைக்க முடியுமே தவிர, டயபெட்டிக் ரிவர்சல் அப்படின்னு சொல்கிறதோட அதை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெட்டர் டெர்மினாலஜியாக இருக்கும். அது டயபெட்டிக் ரிவர்சல்ங்கிறத விட டயபெட்டிக் அண்டர் கண்ட்ரோலுங்கிறது வந்து ஒரு நல்ல பெயராக இருக்குங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அதனால் டயபெட்டிக் ரிவர்சல்ங்கிறத நம்பி வந்து நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட்டை விட்டுறாதீங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுறதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க ட்ரீட்மெண்ட்டை, அதாவது இப்படி சர்க்கரையை கட்டுக்குள்ளே வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டையுமே வந்து அடிப்படை மருந்துகளை வச்சு நம்ம சர்க்கரையை கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வாழ்க்கை முறை மாற்றங்களை கடைபிடிக்கக்கூடிய ஆள், அது வில் பவர் அப்படின்னு சொல்லுவோம், பர்சனல் வில் பவர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த அடிப்படை மாத்திரையிலிருந்துமே குறைக்கலாம். ஆனால் அதை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்கிறத பொறுத்து தான். எனக்கு வில் பவர் இருக்குது நான் பண்ணுவேன் அப்படின்னு நம்மளை நாமளே ஏமாற்றிக்கவும் கூடாது. எப்படி தேவைப்படாதப்போ மாத்திரை எடுக்கிறது தப்போ, அதே மாதிரி தேவைப்படும் பொழுது மாத்திரையும் மருந்து எடுக்காததும் தப்பு தான். அதனால் சர்க்கரை நோயாளிகள் அவங்களுடைய வாழ்க்கை முறை மாற்றத்தையும் வைத்தியத்தையும் சரியாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள்.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்,
2: பரஞ்சோதி ஜுவல்லரி, சீர்காழி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்கு நம்ம இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு காரைக்கால் பண்பலையில் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக என்ன கேள்வி கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அதாவது இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சின்ன குழந்தைங்கிட்ட நம்ம கேட்போம் இல்லையா, உனக்கு அம்மா பிடிக்குமா இல்லை அப்பா பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் குழந்தை வந்து சொல்கிறது பதில் சொல்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கும். அதே மாதிரி உங்க வலது கண்ணா இடது கண்ணா அப்படின்னு யோசிக்கும் போது அப்பையும் நமக்கு பதில் சொல்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு கேள்வி தான் இன்றைக்கி கேட்டிருக்கேன். வானொலி என்றதும் நினைவுக்கு வருவது பாடல்களா அல்லது கருத்துக்களா அப்படின்னு கேட்டிருக்கேன். உங்களுக்குமே இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணலாம். காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில் வானொலி என்றதும் நினைவுக்கு வருவது பாடல்களா கருத்துக்களா அப்படின்னு கேட்டிருக்கேன். இந்த கேள்விக்கான விடையை வந்து காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில் கமெண்ட் செய்யலாம் நேர்களே. காரைக்கால் பண்பலை 100.3 இது பாயிண்ட் டு பாயிண்ட்.
1: விரைவு திருச்சி சாரதாசில்
2: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக கேள்வியெல்லாம் சொல்லிட்டீங்க. நீங்கள் யார், உங்கள் கூட யார் கம்பைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? நான் உங்கள் அஜய் லாவண்யா. என் கூட கம்பைன் பண்ண போகிறாங்க நம்ம அஜய் சுகப்பிரியா. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 இது பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோட நாம இணைஞ்சிருக்கோம். நேரம் இப்போ 9:14 ஆகுது. இன்றைக்கு நிகழ்ச்சிக்காக நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னா, சுகப்ரியா சொல்லிடுங்களேன்.
1: வானொலி அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் அப்படியே ஞாபகத்தில் வரும்? நல்ல நல்ல பாட்டா, இல்லை நல்ல கருத்துக்களா? நீங்கள் சோர்வாக இருக்கிறப்ப இந்த பாட்டு கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். திடீர்னு தூரத்தில் அப்படியே ரேடியோவில் அந்த பாட்டு நமக்கு வரும். சில நேரத்தில் ஒரு ட்ராவல்லையோ எங்கேயோ போகிறப்ப, பஸ்லேயே இருக்கட்டும், எங்கேயாவது ரேடியோ ஓடுறப்ப நமக்கு பிடிச்ச பாட்டும் ஓடும். நம்ம தோண்டு போறப்ப சில நல்ல சிந்தனைகளும் வரும். நம்ம வானொலியை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே போறோம்.
0: பிரச்சனையில இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரியே விடை சொல்ற மாதிரியான இதெல்லாம் நிறைய டைம் நானே கேட்டிருக்கேன். அது மூலமா நமக்கு அந்த சொல்யூஷன் கூட கிடைச்சிரும். சரி, இதெல்லாம் இப்படிதான் அப்படின்னு
1: கால நேரத்துல வந்து நம்ம அவசரம் கிளம்பிட்டு இருக்கப்ப, முன்னாடி நம்ம பண்பலைன்னு கூட அந்த காலையில நம்ம இப்ப பாயிண்ட் டு பாயிண்ட் பண்றப்ப செய்தி சொல்லட்டமா இருந்தது இல்லையா, அப்ப கூட ஒரு கருத்து நம்ம அறிவிப்பாளர் நிறைய சிந்தனைகள் வரும். அப்போ ஒரு நாள் வந்து மணி ஆயிட்டுன்னு கிளம்பிட்டு இருக்கிறப்ப அந்த சிந்தனை சொன்னாங்க, அந்த தகவல் நேர் அனுப்பியிருந்தது. எப்பவுமே வந்து சரியா போயிட்டு இருக்கிறனால, அந்த டைமுக்கு ஃபாலோ பண்றதுனால தான் கடிகாரம் எப்பவும் உயரத்திலே இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த தகவல்.
0: அப்ப
1: வந்து நம்ம வந்து நம்ம மேல தவறு, நம்ம லேட்டா கிளம்பிட்டு இருக்கோம். ஆனா அதை கேக்குறப்ப அந்த சிந்தனை வந்து நம்ம திருத்திக்கிறதுக்கு நம்ம மேலதான் தப்புங்கிறத உணர வைக்குது.
0: ஆமா, லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவோம், ஆனா நம்ம தான் அதை லேட் பண்ணோன்றத ஒத்துக்கிற அப்ப அது மட்டும்தான் அதை நம்மளால சரி பண்ண முடியும்.
1: சொல்லுவாங்க இல்லையா, முள்ளு குத்திடுச்சு இல்ல, முல்லை குத்தி கொண்டே அந்த மாதிரி.
0: சரி, அதாவது வானொலினா உங்களுக்கு நினைவுக்கு வருது பாடல்களா கருத்துக்களா, அப்படி இரண்டில் ஒன்றா தான் கேட்டிருக்கோம். நேயர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்க?
1: கடலூர்ல இருந்து சுரேஷ் சொல்லிருக்காங்க, வானொலின்னு எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது கருத்துக்கள் தாங்க. அதுவும் நம்ம காரைக்கால் பண்பலையில சொல்லவே வேண்டாம். பாடலும் வந்து எப்ப வேணாலும் நம்ம கேட்டுக்கலாம். அதே போல ஒரு நிகழ்ச்சியினுடைய கருத்து அப்படிங்கறதுதான் வந்து திரும்ப எப்ப வருவோம் அப்படிங்கறதும் நமக்கு தெரியாது.
0: அடுத்து வந்து கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன் சொல்லியிருக்காங்க, பாடல்கள் தான் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க.
1: அடுத்ததா வானொலி அப்படின்னு எனக்கு நினைவுக்கு வர்றது இரண்டுமே தாங்க. இனிமையான பாடல்கள் மனதுக்கு மகிழ்ச்சியை தருது, அழகான ஆழமான கருத்துக்கள் வாழ்க்கைக்கு அர்த்தத்தையும் வழிகாட்டுதலையும் தருதுங்க அப்படின்னு கொடிக்கால் பாயலையும் ஷாகுல் ஹமீது ராஜா கமெண்ட் பண்ணி

0: அடுத்து காட்டுமன்னார் கோவில் டி மடப்புறம் தோப்பு தெரு வேல்முருகன் சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். வானொலி என்றவுடன் நினைவுக்கு வருவது நல்ல சிந்தனை மிகுந்த கருத்துக்கள் தான், பிறகுதான் பாடல்கள், நன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
1: எனக்கு பாட்டு தான் மேடம் பிடிக்கும் அப்படின்ட்டாங்க கொல்லிடம் கருணாநிதி.
0: வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு. அடுத்து வானொலி என்றது எனக்கு நினைவுக்கு வருவது கருத்துக்கள் தான், பாடல்கள் எப்படி வேணுமானாலும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி மங்கை நல்லூர் ரேக்கி ராமதாஸ் இவங்களும் சொல்லியிருக்காங்க.
1: எனக்கு முதல்ல நல்ல கருத்துக்கள், அப்புறம் பாடல்கள். இந்த கமாண்ட் வந்து நிரவி ராஜவேல்.
0: அடுத்து நாழிக்கல் பட்டி எழில் முத்துசாமி சொல்லியிருக்காங்க, கருத்துக்கள் தான் சின்ன வயதிலேயே வேலைக்கு சென்றதால வானொலியில் பகிரும் கருத்துக்களை சிந்தித்து முடிவெடுக்கும் திறனை கொடுத்தது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததா இதுல என்ன சந்தேகம் மேடம், கருத்துக்கள் தான் அப்படின்னு அமிர்தராயன் கோட்டை பாரி வல்லல்
0: சொல்லிட்டாங்க. அடுத்து செங்குந்தவரம் நடராஜன் சொல்லியிருக்காங்க, வானொலி என்றதும் நினைவுக்கு வருவது நமது காரைக்கால் வானொலி நிலையம் தான். முதலில் அதிலும் கருத்துக்களும் உள்ள நல்ல மருத்துவ குறிப்புகள், நல்ல உலக நடப்புகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால அதிகம், அதாவது வேற வானொலி கேட்கறது

0: நினைவுக்கு வருவது நமது காரைக்கால் வானொலி நிலையம் தான். முதலில் அதிலும் கருத்துக்களும் உள்ள நல்ல மருத்துவ குறிப்புகள், நல்ல உலக நடப்புகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால அதிகம், அதாவது வேற வானொலி கேட்கறதுல ஆர்வம் இல்ல, டிவிலயும் நாட்டம் இல்ல, வானொலி தான் நெசவுக்கும் உறுதுணையா இருக்கு அப்படின்னு அவங்க வேலைகளோடு சேர்ந்து கருத்துக்களையும் கேட்டு ரசிக்கிறது சொல்லியிருக்காங்க.
1: பிற ஊடகம் மாதிரி கிடையாது. நம்ம ரேடியோ வானொலி போட்டி அப்படி ஆன் பண்ணி திருவி வச்சுட்டோம்னா அது பாட்டே ஓடிட்டு இருக்கும், நம்ம வேலையை பாட்டே நம்ம பாத்துக்கிட்டு இருக்கலாம்ல.
0: அதாவது வேலையை செய்து முடிக்க ஒரு மணி நேரம் ஆகும் அப்படின்னா வானொலி கேட்டுக்கிட்டே செஞ்சுக்கிற பட்சத்துல அது ஒரு 50 நிமிஷத்துல நம்மளால முடிச்சிட முடியும். ஏன்னா அந்த சுறுசுறுப்பை வந்து அந்த பாடல்களோ அந்த கருத்துக்கள் நமக்கு செயல்படுறதுக்கான உத்வேகத்தை கொடுக்குது அப்படிதான் சொல்லணும்.
1: ஆமா, இப்ப சொல்லியிருந்த நேரம் கடைசி வரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, நெசவுக்கும் உறுதுணையா இருக்குன்னு அவங்க வேலை பாட்டே அப்படியே நடந்துட்டு இருக்கும். அடுத்ததா வந்து சென்னை வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு வந்து எனக்கு கருத்துக்கள் கலந்த பாடல்கள் பிடிக்கும் அப்படின்ட்டாங்க.
0: பாட்டுலயும் கருத்து இருக்கு இல்லையா, அவங்க நோட் பண்ணிருக்காங்க. அடுத்து டிஆர் பட்னரமே சொல்லிருக்காங்க, வானொலி என்றதும் நினைவுக்கு வருவது முன்பெல்லாம் பாடல்கள், இப்பொழுதெல்லாம் கருத்துக்கள் சொல்லிருக்காங்க. நான் என்ன அது அவங்க சொன்னதுக்கான அர்த்தத்தை சொல்லுவா, சின்ன வயசுல இருக்கும் போது பாட்டு பிடிக்கும், ஒரு 40 அப்புறமா வந்து கருத்துக்கள் தான் பிடிக்கும், அதுதான் அவங்க சொல்லிருக்காங்க.
1: இத வச்சு சரி அடுத்ததான் வந்து பாடல்கள் தான் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க ஆக்கூர் செல்லராஜா.
0: நாளை காலை 9 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ செங்கல் சுளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
2: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனை. தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேளை இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர்.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: கல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸின் இன் சொல்லமுது. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர்.
7: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
8: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நேர்களை காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக நம்ம வந்திருக்கோம். திரும்பவும் யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற கமெண்ட்டை பார்க்கலாம். வானொலின்றதும் உங்கள் நினைவுக்கு வருவது பாடல்களா கருத்துக்களா அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா. அடுத்து யார் என்ன சொல்லியிருக்காங்க?
3: அடுத்து எனக்கு முதல்ல இனிய பாடல்கள் தான். இன்னைய நவீன உலகிலும் வானொலியில் ஒலிக்கும் அந்த இனிய பாடல்களுக்கு தனி சுகம் அப்படின்னு இருக்காங்க நன்னிலம் சுப்பிரமணியன்.
2: அடுத்து காரைக்கால்லேருந்து நளினி, வானொலி என்றாலே நினைவுக்கு வருவது முதல்ல டைம் டைம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வானொலியில் அப்புறம் கருத்துக்கள் தெரியாததை தெரிந்து கொள்வது கருத்துக்கள் மூலமாக இருக்குது, அப்புறம் தான் பாடல்கள். மொத்தத்தில் வானொலி என்றாலே சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க.
3: அடுத்ததான் எனக்கு பாட்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க கனரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன்.
2: எனக்கு என்ன நினைவுக்கு வரும் என்று உங்களுக்கே தெரியும், ஒரு 25 வருடமா பேசி கொண்டிருக்கிறேன். ஆரம்ப காலத்துல சின்ன சின்ன நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு பேசினாலும் என்னை தேடலுக்கு வழிவகை செய்தது கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் நிகழ்ச்சிகள் தான். அதனால் வானொலி என்றதும் நினைவுக்கு வருவது கருத்துக்களை என் உரையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோவில்ல இருந்து குளஞ்சியப்பன்.
3: அடுத்ததா பாடல் ரவிக்குமரன் தானி கோட்டகம்
2: ஒரே
3: வார்த்தை.
2: அடுத்து திட்டச்சேரி ஃபைசர் ரஹ்மான் சொல்லியிருக்காங்க. ஃபைசர் ரஹ்மான் அஜ்லின் இவங்களும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. வானொலி என்றால் முதலில் நினைவுக்கு வருவது இலங்கை வானொலி, அதிலிருந்து ஒலிபரப்பப்படும் பாடல்கள் தான் நினைவுக்கு வரும் அப்படின்னு.

0: சொல்லிருக்காங்க அவங்க.
1: ஆஹா, அடுத்தது வந்து வீரவநல்லூர் கருணாநிதி.
0: பாட்டு தானே குடுக்கறோம்.
1: வீரவநல்லூர் கருணாநிதி சொல்லியிருக்காங்க, இனிய காலை வணக்கம் அப்படின்னு ஒரு போஸ்டரோட பதிவிட்டு இருக்காங்க. ஆக நமக்கு வந்து பாட்டா கருத்தான்னு அவங்க ஆன்சர் பண்ணல.
0: அடுத்து நன்னில மம்பளவாணன் சொல்லியிருக்காங்க, வானொலி பாடல்கள் மன அழுத்தத்தை குறைத்து அமைதியை தருகிறது. கருத்துக்கள் நமது வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலாக அமைகிறது. ரெண்டும் தேவை, நன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
1: அடுத்துதான் வந்து இரு சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு 50-50 மேடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனிமையான இடைக்கால பாடல்களுக்கு ஒரு 50, நம்ம பண்பலையின் பயனுள்ள நல்ல தகவல்களை தரக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு ஒரு 50%. ஏன்னா வந்து பண்பலையினுடைய நிகழ்ச்சிகளை கேட்டு விமர்சன கடிதங்களை வெகுநாளா நான் எழுதுற பழக்கமும் வச்சிட்டு இருக்கேன். அதனால இன்று வரை நம்மளுடைய பண்பலையினுடைய நிகழ்ச்சிகளை கேட்டு கடிதமலருக்கும் விமர்சன கடிதங்களை தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜிமுதீன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
0: சரிங்க, அடுத்து வானொலி என்றதும் நினைவுக்கு வருவது கருத்து மற்றும் பாடல்கள் இரண்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரளம் செந்தில் கண்ணன்.
1: அடுத்தது நாகூர் யூசுப் மாலிம். நினைவுக்கு வருவது முதல்ல கருத்துக்கள் தாங்க, பின்பு 80 காலகட்டத்தில் உள்ள பாடல்கள். அதுவும் நம்ம காரைக்கால் எஃப்எம்ல கேட்கவே வேணாம், அவ்வளவு அருமை அப்படின்ட்டாங்க. இப்போ தானே சொன்னீங்க நாங்களும் பாட்டு தானங்க கொடுக்குறோம் அப்படின்னு.
0: அடுத்து இருவருக்கும் என் இனிய காலை வணக்கம். பாடல்கள் மட்டுமே ஆமாங்க உண்மைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலே ஒடுதுறையில இருந்து சீப்பு விஜயராகவன்.
1: அடுத்ததா இரண்டும் தாங்க, கருத்து பாட திருமலஸ்தானம் வீரசுந்தரி.
0: அடுத்து மல்லியம் ரவி சொல்லியிருக்காங்க, வானொலியின் மூலம் கேட்ட கருத்துக்கள் அனைத்தும் பசுமரத்தாணி போல் மனதில் பதிந்து அவ்வப்போது செயல்பாடாக அமைகிறது. நன்றி வானொலிக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் கொடுத்துருக்காங்க.
1: வானொலியில் கூறப்படும் நல்ல கருத்துக்கள் யாவும் சிறப்பாக இருக்குது. அது அந்த பொது அறிவு, நகைச்சுவை, மருத்துவம், விவசாயம், இது சார்ந்த கேள்விகளாக இருக்கட்டும், நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், சிறந்த முறையில் பதிலும் சொல்லிடுறாங்க, கேட்கறதுக்கு அருமையாக இருக்குங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் 5 ரவிச்சந்திரன்.
0: பூம்புகார் மேலையூர்கோ வை செம்பி என்ன இவங்க சொல்லியிருக்காங்க, வானொலி என்றதும் நினைவுக்கு வருவது நல்ல கருத்துள்ள பாடல்கள் தான், அது கேட்கும் சுகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதனை வார்த்தையால் சொல்ல முடியாது, கேட்கும்போது தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நன்றியும் கொடுத்துருக்காங்க.
1: அடுத்ததான் வந்து டிஆர் பட்டினம் நளினி சங்கர், எனக்கு பாடல்களும் கருத்துக்களும் இரண்டும் தான் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
0: தேதியும் செய்தியும் நிகழ்ச்சிக்கு அப்புறமா வந்து நம்ம நேயர்களோட கமெண்ட்டை தொடர்ந்து படிக்கலாம். பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது பாயிண்ட் டு பாயிண்ட். காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 9:30.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்டை தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
6: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: விபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை. ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
7: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
5: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
8: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: தேதியும் சேதியும் வரலாற்றில் இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகள். இன்று செப்டம்பர் 18 சர்வதேச சம ஊதிய நாள். இன்று பாலின வேறுபாடின்றி சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவதை வலியுறுத்த ஐக்கிய நாடுகள் சபையால் இத்தினம் அனுசரிக்கப்படுகின்றது.
1: சர்வதேச சம ஊதிய கூட்டணி போன்ற அமைப்புகள் உலகளாவிய அளவில் சம ஊதியத்திற்கான விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகின்றன. 2019 ஐக்கிய நாடுகள் சபை இந்நாளை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது.
0: உலக நீர் கண்காணி

0: கண்காணிப்பு தினம் இன்று நீர் ஆதாரங்களை பாதுகாப்பது மற்றும் நீரின் தூய்மையை கண்காணிப்பது குறித்த விழிப்புணர்வு நாள் இன்று.
1: தமிழ் அறிஞரும் தமிழ் பேராசிரியருமான இரா சாரங்கபாணி அவர்களின் பிறந்த தினம் என்று 1925 இவர் எழுதிய பரிபாடல் திறன் 1975 மாணிக்க செம்மல் 1999 இந்த நூல்கள் தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான பரிசில்களை பெற்றுள்ளன. மேலும் தமிழ்நாடு அரசு விருதினை 1998 மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேரவை செம்மல் விருது 2000 இவருக்கு வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது.
0: சர்வதேச அளவில் பிரபலமான தி நியூயார்க் டைம்ஸ் நாளிதழின் முதல் பதிப்பு வெளிவந்த நாள் இன்று 1851.
1: பரலீசு நெல்லையப்பர் கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், பதிப்பாளர், விடுதலை போராட்ட வீரர், வாவுசிக்கு தொண்டர், சுப்பிரமணிய பாரதிக்கு புரவலர் எனும் பன்முக திறமை கொண்டவர் பரலீசு நெல்லையப்பர். அவரின் பிறந்த தினம் என்று 1889. வ.உ. சுப்பிரமணிய சிவம், சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய பாரதி, நீலகண்ட பிரம்மச்சாரி, அரவிந்தர், வாவேசு ஐயர் முதலிய விடுதலை போராட்ட வீரர்கள் பலரோடு தொடர்ந்து பழகி தானும் விடுதலை போராட்டங்கள் பலவற்றில் பங்கேற்றார். 1930 மறைக்காடு எனும் வேதாரண்யத்தில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார். அதனால் 6 சிறை தண்டனையும் பெற்றார். 1932 காந்தியடிகளின் கட்டளையை ஏற்று சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் கள்ளுக்கடை மறியல், அந்நிய துணிக்கடை முன்பு ஆர்ப்பாட்டம் ஆகிய போராட்டங்களை தலைமையேற்று நடத்தினார். 1941 நடைபெற்ற தனிநபர் சத்தியாகிரகம் எனும் தனியால் அறப்போராட்டத்தில் கலந்து கொண்டு பெல்லாரி சிறையில் 6 அடைக்கப்பட்டார். 1917 பாரதியாரின் கண்ணன் பாட்டு, ஆகஸ்ட் மாதமும் 19 பாடல்கள் அடங்கிய நாட்டு பாட்டு, அக்டோபர் மாதமும் பாப்பா பாட்டு, முரசு பாட்டு ஆகியவற்றை பதிப்பித்தார்.
0: அமெரிக்க விமானப்படை மற்றும் மத்திய புலனாய்வு அமைப்பு CIA உருவாக்கப்பட்ட நாள் இன்று 1947. சாமுவேல் ஜான்சன் புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளர், கவிஞர் மற்றும் விரிவான முதல் ஆங்கில அகராதியை தொகுத்தவர். இவரின் பிறந்த நாள் இன்று 1709.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: விபிஎன் கண் மருத்துவமனையும்
1: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: காரைக்கால் பண்பலையின் 100.3 பாயிண்ட் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நேயர்களுக்காக வானொலி என்றதும் நினைவுக்கு வருவது பாடல்களா கருத்துக்களா அப்படின்ற கேள்வியை வந்து நம்ம நேயர்கள்ட்ட கேட்டிருந்தோம். நேயர்களும் அவங்களோட பதிலை கொடுத்துட்டே இருக்காங்க. அடுத்ததா யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம்.
1: அடுத்ததா ஆண்டிவனம் சுதி சுபிதா, எனக்கு வந்து பாடல்கள் ரொம்ப பிடிக்குங்க, அதிகம் பாடல்களை கேட்டு ரசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது திட்டச்சேரி நிஷான் ஹலீம், பாடல்கள் உடனடியாக மனதை கவர்ந்தாலுங்க இந்த செய்தி, நாடகங்கள், சிந்தனை கருத்துக்கள் இதெல்லாம் ஆழமாக நினைவில் நீங்கா இடம் பிடிச்சிருக்குங்க. சுருக்கமாக சொல்லணும்னா இசை அதன் முகமாகவும் கருத்துக்கள் அதன் சுவாசமாகவும் விளங்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
0: ஆண்டிமடம் கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க, என்ன பொறுத்தளவில் கருத்துக்களை தான் அதிகம் ரசிப்பேன் வானொலியில் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க.
1: வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்கள் வானொலியில் அவ்வப்பொழுது கேட்டாலும் இடையிடையே ஒளிபரப்பப்படும் கருத்தான பாடல்களும் சிறப்பு தாங்க அப்படின்னு இருக்காங்க குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி.
0: அடுத்து ஜோதி அனுப்பன்பேட்டையிலிருந்து, நல்ல சிந்தனைகள், நல்ல கருத்துக்கள், அக்கறையுடன் சொல்வது எங்கள் காரை வானொலி தான். சிந்தனை தொழில்கள் சூப்பர், கருத்துக்களை முதலில் பிடிக்கும், அப்புறம்தான் பாடல்கள். தோழிகளுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
1: இப்போ நீங்க அன்னப்பன்பேட்டைன்னு சொன்னீங்க இல்லையா, இன்னைக்கு வந்து 4 ஊருமுறவு நிகழ்ச்சி அன்னப்பன்பேட்டை ஆஞ்சநேயர் கோவில்ல இருந்து தாங்க நேரலையா வர இருக்கு.
0: நிகழ்ச்சிக்காக நீ அங்க அருகில் இருக்கிற நேயர்கள் போய் கலந்துட்டு அவங்களோட கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கலாம். காரைக்கால் பண்பலை 100.3 இன்று மாலை 4:00.

0: நான்கு மணிக்கு. அடுத்ததான் வந்து என்னோட பதிலுங்க, என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரெண்டு கண்ணு மாதிரி தாங்க, பிரிச்சுலாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க கமெண்ட்ல சிவபிரி சோமசுந்தரம்.
1: ரெண்டும் ரெண்டு ரயில்வே ட்ராக் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும்,
0: அந்த இடையிடாம போறதுன்னு வாங்கல முன்னாடி சொன்னாங்க பாத்தீங்களா, அதில் 50 இதில் 50 அது போல.
1: சரிங்க, அடுத்து இனிய காலை வணக்கம். குத்தாலம் தோப்பு தெரு சிவ சுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க, வானொலி என்றதும் நினைவுக்கு வருவது கருத்துக்கள் தான், அடுத்தது பாடல்கள், நன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
0: சுவையான கருத்துக்கள் எனக்கு பிடிக்குங்க. கல்லேரியிலேருந்து பிரகாஷ் கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
1: கதிராமங்கலம் கணேசன் தங்கவேல் சொல்லியிருக்காங்க, வானொலி என்றதும் என் நினைவுக்கு வருவது கருத்துக்கள் மற்றும் தேதியும் செய்தியும் தான், பிறகுதான் பாடல்கள் நினைவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க.
0: அடுத்ததான் நாகூர் முகமது ஜலீல், எனக்கு வந்து நிகழ்ச்சியிடையே ஒளிபரப்பாகும் சிந்தனை துளி கருத்துக்கள் இதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து காதிலே தேனாய் வந்து பாயும் பாடல்கள் தான் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் தல திரு பத்மாவதி ஸ்ரீதர்,
0: அடுத்ததா நீங்க காதிலே தேனாய் வந்து பாடல் தானே சொன்னீங்க, அடுத்த பாருங்க காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்
1: தான் நம்ம நேர்களோட ரசனையே.
0: ஆமா அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க ரசனையோட நாகூர் ஜகவர் சாதிக்.
1: அடுத்து அன்பான காலை வணக்கம். குத்தாலம் மாரியம்மன் கோவில் என் எஸ் மோகன், பாடல்கள் நமது மனதை மகிழ்ச்சி அடைய செய்யும், கருத்துக்கள் நமது சிந்தனையை தூண்ட செய்யும், இரண்டில் எது மிக பெரியது என்றால் கருத்துக்களே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க.
0: ஆஹா, கருத்துக்கள் எனக்கு பிடிக்குங்க, ஆனா பாடல்கள் ரொம்ப பிடிக்கும், பாட்டு கேட்டுக்கிட்டு தான் வேலையும் செய்வேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க பிரியா லக்ஷ்மிங்கிற ஐடியிலேந்து.
1: அடுத்து வணக்கம் இருவருக்கும். திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, நல்ல கருத்துக்கள், நலம் நாடு நிகழ்ச்சி இதோடு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: அடுத்ததா கருத்துக்களுடன் கூடிய பாடல்கள் ரொம்ப பிடிக்குங்க, கருத்துக்கள் இருக்காத அதாவது கருத்துக்கள் அதிகம் இருக்கிற பாட்டு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடல்கள் இதமாகவும் இருக்கும் இந்த கமெண்ட் சீர்காழிலேருந்து சிவ சண்முகம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
1: அவரைக்காடு வித்யா வீரமணி சொல்லிருக்காங்க, வானொலி என்றதும் உடனே நினைவுக்கு வருவது பாடல்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து இந்த பக்தி மாலை விவசாயம் நேயர் விருப்ப நிகழ்ச்சியில அப்படின்னு நிறைய நிகழ்ச்சி தான் பிடிக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நிரவி நச்சுப்பிள்ளை,
1: அடுத்து வானொலி என்றதும் நினைவுக்கு வருவது பாடலும் கருத்துக்களும் இரண்டுமே உண்டு, என்னுடைய பொழுது வானொலியுடன் தான் விடியும், அவ்வளவு பிடிக்கும் நம்ம காரை எஃப்எம் 100.3 இந்த தலைப்பு கேட்டதும் மிக்க சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மணக்குடியிலேருந்து சத்யா.
0: அடுத்து கருத்துக்கள் நிறைந்த பாடல்கள் தாங்க, அதுவும் நம்ம காரைக்கால் பண்பலை வானொலியில நிகழ்ச்சிகளும் சிறப்பா இருக்கும், கருத்துக்கள் நிறைந்த பாடல்கள் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு மஞ்சள் நதிக்குளம் கோவை இளவரசன் கமெண்ட் பண்ணிருக்காங்க.
1: அடுத்து பூவத்திலிருந்து ராசாத்ரி முனுசாமி சொல்லியிருக்காங்க, ரெண்டுமே தான் எனக்கு பாரபட்சம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது நீங்க வந்து வானொலியில வந்து பாடல்களும் கருத்தும் கேட்டிருந்தோம் இல்லையா, இங்க வந்து பாடல்களும் செய்தி அறிக்கையும் தாங்க அப்படின்னு குரோப்பலம் சிவகுமார் கண்ணன் சொல்லியிருக்காங்க.
1: உலக நடப்புகள் நாட்டு நடப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வானொலி கேட்கணும் இல்லையா.
0: நிச்சயமா.
1: அடுத்து சீதா கலியபெருமாள் சேத்தூர்ல இருந்து சொல்லியிருக்காங்க, வானொலி என்றதும் எனக்கு நினைவுக்கு வருவது கருத்துக்கள் தான், பல கருத்துக்கள் தான் நம்மளை நல்ல மனிதராக்கி வைத்து கொள்கிறது, ஆகவே கருத்துக்கள் தான் முக்கியம், பாடலாக இருந்தாலும் கூட அதில் உள்ள கருத்துக்களும் முக்கியம், சேத்தூர் சீதா கலியபெருமாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
0: அடுத்ததா ரெண்டுமே ஒண்ணு தாங்க, பிரிச்சு பார்க்க முடியாது. சில சமயம் பாடல் மனதுக்கு ஆறுதலா இருக்கும், நான் வருத்தமா இருக்கிற போது ஒரு அம்மா அப்பா அறிவுரை கூறுற மாதிரி வானொலியுடைய கருத்துக்கள் இருக்கும். இந்த கமெண்ட் அடம்பார் கலைச்செல்வி செல்வம்,
1: அப்பா அம்மா மாதிரி நம்மள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா வானொலிய
0: வழிகாட்டுதல நிறைய நல்ல கருத்துக்களை சொல்லி.
1: சரி, வானொலி என்றதும் நினைவுக்கு வருவது முதலில் கருத்துக்கள் தான், நல்லது நிறைய தெரிந்து கொண்டேன், உலகமே தெரியாமல் இருந்தேன், என்னுடைய ஆசான் காரை பண்பலை தான், மேலும் நல்லது நிறைய தெரிஞ்சு கொள்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர்,
2: I think my heart just skipped a beat. Yes, I'm falling in love with you. I need you, baby. I need you.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ்.

0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் பண்பலையோட நம்ம நினச்சிருக்கோம். நம்ம ரேடியோ வானொலின்னு சொன்னோன்னா உங்களுக்கு பாட்டா கருத்தா அப்படின்னு கேட்டிருந்தோம். சிலர் வந்து கருத்து தான், சிலர் பாட்டு தான், சிலர் கருத்துள்ள பாட்டு, சில பேர் 50-50 இப்படி நிறைய
1: நேயர்கள் வந்து பதில் சொல்லிட்டே இருக்காங்க. அடுத்து யார் என்ன சொல்லியிருக்காங்க?
0: அடுத்தது வந்து கருத்துக்கள் தாங்க, விவசாய சம்பந்தமான உரையாடல்கள், வானொலிக்கு மெருகூட்டும் வகையில் பாடல்கள். அப்புறம் ரெண்டு பேருக்கும் வணக்கமா, இந்த கமெண்ட் பிள்ளை தெரு வாசல் ஆரோக்கியதா செல்வ மாதிரி சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து நல்ல கருத்துக்களும் சிந்தனைகளும் தான், அதோடு பாடல்கள் ஒற்றை தலைப்பிற்கு எத்தனை விதமான கருத்துக்கள், சிந்தனைகள் கேட்கும் போது வியக்க வைக்கும், மாறுபட்ட கருத்துக்களை கேட்கும் போது ஓ இப்படியும் கூட சிந்திக்கலாமா அப்படின்னு தோணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருக்காங்க. பாடலும் உண்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கனக சுந்தரி பாஸ்கரன் திருப்பூண்டியிலிருந்து.
0: அடுத்ததான் அலிவலம் சக்தி முருகானந்தம், நம்மளுடைய கருத்துக்கள் பண்பலையினுடைய கருத்துக்கள் பிடிக்கும், அதுலேயும் வந்து தென்கட்சி ஐயாவினுடைய அந்த தகவல் அந்த சிந்தனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
1: பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிட்டு போயிருக்காங்க.
0: அடுத்ததே கீழே வந்து அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க, இசையுடன் இனிமையான இசையில் கூடிய பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இணை பிரியாம இருப்பது வானொலியும் பாடலும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
1: திருவிளையாடல்ல வர மாதிரி.
0: ஆமா, அதே போல கைலாசபுரத்துல இருந்து ரவி கமெண்ட் பண்ணிருக்காங்க, எனக்கு ரேடியோ பாடல்களை விட கருத்துக்கள் அதிகமா பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு.
1: கோவி கார்த்திகேயன் கூட வாசல் அந்த கருத்துக்களும் விவசாய செய்திகளும் ஒவ்வொரு துறையின் நிபுணர்களின் ஆலோசனைகளும் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
0: எனக்கு கருத்துக்கள் நிறைந்த பாடல்கள் தான் பிடிக்கும் மேடம். இந்த கமெண்ட் பெருஞ்சிரி ஜார்ஜ்,
1: நாங்க பாட்டோட கருத்துக்களையும் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆய்மலை மணிகண்டன் சொல்லியிருக்காங்க, இருவருக்கும் காலை வணக்கம், எனக்கு முதலில் வருவது வானொலியில் பாடல்கள், நல்ல சிந்தனையுள்ள கருத்துக்களும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: இதுக்கு முன்னாடி சொன்னீங்க இல்லையா பாட்டோட கருத்தையும் சேர்த்துக்கிறோம் கேட்டுக்கிறோம்னு, அந்த மாதிரி கருத்துக்களோட பாடல்களும் பிடிக்கும். இந்த கமெண்ட் வந்து கல்லேரி ரஜினிகாந்த்.
1: அடுத்து குறைநாட்டு கருப்பூர் பிரபாகரன் சொல்லியிருக்காங்க, எனக்கு வானொலி என்றதும் நினைவுக்கு வருவது இந்த நாள் இனிமே இனிய நாளாக அமையும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க.
0: அடுத்ததா வந்து தனிமையில இருக்கும் போது நல்ல துணையாகவும் வானொலி ஒரு பள்ளிக்கூடம் போலங்க, இந்த கமெண்ட் நமக்காக அனுப்பியிருக்காங்க திருவாரூர் கேக்கரை குமார்.
1: தனியாக இருக்கும்போது துணை மாதிரி அது நிறைய பேருக்கு வந்து அந்த தனிமை சுமையை போக்குறது வந்து வானொலின்றத அந்த உண்மையை வந்து கண்டிப்பாக ஒத்துக்க தான் வேணும். ஏன்னா எல்லா நேரமும் எல்லாரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க இல்லையா, தனியாக இருக்கும்போது லோன்லியாக ஃபீல் பண்ணாமல் நம்ம கூட யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க பேசுறாங்க அதை நம்ம கேட்குறோம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து.
0: சிலர் வந்து என்னதான் வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் கை வந்து அந்த வேலையில இருந்தாலும் மனசு ஏதாவது சிந்திக்கும், நமக்கு போர் அடிக்குதா, வேலை சரியா செய்யறோமா, அந்த மாதிரி நேரத்துல வந்து இந்த வானொலி அந்த பாடலா இருக்கட்டும், ஏதோ ஒரு வார்த்தையா இருக்கட்டும், நம்ம கிட்ட பக்கத்துல யாரோ பேசுற மாதிரி நமக்கு ஒரு துணையா இருக்கும்.
1: அடுத்தவங்க சொல்றது கேட்கறதே ஒரு தனி சுகம்தான். அடுத்து காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் சொல்லியிருக்காங்க, அன்பால காலை வணக்கம், பாடல்கள் எப்ப வேணும்னா கேட்டுக்கலாம், நம்ம பண்பலை எல்லாம் அடிக்கடி பாடல் தான் போடுறாங்களே, அருமையான பாடல்கள், என்னை பொறுத்த வரைக்கும் கருத்து தான் நூத்துக்கு நூறு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க.
0: அடுத்ததா வந்து எனக்கு பாடல்கள் தாங்க, வானொலியில முதல்ல பாடல்கள் கேட்க ஆரம்பிச்ச பிறகுதான் வானொலி வந்து ஒரு பொழுதுபோக்கு மட்டும் இல்ல, நல்லதோர் கருத்து பெட்டகமாகவும் இருக்கு அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஆகையினால ரேடியோ அப்படின்னு ஞாபகத்துக்கு வர்றது பாடல்
1: தான்,
0: பாட்டு கேட்டுதான் லிஸ்னர்
1: எப்படி வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா பாடல்கள் தான் அவங்களை பண்ணும். பாட்டு கேட்டுட்டே இருக்கும்போது அப்புறம் படிப்படி அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியில வந்து கருத்துக்கள் மேல நமக்கு ஆர்வம் அதிகமாகும், அப்ப ரெண்டுமே ஈவனா போகுது. அந்த உண்மையதான் அவங்களை அழகா கொடுத்துருக்காங்க.
0: இந்த கமெண்ட் வந்து நமக்காக தேவனூர் ஜோதி லட்சுமி அனுப்பியிருக்காங்க.
1: அடுத்து கருத்துக்களோட பாடல்களும் தான் சுமதி
0: திருநெல்லிக்காவல்
1: இருந்து சொல்லியிருக்காங்க.
0: திருபுவனம் ரவி லட்சுமி, கலப்பை போக்குறதுக்கு வேலை செஞ்சு கலைப்பா இருக்கிறப்ப அதை போக்குறதுக்கு பாடல்களும், அறியாத தெரியாத தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல கருத்துக்களும், ஆக மொத்தத்துல பண்பலையினுடைய வானொலி எங்களோட பின்னி பிணைஞ்சு இருக்குங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டாங்க.
1: ரத்தத்தில் கலந்திருக்கு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அந்த மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், செவிக்கு உணவளிப்பது பாடல்கள், சிந்தனைக்கு உணவளிப்பது கருத்துக்கள், இந்த இரண்டும் சம அளவில் கலந்திருப்பதால் தான் வானொலி என்றும் அழியாத மக்கள் ஊடகமாக திகழ்கிறது, பாடல்களையும் கருத்துக்களையும் சம அளவில் ரசிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: அடுத்ததா வந்து வானொலியில வரும் அனைத்து பயணம் அனைத்துமே பயனுள்ள நிகழ்ச்சிகள் தாங்க அப்படின்னு தெத்தில இருந்து செல்வி சொல்லியிருக்காங்க.
1: அமுதும் தேனும் எதற்கு வானொலி எனது அருகில் இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லி மதுரையில இருந்து சண்முக சுந்தரம் கொடுத்திருக்காங்க. அழகா இருக்குல்ல?
0: ஆமா நிச்சயமா. எனக்கு பிடிச்சது பாட்டு தான் மேடம். ஜெயவீரபாணியன் சன்னமங்கலத்துல இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க,
1: இருவருக்கும் காலை வணக்கம், வானொலியில் வரும் கருத்துக்களும் பிடிக்கும் பாடல்களும் பிடிக்கும், நான் காலையில 6 மணிக்கு ரெடியாக ஆன்

0: பண்ணா இரவு 9 மணிக்கே ஆஃப் பண்ணுவேன், அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்பேன். நாங்க 11:10 வரைக்கும்ல குடுக்கறோம், நீங்க 9 மணிக்கெல்லாம் ஆஃப்
1: பண்ணீங்க. அவங்க நேரத்துல இருக்கிற பழக்கம்.
0: திருக்கண்ணபுரம் ஆனந்த் சொல்லிருக்காங்க, இத
1: கும்பகோணம் குமரன், நல்லதை சிந்தனை மிகுந்த கருத்துக்கள் தான் மேடம் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்ததா வேலங்குடி குணசுந்தரி செல்வநாதன், சுசிலா மாரிமுத்து, பாடல்கள் கேட்டால் சின்ன சோகம் குறையும், சிந்தனை கேட்டால் தெளிவு உண்டாகும், இரண்டும் இருப்பதால் தான் நல்ல முடிவுகள் எட்டப்படுகிறது அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க.
0: அடுத்து பழனிவேல் ஆயக்காரம்புலத்துல இருந்து சொல்லிருக்காங்க, கருத்துக்கள் தான், பாடல்கள் எப்போதும் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க.
1: கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு, அது போல கருத்துக்கள் தான் வாழ்க்கைக்கு தேவை. மீன் சுருட்டி ராஜா கமெண்ட் பண்ணிருக்காங்க.
0: மயிலாடுதுறை ரம்யா சுசாந்திகா சொல்லிருக்காங்க கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு.
1: மயிலாடுதுறை ரவிச்சந்திரன், கருத்துக்களையும் பாடல்களையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விட்டு அறிவிப்பாளர் அவர்களின் மென்மையான உச்சரிப்பு ரொம்ப பிடிக்கும் மேடம், இது நம்ம லிஸ்ட்லயே சேர்க்கல அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க நிகழ்ச்சிக்காக.
0: அடுத்து வந்து வாஞ்சியூர் பாத்திமா சொல்லிருக்காங்க, வானொலி என்றாலே பாடல்கள் மன்மதியை தருமா,
1: நமக்கு மன அமைதி,
0: மன அமைதி, ஓகே ஓகே, அந்த
1: மன அமைதியை தரும், அப்புறம் முன்னேற்ற பாதைக்கும் நம்ம இட்டு செல்லும் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதே போல கீழ்குடியிருப்பு சிங்காரவேல் சொல்லிருக்காங்க, எனக்கு ரேடியான பாட்டு தாங்க.
0: ரவி பாப்பா கோவில் இருந்து சொல்லிருக்காங்க, நேரலை நிகழ்ச்சி மற்றும் பாடல்கள் செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு.
1: அடுத்ததான் வந்து ஜான்சி கவியரசி கீழ்குடியிருப்புலேருந்து, எனக்கு வந்து பாடல் தான் மேடம்,
0: காட்டூர் சிவகுமார் சாங் ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
1: அடுத்ததா யாரு கமெண்ட் பண்ணிருக்காங்க,
0: விருத்தாச்சலம் அரசு குழி ஜான் பீட்டர் இருவருக்கும் இனிய காலை வணக்கம், சிறந்த வழிகாட்டியாக உதவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் வந்த மெசேஜஸ் எல்லாத்தையும் நம்ம படிச்சிட்டோம். காரைக்கால் பண்மலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் இன்னைக்கு நம்ம கேட்ட வானொலி என்றதும் நினைவுக்கு வருவது பாடல்களா கருத்துக்களான்னு கேட்டிருந்தோம். நேயர்கள் ரொம்ப அழகா அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. நிகழ்ச்சிக்காக அவங்களோட கருத்துக்களை சொன்ன நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி கூறி வரும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட்.

நேர்களை காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். குறைந்த மின்சாரத்தை பயன்படுத்தும் மின் கருவிகளை நோக்கி மாறுவோம், மின் ஆற்றலை சேமிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 10 மணி.

காரைக்கால் பண்பலையின் 100.3 நேயர்கள் இனி கேட்கலாம் சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கம் அறியாமையை அகற்றும் விளக்கு. இந்த தலைப்பில் நேயர்களது தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அறிவின் ஒளி நம் வாழ்க்கை பாதையை வெளிச்சமாக்குகிறது. அந்த ஒளி இல்லாத இடத்தில் இருள் மட்டுமல்ல, தடுமாற்றமும் தவறான முடிவுகளும் தேவையற்ற பயமும் உருவாகின்றன. ஒரு சிறிய விளக்கு ஏற்றப்படும் போது அந்த இடத்தில் உள்ள இருள் வந்து விலகுது. அதுபோல தான் ஒரு சிறிய அறிவு நம் மனதில் பிறந்துட்டா பல ஆண்டுகளாக நம்மிடம் இருக்கிற அந்த அறியாமைன்ற இருள் வந்து தானாகவே விலகிடுது. ஒரு சிறிய ஒளி ஏற்றும்போது அந்த அறையில் இருக்கிற மொத்த இருளும் விலகி செல்லுறது போலவே நம்ம மனதில் வந்து அறிவின் ஒளி ஏற்றப்படும் போது தான் வந்து நம்மளோட அறியாமை என்ற அந்த இருள் வந்து அகலுது. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம். ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரியாமல் இருக்கிறது வந்து தவறு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை எப்போவுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படாமல் இருக்கிறோம்ல, தெரியாமல் இருக்கிறது தவறு இல்லை. அதை எப்போவுமே நம்ம தெரிஞ்சிக்கவே முயற்சி பண்ணாமல் அதுக்கான அந்த எந்த முன்னெடுப்பும் இல்லாமல் இருக்கும்போது தான் அது தவறு அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியாத விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்க முன்னெடுப்பு செய்கிறது தான்

0: ஒரு அறியாமையை அகற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதை பற்றி நேயர்கள் என்ன நினைக்கிறாங்க, இதை பற்றி தங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். காரைக்கால் பண்பலை 100.3 முகநூல் பக்கத்திலும் இதற்கான போஸ்டர் கொடுத்துருக்கேன், அதற்கு கீழே உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் தெரிவிக்கலாம். நிகழ்ச்சிக்கு நேரலையில் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 03-638 என்று முன்னிணைப்பு எண்ணோடு, 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580 இந்த தொலைபேசி எண்களுக்கோ அறிமுக நேயர்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அழைக்கலாம். 9566-427-231 இந்த அலைபேசி எண்ணில் அழைத்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். தெரியாததை தெரியல அப்படின்னு ஒத்துக்கிறது ஒரு விஷயம் அப்படின்னா, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு ஒரு மேதாவித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது கூட ஒரு அறியாமை அப்படின்னு தான் சொல்லுவோம். எனக்கு தெரியாது அப்படின்ற ஒப்புக்கொள்ளும் போது வந்து அந்த இடத்துல வந்து அதை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் நமக்கு வரும், அறிவுக்கான அந்த பாதை வந்து வெளிப்படும். இந்த அறிவு எப்படி அறியாமையை அகற்றதோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்மளோட அறியாமையை அகற்றதாக இருக்கும். அதை பற்றி நேயர்கள் சொல்ல வந்திருக்காங்க. முதல் நேயராக யார் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
1: உடையார்பாளையம் மஜீம்
0: பேசுங்க.
1: அறியாமைங்கறதெல்லாம் இப்போ கம்மிதான் மேடம். ஏன்னா எத்தனையோ நாளிதழ்கள் வார இதழ்கள் படிக்கிறோம், எல்லோரும் கல்வி கற்கிறோம், பகுத்தறிவோட வாழ்றோம். செய்யக்கூடாத தவறு ஒன்றை செஞ்சுட்டு அது அறியாமை அல்ல, தெரிஞ்சு அந்த தவறை செய்யறோம், அது அறியாமல்ல, அது அகந்த. இந்த அகந்தை தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு. இந்த அகந்தையில அந்த தவறை செஞ்சுட்டு என்ன சொல்லிடுறோம், அறியாம செஞ்சிட்டேன், அது தவறு இல்லைங்களா? உண்மையிலே அறியாமை இருந்தால் அதற்கு கல்வியும் பகுத்தறிவுமே விளக்காக அமையும். ஆனால் கற்றவர்கள் கூட அதன் வழி நடந்தால்தான் அறியாமையை போக்க முடியும். அதைத்தான் சொன்னார் வள்ளுவர், கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. நன்றி மேடம்.
0: நன்றி. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம், யார் வந்திருக்கீங்க? வணக்கம், பேசுங்க சார்.
2: குமாரம் டிஎஸ் பாலு
0: பேசுங்க.
2: எனக்கு வந்து டிவி ரிமோட் அதை எப்படி ஆன் பண்றதுன்னு தெரியாது, இந்த ஆண்ட்ராய்டு போன பத்தி தெரியாது, பட்டன் போன தெரியும், வானொலி தெரியும். அந்த பட்டன் போல வானொலி கேட்டுக்குவேன், எந்த ஊர் போனாலும், கும்பகோணம் போனாலும், எங்க போனாலும்.
0: சரி, நம்ம தெரியாதத தெரிஞ்சுக்க முயற்சி செய்யறது தானே.
2: வேண்டாம் வேண்டாம், நமக்குன்னு ஒரு உலகம்னு போயிட்டு இருக்கிறப்ப ஏன் ஒரு புதிய பாதையில போய் நம்ம உடம்புக்கு நம்ம சீக்கிரம் ஏற்படுத்தி விட, என்னோட எண்ணம்.
0: சரிங்க,
2: என்னோட இது நூல்கள் படிப்ப நிறைய, தாய்மானவர் இருக்காரு, நம்ம திருவரைக்காடு இருக்காரு, பட்டினத்தா இருக்காரு, இவங்க மாதிரி ஆன்மீகமும் படிப்பேன், சுஜாதா மாதிரி விஞ்ஞானமும் படிப்பேன். ஏன்னா நாம வந்து எல்லாருமே வந்து ஞானம் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது, நீங்க குறிப்பிட்ட மாரி கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள ஆகும், வந்து கல்வியில வந்து படிக்கிறத மட்டும்தான் இருக்குது என்னோட நோக்கம். ரொம்ப நன்றி லாவண்யா மேடம்.
0: சரிங்க, நன்றி. ஆனா புதிய விஷயங்களை கத்துக்க முயற்சி பண்ணுங்க, அப்பதான் வந்து மத்தவங்களோட நம்மளையும்.
2: சரிங்க, எனக்கு
0: தேவையில்லை. சரி, உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னால நான் பொதுவா சொல்றேன், புதிய புதிய அப்டேட்ஸ் வரும்போது நம்மளும் காலத்துக்கு ஏற்ப அந்த நம்மள மாத்திக்கிட்டு
2: போகணும். ஒரு இளைய சமுதாயத்துக்கு தேவைப்படாது.
0: சரிங்க, நீங்களும் இளைஞர் தான், மனசுக்கு தான் வயசு இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, உடம்புக்கு வயசு இருக்கு, மனதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க, கத்துக்கோங்க நிறைய விஷயங்களை. நன்றிங்க ஐயா.
2: நன்றி.
0: அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம்,
3: புதிய வாய்ப்பு உற்சவமான காலை. வணக்கம்மா.
0: பேசுங்கம்மா.
3: நான் புவனையில இருந்து சுமதி பேசுறேம்மா.
0: சொல்லுங்கம்மா.
3: அறியாமையை அறியாமையை அகற்றும் இலக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற எண்ணத்தை விட்டுறணுமா? அதை விட்டுட்டு நான் என்ன கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு நமக்கு நம்மளே ஃபர்ஸ்ட் ஒத்துக்கணும். எந்த ஒரு விஷயத்தைய பத்தி தவறான புரிதலையும் அரைகுறையான ஒரு அறிவும் வச்சு நம்ம எந்த விஷயத்தையும் முதல்ல நம்ப கூடாது. அதை மாற்றுவதற்காக வழிகள் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சிந்திக்கணும். அதுதான் என்னைய பொறுத்த அளவுக்கு வந்து அந்த விளக்கு ஏத்துறதுன்னு நான் நினைக்கிறேன்.
0: சரிங்க, ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. அதாவது அரைக்குறை அறிவு எப்பயுமே ஆபத்து தான் கொடுக்கும். இந்த விஷயத்தையும் நம்ம தொடர்ந்து கற்றல் மட்டும்தான் நம்மள தெளிவா வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா நம்ம தொடர்ந்து கத்துக்கும் போதுதான் நம்ம மூளையும் வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். நம்மளும் வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி வந்து எனக்கு இது தெரியல அப்படின்னு ரொம்ப நம்ம இது பண்ணாம எல்லாரோடையும் கம்பைன் பண்ணி ஓடுறதுக்கும் அந்த விஷயம் சரியா இருக்கும். நன்றிங்கம்மா உங்க கருத்துக்கு.
3: ஒரே ஒரு விஷயம்
0: சொல்லுங்கம்மா.
3: கருத்துக்கள் மாறான உண்மைகளும் இருக்கு.

0: ஏற்படுகிறது. அதை ஏற்கிற மனப்பக்குவத்தை நம்ம நம்மளே வளர்த்துக்கணும். நான் சொல்றது புரிஞ்சுக்கோ, நம்ம ஒரு விஷயத்த வந்து தப்பா செஞ்சுட்டோம்னா ஆப்போசிட் சைட்ல உள்ளவங்க சொன்னா, சரி ஆமா கரெக்ட் அவங்க தப்பா பண்ணிட்டோம் அப்படின்ற பஸ் அந்த இதை ஏத்துக்கிற மனநிலையை நம்மளே உருவாக்கி
1: ஒத்துக்கொள்ற மனநிலை இருக்கணும். சரிங்க,
0: நன்றி
1: நன்றிங்க நன்றிங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
2: வணக்கம்.
1: வணக்கங்க, பேசுங்க.
2: அறியாமை
1: பேரு ஊரு சொல்லுங்க முதல்ல.
2: முக்கரும்பூர்.
1: பேசுங்கப்பா.
2: அறியாமை
1: உங்களோட இணைப்பு சரியா விட்டு விட்டு வருது. ஆனந்த் வந்து இன்னைக்கு வந்து அறியாமையை அகற்றும் விளக்கு, இந்த மாதிரி நீங்க அறியாமையை அகற்றக்கூடிய விளக்க எதை பாக்குறீங்க?
2: கல்வி ஒன்று,
1: கல்வி
2: ஒரு ஒன்னால் மட்டுமே முடியும் மேடம்.
1: சரிங்க, ரொம்ப அழகா வந்து ஒரே வார்த்தையில கல்வி தான் வந்து அறியாமையை அகற்றக்கூடிய விளக்கு அப்படின்னு ஆனந்த் சொல்லியிருக்கீங்க. நன்றி உங்க கருத்துக்கு.
2: நன்றி நன்றி.

0: காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை இறங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். இன்றைக்கு அறியாமையை அகற்றும் விளக்கு இந்த பொருளில் வந்து நேயர்கள் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. கல்வி அடுத்து ஆசிரியர்கள் இவங்களும் கூட வந்து நம்மளோட அறியாமையை அகற்றக்கூடிய ஒரு அகல் விளக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அறியாமைன்ற ஒரு குழந்தை வந்து எதுவுமே தெரியாமல் ஒரு பள்ளிக்கு போவோம், அடுத்து நம்ம ஒவ்வொரு விஷயங்களாக புதிய புதிய விஷயங்களாக கற்று தேர்ந்து அவங்க ஒரு மேதையாக திரும்ப பள்ளியிலேருந்து வெளியில் வருவாங்க. அடுத்து அவங்கள மேம்படுத்துறதுக்காக அடுத்து உயர்கல்வி இந்த மாதிரி வரும்போது அந்த இடத்துல அந்த கல்வியும் ஆசிரியர்களோட பங்கும் வந்து அவங்களோட அறியாமையாகிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தும் கூட நேயர்கள் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கலாம். விளம்பர இடைவேளையை தொடர்ந்து
1: விரைவில் திருச்சி சாரதாசில்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்.

0: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
1: அறியாமையை அகற்றும் விளக்கு, இதை பற்றி நேயர்கள் என்ன சொல்ல வராங்க, இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த அறியாமையை அகற்ற விளக்காக நம்ம வாழ்க்கையில் இருக்குது, இதை பற்றி என்ன கருத்துக்களை அவங்க கொடுக்க வராங்க அப்படின்னு கேட்கலாம். நேரம் இப்போ 10:13 ஆகுது. வரக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கங்க. யார் பேசுகிறீங்க?
2: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால்
1: பேசுங்க. ஐயா,
2: அறியாமை போக்கும் விளக்குன்னு கேட்டிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அறியாமை போக்கும் விளக்கு வந்து அனுபவம்னு சொல்லலாம் மேடம். ஏன்னா வெளிநாட்டுக்கு போற வாய்ப்பு கிடைச்சி 30-40 வருஷம் படி வெளிநாடு போயிட்டு வந்தேன். அங்க போய் எல்லா மொழிகளும் கத்துக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சுங்க. தமிழ் மட்டுமா நம்ம தெரிஞ்சவங்களுக்கு அங்க போய் மலையாளம், ஹிந்தி, அரபி அந்த மாதிரி போன பேசுறதுக்கு வாய்ப்பு. நம்ம சக நண்பர்கள் எல்லாம் இருந்தாங்க ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க.
1: அதாவது அத்தனை பேர் இருந்தா கூட அதை கத்துக்கணும்ன்ற ஆர்வம் நம்ம கிட்ட இருந்தா மட்டும்தான் அதை நம்ம செஞ்சுக்க முடியும் இல்லையா?
2: கண்டிப்பா கண்டிப்பா. நம்மளும் எல்லாத்தையும் பேசணும்னு ஒரு ஆர்வம் உந்துதுனால நமக்கு அறியாமை போகிறதுக்கா அந்த மொழியெல்லாம் கேட்கறது ஒரு அனுபவத்தினால ஒரு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சுன்னு நான் சொல்றேன்.
1: நீங்க போகும்போது நமக்கு தமிழ் தான் தெரியும், நமக்கு உருது தான் தெரியும், இதை தாண்டி எதுவும் நம்ம பேச வேணாம் கேட்க வேணாம் அப்படின்னு விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியாம போயிருக்கும். ஆனா கொஞ்சம் முயற்சி செஞ்சு அவங்க என்ன பேசுறாங்க அதை நம்ம கவனிக்கும் போதுதான் அடுத்த மொழியையும் கூட நம்மளால கற்றுக்கொள்ள முடியுது இல்லையா?
2: நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வந்துருதாங்க. போன உடனே இங்கிலீஷ் எல்லாம் பேசுற மாதிரி ஒரு தைரியம் வந்துருதுமா. அனுபவத்தினால சொல்றேன்.
1: நன்றி நன்றி. அனுபவம் தான் வந்து என்னோட அறியாமையை அகற்றி இருக்கு அப்படின்னு அவங்களோட மாறுபட்ட கோணத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்து கூட நேயர் வராங்க. யார் வராங்க கேட்கலாம். வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, பேசுங்க.
3: காட்டு மன்னார் கோயில் இருந்து கா குளஞ்சியப்பன்
1: சொல்லுங்க ஐயா.
3: அறியாமை அகற்றும் விளக்கு நீங்களே சொல்லிட்டீங்க. கல்வி தாங்க முக்கியம்.
1: நிறைய விஷயம் இருக்கு இல்லையா நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளோட அறியாமையை வந்து நிறைய விஷயங்கள் அகற்றதா இருக்கு. அதுல கல்வியும் ஒண்ணு, ஆசிரியர்களும்
3: ஒண்ணு, முதன்மை வகிக்க கூடியது கல்வி
1: கண்டிப்பா.
3: அதான் சொல்லுவாங்க பாருங்க, மன்னனும் மாஸ்டர கற்றோரும் சீர்தூக்கின். மன்னனுக்கு செல்லும் இல்லையேன்னு சிறப்பு இல்லை, கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்புண்ணா. அதே விவேக சிந்தாமல்ல என்ன சொல்றாங்க, வெள்ளத்தால் அடையாது, வெந்தர்களால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் குறையாது, கொடிய தீய கள்ளத்தார் எவராலும் களவாட முடியாது. கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க உலகெங்கும் பொருள் தேடி உழல்வதென்ன. அதாவது நம்மள்ட்ட எல்லாமே இந்த எந்த எல்லாமே போயிடுமா, ஆனா இந்த கல்வி செல்வத்தை யாராலும் அழிக்க
1: முடியாது நம்ம கிட்ட இருந்த.
3: அதாவது நம்மளுடைய அறியாமை எப்படி போகும்னா, சிலரு விவேகானந்தர் வந்து அமெரிக்கா போயிருந்தப்ப ஒரு பேராசிரியர் இவரை கண்டாலே பிடிக்காதான், இவரு என்ன செய்வாரா, என்ன காய் உடனே கட்டிட்டு இப்படி இருக்கா அப்படின்னாராம். ஒரு நேரம் ஒரு சூழல்ல வந்து இருவரும் ஒரே இடத்துல உட்கார்ந்து உணவு இருந்தக்கூடிய ஒரு சூழல். அப்ப அந்த பேராசிரியர் சொன்னாராம் விவேகானந்தரை பார்த்து, ஏங்க பன்றியும் பறவையும் ஒன்றாக உணவருந்த முடியுமான்னாராம். இல்ல முடியாது, நான் பறந்து விடுகிறேன்னாராம். அப்ப எப்படி அவருக்கு புரிய வச்சிருக்காரு, நான் பறந்து விடுகிறேன், அப்ப அங்க உட்கார்ந்து இருக்கிறது யாருங்க?
1: பறவை பறந்தாச்சு இவங்க. அது
3: இது போல அந்த சமயோஜித சிந்தனை எல்லாம் பல வகையான அனுபவம் உள்ளவர்கள்ட்ட கூட இதெல்லாம் நம்ம கத்துக்கலாங்கிறது தாங்க என்னுடைய கருத்து.
1: சரிங்க, நன்றி நன்றி. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்மா. யாருங்கம்மா?
4: பேர்காழி தென்னங்குடி விஜய முத்துக்குமார்
1: பேசுங்கம்மா.
4: சில கடுமையான சூழ்நிலைகள் தான் மேடம் நான் நினைக்கிறேன்.
1: சூழல்கள் வந்து அறியாமை அகற்றது.
4: ஆமா, கடுமையான சூழல்கள் வந்து நம்ம வேணான, நம்ம இதெல்லாம் நமக்கு தேவையில்லன்னு இருந்ததை கூட தெரிஞ்சுக்க வேணான்னு இருக்கிறத கூட சூழ்நிலைகள் நமக்கு கத்து கொடுத்துடுது. அப்புறம் குழந்தைகள்,
1: அதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து ஒரு விஷயத்த வந்து கற்றுக்கொள்ள தூண்டுது, அது வந்து நம்மளோட அறியாமையை நீக்கிறதா இருக்கு. தூரத்துல இருந்து பார்க்கும் போது எல்லாமே ஒரு மலைப்பா நமக்கு தெரியும், ஆனா அது கிட்ட போய் ஒவ்வொன்னதையும் நம்ம ஆழ்ந்து சிந்திச்சு கவனிச்சு கத்துக்கும் போதுதான் ஐயோ இவ்வளோ

0: சிம்பிளாக இருக்குது, இதுக்கு இவ்வளோ பயந்தமா அப்படின்னு தோணும்லையே, அந்த கான்செப்ட் தான் இந்த தோழி சொல்லியிருக்காங்க. அடுத்தும் கூட நேர் வராங்க, யார் வராங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம். அடுத்த நேருக்கு வாய்ப்பு. வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
1: எனக்கு வணக்கம்ங்க.
0: வணக்கம்ங்க, யார் பேசுறீங்க?
1: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்துந்து கணேசன் பேசுறேங்க.
0: பேசுங்க ஐயா.
1: அதாவதுங்க, நம்மளோட ஆர்வம் இல்லைன்னா எதையும் அறிய முடியாது. முதல்ல அந்த ஆர்வத்துல வந்து நமக்கு உற்சாகம், முதல்ல அந்த ரசிப்பு தன்மை வேண்டும்.
0: அதுக்காக
1: நன்றி.
0: ஆர்வம் இருந்து அறியாமையாகட்டும் விளக்க இந்த நேயர் சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.

0: அதுக்கு நம்மளோட ஆர்வம் இல்லைனா எதையும் அறிய முடியாது. முதல்ல அந்த ஆர்வத்துல வந்து நமக்கு உற்சாகம், முதல்ல அந்த ரசிப்பு தன்மை வேண்டும்.
1: ஆராய்ச்சியாளர்கள் பார்த்து சொல்லுவாங்க, நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம்.
0: அதுக்காக நம்ம கடல்ல ஊத்திர கூடாது.
1: நன்றி நன்றி
0: நன்றி.
1: ஆர்வம் இருந்து அறியாமை அகற்றும் விளக்கம் இந்த நேயர் சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கங்க. யார் வந்திருக்கீங்க?
2: வணக்கம் மேடம், ஐயாவுடைய வந்து ஜெயலட்சுமி பேசுறேன்.
1: பேசுங்கம்மா.
2: இப்போ கிராமத்துல நான் ரொம்ப அறியாத ஜனங்கள்லாம் ரொம்ப பேர் இருக்காங்க
1: மேடம்.
2: கையெழுத்து கூட அவங்களுக்கு எல்லாம் போட தெரியாது. படிக்க கூட அந்த பெண் பிள்ளைகளே படிக்க கூட அனுப்ப மாட்டாங்க. அப்படி வச்சிருந்தாங்க.
1: இப்பவா அந்த காலம்? அந்த காலத்துல.
2: அந்த காலத்துல.
1: சரிங்க.
2: இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒன்னாவதுக்கு அனுப்பணும்னாக்கா இந்த குழந்தைக்கு ஒரு 6 வயசுனாவது ஆகணும். அப்படி இப்ப இப்ப என்னக்கா எல்கேஜி யூகேஜி இந்த மாதிரியெல்லாம் சேர்த்து
1: விடுறாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம் 3 வயசுல இருந்தே.
2: அந்த அரியான அறியாமை என்ன இருள் அகற்றப்படுகிறது. சின்ன குழந்தையா இருக்கும் போது அந்த குழந்தைங்க ஆசையா இருக்குது, அவங்க இங்கிலீஷ் ஆங்கிலம் இதெல்லாம் தமிழ் இதெல்லாம் எழுதுறப்போ அதை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம்.
1: கல்விதான் வந்து அறியாமை
2: அகற்றதான்.
1: நன்றிங்க, நன்றி
2: நன்றி.
1: அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கங்க, பேசுங்க.
3: கருத்து விதைகளை தூவி அறிக்க வர வைக்க செய்யும் காரை பந்தவின் சிந்தனை அரங்கத்தையும் அன்பான அறிவிப்பாளர்களுக்கு பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொற்களுங்க. அறியாமைய போக்கும் அகல் விளக்கு கல்வி என்னும் திருவிளக்காகும். கல்வியே வாழ்வின் ஆதாரம், அது இல்லைன்னா வாழ்க்கை சேதாரம். கல்வியை கத்துறதை கற்று வாழ்வில் முன்னேற வேண்டும், அதன் மூலம் நடக்க வேண்டும் திருவள்ளுவர் சொல்றாரு. கற்க கத்துறவர் கற்பதை கற்றபின் நிற்க அதற்கு தகன. அதுல பாத்தீங்கன்னாக்க அந்த குரல்ல துணைக்காலே இருக்காது. ஏன் தெரியுமா?
1: கல்வி கற்ற யாரோட துணையும் நமக்கு
3: தேவையில்லை. துணைக்கு ஆளே தேவையில்லை.
1: சரிங்க.
3: அவர்கள் கற்ற கல்வியே துணையா இருக்கும். அதனால்தான் கல்வியை கற்க வேண்டும் என்று சொல்கிறேன்.
1: சரிங்க, நன்றி நன்றி உங்களோட கருத்துக்கு.
3: நன்றி நன்றி.
1: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
4: வணக்கம் ஐயா, காலை வணக்கம். சகோதரிக்கு வணக்கம் கூறுது. மணக்குடி ராஜேந்திர அம்மா
1: பேசுங்க. ஐயா,
4: அம்மா வந்து கற்றது கடுக அளவுமா, அல்லாதது உலகளவு இருக்கு. இருந்தாலும் என்னுடைய மேதாவித்தனம் கொஞ்சம் இருக்கு. அதுல இந்த மேதாவித்தனா என்னுடைய அதிகப்படியான ஒரு ஆணவம், நான் படிச்சவன் அப்படிங்கிற ஒரு ஆணவம். அதுக்கு என்ன காரணம்? முயலாமை. இந்த முயன்றாவெல்லாம் முயன்றாதான் எதையுமே கடக்க முடியும் வாழ்க்கையில. அறியாமைங்கிறது நம்மள்ட்ட இருந்து வருதில்லை. ஏன்னா ஆரறிவு படைத்த மனிதன் சிந்திக்கக்கூடிய திறமை நம்மள்ட்ட இருக்கு. அந்த திறமையை வந்து வளர்த்துக்கணும் நம்ம. அதுக்கு கல்வி, நம்ம வந்து சிறு வயதுல இருந்து கல்வியை கற்கணும். நான் என்ன சொல்றேன், நம்ம ஒரு மொழி பட்டு தெரியும், எல்லா மொழிகளையும் தெரிஞ்சுக்கணும். தாய்மொழியும் முக்கியம்தான், நான் இல்லையுன்னு சொல்லல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் 6 மொழி பேசுவோம் உங்களோட. நீங்க எந்த மொழி பேசினாலும், ஹிந்தி பேசுவேன், தெலுங்கு பேசுவேன், மலையாளம் பேசுவேன், கன்னடம் பேசுவேன்.
1: எனக்கு ரெண்டு தானே தெரியும். எனக்கு ரெண்டுதான் தெரியும், அதனால நீங்க தமிழ்லயே பேசுறீங்க.
4: இது எனக்கு வந்து நான் பட்ட அவமானம். எதுக்கு சொல்றேன்? அவமானப்பட்டேன், மொழி தெரியாம அவமானப்பட்டேன். அவமானப்பட்டவனும் என்னோட இருந்த அறியாமை வந்து எனக்கு கீழ்கொண்டு எழுந்தது. என்ன இது, நம்ம தெரிஞ்சுக்கவே தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்ச அப்படின்னு என்னுடைய அறியாமையான தூக்கி எரிஞ்சுட்டு என்னுடைய நம்பிக்கை என்று விளக்கான கொண்டு வந்தேன். என்னாலும் முடியும் அப்படிங்கிற ஒரு என்னுடைய நம்பிக்கை என்று விளக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தேன். அந்த விளக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தது பிறகுதான் உலகத்தை இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய நான் கற்றது வேணா. நான் இந்தியாலாம் சுத்தி இருக்கேன், என்ன கற்றது நம்ம கடுதல் தான். இப்பவும் சொல்றேன், இந்த கல்லாவது எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு காலங்களில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த பழைய மடமையில நம்ம இருக்கக்கூடாது. பட்டுக்கோட்டையார் சொல்ற மாதிரி வேப்ப மர உச்சியில
1: அறியாமையில வந்து முக்கியமா இந்த மூட பழக்க வழக்கங்கள் அதாவது முன்னாடி உள்ள விஷயங்களை தவறுதலா புரிஞ்சுக்கிட்டு அது பின்னாடியே போறதும் கூட அறியாமை. அந்த அதை அகற்றதும்
4: நம்ம இருக்கோம். அதையும் மூட பழக்க வழக்கங்கள் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம வந்து கற்றுக்கொண்டோம்னு அந்த கல்வியை முறையாக கற்று முறையாக தெரிந்து கொண்டோம் என்றால் முதல்ல நம்ம கிட்ட ஆணவம் இருக்க கொடுக்குமோ அகங்காரம் இருக்க கூடாது. இந்த ஆணவம் அகங்காரம் ரெண்டு தூக்கி எறிஞ்சோம்னா நம்ம ஒரு சாதாரண மனிதன் படிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு.

0: கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கிறது உலகில. இந்த அறியாமை என்ன இருளை நீக்குவது அது நமக்குள்ளதாம இருக்குது. அதை தூக்கி தூக்கி எறிஞ்சோம்னா நம்பிக்கை ஒண்ணு ஒண்ணு வளர்த்துக்கணும், என்னாலே முடியும், என்னாலையும் சாதிக்க முடியும். அதுக்கு நான் பட்ட ஒரு அவமானம் எனக்கு காரணம். அதனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு தைரியமா உங்கள்ட்ட நான் பேசுறேன்.
1: நன்றி.
0: அறியாமை தூக்கி எறியுங்க.
1: சரிங்க. அதாவது சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் தான் நமக்கு வந்து புதிய விஷயங்களை கற்றுக்க தூண்டுது அப்படின்றத ஒரு தோழியும் முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அதே தான் இவங்களும் இப்போ இந்த நேரம் சொல்லியிருக்காங்க. அதாவது நான் எனக்கு 6 மொழிகள் தெரியும், ஆனால் பட்ட அவமானங்கள் மூலயமா நான் இந்த விஷயத்தை வந்து புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். அது என்னோடய வாழ்க்கையை வந்து சீர்தூக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 இது சிந்தனையரங்கம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நம்மளோட அறியாமை அகற்றதில் வந்து கல்வி, ஆசிரியர்கள், அடுத்து வந்து அனுபவங்கள், அடுத்து வரக்கூடிய சந்தர்ப்பங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நட்பு. நல்ல நட்பும் கூட நம்மளோட அறியாமையே போக்குறதா இருக்கும். நமக்கு எதுவுமே தெரியல, நம்ம ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப வீக்காக இருக்கோம் அப்படின்னா நல்ல நட்போட கைடன்ஸ் நமக்கு கிடைக்கும்போது அந்த விஷயத்தை வந்து நம்ம நம்மளோட அறியாமையை நீக்கிக்கிட்டு அவங்களோட அந்த வழிகாட்டுதலை எடுத்துக்கிட்டு போகும்போது நம்ம வாழ்க்கையும் கூட ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் நட்புக்கும் கூட இந்த அறியாமை அகற்றதில் நல்ல நட்புக்கு ஒரு நல்ல இடம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம்.

0: நேர்களை நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் ரீப்ஸ் வழங்கும் தொல்லி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லமுது தார்பாய்கள் கிரீனிட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: பத்து மணி 30 காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோட நாம இணைஞ்சிருக்கோம். காரைக்கால் பண்பலை 100.3 முகநூல் பக்கத்தில் இதற்கான போஸ்டரை நம்ம கொடுத்துருக்கோம். அறியாமையை அகற்றும் விளக்கு, இதற்கு வந்து நேயர்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். நேயர்களே, அறியாமையை அகற்றக்கூடிய விளக்கா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து நேயர்கள் அவங்களோட கோணத்தில் எதையெல்லாம் பார்க்குறாங்க, அவங்க வாழ்க்கையில் அறியாமையை எந்த வகையில் அவங்க அகற்றிக்கிட்டாங்க, இதை பற்றி அவங்களோட சொந்த கருத்துக்களை சொல்லிகிட்டே இருக்காங்க. அடுத்து கூட வரக்கூடிய நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கங்க, யார் வந்திருக்கீங்க?
3: அரியலூர் மாவட்டம் உடையநத்தம் சுப்பிரமணியம்.
0: பேசுங்க ஐயா.
3: வள்ளுவன். பழகினாதாங்க எல்லா விவரமும் நமக்கு தெரியும். நம்ம பாட்டு சொல்லிட்டு தெரியக்கூடாது. நம்ம சொல்லி கேக்குற அளவுக்கு அவங்க நம்ம வந்து 4 பழகும். அந்த பழக்கத்தை வச்சுதான் எல்லாரும் நம்மள நல்லதை கட்டதை எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு நம்ம ஒரு நட்பு நீடிக்கும். ஆமா, இந்த ஆள் என்ன அவன் நம்மளை விட விவரம் உள்ளவங்க அப்படின்னு கட் பண்ற அளவுக்கு இருந்தோம்னா
0: அதாவது திருக்குறள் திருவள்ளுவர்ல கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்கலாம். கண்டிப்பா இந்த உலகத்துல வந்து இப்ப இருக்கிறவங்க இனிமேல் வரப்போறவங்க எல்லாருக்குமான கருத்துக்கள் எல்லா காலத்துக்கும், அதாவது முக்காலத்துக்குமான கருத்துக்களும் வந்து அந்த திருக்குறள்ல 7 அடிகள்ல ரொம்ப அழகா அவங்க சொல்லி வச்சு போயிருக்காங்க. அந்த திருக்குறள்ல இருக்கிற மாதிரியான அந்த சின்னதா சுருங்க சொல்லி விரிவான பொருள் உணர்த்துற ஒரு விஷயம் வந்து உலக நூல்கள்ல எதுலையுமே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதை தான் அந்த நேயரும் வந்து திருக்குறள் பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நேயர், வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க ஐயா?
4: மீன் குருட்டி ஆர் ராஜா.
0: பேசுங்க ஐயா.
4: அறியாமை அகற்றும் விளக்கு கல்விதான் மேடம். ஆனால் கல்வியை விட அனுபவம் மிக பெரியதானது.
0: அனுபவமே மிக சிறந்த ஆசான்.
4: ஆமாம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரியவங்களாம் சில கணக்குகள்லாம் போடுவாங்க மேடம். அந்த கணக்குலாம் இப்ப நம்மளால போட முடியாது.
0: அதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச படிப்புலாம் வேஸ்டா போயிரும்.
4: கண்டிப்பா கண்டிப்பா. கால்குலேட்டர் போட்டா கூட கணக்கு சரியா போட முடியல.
0: ஆமா,
4: படித்து விட்டால் மட்டும் போதுமா, அனுபவம் முக்கியம்.
0: மனக்கணக்கு வந்து அப்ப உள்ள மனிதர்கள், அதாவது அவங்க இந்த பிரைமரியே படிச்சிருக்க மாட்டாங்க, 1, 2, 3 இவ்வளவுதான் படிச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடி

0: இன்ஜினியரிங் படித்தவங்களாலேயே அவங்க சொல்கிற அந்த கணக்கை நம்மளால் சால்வ் பண்ண முடியாது.
1: கண்டிப்பா
0: நம்ம
1: அதாவது
0: கால்குலேட்டர்
1: ஒரு
0: தேடுவோம், அவங்க முடிச்சுட்டு நம்மளுக்கு பதில் சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க அழகா.
1: ஆமாம், இப்போ ஒரு பேருந்து நிலையத்துக்கு பார்த்தீங்கன்னு
0: வச்சுக்கலாம்,
1: ஒரு ஊருக்கு படித்தவங்களும் அதே ஊருக்கு தான் போவாங்க, படிக்காதவங்களும் அதே ஊருக்கு தான் போவாங்க.
0: ஆனால்
1: பார்த்தீங்கன்னா படிக்காதவங்க அந்த ஊருக்கு முன்னாடி போயிடுவாங்க, படித்தவங்க நின்றுட்டு இருப்பாங்க. ஏன்னா கிறிஸ்டேஜ் பார்ப்பாங்க, இந்த ஊர் போய் அந்த ஊருக்கு சரியான பூமா கேட்கறதுக்கு கொஞ்சம் அச்சப்பட்டுக்கிட்டு கூச்சப்பட்டு நிற்பாங்க. ஆனால் படிக்காதவங்க வந்து கேட்டுட்டு உடனே அந்த ஊருக்கு முன்னாடி போயிடுவாங்க.
0: ஆமா, தெரியாததை தெரிந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆர்வம்.
1: சரிங்க, வாய்ப்பிற்கு நன்றி.
0: நன்றி அழகா, உங்களோட கருத்துக்களை சுருக்கமா சொல்லியிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம். கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுறேன்.
0: பேசுங்க ஐயா.
2: அதாவது மேடம், அறியாமைங்கிறது வந்து அந்த காலத்துல கணவனை இறந்தாக்கா உடனே வந்து உடல் கட்டம் ஏறதுன்னு சொல்லுவாங்க, சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து விதா மறுமணத்தை ஆதரிக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு அறியாமை. அதாவது கணவனை இழந்துட்டாக்கா வீட்டுக்குள்ளேதான் இருக்கணும், வெளியில வரக்கூடாதுன்னு இந்த வீட்டுல உள்ள பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அந்த அக இதெல்லாம் அதெல்லாம் அடி அதை வந்து மறுத்து அப்படிலாம் கிடையாது, அவங்களுக்கு வாழ்க்கை உண்டு, அவங்களுக்கு வாழலாம் அப்படிங்கறது வந்து பகலவன் பெரியார் தந்தை பெரியார் வந்து அதை வந்து முறியடிச்சாரு. அவங்க மட்டும் இல்ல, இன்னும் எவ்வளவு பேர் வந்து அந்த மாதிரி எல்லாம் வந்து செய்யக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப அறியாதனமா செய்யக்கூடாது அப்படிம்பாங்க.
0: மூட நம்பிக்கைகளை வந்து களையப்பட வேண்டிய ஒரு கலை அப்படின்னே சொல்லலாம்.
2: ஆமா, அத வந்து நம்ம வந்து அகற்றணும். அகற்றினாதான் நம்ம வந்து வாழ்க்கையில நல்லா இருக்கலாம். அதே மாதிரியே வந்து நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்ல. ஏன்னா எல்லாமே எனக்கு தெரியும்னு அறியாம இருக்கிறவங்க கூட எல்லாமே கணக்கெல்லாம் நான் கையாலே போட்டுருவேன், அதை பண்ணிடுவேன், நான் இதை பண்ணிடுவேன், என்னால முடியும், என்னால முடியும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அவங்க கிட்ட விஷயமே இருக்காது, ஒண்ணுமே தெரியாது, தப்பு தப்பா சொல்லுவாங்க. காந்தியே என்ன சொன்னாரு, அவரோட அவங்களோட சுத்தப்பா கூட அறியாம செய்யறாங்க, இது பண்ணிட்டு மன்னிச்சிருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி அறியாம சில பேர் செய்யற காரியம் வந்து என்னைக்குமே நான் ஈடேறாது. அறிஞ்சுக்கிட்டு நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா நம்ம வந்து இருக்கோம். அதான் பெண்களை வந்து அதிகமா படிக்க சொன்னாங்க, வீட்டுல கட்டுப்பட்டியா இருக்க கூடாது, நிறைய படிக்கணும், படிச்சாதான் அவங்க வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்கலாம். ஆண் படிச்சா அந்த வீட்டுக்கு மட்டும்தான் வந்து ஒரு
0: அவங்களுக்கு மட்டும் பயன்படும், ஆனா பெண் படிக்கும் போது அந்த சமுதாயத்துக்கே உதவும்,
2: ஊரே பயன்படும்.
0: சரி,
2: அதனாலதான் அப்படி எல்லாம் சொல்லி வச்சாங்க. அந்த அறிவு கண்ணை திறந்தாதான் நம்மளுக்கு விளக்குங்கிறது நல்லா சரியான ஒரு இதுன்னு சொல்றேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்க, நன்றி. அதாவது மூட பழக்க வழக்கங்கள் வந்து களையப்பட வேண்டியும், அந்த அறியாமையை வந்து நம்ம அகற்றணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம். அடுத்த நேயருக்கு வாய்ப்பு. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் வந்திருக்கீங்க?
3: வேதாரண்ய வட்டம் சேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
0: பேசுங்க ஐயா.
3: அறியாமையை அகற்றும் வழக்கு வந்து கல்விதான் மேடம். கல்விதான் நம்ம கூட நம்முடைய அறியாமையை அகற்றும். அதே மாதிரி பகுத்தறிவு, நம்ம வந்து என்ன ஏதுன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி நம்ம என்ன ஏதுன்னு ஆராய்ந்து ஒரு முடிவு பண்ணோம், அதுதான் நம்ம அறியாமை வந்து அகற்றும்.
0: கேள்வி கேட்டல் அப்படின்னு வச்சுக்கலாமா, கேள்வி கேட்கறதுதான் அறியாமை ஆகட்டும். சரிங்க, நன்றிங்க.
3: அதே மாதிரி நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்ம எவ்வளவு கத்துருக்கோம், படிச்சிருக்கோம், நமக்கு பல விஷயங்கள் தெரியும், அது வந்து தெரியாதவங்களுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும்,
0: பகிர்ந்துக்கணும். நம்ம கற்றத மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது
3: அகற்றதுக்கு நாமளும் ஒரு காரணம்,
0: ஒரு காரணமா இருக்கணும். சரிங்க,
3: நன்றி மேடம்.
0: நன்றி, நன்றி. ரெண்டு கருத்துக்களை அவங்க சொல்லியிருக்காங்க. கேள்வி கேட்டல், நமக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயருக்கு வாய்ப்பு. வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா.
4: அடிப்படையில்
0: அறியாமை இருக்காது அப்படின்னு அழகா கொடுத்திருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம்.
5: வணக்கம் தோழி.
0: வணக்கம்மா, யார் வந்திருக்கீங்க?
5: பாக்கம்பருத்தியூர் சுமதி.
0: பேசுங்கம்மா.
5: அறியாமை அகற்றும் விளக்கு, அது பத்து தலைமுறையின் ஏழ்மையை ஒரே தலைமுறையில் மாற்றும் வல்லமை கொண்டது ஒரே ஆயுதம் கல்விதான். இந்த கல்வி நம்மள்ட்ட இருந்தோம்னா அறியாமையை அகற்றலாம் நம்ம. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மனிதருக்குள்ளயும் ஒவ்வொரு புத்தகம், ஒவ்வொரு மனிதரும். நான் அவர்கள்ட்ட பேசும் போதும் சரி, பழகும் போதும் சரி, புதிதாக ஒரு பாடத்தை நம்ம கத்துக்கொள்றோம்.
0: கண்டிப்பா
5: நம்ம

0: அறியாமை நம்ம எழுந்து நீங்கும். அதுலயும் ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, வீழ்ந்தவர்களின் கதையை ஒரே காரணம், வீழ்ந்தவர்களுடைய கதையை கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆணவம் தான். அது வெற்றி பெற்றவர்களின் கதையை கேட்டீங்கன்னா ரகசியம் என்னன்னு
1: கேட்டீங்கன்னா
0: அடக்கம். நம்ம வந்து தெரியாதது தெரியாதத தெரிஞ்சு கொள்ளணும், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடணும். ஏன் எதையும் வந்து தெரிந்தே எதையும் செய்யக்கூடாது, நம்ம நாம முயற்சி செய்யணும். அதுக்குதான் நமக்கு கல்வி அவசியம். அதாவது வந்து ஏத்து ஏத்து நான் இதைதான் செய்வேன், எனக்கு இதுதான் முக்கியங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த அறியாமையை நீக்கிடணும். நம்ம அடக்கம் வேணும், நமக்குள்ளே நாவடக்கம் ஒண்ணு வேணும்.
1: ஒரு தடவை சொல்லலாம் இது எனக்கு தெரியல அப்படின்னு, திரும்ப திரும்ப ஒருத்தவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா திரும்ப திரும்ப கேட்டு தெரியாதனே இருக்காம அதை கத்துக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கணும்
0: அப்படின்னு சொல்லணும். இல்ல எனக்கு இதான் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அந்த அறியாமையை நீக்கிடணும்.
1: சரிங்க, நன்றி நன்றி உங்களோட கருத்துக்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
2: அம்மா வணக்கம்மா.
1: வணக்கம் சார், யார் வந்திருக்கீங்க?
2: பிள்ளை திருவாசல் இருந்து ஆரோக்கியதாசம்மா
1: பேசுங்கய்யா.
2: ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக்கொண்டே இருக்க வேண்டுமா. இந்த கல்வி இருக்குது பாத்தீங்களா, அந்த படிச்சதோட நம்ம விட்டுற கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம பழகிற இடத்துல ஒவ்வொன்னு கத்துக்கக்கூடிய காலமா இருக்குங்கம்மா. ஒவ்வொரு நம்ம கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும்
1: வாழ்நாள் முழுக்க கற்றுக்கொள்ள வேண்டும்,
2: கற்றுக்கொள்ள வேண்டுமா, கற்றலை நிறுத்தவே கூடாது. என்னைக்குமா நம்ம நிறுத்திட்டோம்னா அது வந்து அதே மாதிரிமா, நம்ம நேரம் சரியில்லை அப்படி இல்லை, நம்ம வீட்லயே உட்கார்ந்துருக்க கூடாது. அரை மணி நேரத்துக்கு ஒரு முன்ன போக வேண்டிய இடத்துல நம்ம வந்து அதை அந்த நேரம் சரியில்லைன்னு உட்கார்ந்துருப்போம். அது அதெல்லாம் நம்ம வந்து மாற்ற வேண்டும்மா. ரொம்ப நன்றிங்க.
1: அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க? வணக்கம்மா, பேசுங்க.
3: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: பேசுங்கம்மா.
3: அதாவது நம்ம வந்து பகுத்தறிவு ஒளியை ஏற்றி வைக்கும் போது அறியாமைங்கிற இருள் வந்து வரைஞ்சிருமா. நம்ம வந்து எதையுமே தெளித்து ஆராய்ந்து செயல்படுத்தணும். ஐந்து கொள்ளாதான் கேள்மை கடைமுறை தான் சான் துயரம் தரும் வடிவம் சொல்லுறாரு இல்லையா. எதையுமே ஆராய்ச்சி பார்க்காம கொள்றதும் ஆராய்ச்சி பார்க்காம எதையும் செயல்படுத்துறதும் நம்மளுக்கு பெரிய மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்துருங்கம்மா. ஏன்னா அதனால நம்ம எப்பவுமே எதையும் எடுத்துட்டாலும் ஒரு கட்டறிவு வேணும் நம்மளுக்கு. இதை பண்ணுனா இது இல்லாம என்ன பலன், என்ன நன்மை கிடைக்குது, என்ன படிச்சவங்க கூட இதை பயன்படுத்துறது இல்லைங்கம்மா. இன்னைக்கு இப்ப படிச்சவங்க எல்லாம் என்ன செய்யாங்க, நெகிழி செய்யறது அதிகமா வாங்குறது அவங்க தான். நெட்ஒர்க்க பயன்படுத்துறது அவங்களும் அதிகமா அவங்க தான். ஏசிய பயன்படுத்துறதும் அவங்க தான். அப்ப எங்க போச்சு அந்த படிப்பு? சின்ன பிள்ளையில இருந்தே சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, இயற்கையோட இணைந்து செயல்படணும், இயற்கைக்கு மாற நம்ம செயல்படுத்த கூடாது, ஆசைகள் அதிகமா கொள்ளக்கூடாது, அடுத்தவங்களுக்கு துன்பத்தை கொடுக்க கூடாது, நேர்மையா உண்மையா உழைக்கணும்னு நம்ம சொல்லி கொடுத்ததெல்லாம் எங்கம்மா போச்சு அந்த படங்கள்லாம்? படிச்சதின்படி நடக்கிறது தானம்மா சிறப்பு. கற்றதை நிற்க அதற்கு தகுந்த மாதிரி நிற்கணும். அதுதான் கல்விக்கு நம்ம கொடுக்குற இது பயணம் தரும். கல்விக்கு நம்ம கொடுக்குற இதே இன்பமே அதுதாங்கம்மா. அதை விடுத்துட்டு நம்ம இது அறியாமைங்கிற இருளை போர்வைய போட்டுக்கிட்டு நம்ம எல்லா தவறுகளையும் தேடி இன்னைக்கு பூமியை இத்தனை சூடாக்கி மழை பொழிவையும் குறைச்சிட்டு நம்ம வாழ்றதுக்கான அறிகுறிகள் வந்து என்ன காரணம்னா நம்மளோட மனிதரோட பேராசைங்கிற அறியாமைதான். அந்த பேராசைங்கிற அறியாமைய தொலைச்சிட்டோம்னா நல்லபடியா பகுத்தறிவுங்கிற ஒளியை ஏத்தி வச்சிருந்தோங்கம்மா.
1: சரி நன்றி உங்களோட.
3: அதுதான் எங்களுக்கு பகுத்தறிவு ஆராய்ஞ்சு செயல்படுத்தி நம்ம முன்னாடி பின்னாடி என்ன நடக்க போகுது, பிள்ளைகளுக்கு என்னத்த குடுத்துட்டு போக போறோம், நம்ம நல்ல விதையா எப்படி மாற போறோம், நம்ம குழந்தைங்க சந்ததிகள்லாம் சிறப்பா வாழணும்னா அதுக்குள்ள தகுதிகளை வளர்த்துட்டு போகணும். நம்ம சுயநலத்துக்காக அத்தனை வெட்டி காடுகளை மலைகளையும் வெட்டி இன்னைக்கு வீடுகள் ஆக்கிட்டு என்னத்த காங்க போறோம். அதனால நம்ம
1: பேராசைய ஒழிக்கணும் அப்படின்றத நீங்க உங்க கருத்தை கொடுத்திருக்கீங்க.
3: அது பேராசைதான் மிகப்பெரிய
1: அறியாமைட்டு
3: நம்ம வாழ்க்கைய வாழணும். நன்றி
1: நன்றி நன்றி.
4: விரைவில் திருச்சி சாரதாசில்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு, பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ரூபாய் 150 அதிகம், வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 12,000 குறைவு.

0: இரண்டு பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில் கொடுத்துருந்தோம் இல்லையா போஸ்ட், அதுக்கு கீழே நேயர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, இனிய காலை வணக்கம் கொடுத்துருக்காங்க, அவங்க எந்த கருத்தும் கொடுக்கல. அடுத்து திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அறியாமையை அகற்றும் விளக்கு கல்வி. கல்வி என்பது வெறும் அறிவை பெறுவது மட்டுமல்ல, அறியாமை என்ற இருளை அகற்றி வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஒளியாகும். கல்வி கற்றால் அறிவு பெருகும், அறிவு பெருகினால் வாழ்க்கை சிறக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து சுவாமிநாதன் ரேணுகாதேவி, இனிய காலை வணக்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்து கலாவதி ராஜ்மோகன் எரவாஞ்சேரியிலிருந்து, அறியாமையை அகற்றும் விளக்கு கல்வி மற்றும் அறிவு. கல்வி அறிவு என்ற விளக்கை ஏற்றி வைக்கும் போது அறியாமை தானாகவே விலகிவிடும். புத்தகம் படிப்போம், புது யுகம் படைப்போம், புத்தியில் ஒளியை ஏற்றி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கொள்ளிடம் கருணாநிதி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து காட்டுமன்னார் கோவிலிருந்து மீனாட்சி சொல்லியிருக்காங்க, கல்வி மற்றும் அறிவு மட்டுமே மனிதனின் அறியாமையை அகற்றும் உண்மையான விளக்கு. புற இருளை போக்க நாம் விளக்கேற்றுவது போல மனித மனதிற்குள் இருக்கும் அறியாமை என்ற இருளை அகற்ற கல்வி என்ற அறிவு விளக்கு அவசியமாகிறது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆண்டிமடம் கார்த்திகேயன், சிலர் அறியாமையில் பேசுவது, சிலர் அறியாமையில் நடந்து கொள்வதும் அவரவர் மனநிலையும் மனப்போக்குமே காரணம். அறியாமையிலிருந்து விடுபட மற்றவர்களின் கருத்தையும் செயலையும் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் அறியாமை என்ற இருளிலிருந்து வெளிவர முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜோதி அன்னப்பன்பேட்டையிலிருந்து, நம் முன்னோர்கள் மற்றும் அறிஞர்களின் கூற்றுப்படி ஒரு விளக்கு இருளை நீக்கி ஒளியை தருவது போல கல்வியும் அறிவும் ஒரு மனிதனின் மனதில் இருக்கும் அறியாமை என்ற இருளை அகற்றி நல்வழிக்கான ஒளியை காட்டுகிறது. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்ற அந்த குரலையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து நன்னிலம் சுப்பிரமணியன், அறியாமையை அகற்றும் விளக்கு கல்வி. கல்வி அறிவை தருகிறது, அறிவு வளர்ச்சியை தருகிறது, வளர்ச்சி வெற்றிக்கு வழிகாட்டுகிறது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து எங்களையும் அடுத்து குறிஞ்சாக்கேணி, கிண்ணியா குறிஞ்சாக்கேணியிலிருந்து அசுருதீன் நூர்ஜகான் அன்வர் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து எங்களையும் நிகழ்ச்சியோடு இணைத்து கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து பாபு முல்லக்காடுலேருந்து, கல்வி கற்க கற்க நமக்கு பக்குவம் ஏற்பட்டு அறியாமை எனும் அகல் விளக்கு தன்னால் ஒளிரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வழுவூர் ஸ்ரீ கிருஷ்ணா, அவங்க வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்து அறியாமை என்பதை அகற்றும் விளக்கு கல்வி மட்டுமே, மீன் சுருட்டி ஆர் ராஜா சொல்லியிருக்காங்க. அடுத்து பொன்னியமன்மேடு வண்ணை கணேசன் வாழ்த்துக்கள் கொடுத்துருக்காங்க. கல்வின்னு சொல்லிட்டு பிரகாஷ் கல்லேரி கல்லேரியிலேருந்து சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டம் ரமேஷ், தெளிந்து ஆராய்ந்து சிந்தித்து செயல்படுவதுதான் அறியாமையை போக்கும் வழி, அறியாமையை அகற்றும் விளக்கு நம்முடைய பகுத்தறிவு தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காட்டுமன்னர் கோவில் டி மடப்புறம் தோப்பு திரு வேல்முருகன், அறியாமையை அகற்றும் விளக்கு எது? கல்வி செல்வம் அறியாமையை அகற்றும், அறிவை வளர்க்கும், மனிதனின் வாழ்நாளை கௌரவப்படுத்தும் அப்படின்ற மாதிரி கல்வி செல்வத்தோட சிறப்பு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி, அவங்களும் வந்து தன்னம்பிக்கை, நம் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், முயற்சி செய் வெற்றி நிச்சயம் அதாவது தன்னம்பிக்கை வந்து நம்மளோட அறியாமையை அகற்றும் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. புஷ்பவனம் விஸ்வநாதன், அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் வணக்கமும் கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஆர் பட்டினம் நளினி சங்கர் வாழ்த்துக்கள், அறியாமை அகற்றும் விளக்கு கல்வி மட்டுமே, அடுத்து பகுத்தறிவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, குருவின் வழிகாட்டுதல், கூ என்றால் இருள், ரூ என்றால் அதை நீக்குபவர், நல் வழிகாட்டும் ஆசிரியர்களும் பெரியோர்களும் நம்ம அறியாமை நீக்கும் நகரும் விளக்குகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருட்டில் இருக்கும்போது தான் வெளிச்சத்தின் அருமை தெரியும், அதுபோல தான் அறியாமையில் இருக்கும்போது பல அனுபவங்கள் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரவி பாப்பா கோவிலிருந்து சொல்லியிருக்காங்க. அதம்பர் கலைச்செல்வி செல்வம், அறியாமையை அகற்றும் விளக்கு கல்விதான், ஆனால் நான் பள்ளி வரை படித்துள்ளேன், அனுபவம் மூலம் அதிகம் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு, அறியாமை அகல இருளை வந்து கல்வியாளர் தான் அகற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க செந்தில் கண்ணன் பேரெழுத்துலேருந்து. அடுத்து அதமர் ராமன் சொல்லியிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றிய அறிவு புரிதல் அல்லது தகவல் இல்லாத நிலைமை குறிக்கிறது. உண்மை தெரிந்திருந்தும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிக்கும் நிலையை பொய்யான தகவல்களை வந்து நம்புறதும் அறியாமை இருளை வந்து நமக்குள்ளே இருக்க வைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் சொல்லியிருக்காங்க, என்னை தலை குனிந்தபடி உன்னை தலை நிமிர செய்கிறேன் என்று சொன்னது புத்தகம் என்பது போல, அறியாமை என்பதை விளக்குவதற்கு தகுதி வாய்ந்த ஆயுதம் படிப்பு மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஞ்சிக்குடியிலேருந்து

மின்சார கண்ணன் திட்டச்சேரி ஃபைஜர் ரகுமான் அறியாமை என்பது இருள் போன்றது அப்படின்னு சொல்லி அவங்களும் கொடுத்துருக்காங்க. அடுத்து முகமது இப்ராஹிம் இவங்க சொல்லியிருக்காங்க, அறியாமையை அகற்றும் விளக்கு நல்ல கல்விதான் அப்படின்னு சொல்லி அவங்களும் கொடுத்துருக்காங்க. அருண் இலக்கியா திருக்கொள்ளிக்காடிலிருந்து அறியாமையை அகற்றும் விளக்கு கல்வி பகுத்தறிவு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆட்டோ கார்த்திகேயன் பூந்தோட்டத்திலிருந்து கல்வி எனும் விளக்கு அறியாமையை விளக்கிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார், விளக்கு வீட்டின் புற இருளை மட்டுமே போக்கும், ஆனால் கல்வி அறிவு நல்ல சிந்தனை மனிதனின் மனதுக்குள் இருக்கும் அறியாமையையும் மூட நம்பிக்கையும் மாற்றும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபாத்திமா பக்கர் முகமது அவங்க கொடுத்துருக்காங்க, ஊர் சொல்லலை. கல்வி ஒன்றே அறியாமையை அகற்றும் கருவின்னு மதுரை சண்முக சுந்தரமும் சொல்லியிருக்காங்க. அடுத்து காலை வணக்கம் சத்யபாமா திருபுவனத்திலிருந்து அறியாமையை அகற்ற கல்வி தான் விளக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் கொடுத்துருக்காங்க. கும்பகோணம் குமரன் வந்து கல்வி தான் அப்படின்னு சொல்லி அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா அவங்களும் கல்வி பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து விஜயலட்சுமி இளவரசன் பஞ்சநதி குளத்திலிருந்து அறியாமையை அகற்றும் விளக்கு கல்வி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பழனிவேலு அவங்களும் வந்து கல்வி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து திட்டச்சேரி நிஷான் கலீம் கல்வி சுய சிந்தனை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி வந்து அழகிய விளக்காக வந்து கல்வி அப்படின்றது தான் அவங்களும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து திருக்கண்ணபுரம் ஆனந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மலியம் ரவியும் கூட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தான் கொடுத்துருக்காங்க.

0: காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேரம் இப்போ 10:53 ஆகுது. காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி அறியாமையை அகற்றும் விளக்கு. இதை பற்றி நேயர்கள் ரொம்ப அழகாக அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. முகநூல் பக்கத்துலேயும் கூட ஒரு 39 நேயர்களுக்கு மேலே அதுக்கு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. அடுத்து கூட வரக்கூடிய நேயர்கள், வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க? பேசுங்கய்யா. என்ன தலைப்புன்னு கேட்டீங்க பாத்தீங்களா? முடியும் போது வந்து அறியாமையை அகற்றும் விளக்கு
3: கேட்டிருந்தேன்.
2: அறியாமையை அகற்றும் விளக்கா நீங்க எதை பாக்குறீங்க?
3: அறிவுதான்.
2: சரிங்க, நன்றி நன்றி. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம் சார், பேசுங்க.
4: சென்னைக்கு போறோம்னா நம்ம ஊருக்கு எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாதுமா. அது கல்வி இருந்தாதான் நம்ம ஊருக்கு போற பத்தி பத்தி ஏற முடியும். கல்வி இருந்தாதான் மனிதன் இப்படிதான் இருக்கணும். எப்படி ஒரு மனிதன் கண்ணு தெரியாம இருக்கானோ அதே மாதிரி கல்வி இருந்தாலும் அவனுக்கு கண்ணு அறிவு ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்ப என்னுடைய தொழிலும் சரிமா,
2: கற்றோரே கண்ணுடையவர் அப்படின்ற அந்த பொருள்ல நீங்க இப்ப சொல்ல வரீங்க.
4: அதாவது என்னோட தொழிலும் சரிமா, தெரிஞ்ச வேலைதான் நான் வேலையை வாங்குவோமா? தெரியாத வேலையை வாங்க மாட்டோமா? வாங்கிட்டு நம்ம அது சிரமப்பட்டுக்கிட்டு அவமானப்படக்கூடாதுமா? அப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஆரம்பத்துல நீ தெரியாத சொல்ல வேண்டியதுன்னு அப்படி அப்படி வாங்கம்மா. அதனால நம்ம தெரிஞ்ச வேலையை வாங்கி செஞ்சு சிறப்பா வாழ்ந்து சிறப்பா பேசுவது சிறப்பா இருக்கணுமா, அதான் என்னோட கருத்துமா.
2: சரிங்க, நன்றி
4: நன்றிமா, உங்களுக்கு சிறப்பான நன்றிமா உங்களுக்கு.
2: அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம்.
5: வணக்கம்மா.
2: வணக்கம் சார், பேசுங்க.
5: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அன்னை தேவியம்மா
2: பேசுங்க.
5: நலமா
2: இருக்கும், சொல்லுங்க.
5: அறியாமையை அகற்றதுக்குமா மெயினா மெயினா உள்ளது வந்து கல்வி தான்மா. கல்வி இருந்தா கூட ஃபாரின் போயிட்டா கூடமா அந்த நம்ம இங்கிலீஷ்ல பேசி நல்லா நல்ல மாதிரியா வந்து திரும்பி வந்து அங்க வேலையும் பார்த்துக்கிட்டு திரும்பி வரலாம். கல்வி இல்லைன்னு வச்சுங்க நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. ஏன்னா மற்றபடி ஆக அந்த அறியாமையை அகற்றத்துக்கு கல்வி நம்ம நல்ல நடத்தையும் குணங்குணம் இருந்தாலே வந்து நம்ம நல்ல ஒரு நிலைமையில வந்துடலாமா.
2: சரிங்க, நன்றிங்க.
6: ஏனென்று இதற்கென்று கேள்வி கேட்க எந்த அறியார் பகுத்தறிவை ஓட்டிவிட்டார் கோணாக உயர்ந்து வரும் இதனால கொஞ்ச நேரம் அவர் தியாகம் என்ன வேண்டுமா? அவருதான் பகுத்தறிவுக்கு தந்தையுமா. அவரு திருக்குறள்ல கூட ஒன்று சொல்லுவாங்க, எப்பொருள் யார் வாழ்வதை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்றது. நம்ம அறிவு கொண்டு சிந்திச்சு அறியாமை என்றும் விலங்கிகளை அகற்றலாம் என்பது எனக்கு தாழ்மையான கருத்துமா.
2: நன்றிங்க, நன்றி உங்க கருத்துக்கு. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம்.
7: அம்மா வணக்கம். அம்மா
2: வணக்கம், பேசுங்க.
7: நான் வேலூர் மாவட்டம் கட்டடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: பேசுங்க.
7: ஆமா, நிச்சயமா கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஒரு மனுஷனுக்கு எது சரி எது தப்பு அப்படின்ட்டுன்னு அறிய வைக்குதுமா. அந்த இருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வாழ்க்கையில இருந்தா கூட அந்த இருளை அகற்றும். அதே மாதிரி இந்த கல்வியினாலதான் பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு விஷயமே பிறக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சாதாரண நபர்கள் ஒரு விஷயத்த அலசி ஆராய்ந்து அதுல ஒரு விஷன் அப்படிங்கறத கிரியேட் பண்ணதை விட படித்தவர்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறதுனால அவங்களுடைய அந்த பார்வை அப்படிங்கிறது இன்னும் அகன்ற ஒரு பார்வையாக இருக்கும். நல்லா சொல்லுவாங்க, பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு விஷயமே அடித்தளமாக கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது பின்னி பிணைந்து இருக்கும் அப்படின்ட்டுன்னு. அப்ப மனிதனுக்கு ஏன் இருள் ஏற்படுது அப்படின்னா ரெண்டுமா, ஒண்ணு தேவையற்ற விஷயங்களை அவன் மனசுக்குள்ள ஏத்திக்கிறான், அதனால அவனுக்கு வாழ்க்கையில பின்னடைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது ஒண்ணு. ரெண்டாவது, சில இப்ப இருக்கக்கூடிய சமுதாயத்துல உகந்த விஷயம் இந்த காலத்துக்கு பொருந்தாத விஷயத்த அவன் இதுதான் கரெக்டுன்னு நினைக்கிறான். அப்போ இந்த மாதிரியான சமயங்கள்லாம் வாழ்க்கை அப்படிங்கறது ஒரு அறியாமை அப்படிங்கிற இருள் சூழ்ந்துட்டது. ஆனா நம்ம கட்ட கல்வியினாலையும் எது சரி எது தப்பு அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய

0: ஆராய்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்யறதுனாலையும் தான் நம்ம வாழ்க்கையில இருள் இருந்ததுன்னா கூட அது அகலுது. எனவே கல்வி பகுத்தறிவு இரண்டும் தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: நன்றி உங்க கருத்துக்கு.
0: நன்றி.
1: அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் வந்திருக்கீங்க சார்?
2: விடுத்து நல்ல நண்பர்களோடு பழகுவது நம்ம அறிவான மனிதர்கள்ட நம்ம வந்து எதா இருந்தாலும் நம்ம கேட்டு தெரிந்து கொள்வது நம்ம மனதில் உள்ள எழுதுகிற எண்ணங்களை பூரா வந்து நம்ம வந்து மனசுக்குள்ளே வச்சுக்க கூடாது. வந்து தெளிவான மனம் கொண்டவர்கள்ட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும்.
1: பெரியோரை துணை கொள்ளல் அப்படின்னு வச்சுக்கலாமா? அறியாமை. சரிங்க, நன்றி.
2: ஆமா, நிச்சயமா நம்ம அறியாமை அகற்றும். வந்து
1: அடுத்த நேயர் நிறைவான நேயரும் கூட வணக்கம்.
3: ஹலோ, அன்பான வணக்கம்.
1: யார் வந்திருக்கீங்க சார்?
3: குத்தால மாரியம்மன் கோயில் என்ன மோகன்
1: பேசுங்க. ஐயா,
3: கேடின் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை? அதாவது புறை இறைலை போக்க சாதாரண விளக்கு தேவைப்படும் போதும் மேடம். ஆனா அறியாமை என அக இறைலை போக்க வந்து கல்வி ஒன்றுதான் முக்கியம். அதாவது கல்வி இருந்துன்னு வச்சீங்களேன், அந்த வந்து நம்ம வந்து அறியாமை விலைக்கு தானா அந்த வந்து மூளை வேலை செய்யும். இது சரி இது சரி இல்லைன்றது ஒண்ணுச்சுனா அந்த கல்வி இருந்தாலும் இன்னொன்னு தேவைப்படுது. அதாவது ஒரு சிறிய விளக்கம் சொல்லிடுறேன். ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு புதுமண பெண் வந்து போயிருக்காங்க, திருமணம் ஆகி
1: நிறைவடையும் போது கதையா?
3: இல்ல இல்ல, கதை இல்ல.
1: நேரமின்மை காரணமா இருக்கு.
3: அந்த போகும்போது அந்த மேடம் அந்த வீட்டுல வந்து வந்து எல்லாம் வந்திருக்காங்க, ரசம் சொல்லிருக்காங்க. இந்த பெண்ணுக்கு படிப்பறிவு இருந்தாலும் அந்த செல்ல எடுத்துட்டு போய் யூடியூப்ல போய் ரசத்தை கேட்டிருக்கு.
1: சரிங்க, இந்த கதையை இதோட நம்ம நிறுத்திக்கலாம். நிறைவான நேரம் இன்மை காரணமா. நன்றி. நன்றி.
3: நன்றி.
1: அறியாமை நம்ம வந்து நிறுத்திட வைக்கும், ஆனால் அறிவு வந்து நம்மை முன்னோக்கி அழைத்து செல்லும். அந்த கல்வி ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து வயதை வந்து நம்ம எப்போவுமே ஒரு தடையாக எடுத்துக்கக்கூடாது. அதேமாரி கேள்வி கேட்கவும் நம்ம தயங்கக்கூடாது. இந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி வந்து நம்ம அறியாமையை அகற்றும் கல்வி, அறியாமையை அகற்றும் விளக்கு, இதை பற்றி இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பேசணும். ஒரு விளக்கு வந்து இன்னொரு விளக்கை ஏற்றும்போது அதன் ஒளி குறைவதில்லை, அதிகமாகுது. அதுபோல தான் அறியாமையின் இருளை நம்ம மனதிலிருந்து அகற்றும் போது வந்து நல்ல விஷயங்கள் வந்து நமக்கு புரிய வரும். நிகழ்ச்சிக்காக பங்கெடுத்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு பெறுகிறது இன்றைய சிந்தனை அரங்கம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

தினம் ஒரு தலைப்பு, தொழில்களுடனான கலந்துரையாடல், அவர்கள் விரும்பி கேட்கும் பாடல் ஒளிபரப்பு. இப்படி வணக்கம் தோழி, ஒவ்வொரு நாளும் ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் போயிட்டே இருக்கு இல்லையா? இன்னைக்கு என்ன

தலைப்போடு வந்திருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க தோழிகள். ஷாப்பிங் பண்ணுறது, ஷாப்பிங் பண்ணுறது அப்படின்றது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சந்தோஷத்தரத்தர கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதுலேயும் நம்ம லேடிஸ் கேட்கவே வேணாம், ஷாப்பிங் போகலாம் அப்படின்னாலே ரொம்ப ஒரு சந்தோஷம் வந்துடும் நமக்கு, ரொம்ப சுறுசுறுப்பும் வந்துடும். கடைக்கு போகும்பொழுது நமக்குள்ள இவ்வளோ தான் வாங்கணும், இந்த பட்ஜெட்குள்ளே தான் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு பட்ஜெட் போட்டுட்டு போயிட்டு திரும்பி வரும்போது அதே பட்ஜெட்குள்ளே வாங்கியிருக்கோமா, கையில் அந்த பைசா மிச்சப்படுத்தியிருக்கோமா அப்படின்னா 99% பார்த்தா இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்ல முடியும். பார்க்குற பொருட்கள் வந்து ஆசைக்காக வாங்குவோம், இல்லை ஆஃபருக்காக வாங்குவோம், இல்லை முன்னாடி பார்த்து அது கிடைக்காம இப்போ கிடைக்குதுன்னு வாங்குவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பட்ஜெட்டை மீற செய்கிற விஷயங்களாக இருக்கும். இன்றைக்கி வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் நம்ம தோழிகள் முன்வைக்கிற கேள்வி, பட்ஜெட்டுக்குள் ஷாப்பிங் செய்பவரா நீங்கள்? கொஞ்சம் சீரியஸாக நிறைய ஜாலியாக பேசலாம் தோழிகளே. இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்காக அழைக்கலாம் 0-4-3-6-8 இந்த முன் இணைப்பெண்ணோடு 2-3-1-2-3-1 அல்லது 2-9-4-8-0 அல்லது 2-9-9-5-8-0 இந்த தொலைபேசி எண்களில் அழைத்து வரலாம். 9-5-6-6-4-2-7-2-3-1 இந்த அலைபேசி எண்ணிலும் அழைத்து வரலாம். உங்கள் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வணக்கம் தோழி.

0: பண்பலை 100.3 நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடிச சட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைந்தின் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் நம்ம தொழில்கள் முன் வச்சிருக்க கேள்வி, பட்ஜெட்குள்ள ஷாப்பிங் பண்றவங்களா நீங்க? யார்கிட்ட அந்த திறமை இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். எந்த தொழில் வந்து இல்லைங்க, நம்ம பட்ஜெட்குள்ள தான் ஷாப்பிங் பண்ற பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க, கேட்கலாம். மருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
1: அகூர்
0: தீபா ஜெய்சிலன் மேடம். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில? நினைக்கிறீங்க 100 ரூபாய்க்குள்ள பண்ணணும்னு யோசிக்கிற விஷயம் வந்து எந்த இடத்துல வந்து அதிகமா போகுது? எதை பார்த்தோன்னே இன்னும் இதை வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க? வேற எதுலயும் நீங்க அந்த மாதிரி அதிகமா செலவு பண்ண மாட்டீங்க, எடுத்துக்கலாமா முடி?
1: நகைக்கு
0: ஓகே தீபா மேம், நீங்க கேட்ட பாடல் வரும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி மேடம்.

0: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேர்லே இன்று பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம். லாபகரமான நன்னீர் மீன் வளர்ப்பு சிக்கல் வேளாண் அறிவியல் நிலைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வி செந்தில்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி கேட்கலாம். இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் நம்ம தொழில்கள் முன் வச்சிருக்க கேள்வி, பட்ஜெட்குள்ள ஷாப்பிங் பண்ணுறவங்களா நீங்கள், உங்களுடைய திறமை பற்றி சொல்லுங்கள். இல்லை எப்போதும் போல் பட்ஜெட்டை தாண்டி போகும் அப்படின்னா எந்தெந்த பொருட்கள் வாங்குறப்ப உங்களுடைய பட்ஜெட் அதிகமாகுது கேட்கலாம். வருக வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: யார் வந்திருக்கீங்கம்மா? வணக்கம்.
1: மணக்குடியிலேருந்து தனலட்சுமி பேசுகிறேன் மேடம்.
0: மணக்குடி தனலட்சுமிமாக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்கள்.
1: எனக்கு அரண்மனைக்கிளியிலேருந்து அம்மன் கோவில் பொங்கும் இங்கிலியே ஆடி வரும் நேரமடியே.
0: ஓகே, கொடுத்துடலாம். சொல்லுங்கள், பட்ஜெட்குள்ள ஷாப்பிங் பண்ணுறவங்களா?
1: ஷாப்பிங் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் தான் மேடம், இருந்தாலும் வாங்குறதெல்லாம் வாங்கிடுவேன். அதை பொருட்கள்லாம் பார்த்தா ஆசையாக இருக்கும். கிளிப்பு, பேண்டு, ரோஸ் மில்க்கு,

0: மணக்கிளியிலிருந்து அம்மன் கோவில் பொங்கும் இங்கிலியே ஆடி வரும் நேரமடியே.
1: ஓகே, கொடுத்துடலாம். சொல்லுங்க, பட்ஜெட்டுக்குள்ள ஷாப்பிங் பண்ணுறவங்களா?
0: ஷாப்பிங் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் தான் மேடம், இருந்தாலும் வாங்குறதெல்லாம் வாங்கிடுவேன். அதை பொருட்கள்லாம் பார்த்தா ஆசையாக இருக்கும். க்ளீப்பு, பேண்டு, ரோஸ் மில்க்கு, என்னென்ன வாங்கணுங்கிறதே வாங்கி போட்டுறது. ஆனால் பில்லு எடுக்கிற இடத்துல மட்டும் நான் இருக்க மாட்டேன், எங்கள் தம்பியை பிள்ளைய கொடுத்து அனுப்பிடுவேன்.
1: ஒரு புத்தி சல்தனம், வாங்குறதெல்லாம் வாங்கிடுவேன் ஆனால் பில் கவுண்டர் பக்கம் போக மாட்டேன். என் பிள்ளைய அனுப்பிச்சிட்டு ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி போய் ஒதுங்கி நின்றுடுவேன் அப்படின்ற மாதிரி. கையில் ரோஸ் மில்க்கோட அதையும் சேர்த்துக்கிறேன். ஓ சூப்பர்.
0: அதெல்லாம்
1: நிகழ்ச்சியில் நீங்க கேட்ட பாடல் வரும் கேட்கலாம். நன்றி.
0: நன்றி மேடம்.

0: நேயர்கள் நினைவிற்கு, நமது பண்பலை 100.3 நாளை காலை 6:35 காரைகள் ONGC காவேரி அசட், காரைகள் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரிகால் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் நம்ம தோழிகள்கிட்ட கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, பட்ஜெட்குள்ளே ஷாப்பிங் செய்கிறவரா நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்கோம் நிகழ்ச்சியில். இது வரைக்கும் வந்த தோழிகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பட்ஜெட்டுக்குள்ளே ஷாப்பிங் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் மேம். ஆசைப்படுற பொருளாக வாங்கிடுவோம், பார்க்குறது ஆஃபர் போட்டிருந்தா வாங்கிடுவோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியோடைய இணையவரும் இந்த தோழி வருக. வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
4: நான் காட்டுமன்னார் கையிலேருந்து கோமதி வந்திருக்கேன் மேடம்.
0: கோமதி வந்திருக்கீங்க, சொல்லுங்க கோமதி, என்ன பாடல் வேணும்?
4: எனக்கு வந்து விரலுக்கு ஏற்ற வீக்கம் அந்த படத்துல இருந்து, எட்டு கட்டு மாளிகை வீடு கட்டி அந்த பாடல் கொடுங்க மேடம்.
0: சரி, கொடுத்துடலாம். சொல்லுங்க, பட்ஜெட்குள்ள ஷாப்பிங் பண்றவங்களா நீங்க?
4: இல்லதான் மேடம், நான் இப்ப கடைக்கு போறேன்னா 1000 ரூபாய் கையில எடுத்துட்டு போறேன்னா 800 ரூபாய்க்கு தான் மேடம் பொருள் வாங்குவேன். அதுக்குள்ளாரியதான் நான் முடிச்சுட்டு வந்துருவேன்.
0: தூரமா வந்து பேசலாமே. நீங்க போடுறது விஷயம் மட்டும்தான். இப்ப பசங்க எல்லாம் போய் எல்லாரும் போய் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா பசங்களுக்கும் அதே தானா? இல்ல, அவங்க வாங்குறத விட்டுருவீங்களா?
4: வாங்கிக்கணும், தேவையில்லாத வாங்க கூடாது, தேவையானதை கேளுங்க அப்படின்னு சொல்லுவா, அதே மாதிரி வாங்கிப்பாங்க.
0: சூப்பர் சூப்பர் கோமதி.
4: ஆமா மேடம்,
0: நீங்க கேட்ட பாடல் வரும் கேட்கலாம். நன்றி
4: நன்றி மேடம்.

காரைக்கால் பண்பில் இன்னொரு பிள்ளை மூஞ்சின் முகநூல் பக்கத்துலேயும் இந்த போஸ்ட் நான் போட்டிருந்தோம் இல்லையா. தோழிகள் அங்கே அவங்களுடைய பதிலை சொல்லிகிட்டே இருக்காங்க. வடபுரம் நாச்சியா சொல்லியிருக்காங்க, எனக்கு வேண்டிய பொருளை பட்ஜெட்டுக்குள்ளே தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மணக்குடி சத்யா, மாத சம்பளம் வந்தோடனே எதுக்கெல்லாம் பணம் கொடுக்கணுமோ அனைத்திற்கும் கொடுத்து விட்டு மீத பணத்தில் ஷாப்பிங் முடிச்சிருவேன், பட்ஜெட்குள்ளே தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்ஜெட்குள்ளே தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலைவாணி வெங்கடேஷ் மன்னார்குடி வாட்டார்லேருந்து, பட்ஜெட் போட்டு தான் செலவு செய்வோம் எங்கள் ஃபேமிலியிலன்னு சொல்லியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டை ஜோதி, அப்புறம் காட்டுமன்னார் கோயில் மடப்புறம் தோப்புத்தேரு ஆனந்தவள்ளி, பட்ஜெட்குள்ளே தான் ஷாப்பிங் பண்ணுறதுல எனக்கு

என்னவோ ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. நான் பொருளை வாங்கினாலும் அது பட்ஜெட்குள்ளே இருக்கும், ஷாப்பிங் செய்வதில் எனக்கு சிரமம் இருக்கிறது, என்னவோ ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் கடலூர் தமிழ்ச்சூட அவங்க சொல்லியிருக்காங்க பட்ஜெட்குள்ளே தான் ஷாப்பிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமலஸ்தானம் வீரசுந்தரி, நான் ஷாப்பிங்லாம் போனதில்லை, பட்ஜெட்குள்ளே தான் செலவு செய்வேன், ரொம்ப சிக்கனமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்ஜெட்குள்ளே தான் செலவு பண்ணுவேன் டிஆர் படிக்கணும் நளினி சங்கர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் மல்லியம் அமுதா, என்னத்தை பார்த்து பார்த்து வாங்கினாலும் கடைசியாக இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றது தான் மேடம் நினைவுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அப்புறம் பட்ஜெட்குள்ளே ஷாப்பிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேர் இல்லை, ஊர் இல்லை, யாருன்னு தெரியலை. ஒரு ஐடி மகான்ற ஒரு ஐடியிலேருந்து தான் வந்திருக்கு. அப்புறம் மயிலாடுதுறை ரேவதி நேர் அஞ்சு ரவிச்சந்திரன், பட்ஜெட்குள்ளே வரவு செலவு செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரளம் ஷோபா சிந்து கண்ணன், அவங்களும் பட்ஜெட்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களா சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி, பட்ஜெட்குள்ளே ஷாப்பிங் முடிச்சிருவேன் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், பட்ஜெட்குள்ளே தான் வாங்குவேன், குழப்பம் டென்ஷன் இல்லாத ஷாப்பிங்காக இருக்கும் என்னோடது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி, அதுக்கு வாய்ப்பே இல்லை மேடம், ஏதாவது வாங்கணும்னு எண்ணம் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம மனசில் ஒரு விஷயத்த நினச்சிட்டு போவோம், அங்கே பார்த்தா தான் அதை எடுக்கணும் இதை எடுக்கணும்னு தோணி எல்லாத்தையும் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவரிக்காடு வித்யா வீரமணி, பட்ஜெட்குள்ளே தான் செலவு செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நடிலம் சுகுணா சுப்பிரமணியன், வீட்டுக்கு தேவையானதெல்லாம் முதல்ல வாங்கிட்டு மீதம் இருக்கும் பணத்தில் தேவைப்பட்டால் ஷாப்பிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்குழிக்காடு இலக்கிய அருண் இலக்கியா சொல்லியிருக்கிறது என்னென்னா, பட்ஜெட்குள்ளே தான் என்னோடய இருப்பை வைத்து பொருட்களை வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்ஜெட்குள்ளே தான் ஷாப்பிங் செய்வேன், தேவையானதை மட்டும் பார்த்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடிக்கால் பாளையம் ஃபைரோஸ் பானு,

0: பண்பலை 100.3 நாளை காலை 6:55 காரக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசும் தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:55 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ், கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை, காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை மாலை 4:30 நண்பேண்டா நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ்.
4: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வாழ்க்கை தான்.
0: பட்ஜெட்டுக்குள் ஷாப்பிங் செய்பவரா நீங்கள்? நம்ம தொழில்கள் நேரலையில் அது கொஞ்சம் கஷ்டந்தான் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கட்டுமன்னார் கோயில் கோமதி மட்டும் இல்லை, நான் வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் மிச்சம் பிடிச்சி ஷாப்பிங் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் நான் படித்த இதில் வந்து 2-3 பேரை தவிர முகநூல் பக்கத்தில் எல்லாருமே பட்ஜெட்குள்ளே ஷாப்பிங் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாப்பா நேரலையில் வர இந்த தொழில் என்ன சொல்கிறாங்கன்னு. வருக வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
5: காரைக்கால் கீர்த்தி.
0: கீர்த்திக்கு என்ன பாடல் வேணும்?
5: ரோஜா பணம் படத்துலேருந்து உன்னை பார்த்துருக்கேங்க.
0: ஓகே கீர்த்தி, என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள்?
5: சென்னையில் ஒர்க் பண்ணுறேன் மேடம், லீவுக்காக ஊருக்கு வந்திருக்கேன்.
0: ஓகே, புதுநேயர் சொல்லுங்க.
5: இல்ல மேடம், ரொம்ப நாள் பேசிட்டு தான் இருக்கேன், இப்ப இடையில விட்டுட்டு திரும்ப வந்திருக்கேன்.
0: ஓகே சூப்பர். பட்ஜெட்குள்ள ஷாப்பிங் செய்பவரா நீங்கள்?
5: இல்ல மேடம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போகும்.
0: எதெல்லாம் பார்த்தா எக்ஸ்ட்ரா போகும்? ஆஃபர் பார்த்தாவா இல்ல ஆசைப்படுறத பார்த்தாவா?
5: இல்ல மேடம், அண்ணன் பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு திங்ஸ் இந்த விளையாட்டு பொருட்கள் பொம்மை எல்லாம் பார்க்கும்போது வாங்கி கொடுக்கணும்னு ஒரு ஆசை, அங்க இருந்து வாங்கிட்டு வந்துருவாங்க.
0: ஓகே சரி, அதை தாண்டி
5: வீட்டுக்குள்ள ஜாமா கம்மியா தான் வாங்குவேன் பொருட்கள்லாம்.
0: பார்த்தீங்களா, வீட்டில் கம்மியாக வாங்குறீங்க, அம்மா கிட்ட அப்பா கிட்டன்னு அப்படி சொல்ல வேண்டியதுதான். வீட்டுக்கு கம்மியாக போச்சு, அண்ணன் பசங்களுக்கு விளையாட்டு ஜாமான்ல அதிகமாக போகுது அப்படின்னு. சரி.

0: ஓகே, இப்போ பொதுவாக ஷாப்பிங் போகும்பொழுது நம்ம வந்து இந்த பட்ஜெட்குள்ளே போகலாம் அப்படின்றப்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு டிப்ஸ் மாதிரி?
1: நான் வீட்டுக்கு உள்ளதுன்னு 500 ஒதுக்கிப்பேன், அண்ணன் பசங்களுக்கு 1000 ரூபாய் அப்படின்ற மாதிரி வச்சுப்பேன். அதுக்குள்ளேயே தான் பண்ணிடுவேன், ரொம்ப எக்ஸ்ட்ரா போகாது. அப்படின்னாலும் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா அப்படிதான் போகும்.
0: ஓகே, இப்போ இதுதான் வாங்கணும், 500 குள்ள தான் வாங்கணும்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கு மேல போனா கூட வாங்குறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம்,
1: வேண்டான்னு எடுப்பேன், வேண்டான்னு வச்சிருவேன், எக்ஸ்ட்ரா போகுது அப்படின்ட்டு.
0: ஓகே ஓகே, நீங்க கேட்ட பாடல் வரும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி.
0: பொதுவாக ஷாப்பிங் பண்ணும்பொழுது பட்ஜெட்டை மீறி போகிற சில விஷயங்கள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு யோசிச்சோன்னா, நம்ம லிஸ்ட் எழுதிட்டு போகிறது ஒரு 5 பொருளாக இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வந்து அந்த பேக்கை பிரிக்கும் போது பார்த்தா 10-15 பொருள் ஆகும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு ஃபஸ்ட்டு நம்ம யோசித்தோம்னா, ஒன்று ஆசையாக இருக்கும், இல்லை ஆஃபராக இருக்கும், இல்லை ரொம்ப நாளாக தேடி இன்றைக்கி பார்த்துருக்கோம் நல்லாயிருக்கு அப்படின்னு யோசிச்சதாக இருக்கும், இல்லை பொருளோட தரமாக இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால நம்மளோட பட்ஜெட் வந்து நம்ம போட்ட அமௌண்ட்டை விட கண்டிப்பாக எக்ஸீட் ஆகிறது தான் நிறைய இடத்துல நடக்கிற ஒரு விஷயம். ஸோ என்னெல்லாம் பண்ணலாம் அப்படி, பை ஒன் கெட் ஒன்னு ஒரு ஆஃபர் பார்க்குறீங்க, 50% ஆஃபர், 30% ஆஃபர்னு இந்த மாதிரி ஆஃபர்லாம் பார்க்குறோன்னா அது உண்மையாலுமே ஒர்த்தா அப்படின்னு யோசித்து ஒரு 1-2 நிமிஷம் யோசித்தாலே வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனசு வந்து டக்குன்னு வந்துடும். தேவையா ஆசையா அப்படின்னு ஒரு பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடி இது கண்டிப்பாக நமக்கு தேவையா, உபயோகப்படுமா, அவசியமா அப்படின்னு யோசிச்சனாலே அந்த யோசனை வந்து 1-2 தடவை இந்த பொருளை வாங்கிறதுக்கான அந்த ஒரு விஷயத்த தள்ளி போடலாமா இல்லை வாங்கலாமா அப்படின்ற ஒரு டைலமா அங்கேயே வந்துடும். அப்போவே நம்ம வந்து பல சமயங்களில் வேண்டாம் அப்படின்றத முடிவு பண்ணிடும். அந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பொருளை தேட ஆரம்பிப்போம், அதோடு சேர்ந்து நிறைய வரும். ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே ஒரு பொருளை தேடுறோம் அப்படின்னா அது அடுத்தடுத்த பிராண்ட் வேறு வேறு விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் அப்ளிகேஷனோடு இருக்கிற விஷயங்கள்னு கொஞ்சம் அதிகமான பணத்தோட நிறைய பொருட்கள் வந்து அந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் கிடைக்கும். நம்ம என்ன தேவையோ, நமக்கான அப்ளிகேஷன் என்ன வேணும், இது மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிற பொருட்களாக வாங்கினா ஓகே. அதுக்கப்புறமும் நம்மளோட இருக்கிறதுலாம் விஷ்லிஸ்டில் போட்டு வச்சுட்டு தேவைப்படுறப்ப நம்ம பட்ஜெட்டில் பைசா இருக்கிறப்ப கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, அதனால் பட்ஜெட் பற்றி நான் பார்க்கல, விலையை பற்றி யோசிக்காமல் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பிடிச்ச விஷயம் அவ்வளோ ஒர்த்தா அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா கண்டிப்பாக ஒர்த்தாக இருந்தால் வாங்குறது தப்பு கிடையாது. இல்லை ஒர்த் இல்லை, அவசியம் இப்போதைக்கு அவசியம் இல்லை அப்படின்னா அதை தள்ளி போடுறது ரொம்பவே நல்ல விஷயம். அதே மாதிரி குடும்பத்துக்காக ஷாப்பிங், குழந்தைங்களுக்காக ஷாப்பிங் இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சில சமயங்களில் அந்த பட்ஜெட் அப்படின்றது மறந்து தான் போகும். ஒரு விசேஷ தினங்கள் வருது, இந்த குழந்தைங்க அப்போ தான் நம்ம கூட்டிகிட்டு போய் வாங்குகிறோம், சரி குழந்தைங்க ஆசைப்படுற ஒரு விஷயத்த சந்தோஷமாக வாங்கி கொடுப்போம் அப்படின்போது அங்கே ஒரு சேமிப்பு அப்படின்னு வச்சுட்டு வந்துகிட்டே இருந்தோம்னா அந்த வருஷ கடைசியில் இல்லை அந்த பண்டிகை தினத்துக்கு முன்னாடி அந்த சேமிப்பு மெச்சூர் ஆகிற மாதிரி வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பட்ஜெட்டை மீறி சந்தோஷமாக செலவு பண்ணலாம்.

0: நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது ஆக்கூர் முக்குட்டு அண்ணப்பன்பேட்டை ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயில் அருகிலிருந்து நேயர்களோடு நேரலையா உலாவர இருக்கு. பங்கேற்க நேயர்கள் செல்லலாம் ஆக்கூர் முக்குட்டு அண்ணப்பன்பேட்டை ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவில் அருகில் நம்ம அறிவிப்பாளர் இருக்கும் இடத்திற்கு. கண்டிப்பாக போங்க 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் பங்கு பெற. இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் நம்ம தொழில்கள் முன் வச்சிருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், பட்ஜெட்குள்ள செலவு, அதாவது ஷாப்பிங் பண்ணுறவங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டிருந்தோம். நேரலையில் நிறைய தொழில்கள் வந்து இல்லை, அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. நிகழ்ச்சியில் இணைய வரும் இந்த தொழில் வருக வணக்கம்.
1: காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
1: அம்சவல்லி மேடம்.
0: சொல்லுங்க அம்சவல்லிமா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில், அப்புறம் நம்ம பேசுவோம்.
1: எந்தெந்த
0: விஷயங்கள்ல எல்லாம் உங்களுடைய ஷாப்பிங் செலவு வந்து அதிகமாகும்? பொதுவா
1: முக்கியமானது
0: அப்படின்றீங்கல்ல, அது

0: முக்கியமானது என்னென்னு கேட்குறேன்.
1: பசங்களுக்கு பொம்மையா இல்ல விளையாட்டு சாமான பேர பிள்ளைகளுக்கு அதெல்லாம் பார்த்தாக்கா வாங்கணும் தோணும்.
0: ஓகே ஓகே, மளிகை கடை போனால் கொஞ்சம் அதிகமாகலாம், சில விஷயங்கள் பிடிச்சிருக்கு குழந்தைங்க. ஓகேம்மா, ஏன்னா விலையுடைய ஏற்ற இறக்கம் இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு மாறுது, நேற்று இருக்கிறது இன்னைக்கு மாறுது அப்படிங்கும் போது நம்ம 1 கிலோ இது வாங்குறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு போனால் அங்கே விலை ஏற்ற இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பட்ஜெட் மாறதான் செய்யுது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகேம்மா, இது இது வந்து மளிகை கடைக்கு. இப்போ ஷாப்பிங் போகும்போதும் அப்படி தான், வெளியில் போகிறோம், ஏதாவது ஒரு ஃபேன்சி ஸ்டோர் போகிறோம், இல்லை ஜவுளி கடை போகிறோம், வேற எங்கேயாவது போனாலுமே அந்த மாதிரி தான் ஆகுது. நம்ம நினைச்சிட்டு போகிறத தாண்டி கொஞ்சம் ஓகே ஓகே. சரி, அப்படி ஏதாவது வேற இடத்துக்கு போகும்போது பார்கெயின் எல்லாம் பண்ணுவீங்களா, இதை கொஞ்சம் குறைச்சுக்கோங்களேன், இது ஏன் இவ்வளவு விலை அப்படின்ற மாதிரி எங்கேயாவது கொஞ்சம் பேரம் பேசியிருக்கீங்களா? கேட்க முடியாது சில இதுல, இப்ப ஃபிக்ஸட் ரேட் அப்படின்னு சொல்லி அதுல ஆமா டாகே போட்டுறாங்க இல்லையா. ஓகே ஓகேம்மா, சரி நீங்க கேட்ட பாடல் வேறும் கேட்கலாம். நன்றி.

வேளங்குடி குணசுந்தரி நம்ம முன்னூல் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், முடியலைங்க எப்படி பட்ஜெட் போடுறதுனே தெரியலைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஷாப்பிங் எவ்வளோ பணம் எடுத்துகிட்டு போகிறோன்னோ அதுக்குள்ளே முடிச்சுப்பேன்னு பொன்னியம்மன் மேடிலேருந்து சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க திருநெல்லிக்காவில் சுமதி. அப்புறம் அன்னில மல்லிகா பட்ஜெட்குள்ளே தான் ஷாப்பிங் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்சவல்லி அவங்க கேட்ட பாடல் இதோ. மணிக்குயில்

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ள பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
3: வணக்கம். தொழில் நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் பாடலையும் தன்னுடைய கருத்துக்களையும் சொல்ல வரும் தோழி வருக. வணக்கம்.
4: வணக்கம்மா.
3: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
4: நல்லா இருக்கீங்களாம்மா? திருநள்ளாறு பெரியார் நகரில் செந்தாமரை பேசுகிறோம்மா.
3: ரொம்ப நல்லா இருக்கோம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கோம்மா.
3: சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில்?
4: பூந்தோட்ட காவல்காரன்லேருந்து சிந்திய வெண்மணி சிசுகள் முத்தாச்சன் பாட்டு வேணுமா?
3: ஓகே, கொடுத்துடலாம். சொல்லுங்கள், பட்ஜெட்குள்ளே ஷாப்பிங் செய்பவரா நீங்கள்?
4: இந்த காலத்தில் முடியாதுமா அதெல்லாம்.
3: நன்றி. ஷாப்பிங் அப்படின்றது வெறும் பொருட்களை வாங்குறது மட்டும் இல்லைங்க, சில நேரங்களில் நம்மளோட ஆசைகளையும் பூர்த்தி செய்கிற ஒரு விஷயம். தேவையானதை வாங்கி தேவையில்லாததை தவிர்த்து ஆஃபரை பார்த்தா கூட நிதானமாக யோசித்து நம்மளுடைய வருமானத்திற்கேற்றபடி செலவு செய்கிறது தான் உண்மையான ஸ்மார்ட் ஷாப்பிங். ஒலிக்கவிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய வணக்கம் தோழி.

நேரம் 12 மணி. எஃப்எம் எக்ஸ்பிரஸ் பனிரெண்டு 10க்கு மனதில் நின்றவை. 12:50க்கு ஜெயங்கொண்டம் ராமுன் நகை மாளிகை பாரத் பாலின் பசுந்தளிர் பங்கேற்கும் தளிர் கே சந்தியா. 12:55க்கு பன்னிசை ஆலந்தான் என தொடங்கும் பாடல் பாடியவர் திருவிடைமருதூர் சிவ ச நடராஜன் அவர்கள். 1 மணிக்கு தேன்மழை 1:55க்கு மெல்லிசை. 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம். இன்றைய நிகழ்ச்சியில் லாபகரமான நன்னீர் மீன் வளர்ப்பு சிக்கல் வேளாண் அறிவியல் நிலைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வி செந்தில்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. மூன்று மணிக்கு லைக் ஷேர் கமெண்ட். 4 மணிக்கு ஊரும் புறவும். இன்றைய நிகழ்ச்சியானது ஆக்கூர் முக்குட்டு அன்னப்பன் பேட்டை அருள்மிகு ஆஞ்சநேயர் கோவில் அருகிலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக உலாவரும். நான்கு 4:30 மணிக்கு வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸின் ஊரும் உறவும். மாலை 5 மணிக்கு திரை இசை. 5:30க்கு விளக்கேற்றும் வேளை. 6 மணிக்கு பன்னிசை முந்து தமிழ் என தொடங்கும் கிருபானந்த வாரியார் அவர்கள் பாடிய பாடல். 6:20க்கு நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:25க்கு லைட் ஹவுஸ். 6:40க்கு காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள். 6:45க்கு இசை தூரிகை. இன்றிரவு 7:25க்கு காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30க்கு காரைக்கால் ONGC காவேரி அசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின் உழவர் அரங்கம். மண்ணின் மனம் சொல்லும் தமிழர் வேளாண்மை மயிலாடுதுறை மாவட்டம் நரசிங்கநத்தம் ஜே ஞான பிரகாசம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8 மணிக்கு காற்றில் வரும் கானம். 9 மணிக்கு ஆங்கில செய்திகள். ஒன்பது 15க்கு பொன்னையின் செல்வன்கள். 9:30க்கு இசை ஊஞ்சல். 9:55க்கு நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமது வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10 மணிக்கு இரவும் மலரும்.

11 மணிக்கு காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இன்று ஒலிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள். இன்று மாலை 5:15 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் செட்டுக்கு ஒரு பாட்டு. 11:00 இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய நினைவூட்டலாய் FM எக்ஸ்பிரஸ்.

மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.

இசை அமுதமாய் எப்போதும் நம் மனதில் நிறைந்திருக்கும் காரை பண்பலை 100.3 நம்மை இணைத்திருப்பது மனதில் நின்றவை. கடித விருப்பமாக நேயர் நெஞ்சம் தொட்ட பாடல் உலாவரும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஆண்டிப்பாளையம் மதனசேகர், தீபக் வெங்கடேஸ்வரன், தீபிகா விஷ்ணுபிரியா எழிலரசி, மாத்தூர் ரமேஷ் ஜெயமாலினி, எருக்கட்டாஞ்சேரி சுரேஷ் அமுதா, கணபதிபுரம் தனம் விமலா ராஜா, பொறக்குடி பாலமுருகன் சக்தி முருகன், மேலவோடுதுறை விஷ்ணுவர்தன் யாழ் ஸ்ருதி, கலைமித்ரா சுகந்தி ஜெயச்சந்திரன், கொத்தவாசல் செல்வி ஜெயராமன், கீழக்கொத்தமங்கலம் ஜெயலட்சுமி, செமனார்கோவில் குணசேகர் திலகவதி, பாண்டரீகபுரம் கணேசன் பானுமதி, பாலையூர் செல்வராஜ் செல்வி. இவர்களின் விருப்பமாக ஏஆர் ரகுமான் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் வசுந்தரா தாஸ், பிரவீன்மணி குழுவினர் இணைந்து பாடியது முதல்வன் திரைப்படத்திற்காக. Shakalaka baby, shakalaka baby.

0: Adiós, amigo.
1: நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் நலமாய் வாழ செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலு செய்வாங்க. அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி
2: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
1: நாளை காலை 9:30 மணிக்கு நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும்
3: மணிக்கு
1: விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ,
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பாலின் பசுந்தளிர்.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமுநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.

0: முப்பது மணிக்கு விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, பாரத் பாலின் பசுந்தளிர்.
2: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: கல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நாளை மாலை 6:20 நாச்சார் கோவில் அமிர்தாசு பஸ்டஸ், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன் சொல் அமது.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை காலை 7:30 தஞ்சை உழவர் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர்.
7: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவர் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
8: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: இன்றே தொடர்பு கொள்ளுங்க.

இணைந்திருக்கிறோம் நேர்களை. காரைக்கால் பண்பலை 100.3 மனதில் நின்றவை. நேர்களை, நமது பண்பலையில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு உழவை போற்றுவோம். லாபகரமான நன்னீர் மீன் வளர்ப்பு சிக்கல் வேளாண் அறிவியல் நிலைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வி. செந்தில்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் ஆக்கூர் முக்குட்டு அன்னப்பன்பேட்டை ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவில் அருகிலிருந்து

இசையால் நம்மோடு காரை பண்பலை 100.3 மனதில் நின்றவை. தொடரும் பாடல் கூத்தூர் அப்துல் கரீம் செல்லமுத்து, முகமது ஹம்ரா, சலாமா சுகைனா, கங்களாஞ்சேரி முருகேசன், மைதிலி முருகேசன், இனியா, விலமல் தியாகராஜன், கமலேஷ், கமலப்பிரியா, பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், சுகன்யா, விஜயசங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா, ஸ்ரீ திருமழிசை, கஸ்தூரி அருணாசேகர், மாதவரம் ஜமுனா ஏகாந்தம், மில்லிவாக்கம் குபேந்திரன், முத்தரசனலூர் நவீன் சுந்தர், வானவன் மகாதேவி, தமிழ்ச்செல்வன், வைரச்செல்வன். இந்த நேயர்களின் விருப்பமாக ஹரிஷ் ஜெயராஜ் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் சாமுராய் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
1: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000 புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
0: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: பனிரெண்டு மணி 28 நிமிடம் 40 நொடியில் இசையோடு நம்மை இணைத்திருப்பது மனதில் நின்றவை தொடர்கிறது. SP பாலசுப்ரமணியம், OS அருண், ரஃபி குழுவினரடைந்து பாடியது. வாலியின் வரிகளுக்கு AR ரஹ்மான் இசை. காதல் தேசம். விருப்பம் ஸ்ரீபுத்தூர் வளர்மதி ஆரோக்கியதாஸ் மரிய பாஸ்தினா பெனினா கலைச்செல்வி.

ஆனந்தி அந்தோனிசாமி, பாப்பாக்குடி பார்த்திபன் பாரதி, கீழ்குடியிருப்பு செல்வராஜ், ஸ்ரீமதி பவித்ரா பரணிதரன், ஸ்ரீபுத்தூர் யேசுதாஸ் சகாயமரி, செலினா ஜோஸ்பின், யசிந்தாராணி, மர்வி ஆண்டனி, தங்கமயில், வரவுக்குடி தட்சிணாமூர்த்தி சுவாமிநாதன், மருதங்குடி பூராசாமி, தத்தங்குடி சங்கரபாண்டியன், கோடங்குடி இளவரசன், நிம்மேலி அறிவழகன் பெரிய தம்பி, நாவலர் சுப்பிரமணியன், ராமபுரம் அன்பழகன், நந்தியநல்லூர் வைத்தி பாலசுப்பிரமணியன், குறுக்கத்தி முகமது இஸ்மாயில், ஜெரினா ஆஷிஃபா ஆஷிக், இவர்களின் விருப்பமாக ஒலிக்கிறது அடுத்த பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: விரைவில் திருச்சி சாரதாசில்.
3: மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சிக்காக தொடரும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் நன்னிலம் அம்பலவனன் மல்லிகா மேகநாதன் திவ்யான், நாகப்பட்டினம் ஆரிய நாட்டு திரு சிவா பாரதி, வால்முனீஸ்வரன், பாப்பா கோவில் ரவி, வேளாங்கண்ணி சொக்கலிங்கம், மயிலாடுதுறை எஸ்பி வேந்தன், மங்கமடம் ஜெயந்தி, மணக்குடி ராஜேந்திரன், அரியலூர் ஆண்டிப்படம் பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவச்சிரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் பிரகாஷ் இவர்களின் விருப்பமாக ஏ ஆர் ரஹ்மான் இசையில் காதலன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஒலித்திருக்கும் பாடலுடன் நம்மிடமிருந்து விடைபெறுகிறது மனதில் நின்றவை. காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் மற்றும் தகவல்கள் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. கூடவே சேர்த்து காரைக்கால் பண்பலை 100.3 வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடைகளை முறைப்படுத்துவதற்கான சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது சேவைகள் இந்திய பொருளாதாரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக நியூசிலாந்து அமைச்சர் திரு டாட் மெக்லே தெரிவித்துள்ளார். பூட்டானின் வளர்ச்சிக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பாலஸ்தீன அதிபர் திரு மஹ்மூத் அப்பாஸ் ஐநா சபையில் நடைபெறவுள்ள உயர்மட்ட கூட்டத்தில் காணொலி வாயிலாக பங்கேற்க ஐநா அனுமதி அளித்துள்ளது. போர்ச்சுக்கல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மீசிச் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டு நன்கொடைகளை முறைப்படுத்துவதற்கான சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. இன்றைய கூட்டத்தில் மசோதாவில் உள்ள விஷயங்கள் குறித்து உள்துறை அமைச்சக பிரதிநிதிகள் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினருக்கு எடுத்துரைக்கின்றனர். வெளிநாடுகளில் இருந்து தனிநபரோ அல்லது அமைப்புகளோ வெளிப்படைத்தன்மையுடனும் முறையான தணிக்கையுடனும் நன்கொடைகளை பெறுவதற்கு இம்மசோதா வகை செய்கிறது. இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் 21 மக்களவை உறுப்பினர்களும் 10 மாநிலங்களவை உறுப்பினர்களும் இடம்பெற்றுள்ளனர். இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவராக மக்களவை உறுப்பினர் திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால் நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது சேவைகள் இந்திய பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக நியூசிலாந்து வர்த்தகம் மற்றும் முதலீட்டுத்துறை அமைச்சர் திரு டாட் மெக்லே தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்படுத்தும் திட்டங்களால் இந்திய பொருளாதாரம் மட்டுமின்றி இந்தியா மற்றும் நாட்டு மக்களின் செல்வமும் வெகுவாக உயர்ந்துள்ளதாக கூறினார். உலகின் பிற நாடுகளில் இல்லாத வகையில் இந்தியாவில் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு புதிய பல்கலைக்கழகங்கள் பெருமளவு தொடங்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். கட்டமைப்புத் துறையிலும் பெருமளவு முதலீடு செய்யப்படுவதையும் அவர் குறிப்பிட்டார். 2035 ஆண்டுக்குள் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கான பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முன்னெடுப்புகளில் நியூசிலாந்தும் பங்கேற்கும் என்று திரு டாட் மெக்லே கூறினார். பூட்டானின் வளர்ச்சிக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமது 2 நாள் பூட்டான் பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பூட்டானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு தங்கியலுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு குறித்து தாம் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமானதாக அமைந்திருந்தது என்று தெரிவித்தார். அந்நாட்டின் பல்வேறு நலத்திட்டங்களை அவருடன் இணைந்து தொடங்கி வைத்ததாகவும் அவர் தெரிவித்தார். தாய்சேய் நல மருத்துவமனை மற்றும் நெடுஞ்சாலை திட்டங்கள், தேசிய கால்நடை இனப்பெருக்க மையம், அரசுக்கான மின்சார வாகன சேவை, 500 கிலோவாட் நீர்மின் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் இந்தியாவின் உதவியுடன் பூட்டானில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். இந்தியா மற்றும் நேபாளத்தில் தயாரிக்கப்படும் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து இரு நாடுகளும் ஆலோசனை நடத்தியுள்ளன. இது தொடர்பாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற இருநாட்டு அரசுகள் அளவிலான துணைக்குழு கூட்டத்தில் இந்திய தரப்பில் வர்த்தகத்துறை இணைச் செயலர் திரு உஜ்வல்குமார் கோஷ் தலைமையிலான குழுவினரும், நேபாள தரப்பில் அந்நாட்டு தொழில்துறை இணைச் செயலர் திரு புத்த பகதூர் தலைமையிலான குழுவினரும் பங்கேற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தை அணுகுதல், சுங்கவரி மற்றும் வர்த்தக நடைமுறைகள், உணவு பாதுகாப்பு, எல்லைப்புற கட்டமைப்பு, சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து வசதி

0: உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இரு நாடுகளும் வழங்கும் சலுகைகள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுப்பது, ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடிகள் அமைத்தல் போன்றவை குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் சவுக் கர்ஜத் இடையேயான ரயில் பாதையை இரட்டை ரயில் பாதையாக மாற்றும் திட்டத்திற்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. 497 கோடி ரூபாய் மதிப்பிலான இத்திட்டத்தின் மூலம் மகாராஷ்டிராவில் பயணியர் மற்றும் சரக்கு ரயில் போக்குவரத்து அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரட்டை ரயில் பாதை பணிகள் நிறைவடையும் போது இரு மார்க்கங்களிலும் நாள்தோறும் கூடுதலாக 5 பயணியர் ரயில்களை இயக்கவும், ஆண்டுக்கு 18.35 மில்லியன் டன் சரக்குகளை அனுப்ப வழிவகை ஏற்படும் என்று ரயில்வே தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பயணத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் மேற்கொண்டு வருகிறது. திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால அரசியல் பயணம் மக்கள் சேவையே தேசத்தின் சேவை என்ற உறுதிப்பாட்டோடு நடைபெற்று வருகிறது. உள்ளார்ந்த வளர்ச்சியும் சமூகத்திற்கான அதிகாரமும் மக்கள் வாழ்க்கையில் வளமான மாற்றங்களையும் மத்திய அரசு கொண்டுவரும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் 1 மாத கால சேவை உறுதிமொழி இயக்கம் நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. தூய்மையே சேவை இயக்கத்தின் மூலம் சமூக மற்றும் சுகாதாரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை இன்றைய தொகுப்பு விவரிக்கிறது.
2: தூய்மை இந்தியா இயக்கம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசால் கொண்டுவரப்பட்டு மக்களிடையே தூய்மை இயக்கம் குறித்த விழிப்புணர்வையும் சேவை மனப்பான்மையையும் ஏற்படுத்தியுள்ளது. கிராமங்கள் தொடங்கி நகரங்களில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களின் பயனாக கிராமங்கள் மற்றும் நகரங்கள் பாதுகாப்பான கழிப்பிட வசதிகளை பெற்றுள்ளன. 91% பொது இடங்களில் திறந்தவெளி மலம் கழிப்பது தடுக்கப்பட்டு ODF+ என்ற தரத்தை எட்டியுள்ளன. திட மற்றும் திரவ கழிவுகளையும் மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளையும் தனித்தனியாக பிரித்தெடுத்து தூய்மையை பராமரிப்பதற்கான முயற்சிகளும் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. தூய்மை இந்தியா இயக்கத்தின் சிறப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே பேசுகையில், இது தூய்மைக்கான திட்டம் மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவரின் வாழ்வில் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டார். வீடுகளில் கழிப்பிட வசதியை அமைத்துக் கொள்ள இயலாத குடும்பங்கள் கண்டறியப்பட்டு இஸ்ஸாத் கர் திட்டத்தின் கீழ் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 42 லட்சம் வீடுகளுக்கு கழிப்பிட வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது. மகளிரின் கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் இந்த திட்டம் உறுதி செய்துள்ளது. இம்மாநிலத்தில் உள்ள பழங்குடியினர் வசிக்கும் மலைப்பகுதிகளில் தொடங்கப்பட்ட கோவர்தன் திட்டத்தின் கீழ் கழிவுகளிலிருந்து உயிரி எரிவாயு தயாரிக்கும் திட்டமும் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. இதனால் கிடைக்கும் வருவாயில் கிராமப்புற பொருளாதாரமும் வலுப்பெற்றுள்ளது. தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 5000க்கும் மேற்பட்ட இடங்கள் கண்டறியப்பட்டு இவ்வாண்டின் தூய்மை பகுதிகளாக உருவாக்கப்பட்டுள்ளன. தூய்மை குறித்து மக்களிடையே ஏற்பட்டுள்ள விழிப்புணர்வின் பயனாக மக்களின் உடல்நலம் மேம்பட்டிருப்பதோடு அவர்களின் வாழ்க்கை தரமும் உயர்ந்திருக்கிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்கை தூய்மை இந்தியாவுக்கான இலக்குடன் நனவாக்குவோம்.
0: பாலஸ்தீன அதிபர் திரு மஹ்மூத் அப்பாஸ் ஐநா சபையில் நடைபெறவுள்ள உயர்மட்ட கூட்டத்தில் காணொலி வாயிலாக பங்கேற்க ஐநா அனுமதி அளித்துள்ளது. இது தொடர்பாக ஐநா பொதுச்சபையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் இந்தியா உட்பட 152 நாடுகள் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததை அடுத்து இத்தீர்மானம் நிறைவேறியது. அமெரிக்கா, இஸ்ரேல், பராகுவே நாடுகள் தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்த நிலையில் 4 நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. தீவிரவாதத்திற்கு ஆதரவளிப்பதை பாலஸ்தீனம் நிறுத்தவில்லை என்று கூறி திரு மஹ்மூத் அப்பாஸ் ஐநா கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நியூயார்க் வருவதற்கு விசா வழங்க அமெரிக்கா மறுத்துவிட்டதை அடுத்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ரஷ்யாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி வரும் யுக்ரைன் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் வாங்குவதற்காக அந்நாட்டிற்கு 3.3 பில்லியன் யூரோ நிதி உதவி வழங்க

0: வழங்கப்படும் என ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி ஊர்சுலா வொன் டெர் லேயன் அறிவித்துள்ளார். உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கியுடன் தொலைபேசி வாயிலாக நடத்திய ஆலோசனையை தொடர்ந்து இந்த நிதி உதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மேசிச் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-2, 10-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் கோலின்ஸ் போர்ச்சுகலின் ஆஞ்சலினா இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடைகளை முறைப்படுத்துவதற்கான சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவைகள் இந்திய பொருளாதாரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக நியூசிலாந்து அமைச்சர் திரு டாட் மெக்லே தெரிவித்துள்ளார். பூட்டானின் வளர்ச்சிக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பாலஸ்தீன அதிபர் திரு மஹ்மூத் அப்பாஸ் ஐநா சபையில் நடைபெறவுள்ள உயர்மட்ட கூட்டத்தில் காணொலி வாயிலாக பங்கேற்க ஐநா அனுமதி அளித்துள்ளது. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மேசிச் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
2: ஆயுள் காப்பீடு திட்டத்துல சேர சொல்லி ஒரு நாளைக்கு 10 கால் வருது. ஆனா என்ன நம்புறது?
3: நீ இந்திய அஞ்சல் துறையை நம்புவல? ஆமா, இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. குறைவான பிரீமியம், அதிக போனஸ், கூடவே வருமான வரி சலுகையும் உண்டு. பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் இன்னும் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க.
2: இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பாலின் பசுந்தளிர். நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நிகழ்ச்சியை வழங்குவோர் பாரத் பால்

0: பண்பலை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தல நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேட்போமா? கண்மணின்னு ஒரு சிறுமி தினமும் பள்ளிக்கு பேருந்தில் தான் போவாளாம். ஒரு நாள் அவள் பள்ளிக்கு போகிறப்போ வழக்கமா கண்மணி ஏறுற பேருந்து அன்னைக்கு வரலையாம். அதனால கண்மணி வேறொரு பேருந்துல பயணம் செய்ய ஆரம்பித்தாளாம். அப்போ அந்த பேருந்து பயணத்துல கண்மணி பக்கத்துல ஒரு புதிய நண்பரும் கிடைச்சாங்களாம். ஆனா அவங்க சோகமா அமர்ந்திருந்தத கவனிச்சாலாம் கண்மணி. கண்மணி உடனே ஒரு புன்னகையோட, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அந்த பக்கத்து சீட்ல உட்கார்ந்து இருக்கிற அந்த பெண்மணி கிட்ட கேட்டாலாம் கண்மணி. சிறுமியான கண்மணியோட புன்னகை அவங்களுடைய சோகமான பாவனையை மாற்றி அவர்களுடைய நாளையே மகிழ்ச்சியா மாற்றினுச்சான். இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு புன்னகை கூட ஒருவரின் மனதை மாற்றும் என்பது. வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: கே சந்தியா.
0: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: என்ன
0: சொல்றதா இருக்கீங்க?
1: திருக்குறள் பொருளும் சொல்ல போறேன்.
0: எங்க சொல்லுங்களேன்.
1: கேடில் விச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல மற்றவர் எவை பொருள் கல்வி ஒன்று அறிவற்ற செல்வமாகும் ஒப்ப

0: தண்டி பயிற்சி கலைஞர் பாரதிதாசன்.
1: சரிங்க பாப்பா, நீங்க சூப்பரா தமிழின் இனிமை பத்தி பாட்டு பாடிருக்கீங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்கட்டுமா? பாரதிதாசன் யாரு அவங்க?
0: விடுதலை போறதுக்காக தம் பாடல் மூலமா புரட்சி ஏற்படுத்துறனால இவங்க புரட்சி கலைஞர் பாரதிதாசன் என மக்களால போற்றப்பட்டாங்க.
1: சரிங்க பாப்பா, சூப்பரா சொன்னீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரியவரான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: கலெக்டர்.
1: கலெக்டராக்கு என்ன பண்ண போறீங்க?
0: மக்களுக்கு சேவை செய்ய நான் ஆசைப்படுகிறேன்.
1: சரிங்க பாப்பா, நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த மாவட்ட ஆட்சியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
0: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்குடம் ராமு நகை மாளிகை பாரத் பாலின் பசந்தளிர். நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயங்குடம் ராமு நகை மாளிகை.
4: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நிகழ்ச்சியை வழங்கியோர் பாரத் பால்.
5: அல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
3: நேரம் 12:55 ஆகிட்டு இருக்கு. காரைக்கால் பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். நேயர்கள் இப்போது கேட்கலாம் ஆலந்தான் என தொடங்கும் திருவிடைமருதூர் சிவாச நடராஜன் அவர்கள் பாடிய பன்னிசை பாடல்.

பண்பலை இன்னொரு பிள்ளை ஒன்றோடு இணைந்த நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம் 70-80களின் தெவிட்டாத தேனமுத திரை இசை கானங்கள். தேன்மழை நிகழ்ச்சியில் முதல் பாடலாய் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில், இளையராஜாவின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில். குரு திரைப்படத்திலிருந்து

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேர்களே, இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது ஆக்கூர் முக்குட்டு அன்னப்பன்பேட்டை ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயில் அருகிலிருந்து நேயர்களோடு நேரலையா உலா வர இருக்கு. இன்று மாலை 4 மணிக்கு

பண்பலை 100.3 நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லாமது. தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், இளையராஜாவின் இசையில், கங்கை அமரனின் வரிகளில். ஜானி திரைப்படத்திலிருந்து

பண்பலை 100.3 நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அதிக மகசூலை அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இன்று இரவு 7:30 உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் மண்ணின் மனம் சொல்லும் தமிழர் வேளாண்மை. மயிலாடுதுறை மாவட்டம் நரசிங்கநத்தம் ஜே ஞானப்பிரகாசம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பண்பலையில் நேரம் 1:13 ஆகுது. தேன் வழி நிகழ்ச்சி கேட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து.

மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருடத்திற்கு இலவச பராமரிப்பு என பல நன்மைகளும் உண்டு. இன்றே தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in

நேர்களை இன்று பிற்பகல் 2 மணிக்கு உழவை போற்றுவோம். லாபகரமான நன்னீர் மீன் வளர்ப்பு சிக்கல் வேளாண் அறிவியல் நிலைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வி செந்தில்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி.

0: பண்பலை நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தென்மழையில் உங்களை நனைய வைக்க வருகிறது அடுத்த பாடல். இளையராஜாவின் இசையில் இரட்டைவால் குருவி திரைப்படத்திலிருந்து.

தேன்மொழி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் புலமைப்பித்தன் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்காங்க. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கை கொடுக்கும் கை.

0: பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும்
1: பாட்டு.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.

மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.

தேன்மொழி நிகழ்ச்சிக்கு முகநூல் பக்கத்தில் வாழ்த்து சொன்ன நேயர்கள் அனப்பன்பேட்டை ஜோதி, கடலூர் துறைமுகம் சுரேஷ், அமிர்தராயன்கோட்டை பாரிவள்ளல், ரேவதி நகர் மயிலாடுதுறை அஞ்சு ரவிச்சந்திரன், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, திருவாரூர் இளவரசி, பவித்ரமாணிக்கம் ரகுபதி, நாகை பாபு, மேலவாஞ்சூர் ஃபாத்திமா, நன்னிலம் அம்பலவாணன், டிஆர் பட்டினம் சீனிவாசன் ரமேஷ், நன்னிலம் சுப்பிரமணியன், பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், காரைக்கால் நளினி அருள் ஷாலினி ரியா, பேரளம் செந்தில் கண்ணன், அல்லிநகரம் மகாதேவன், ஆய்மழை மணிகண்டன், மணக்குடி சத்யா அதம்பார் கலைச்செல்வி, கொள்ளிடம் கருணாநிதி, திருபுவனம் ரவி, கல்லேரி ரஜினிகாந்த். ஒரு மணி 1:31 தேன்மொழி நிகழ்ச்சியில் இளையராஜாவின் இசையில் மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி பாடியிருக்காங்க. பாடல் எழுதியிருக்காங்க பஞ்சு அருணாச்சலம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என் ஜீவன் பாடுது.

0: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
1: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
0: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in.
2: இன்றைய ஊரும் உறவு நிகழ்ச்சியானது ஆக்கூர் முக்குட்டு அண்ணப்பன்பேட்டை ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயில் அருகிலிருந்து நேர்களோடு நேரலையாக இன்று மாலை 4 மணிக்கு. தென்மொழி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வேலைக்காரன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு இசை இளையராஜா பாடியிருக்காங்க, மனோ சித்ரா. பாடல் எழுதியிருக்காங்க முமேதா.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் உலகளாவிய திறன் மையம் சென்னையில் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. தமிழகத்தின் மின் பற்றாக்குறையை சமாளிக்க வெளித்தொகுப்பிலிருந்து மின்சாரம் வாங்கப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். டெங்கு காய்ச்சல் குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனை முன்னிறுத்தி அறிவியல் ரீதியிலான செயல் திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் அமையவுள்ள வால்கிரீன்ஸ் உலகளாவிய திறன் மையத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் சென்னையில் இன்று மேற்கொள்ளப்பட்டது. அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட இந்நிறுவனம் உலகளவில் முன்னணி சுகாதார மற்றும் மருந்தக சேவை நிறுவனமாக திகழும் நிலையில் தனது முதல் நிறுவனத்தை தமிழகத்தில் ஏற்படுத்த உள்ளது. தொழில்நுட்பம் மற்றும் வணிக சேவைகளை மையமாக கொண்டு அமையவுள்ள இம்மையம் தரமணியில் உள்ள வளாகத்தில் நிறுவப்பட உள்ளது. 250 பேருக்கு உயர் மதிப்பு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையிலும் வரும் ஆண்டுகளில் விரிவாக்கம் செய்யும் வகையிலும் இதற்கான ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் தமிழக அரசின் கொள்கைக்கு மேலும் ஊக்கமளிக்கும் என்று அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பல்வேறு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். காலை உணவு விரிவாக்க திட்டம், தங்க மோதிர திட்டம் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர் தொழில்துறை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் விநியோக பாதை பாதிக்கப்பட்டால் உடனடியாக சரி செய்யப்படும் என்றார். மாநிலத்தில் மின் பற்றாக்குறையை சமாளிக்க வெளித்தொகுப்பிலிருந்து மின்சாரம் வாங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் தொடர்பாக பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார்.
1: தலைவலி வாந்தி இருக்கிற மாதிரி காய்ச்சல் தயவு செய்து நீங்க ஒரு டாக்டர்ஸ்ட போய் அவங்க பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கி நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுங்கிறத நான் கேட்டுக்கேன். குழந்தைங்களாம் விளையாட போறப்ப கை கால்களை மூடி இருக்கிற மாதிரி உடைய அணியணும். காய்ச்சல் வந்துட்டா நீங்க தயவு செய்து அலட்சியமா இருக்க வேண்டாம், நீங்க போய் மருத்துவ ஆலோசனை பெறணும் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன்.
0: அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டத்தின் கீழ் மலேசியாவில் பயிலும் மாணவருக்கு 2 நாட்களில் கல்வி நிதி விடுவிக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். விழுப்புரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடவடிக்கைகள் அனைத்தும் விரைந்து எடுக்கப்படும் என்றார். 2ஆம் ஆண்டிற்கான கல்வி நிதி விடுவிக்கப்படாததால் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேற்றப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக மாணாக்கர் கூறியதை அடுத்து இந்நடவடிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நிதி ஆதாரங்கள் குறித்த 2 நாள் மாநாட்டை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் புதுடில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். பொருளாதார கண்ணோட்டம், விவசாயம், எரிசக்தி மாற்றத்திற்கான நிதி என்ற கருப்பொருளுடன் நடைபெறும் இம்மாநாட்டில் பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் நிதியமைச்சர்களும் பங்கேற்கின்றனர். தமிழகத்தின் சார்பில் மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இதில் பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக தூய்மை பாரத இயக்கம் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பிரதமரின் சீரிய தலைமையில் தொடங்கப்பட்ட தூய்மை பாரத இயக்கத்தின் பயனாக 91% கிராமங்கள் திறந்தவெளி கழிப்பறை இல்லாத கிராமங்களாக உருவெடுத்துள்ளன. தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் சுகாதாரத்தோடு மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டதன் மூலம் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான அடித்தளம் வலுப்படுத்தப்பட்டு நம் நாடு வளத்தின் பாதையில் முன்னேறி செல்கிறது. பள்ளி நிலையிலேயே மாணவ மாணவிகளிடம் தூய்மைக்கான விதையை விதைப்பதன் அவசியத்தை துறையூர் துணை வட்டாட்சியர் திரு ப. சரவணன் அறிவுறுத்தியுள்ளார்.
2: பள்ளி மற்றும் இளைஞர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தி தூய்மையை முதல்ல அவங்க கிட்ட விதைக்கிறது. விதைக்கிறது மூலியமா இந்த தூய்மை மேலும் வளரும். அது மட்டும் இல்ல, பொது இடங்கள் மற்றும் சந்தைகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் நீர்நிலைகளை சுத்தமா பராமரிக்கிறது. சுற்றுலா இடங்கள்ல தூய்மை நடவடிக்கைகளை மேம்படுத்துறது. விழிப்புணர்வு மற்றும் விருதுகள் மூலியமாவும் மரக்கன்றுகள் நடுதல் மூலியமாவும் சுத்தம் தூய்மை அப்படிங்கிற கான்செப்டை நம்ம மேலும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறது. இந்த சுத்தமா இருக்கிறதோட ஆரம்பம் அப்படிங்கிறது இது சாதாரண ஒரு ஆரம்பம் இல்ல. மத்திய அரசு முன்னெடுத்து

0: ஒரு மிகப்பெரிய மாற்றம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நல திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: விவசாயிகளின் நலனை முன்னிறுத்தி அறிவியல் ரீதியிலான செயல் திட்டத்தை விஞ்ஞானிகள் தயாரிக்க மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் தென்மண்டல வேளாண் மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், தேச நலனை கருத்தில் கொண்டு மாநிலங்களோடு இணைந்து உரிய சீர்திருத்தங்களை கொண்டுவர மத்திய அரசு பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டார். ஒவ்வொரு மாநிலத்திலும் கடைபிடிக்கப்படும் சிறந்த வேளாண் நடைமுறைகள் பிற மாநிலங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார். 140 கோடி மக்களுக்கும் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று கூறிய அவர், இயற்கை வேளாண் முறை தற்போதைய தேவை என்றார். எல்நினோ சவால்களை எதிர்கொள்ள பயிர் காப்பீடு மற்றும் பயிர் பரவலாக்கல் திட்டங்கள் வலுப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். பயிர் உற்பத்தியை மேம்படுத்துவதும் மண்வள அட்டைகளை விநியோகிப்பதுமே அரசின் உயர் முன்னுரிமை என்றார். மின்னணு வேளாண்மைக்கு தனி கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். தமிழக முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தில் 13,500 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று வர்த்தகர் விற்பனையாளர் மேம்பாட்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலத்தில் 43,000 சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர் உள்ளதாக எடுத்துரைத்தார். சிறு குறு நடுத்தர தொழில்களை மேம்படுத்துவதற்கான தொழில் முதலீடுகளை ஊக்குவிக்க மூலதன மானிய திட்ட நிதி 352 கோடி ரூபாயில் இருந்து 600 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் 12 விற்பனையாளர் மேம்பாட்டு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டதன் மூலம் 1,700 சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர் பயன்பெற்றுள்ளதாக கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் அல்லிக்குளத்தில் பெருதொழில் துறை வளர்ச்சிக்கான அடிப்படை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசின் கணக்கெடுப்பிற்கு பின்னர் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும் என்ற மாநில அரசின் அறிவிப்பை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வரவேற்றுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சட்டசபை நிகழ்வுகளை இளைஞர்கள் பார்ப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். மக்கள் நலத்திட்டங்களுக்கு மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளின் இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. வேட்புமனுக்கள் நேற்று பரிசீலிக்கப்பட்ட நிலையில் மதுராந்தகத்தில் 28 பேரின் மனுக்களும், தாராபுரத்தில் 22 பேரின் வேட்புமனுக்களும் ஏற்கப்பட்டன. மனுக்களை திரும்பப்பெற நாளை கடைசி நாளாகும். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி பாதுகாப்பு பணிகள் குறித்தும் கட்சித் தலைவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடங்கள் குறித்தும் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிருஷ்டி சிங் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூரில் நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கங்களைச் சேர்ந்த நெசவாளர்கள் பொங்கல் சேலை நெசவிற்கான கூலி நிர்ணயம் கோரி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் பொது விநியோக திட்ட சிறப்பு குறைதீர் முகாம் நாளை நடைபெறுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை பச்சையப்பன் ஆடவர் கல்லூரியில் நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உயர்கல்வியில் சேரும் மாணாக்கர் வங்கி கல்விக் கடன் திட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் அறிவுறுத்தியுள்ளார். நாகை கிள்ளுக்குடி கிராமத்தில் சம்பா நேரடி விதைப்பு பணிகளை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். மாவட்டத்தில் நடப்பு சம்பா பருவத்தில் 1,62,500 ஏக்கர் சாகுபடி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நடப்பாண்டு நாகை மாவட்டத்தில் 1,60,000 ஹெக்டேரில் சம்பா சாகுபடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ADT 54, ADT 58, TPS 5, CO 52, BPT, திருச்சி 3, IR 20 போன்ற நடுத்தர கால நிலங்களை செப்டம்பர் மாத இறுதிக்குள் விதைக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. வேளாண் துறை சார்பில் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் தயார் நிலையில் உள்ளது எனவும், விவசாயிகள் உழவர் ஆப் மூலம் இதனை பதிவு செய்து வாடகை அடிப்படை மூலம் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: நீலகிரி, கோவை, திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் காலிறுதியில் இந்தியா ஜப்பானை 8 விக்கெட் வித்தியாசம்

0: சத்தில் வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் உலகளாவிய திறன் மையம் சென்னையில் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. தமிழகத்தின் மின் பற்றாக்குறையை சமாளிக்க வெளித்தொகுப்பிலிருந்து மின்சாரம் வாங்கப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். டெங்கு காய்ச்சல் குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனை முன்னிறுத்தி அறிவியல் ரீதியிலான செயல்திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அறிவுறுத்தினார். ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். மெல்லிசை கேட்கலாம்.

பன்னிசை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கிறோம்.

லஞ்ச் பிரேக். இன்னைக்கு லஞ்ச் பிரேக்கோட உழவை போற்றுவோம் நிகழ்ச்சியில் லாபகரமான நன்னீர் மீன் வளர்ப்பு, இதை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேச போகிறோம். நம்ம நிகழ்ச்சிக்காக நிலையத்துக்கு வருகை தந்திருக்காங்க சிக்கல் வேளாண் அறிவியல் நிலைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வி. செந்தில்குமார் அவர்கள். நேரலை நிகழ்ச்சியில் பங்கெடுத்து நேயர்கள் நன்னீர் மீன் வளர்ப்பு சார்ந்த உங்களுடைய கேள்விகளை கேட்கறதுக்கு அழைக்கலாம். 0436 8 இணைப்பு என்னுடன், 231 2 3 1 அல்லது 2 9 9 4 8 0 2 9 9 5 8 0 அலைபேசி எண் 9 5 6 6 4 2 7 2 3 1

0: சார் வணக்கம். சார்
1: வணக்கம்மா.
0: நிலையத்தின் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் வணக்கத்தோட நம்ம நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சார்.
1: வணக்கம். வணக்கம்மா.
0: எனக்கு வந்து இந்த லாபகரமான நன்னீர் மீன் வளர்ப்பு இதை பற்றி பேசுகிறதுக்காக நிலையத்துக்கு வருகை தந்திருக்கீங்க சார். நீங்கள் வந்து இப்போ வேளாண் அறிவியல் நிலையத்தில் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக இருக்கீங்க. இப்போ நன்னீர் மீன் வளர்ப்பு லாபமாக மாற்ற போகிறத பற்றி பேச போகிறோம். இப்போ வளர்ப்புங்கிறப்போ ஒரு இடம் ஒன்று தேவைப்படும், ஒரு குளம் நம்ம சரி பண்ணணும். அப்போ

0: சிறிய அளவுலேயோ இல்லை ஒரு நடுத்தர அளவுலேயோ நம்ம ஒரு குளம் அமைக்கணும் என்கிட்ட இருக்கிற இடத்துலனா அது எந்த அளவில் இருக்கணும் சார்? நம்ம எப்படி அந்த குளத்தை அமைக்கணும், இதை பற்றி தொடக்கமாக சொல்லுங்கள்.
1: அதை இப்போ நம்ம மீன் வளர்ப்பு குளம் அப்படி அமைச்சோம் அப்படின்னு சொன்னால், நம்ம விவசாய பூமியில் பண்ணும் பொழுது விவசாய இடத்துல விவசாயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு ஏக்கர் பண்ணுறேன் அப்படின்னா மொத்த நிலப்பரப்பையும் நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம். ஆனால் இப்போ மீன் வளர்ப்புக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நீர்ப்பிடிப்பு பகுதி மட்டும்தான் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியும். அதை பொறுத்து தான் நம்ம வந்து அதில் விடக்கூடிய மீன் குஞ்சுகளோ போடுற உரமோ தீவனமோ எல்லாத்தையும் நம்ம வந்து தீர்மானிப்போம்னு வச்சாங்களேன். அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய இடத்துல கரை அமைச்சு குளம் அமைக்கும் பொழுது ஒரு ஏக்கர் இடம் இருக்குன்னா அதில் வந்து 80 விழுக்காட்டில் தான் இந்த நீர்ப்பரப்பு பகுதி கிடைக்கும். நம்ம மற்ற இடத்துலலாம் கரை அமைச்சிருவோம். அப்போ உள்கூடுன்றது வந்து உங்களுக்கு 80 விழுக்காடு தான் கிடைக்கும் ஒரு ஏக்கர். அப்போ உங்ககிட்ட வந்து எதற்காக இப்போ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காவிரி பாசன பகுதிகளில் இப்போ விவசாயிகள் என்ன ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பண்ணைக்குட்டைகள் அமைச்சுக்கணும், நம்ம வந்து நீரை சேமிச்சுக்கணுன்றதுனால அப்படின்னா பண்ணைக்குட்டைகள் அவங்களோட இடவசதிக்கு தகுந்த மாதிரி வந்து 30 மீட்டருக்கு 30 மீட்டர் அளவில் அமைக்கிறாங்க. இல்லை ஒரு சில விவசாயிகள் வந்து இடம் கம்மியாக இருக்குன்னா 15 மீட்டருக்கு 15 மீட்டரும் வந்து அமைச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஆனால் நீங்கள் வந்து மீன் வளர்ப்பு குளம் அப்படின்னு அமைச்சிங்கன்னா 1 ஏக்கர்லேயோ 2 ஏக்கர்லேயோ அந்த விவசாயினுடைய வசதி அவருக்குள்ள சந்தை வாய்ப்புகளை பொறுத்து வந்து அவர் எப்படி வேணாலும் குளம் அமைச்சுக்கலாம். இது வந்து வளர்ப்பு குளங்கள், மீன் வளர்ப்பு குளங்கள் அப்படின்றது. நாற்றங்கால் குளங்கன்றது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து அந்த ஒரு 30க்கு 30 குளமாக இருந்தால் தான் நம்ம வந்து 2-3 வகையான மீன் குஞ்சுகளை வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வச்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், நாற்றங்கால் பராமரிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நாற்றங்கால்லேருந்து நம்ம நாற்றங்கால் குளங்கள்லேருந்து வளர்ப்பு குளங்களுக்கு மாற்றும் போது அந்த குளங்கள் வந்து பெரிய குளங்களாக இருக்கலாம்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி அமைக்கலாம். அதே மாதிரி அந்த குளத்துடைய ஆழம் அப்படின்றது குறைந்தபட்சம் வந்து ஒரு 6 அடி இருக்கணும், 1.5 மீட்டர் இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து இந்த மீன் வளர்ப்புக்கு, நன்னீர் மீன் வளர்ப்புக்கு பெரும்பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி வரைக்கும் தண்ணி நிற்கணும். அப்போ 4 அடிக்கு இந்த தண்ணி நிற்கணுன்றப்போ மழை காலங்களில் இல்லை திடீர்னு ஒரு வெள்ளம் ஏற்படுது அப்படின்னா அந்த தண்ணீர் வந்து மேலோடி போனாலுமே கூட இந்த மீன்கள் வெளியே போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு 6 அடி உயரம் உள்ள கரைகள் நல்லா ரெண்டு பக்கமும் உள்புறமும் வெளிப்புறமும் நல்லா சரிவு கொடுத்து அந்த கரை பலமான கரையை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மீன் வளர்ப்பை ஒரு தொடர்ச்சியான முறையில் தொடங்கலாம்னு வச்சுக்கலாம்.
0: சரிங்க சார். இப்போ குளம் அமைக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இந்த உள்கூட அளவு வெள்ள கரையும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், தண்ணி ஆழம் இவ்வளோ இருக்கணும், அப்போதான் வந்து நம்ம தொடங்குறதுக்கு அது சரியாக இருக்கும்,
1: ஏதுவாக இருக்கும்.
0: சரிங்க சார். இப்போ நம்ம வந்து குளம் அமைச்சிட்டோம், இப்போ நீர் பாய்ச்சிரோம்ல சார், இப்போ அது வந்து எவ்வளோ, இப்போ ஏன்னா குளத்தை வெட்டிட்டு காய விடுவாங்க, அதுக்கு இத்தனை நாள் கணக்கு இருக்கும், அது எப்படி சார், எத்தனை நாள் கழிச்சு நம்ம நீர் பாய்ச்சணும்?
1: அதாவது புது குளமாக இருக்கும்போது இப்போ நம்ம முதல் தடவை விடும் பொழுது ஒரு பெரிய தயாரிப்பு பணிகள் வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்க. நேரடியாக நீங்கள் வந்து 1 அடிக்கு தண்ணி ஏற்றிட்டு அதில் வந்து நம்ம பரிந்துரைக்கப்பட்ட அளவுகளில் வந்து நம்ம மண்வள அறிக்கை என்ன சொல்லுது, தலைச்சத்து பற்றாக்குறையா, மணிச்சத்து பற்றாக்குறை, சாம்பல் சத்து பற்றா, அதுக்குள்ள உரங்களை மட்டும் பயன்படுத்திட்டு அல்லது நம்ம இயற்கை எருவை பயன்படுத்திட்டு ஒரு வாரம் 10 நாள் பொறுத்திருந்தோம்னா அந்த தண்ணீர் வந்து ஒரு பசுமை நிறத்துக்கு மாறும். அதுதான் அந்த மீனுக்கு தேவையான இயற்கை உணவு உற்பத்தி அங்கே வந்துருச்சுன்னு அர்த்தம். அதற்கப்புறம் வந்து அதை 3 அடி 4 அடிக்கு நம்ம வந்து தண்ணீர் மட்டத்தை உயர்த்திட்டு மீன் குஞ்சுகளை கொண்டு வந்து அதில் விடலாம். ஆனால் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி வந்து நான் ஒரு பருவம் முடிச்சுட்டேன், ஒரு அறுவடை முடிஞ்சிருச்சு, அடுத்த நாளைக்கு நான் வந்து அதில் வந்து மீன் குஞ்சு இருப்பு செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு தயார் பண்ணணும் அப்படின்னா, ஒரு விவசாயி வந்து முழுமையாக தண்ணீரை வடிகட்டிட்டு அந்த குளத்தில் வந்து தண்ணீர் இல்லாமல் மீன்லாம் பிடிச்சதுக்கப்புறம் அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நல்லா காய வைக்கணும். அந்த குளத்தினுடைய அடிமட்டம் வெடிப்பு வர வரைக்கும் அந்த மண்ணெல்லாம் வந்து அங்கங்கே பாலம் பாலமாக வெடிச்சு வெடிச்சு போகும்.
0: சரிங்க.
1: அது வரைக்கும் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 100 கிலோ சுண்ணாம்புன்ற அளவில் சுண்ணாம்பு தெளித்து மறுபடியும் அந்த மண்ணை வந்து உழுது பரட்டி விடணும். அந்த உள்ஜீரமும் காயணும். ஏன்னா நம்ம போன நட செஞ்ச மீன் வளர்ப்பில் ஏதாவது அதுக்கு நோய்கள் வந்திருக்கலாம், இல்லை தேவையில்லாத பொருட்கள் வந்து கீழே போய் தங்கி வந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம வந்து சூரிய ஒளியில் நல்லா அந்த கிருமிகள்லாம் காய வச்சு எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு மண்ணை பரட்டி விட்டு உழுதுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 100 கிலோ சுண்ணாம்பு, அதாவது 1 ஏக்கருக்கு வந்து 200 கிலோ சுண்ணாம்பு மண்ணை பரட்டுறதுக்கு முன்னாடி உழுகிறதுக்கு முன்னாடி ஒரு 100 கிலோ, உழுது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 100 கிலோ அப்படின்ற அளவுக்கு போட்டு அந்த உழிஜீரமும் காஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 அடி தண்ணி மட்டும் நிறுத்தி நம்ம சொன்ன மாதிரி அந்த பரிந்துரைக்கப்பட்ட அளவில் இது பண்ணலாம். இப்போ ஒரு சில குளங்கள் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அதிகப்படியான அளவில் தீவனங்கள் பயன்படுத்தியிருக்கோம், இல்லை மீனுக்கு தேவையில்லாத பொருட்களை தீவனமாக பயன்படுத்தியிருக்கோம், கீழே போய் அது என்ன ஒரு கருப்பு நிற வண்டலாக படிஞ்சிருக்கும். அதெல்லாம் வந்து மீனுக்கு உபயோகமான விஷயம் கிடையாது. ஆனால் இப்போ நம்ம வந்து அங்கே பக்கத்தில் பயிர் வளர்க்குறோம், நம்ம மரங்கள் வச்சுருக்கோம், தென்னை மரம், பாலம், மாமரம் இந்த மாதிரி வந்து தோப்புகள் வச்சுருக்கோம்னா அதுக்கெல்லாம் நல்ல உரமாக இருக்கும். அதனால்
0: இந்த கருப்பு
1: அதனால் அந்த கருப்பு மண்ணெல்லாம் அள்ளிட்டு அதை கொண்டு நம்ம இந்த மாதிரி வயல்வெளிக்கோ தொப்புக்கோ பயன்படுத்திக்கிட்டு அதாவது கரையிலேயே போட்டக்கூடாது. கரையில போட்டீங்கன்னா அடுத்த மலையில திரும்பி இந்த கரும்புன்னு கீழே போயிடும்,
0: குளத்துக்கு வந்துடும்.
1: அதனால அதெல்லாம் முழுசா அள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சொன்ன இந்த

0: முறைகளை பின்பற்றணும். 100 கிலோ சுண்ணாம்பு தெளிச்சு நல்லா காய வச்சு உழுது, அப்புறம் திரும்பி 100 கிலோ சுண்ணாம்பு தெளிச்சுட்டு அப்புறம் தண்ணி நிறுத்தணும். அதாவது ஒரு சில விவசாயிகள் என்ன பண்றது அப்படின்னா, நம்ம வந்து திடீர்னு ஒரு நாள் முடிவு பண்ணி நாளை காலை 4 அடி தண்ணி ஏற்றுறோம், மீன் குழ வளர்ப்புக்கு வந்து 4 அடி தண்ணி தேவை, அப்போ 4 அடி தண்ணி ஏற்றிட்டு நம்ம படுக்கு நேரடியாக மீன் கொஞ்சம் விட்டுருவோம்னா, அவங்களுக்கு வந்து என்ன இருக்கானா, மீனுக்கு தேவையான இயற்கை உணவு உள்ள உற்பத்தியா இருக்காது. அப்ப அந்த மீன் குஞ்சுகளுடைய பிழைப்பு திறன் பாதிக்கப்படும். ஆகையினால அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவசரப்படாம 1 அடி தண்ணி மட்டும் நிறுத்திட்டு அதுல வந்து பரிந்துரைக்கப்பட்ட அளவுல வந்து உரங்களை பயன்படுத்தலாம் அவங்களுடைய மண்வள அறிக்கைக்கு ஏற்ப. இல்ல அப்படின்னா வந்து அவங்க வந்து பசுஞ்சாணமா பயன்படுத்துறாங்கன்னா, கொஞ்சம் வந்து ஒரு ஏக்கருக்கு 500 கிலோ, முதல் நடைக்கு வந்து 500 கிலோ, ஆண்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 5000 கிலோ வரைக்கும் பயன்படுத்தலாம், 5 டன் வரைக்கும். இல்லை நம்ம வந்து எனக்கு மக்கிய எருவு தான் சார் கிடைக்குது, சேர்த்து வச்ச குப்பையில வந்து நான் எடுத்து போடுறேன் அப்படின்னா 750 கிலோ அளவுக்கு போடலாம். இது வந்து நம்ம தண்ணீர் மட்டம் அதிகப்படி, நான் 1 அடி தண்ணி நிற்கும் போது தான் இந்த அளவை பயன்படுத்தலாம். தண்ணீர் மட்டம் அதிகமாயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இந்த பயன்படுத்தக்கூடிய பொருள் கூட அளவும் வந்து அதிகமாயிரும். ஏன்னா அந்த தண்ணீரில் வந்து அதனுடைய வீரியம் செயல்படணும், அதில் வந்து உற்பத்தி அதிகமாகணும் அப்படின்னா தண்ணி மட்டம் அதிகமாகும்போது நீங்கள் போடக்கூடிய பொருளோட அளவும் வந்து அதிகப்படுத்த வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதனால 1 அடி தண்ணி மட்டும் நிறுத்திட்டு நீங்கள் வந்து அதில் இந்த இயற்கை உணவு உற்பத்தி அந்த ஒரு 10 அந்த அடிக்கக்கூடிய வெயில் நம்ம சீதோஷ்ணமே பொறுத்து வந்து அந்த பார்த்தீங்கன்னா இளம்பச்சை நிறத்துக்கு அந்த தண்ணீர் மாறுறதுக்கு 7 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த உயிர் உணவு உற்பத்தி வந்துருச்சு, இயற்கை வந்து மீனுக்கு தேவையான இயற்கை உணவு உற்பத்தி ஆயிடுச்சுன்றப்பறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து 3 அடிக்கோ 4 அடிக்கோ தண்ணியை மேலே ஏற்றிட்டு நம்ம என்ன ரகமான மீன் கொஞ்சம் இருப்பு செய்கிறோமோ அதை கொண்டு அதில் இருப்பு செய்யலாம்.
1: சரிங்க சார், இப்போ நம்ம வந்து இடம் பார்த்தாச்சு, குளம் வெட்டியாச்சு, 4 அடி வரைக்கும் தண்ணி ஏற்றியாச்சு, அடுத்து மீன் கொஞ்சம் இறக்கணும். சரி, இப்போ நம்ம வந்து அடுத்து எந்தெந்த வகையான மீன் இறக்கலாம் அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நேரில் சந்திச்சிடலாம் நிகழ்ச்சியில். வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், ராஜேந்திரன் மணக்குடிமா.
1: சொல்லுங்க
2: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம் ராஜேந்திரன், சொல்லுங்க
2: சார். என்னோட கேள்வி என்ன சார், இப்போ நம்ம நன்னீர்ல வந்து வவ்வால் வளர்க்குறோம், பிளஸ் பொடுவா வளர்க்குறோம், அதை எடுத்து நாங்க மார்க்கெட் போனோம்னு வச்சுங்களேன், மார்க்கெட் என்ன சொல்றாங்க, அந்த கடல்ல இருக்கிற அளவை விட இதனுடைய அளவும் கம்மியா இருக்கு, சைஸும் கம்மியா இருக்கு, எடையும் கம்மியா இருக்குங்கிறாங்க. வளர்க்க முடியுமா சார், இதுக்கு ரெண்டுக்கும் விளக்கம் கொடுங்க சார்.
1: சரிங்க சார், நம்ம கேட்கலாம், நன்றி.
0: அதை இப்போ நீங்கள் கேட்டதில் வந்து கொடுவா நம்ம இந்த நன்னீர் வாவல்லாம் வந்து வளர்க்கக்கூடிய தொழில்நுட்பம் வந்து நிலைநிறுத்தப்பட்டுருச்சு. ஆராய்ச்சி நிறுவனங்கள்லாம் இந்த மீன்களை வந்து இப்படி இந்த தீவனம் கொடுத்து இதை வளர்த்தலாம் அப்படின்ற ஒரு விவசாயிகளுக்கு உகந்த ஒரு தொழில்நுட்பம் வந்து உருவாக்கப்பட்டுருச்சுன்னு வச்சு நிறுத்தப்பட்டிருக்கு. அதனால் அதை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம், ஒரு வெற்றிகரமான தொழில்நுட்பமாக கையாளலாம். மற்ற நீங்கள் கேட்ட மற்ற மீன்களெல்லாம் இன்னும் இப்போ ஆராய்ச்சி பூர்வமாக இருக்குது, இன்னும் வந்து என்ன விவசாயிக்கான ஒரு தொழில்நுட்பமாக உருவாகலைன்னு வச்சுங்களேன், அதற்கான ஆராய்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. இந்த ரெண்டு மீனும் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இயற்கை மீன்களோடு ஒப்பிடும்போது கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய நான் வந்து மீன் பிடிச்சிட்டு வர்ற அந்த மீனுடைய அளவு அல்லது சுவையிலேருந்து மாறுபட்டு இருக்கின்றது. அது மாறுபடும் எப்படி, நீங்கள் வந்து ஒரு வளர்ப்பு ஒரு கோழியோ அல்லது நம்ம வளர்ப்பு ஆடோ எதுனாலும் வந்து இயற்கையில் மேய்ச்சலில் இருக்கிறதுக்கும் நம்ம ஒரே இடத்துல அடைச்சி வளர்க்குறதுக்கும் ஒரு குட்டிலையோ அல்லது வந்து ஒரு பண்ணையிலையோ அடைச்சி வளர்க்குறதுக்குமான வித்தியாசம் அப்படின்றது இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இயற்கையில் என்ன இருக்குதோ அதை வந்து அது மேய்ஞ்சி எடுத்துகிட்டு வருது. ஆனால் நம்ம வந்து என்னென்னா ஒரு இடத்துல அடைச்சி வச்சு ஒரு குறிப்பிட்ட உணவை மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். அப்போ இந்த இடத்துல என்னென்னா அவருடைய சுவையையும் விரைவான வளர்ச்சியும் தீர்மானிக்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய உணவு தான். அப்போ நம்ம வந்து அந்த அளவுக்கு ஒரு புரதமுள்ள உணவாக கொடுத்தோம் அப்படின்னா, ஏன்னா இப்போ நீங்கள் குடவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 40 விழுக்காடு புரதமுள்ள தீவனம் கொடுக்கணும். அதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய விலைவாசியில் தீவனத்துடைய விலையில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ தீவனத்துடைய விலையே வந்து ஒரு விவசாயி வந்து ஒரு 150 ரூபா 150 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிரும். அப்போ 2 கிலோ தீவனம் கொடுத்தீங்கன்னா தான் 1 கிலோ குடுவா வளர்க்க முடியும். அப்போ 250 ரூபா 300 ரூபா நான் செலவு பண்ணி தீவனத்துக்கு மட்டும் செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் குடுவா குஞ்சினுடைய விலை இருக்குது, அப்புறம் நீங்கள் தண்ணீர் வைக்க சொல்லுவோம் அந்த விவசாயியுடைய கூலி எல்லாம் பார்த்தோம்னா வந்து அங்கே உள்ளடக்கமே வந்து ஒரு பெரிய தொகை வரும்னு வச்சுக்கோங்க. அதனால் நம்ம விவசாயிகள் சிறு குறு விவசாயிகள்லாம் வந்து இதை செய்ய முடியாதனால ஏதோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை தான் நம்ம தீவனமாக பயன்படுத்துகிறோம். அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இயற்கையில் இருக்கக்கூடிய மீன்கள் மற்ற நம்ம ஜிலேபி கெண்டா மற்ற மீன்களை வந்து கூட இருப்பு செஞ்சு பண்ணும்பொழுது அதனுடைய சுவையில் வந்து கொஞ்சம் மாறுபாடு இருக்கும். அதேமாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி வளர்ச்சியும் வந்து ரொம்ப நாள் வளர்த்தணும், நீங்க வளர்ச்சி காலம் வந்து கூடுதலா இருக்கும். அப்பதான் அந்த மீனுக்கான ஒரு 1.5 கிலோ 2 கிலோ அளவுக்கு நீங்க வந்து அந்த எடையை கொண்டு வர முடியுன்றத வச்சுங்களேன். இப்ப ஆராய்ச்சியில இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி முன்னாடி அந்த பரிந்துரைக்கப்பட்ட தீவனங்களை பயன்படுத்தும் போது அது வந்து விரைவான வளர்ச்சி அடையும். விவசாயிகள் இப்ப பெரிய பண்ணைகளா வச்சிருக்கவங்க வந்து இதையே

0: பண்ணும் பொழுது பண்றாங்க. நம்ம பகுதியில் நீங்க சொன்ன மாதிரி சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து இந்த ஒரு இடர்பாடு இருக்கதான் செய்யுது. அதற்கு வந்து இப்போதைக்கு வந்து திட்டங்கள் இல்லை, பட் வருங்காலத்தில் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தீவனத்துக்கெல்லாம் உங்களுக்கு எதாவது மானியம் கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து அதை வந்து நம்ம வெற்றிகரமாக வளர்க்கலாம். இதுதான் வந்து அந்த நீங்கள் கேட்ட ஒரு மாறுதலுக்கான காரணம்னு வச்சுக்கலாம். ஏன் இதனுடைய அளவோ சுவையோ வந்து அந்த இயற்கையில் இருக்கக்கூடிய மீனுக்கான சுவைக்கு அல்லது அளவுக்கு வர்றதில்ல அப்படின்றது இந்த தீவனம் தான் ஒரு முக்கிய பங்கு. தீவனம் வந்து நம்ம என்ன பொருளை பயன்படுத்துகிறோமோ அதுதான் என்ன. இப்போ நம்ம நீங்கள் ஊர்குளங்கள்லேயே பார்த்துருப்பீங்க, இயற்கையான குளங்களில் வந்து இப்போ இந்த கெண்டை மீன் வாங்கிட்டு வரவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இந்த மீன் வந்து ஒரு மண்வாடை அடிக்குது சேர்வாடை அடிக்குது அப்படிம்பாங்க. அதுக்கு காரணம் என்ன, அங்கே தீவனமே கொடுக்காமல் அந்த மீன் வளர்க்கப்பட்டிருக்கும். அப்போ அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கீழே இருக்கக்கூடிய மண் சேரை தான் சாப்பிட்டு வாழ்ந்துருக்கும். அப்போ அதனுடைய உடலில் அந்த சேர்வாடை அடிக்கும். அதே மாதிரி ஒரு சில விவசாயிகள் நம்ம இந்த கரும்பாலை கழிவுகளை பயன்படுத்துவாங்க, அந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவையில் இருக்கிறத பார்க்கலாம். அதனால் நம்ம என்ன தீவனமாக கொடுக்குறோமோ அதுதான் அந்த சதையில் வந்து அந்த சுவையாக மாறுது. அதனால் இதுதான் வந்து ஒரு காரணம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன்.
1: சரிங்க சார், ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நம்ம பேசலாம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
5: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
4: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
1: இன்னைக்கு உழவை போற்றுவோம் நிகழ்ச்சியில் நன்னீர் மீன் வளர்ப்பு, லாபகரமான நன்னீர் மீன் வளர்ப்பு இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட நிகழ்ச்சிக்காக நினச்சிருக்காங்க நிகழ்ச்சி, அதாவது சிக்கல் வேளாண் அறிவியல் நிலைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வி செந்தில்குமார் அவங்க நேரலை நிகழ்ச்சியில் நினச்சிருக்கோம். அடுத்து வரக்கூடிய ஒரு நேரை சந்திக்கலாம் சார். வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கிலிருந்து சார் சிவகுமார்.
1: சொல்லுங்க சார்.
6: வணக்கம் சார்.
0: வணக்கம். வணக்கம் சிவகுமார் சார், சொல்லுங்க.
6: அதாவது இந்த பண்ணை குட்டை அமைத்து நம்ம வந்து மீன் வளர்க்குறோம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படிங்க, நிழல் பாங்கான இடமா இருக்கணுமா, நான்கு புறங்களையும் மரம் வச்சு அப்படி வளர்க்கணுமா, ஏன்னா இப்ப அடிக்கிற வெயில்ல வந்து தண்ணி ஹீட் ஆகும், அதனால கரை ஓரங்கள்ல வந்து மரங்களை வளர்க்கணுமா, அதை பத்தி சொல்லுங்க. அடுத்தது இந்த தண்ணி வந்து எவ்வளவு நாளைக்கு ஒரு வாட்டிங்க அதை மாத்தணும், புது தண்ணி வைக்கணும், பழைய தண்ணியை எடுத்துட்டு புது தண்ணி வந்து எந்த அளவுக்கு வைக்கணும், மோட்டார் மூலமா பையன் பண்ணணும், அது வந்து எப்படி பண்ணணும் அதை பத்தி சொல்லுங்க. அடுத்தது இந்த ஆந்திரா சிலைக்கு வந்து அந்த பண்ணை குட்டைகளை வளர்க்கலாமா, அது மற்ற மீன் இடையூறாக இருக்குமா, அதை பத்தி சொல்லுங்க, நான் ரேடியோல கேட்டுக்கிறேன்.
1: கேட்கலாம் சார்.
0: அதான் முதல் வந்து நீங்க நிழல் எப்படி இருக்கணும், மரங்கள் என்ன மரங்கள் வளர்க்கலாம் அப்படின்றத பத்தி பேசுறீங்க. அதாவது நம்ம பண்ணை குட்டைகள்ல நிழல்ன்றது ரொம்ப அவசியமான விஷயம் கிடையாது. முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி வந்து 6 அடி தண்ணி நிறுத்தும் போது அந்த தண்ணியினுடைய வெப்பநிலையை வந்து அதுவே தகவமைச்சுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இது இருக்குது. 6 அடின்றதுனால உங்களுக்கு அதில் விட ரொம்ப 4 அடி 6 அடி குளத்துல 4 அடி தண்ணி நிற்கும். அதுல இருந்து ரொம்ப குறையும் போது இப்போ நான் வந்து சார் 2 அடி தான் சார் தண்ணி நிற்குது, அதில் வந்து நான் கெண்டை மீன் வளர்த்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெப்பநிலையினால மீனுடைய வளர்ச்சியில் வந்து பாதிப்புகள் வர்றதை நம்ம கண்ணுறலாம். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் கேட்ட கேள்வி வந்து அதாவது அந்த மரங்களை வந்து எப்படி வளர்க்கலாம் அப்படின்றப்ப நம்ம அந்த மீன் குளத்தினுடைய பயன்பாட்டை வந்து நமக்கு எந்த விதத்துலேயும் வந்து ஊறு விளைவிக்காதவன நம்மளோட மீன் வளர்ச்சிக்கோ அல்லது நம்ம போய் அந்த மீன் குளத்தில் செயல்படுறதுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு நம்ம முன்னாடி பேசுகிற மாதிரி குளம் தயாரிப்புக்கு ஒரு பருவம் முடிஞ்சு அடுத்த பருவத்துக்கு வந்து குளத்தை தயார் பண்ணும்போதுலாம் வந்து இந்த மரம் நமக்கு இடையூறாக இருக்கின்ற ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னா உள்கரையில் வந்து ஒரு குறுகிய கால மரங்கள் இப்போ நீங்கள் வந்து முருங்கை பப்பாளி இந்த மாதிரி வந்து சிறு சிறு மரங்களை வந்து உள்கரையில் வச்சுக்கலாம், வாழை அந்த மாதிரி. வெளிக்கரையில் வந்து நீண்டகால மரங்கள் தென்னை தேக்கு அந்த மாதிரி மரங்கள்லாம் வந்து வெளிப்புற கரையில் நம்ம அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் நமக்கு வந்து ஒரு கூடுதல் வருவாயை தரக்கூடிய ஒரு தொழிலாக அமைஞ்சிடும். அதே மாதிரி கரைகள் மேற்பரப்பில் வந்து நம்ம தக்காளி வெண்டை கத்திரி அந்த மாதிரி செடிகளையும் வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும்னு வச்சுங்களேன். அடுத்த கேள்வி வந்து நீங்கள்
1: நம்ம
0: ஆந்திரா ஜிலேபி
1: தண்ணி மாற்றுறது
0: நீர் பரிமாற்றத்தை பற்றி கேட்டீங்க. நீர் பரிமாற்றம்ன்றது வந்து ரொம்ப அவசியமான விஷயம் கிடையாது. அதாவது நீங்கள் வந்து உள்ளே போடக்கூடிய பொருட்களை ஒரு நம்ம பழமொழி இருக்கிற மாதிரி ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுற மாதிரி குளத்தில் வந்து என்ன பொருள் மீனுக்கு அது தேவையா அப்படின்றத தெரிஞ்சு போடணும். நம்மகிட்ட வந்து நமக்கு தேவையில்லாமல் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து கொண்டு போய் குளத்தில் போட்டுருவோம், மீன் சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி நினைக்காம மீனுக்கு தேவையானதை மட்டும் போடணும்.

அதே மாதிரி வந்து நம்மளுடைய மீன்களுக்கு ஒரு அந்த வயதுக்கேற்ற பசி தான் இருக்கும். அதாவது மீனுடைய உடல் எடையில 5 விழுக்காடு தீவனம் ஒரு நாளைக்கு நீங்கள் கொடுத்தாவே போதும். அதை வந்து ரெண்டு வேலையாக பிரித்து கொடுக்குறோம். அப்போ நம்ம அதை வந்து நான் 3 நாளைக்கு பண்ணிக்கே போக முடியல, ஆனால் இன்றைக்கி வந்திருக்கேன் அப்படின்றனால இந்த 3 நாள் தீவனத்தையும் சேர்த்து இன்றைக்கி மொத்தமாக உள்ளே கொட்டிட்டோம் அப்படின்னாலோ, இல்லை நான் அடுத்த ஒரு 10 நாளைக்கு நான் வரமாட்டேன், அதனால் இன்றைக்கே வந்து ஒரு மூட்டை தவிட வாங்கி மொத்தமாக குளத்தில் கொட்டிட்டு போயிடுறேன். இந்த மாதிரி செய்கைகள்லாம் வந்து விவசாயிகள் மேற்கொள்ளும் போது என்ன ஆகும்னா, அந்த ஒரு நாள் பசிக்கு உள்ளதான் சாப்பிடும் மீன், மீதி பொருட்கள் கீழே போய்

0: வந்து ஒரு மூட்டை தவிட வாங்கி மொத்தமாக குளத்தில் கொட்டிட்டு போயிடுறேன். இந்த மாதிரி செய்கைகள்லாம் வந்து விவசாயிகள் மேற்கொள்ளும் போது என்ன ஆகுன்னா, அந்த ஒரு நாள் பசிக்கு உள்ளதான் சாப்பிடும் மீன், மீதி பொருட்கள் கீழே போய் அழுகி மக்கி அது வந்து ஒரு தேவையில்லாத பொருளாக சேகரமாகும் போது அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மீனுக்கு வந்து அதில் உண்டான கிருமிகளினால் நோய் வரலாம், அல்லது வந்து சுவாச பிரச்சனைகள் வரலாம். அந்த மாதிரிலாம் வரும்போது தான் நீங்கள் வந்து நீர் பரிமாற்றத்தை மேற்கொள்கிற மாதிரி இருக்கும். இல்லை தண்ணீருடைய மேல்மட்டத்தில் இப்போ முன்னாடி சொன்னோம், நம்ம வந்து குளம் தயாரிக்கும் போது பார்த்திங்கன்னா 500 கிலோ பசுஞ்சாணம் கொடுக்கலாம், அல்லது மக்கிய உரம்னா 750 கூட கொடுக்கலாம், அல்லது உங்களுடைய மண்வளை அறிக்கைக்கு ஏற்ப வந்து பரிந்துரைக்கப்பட்ட உரங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னோம். அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த தண்ணீருடைய பசுமை நிறம் குறைஞ்சிருமோ அப்படின்ற ஒரு இதில் விவசாயிகள் வந்து தொடர்ச்சியாக, சார் நான் வந்து 4 மாடு வச்சுருக்கேன், தினசரி அந்த 4 மாட்டிலேருந்து வர சாணத்தையும் ஒன்பதையும் நான் உள்ளே கொட்டிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன ஆகிறோம்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த இளம்பச்சை நிறம் ரொம்ப கரும்பச்சை நிறமும் ஆயிடும். அந்த கரும்பச்சை நிறமாக மாறுச்சு அப்படின்னா அந்த அதெல்லாம் வந்து உயிரிகள் தான், அந்த நிறம் இருக்கிறதெல்லாம் வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய உயிரிகள். நம்ம மீன்கிற வந்து செவில் வழியாக தண்ணீரை உறிஞ்சி உள்ளே எடுத்து வெளியே அனுப்பி அதில் தான் சுவாசிக்குது. அப்போ இந்த உயிரிகள் போய் அந்த செவில் அடைச்சிருச்சுன்னா மீனுக்கு வந்து இறப்பு ஏற்படும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணால், மேல் தண்ணியை வடிகட்டணும். இந்த மாதிரி வந்து அவசியம் ஏற்படும் போது மட்டும் அந்த குறிப்பிட்ட அளவு தண்ணீரை பரிமாற்றம் போதும், அடிமட்ட தண்ணியோ அல்லது மேல்மட்ட தண்ணியோ தேவைப்படும் போது நீங்கள் வந்து வெளியேற்றிட்டு வேறு புது தண்ணி விட்டாலே போதும். தொடர்ச்சியாக இந்த குளத்துடைய மொத்த தண்ணீரையும் மாற்றணும் அல்லது பகுதியளவு மாற்றணும் அப்படின்ற கட்டாயம்லாம் எதுவும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு நிர்பந்தம் ஏற்படும் போது மட்டும் அதை செய்யலாம். அதுக்கடுத்த கேள்வி வந்து, ஆந்திரா ஜிலேபி வந்து வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்க. தாராளமாக வளர்க்கலாம். என்னென்னா, மற்ற மீன்களோடு சேர்த்து வளர்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஆங்கிலத்தில் ஒரேஷியஸ் ஃபீடர்னு சொல்லுவோம், நல்ல ஒரு உணவு விரும்பி நீங்கள் எப்போ தீவனம் கொடுத்தாலும் இந்த திலேபியை வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும். இன்னொன்று அதனுடைய அந்த துடுப்பில் இருக்கக்கூடிய முள்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கடினமாக இருக்கும். அப்போ மற்ற மீன்கள் வந்து அதில் நீங்கள் இப்போ தீவனம் போடுறீங்கன்னா போட்டியிட்டு மற்ற மீன்கள் வந்து தீவனம் எடுக்கக்கூடாது. இது வந்து தீவனம் எடுக்கும்போது மற்ற மீனுக்கு தீவனம் கிடைக்காமல் போயிடும். அதனால் இந்த ரகத்தை மட்டும் நீங்கள் வந்து குளத்தில் இருப்பு செஞ்சு வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தாராளமாக உங்களுக்கு இருக்கும். இப்போ வந்து மக்கள்லாம் விரும்பி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க, நிறைய வந்து சந்தை வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம், அதை வாங்கி வளர்க்கலாம்.
1: சரிங்க சார், நன்றி சார். நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பர் சித்தா விரங்கலூர் எண்ணெயின் இன்சுலாமது. மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் புமெக்ஸ். புமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீட்டித்து பிடிக்கும் புமெக்ஸ்.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
1: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மெழினிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸின் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவிலையில் அளிச்சல வாரங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மெழினிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
1: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடைக்கு முகணும். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
6: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடை சச்சிட்டியா ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் காலமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பேப்ஸின் ஊரும் புறவும்.

0: நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ செங்கல் சிலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை காலை 9:30 மணிக்கு நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை மாலை 5:30 மணிக்கு விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பாலின் பசுந்தளிர்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
7: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நாளை மாலை 6:20 நாச்சார்கோவில் அமர்தாஸ் சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸினியின் சொல்லமது.
8: வீட்டு உபயோகப் பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை காலை 7:30 மணிக்கு தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர்.
11: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
12: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
13: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
14: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்னைக்கு நம்மளுடைய உழவை போற்றுவோம் நிகழ்ச்சிக்காக லாபகரமான நன்னீர் மீன் வளர்ப்பு

0: இப்போ இதை பற்றி தாங்க பேசிகிட்டு இருக்கோம். நேரம் வந்து இப்போ 2:30 ஆகிட்டுருக்கு. நம்மளுடைய இன்னைக்கு நிகழ்ச்சிக்காக சிக்கல் வேளாண் அறிவியல் நிலைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் செந்தில்குமார் அவங்க நம்ம நிலையத்துக்கு வருகை தந்து நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. சார், இப்போ வந்து தொடக்கமாக நீங்கள் வந்து இந்த குளம் எப்படி இருக்கணும், எத்தனை அடி உயரம், அதாவது எத்தனை மீட்டர் இருக்கணும், 1 அடிக்கு தண்ணி நிறுத்துங்க, அடுத்து 4 அடி தண்ணி ஏற்றுங்க, அப்புறம் மீனை விடுங்க, இந்த மாதிரி படிப்படியாக சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்து மீனை விடலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஹெக்டர் அப்படி இருக்குன்னா நம்ம வந்து எத்தனை மீன் குஞ்சுகள் வந்து அதுக்கு இருப்பு செய்யலாம் சார், இறக்கலாம்?
1: அதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் அளவுக்கு இருக்குது அப்படின்னா அதில் வந்து 5000 மீன் குஞ்சுகள் விடலாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சொன்ன மாதிரி 1 ஹெக்டர் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து 12,000 மீன் குஞ்சுகள் வரைக்கும் கெண்டை மீன் குஞ்சுகளாக இருந்தால், கெண்டை மீன் குஞ்சுகளாக இருந்தால் அப்படி விடலாம். அதே வந்து இப்போ முன்னாடி நம்ம ஒரு விவசாயி கேட்டார், திலேப்பியா நான் வளர்க்கலாமா அப்படின்னு. திலேப்பியா வளர்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து 1 ஏக்கரில் வந்து 8000 மீன் குஞ்சுகள் வரைக்குமே விடலாம். அப்போ 1 ஹெக்டர்னு போகும்போது அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 வரைக்கும் இருப்பு செய்யலாம். இதுக்கு வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பரிந்துரைக்கப்பட்ட அளவில் வந்து நம்ம தண்ணீர் நிறுத்தி அதில் வந்து அந்த இயற்கை உணவு உற்பத்தி எல்லாம் கொண்டு வந்துட்டு அதற்கப்புறம் தான் இந்த மீன் குஞ்சுகளை உணர்ந்து இருப்பு செய்யணும். அதே வந்து விரால் வளர்க்குறீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1-2 அடி தண்ணி இருந்தாலே போதும், அது வந்து முழுமையான மாமிசம் பட்சி. இன்னொன்று தண்ணீருடைய அடிமட்டத்தில் மட்டுமே வசிக்கக்கூடியது. இப்போ நீங்கள் கெண்டை மீன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 3 மட்டத்திலையும், மேல்மட்டம், நடுமட்டம், இடைமட்டம், அடிமட்டம் 3லையுமே வந்து வசிக்கக்கூடியதுனால அதற்கு வந்து கொஞ்சம் நீருடைய ஆழம் அதிகம் தேவை. ஸோ கண்டிப்பாக 4 அடி ஆழம் உள்ள தண்ணீர் நிற்கக்கூடிய குளங்களில் மட்டும்தான் நம்ம வந்து அதை வளர்க்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மீன் குஞ்சு கொண்டு இருப்பு செய்யலாம், ஏன்னா அதனுடைய எண்ணிக்கையும் தீர்மானிக்கலாம்.
0: சரிங்க சார். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி மேல்மட்டம், இடைமட்டம், அப்புறம் அடிமட்டம்னு சொன்னீங்க. இப்போ அந்த மாதிரி இந்த கூட்டு மீன் வளர்ப்பு, அதாவது பெரும்பாலும் வந்து இந்த கூட்டு மீன் வளர்ப்புக்கு பெரும் கெண்டை மீன், இதை சார்ந்த இனத்தை சார்ந்த மீனை தான் வந்து பரிந்துரை பண்ணுறாங்க. எதனால அந்த பெரும் கெண்டை மீனை வந்து கூட்டு மீன் வளர்ப்புக்கு பரிந்துரை பண்ணுறாங்க? அப்படி அந்த கெண்டை மீனில் எத்தனை வெரைட்டி தான் சார் இருக்குது? நம்ம வந்து இப்போ ஒரு நன்னீர் ஒரு கிராமப்புறத்தில் நம்ம அமைக்கிறோம் ஒருங்கிணைந்த பண்ணையம் சார்பிலே அப்படின்னா, நம்ம அதில் வந்து எந்த வகை கெண்டை மீனை நம்ம பயன்படுத்தலாம்?
1: அதாவது எதுக்கு இந்த பெருங்கண்டை மீன்களை உற்பத்தி பண்ணாங்க? இப்போ இந்திய பெருங்கண்டை மீன்கள் அப்படின்றது வந்து கட்லா, ரோகு, மிருகால், அது 3 வந்து இந்திய பெருங்கண்டைகள்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு விவசாயியாக இருந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மீனுக்கெல்லாம் வந்து குறைந்தபட்ச விலை நிர்ணயிக்கப்படலை. இன்னைக்கு வந்து நெல்லுக்கோ பாலுக்கோ கரும்புக்கோ இருக்க மாதிரி வந்து இது வந்து இவ்வளவுக்கு தான் இந்த வருஷத்துக்கு விற்கணும் அப்படின்றது விவசாயிகளுக்கு ஒரு குறைந்தபட்ச விலை நிர்ணயிக்கப்படாதனால இவங்க வந்து அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இது சந்தை வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அதை வந்து சேர்த்து வச்சுனா என்ன பண்ண முடியாது, திரும்பி நம்ம நாளைக்கு விற்றுக்கலாம் நாளைக்கு விற்றுக்கலான்ற வசதியெல்லாம் வந்து சிறு குறு விவசாயிகள்கிட்ட கிடையாது. அதே மாதிரி வந்து இப்போ நம்ம திடீர்னு வந்து மழை ரொம்ப அதிகமாகிடுச்சு, குளத்தில் வந்து தண்ணி இறைக்க முடியல, அந்த மாதிரி இருக்க விவசாயிகள்லாம் இருக்காங்க. அப்போ இந்த வருஷம் அறுவடை பண்ண முடியல, இன்னொரு 4 மாதமோ 5 மாதமோ அந்த மீனை வந்து நான் குளத்தில் வச்சுருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு ஜீவராசி. ஸோ நீங்கள் வந்து தீவனம் கொடுக்க கொடுக்க என்ன இருக்கணும், அதனுடைய வளர்ச்சி இருந்தால் தான் அந்த விவசாயி வந்து அதை லாபகரமான ஒரு மீன் வளர்ப்பாக பண்ண முடியும். நான் தீவனம் கொடுத்துட்டே இருப்பேன் ஆனால் மீன் வந்து வளராது, அதை வந்து அதே ஒரு அளவில் தான், குறிப்பிட்ட அளவிலே தான் இருக்கும். அதனுடைய வாழ்வாதாரத்துக்கு தான் நான் வந்து தீவனம் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் விவசாயிக்கு லாபம் இல்லாமல் போயிடும், தீவன செலவு அதிகமாயிரும். அப்போ இந்த குணாதிசயங்கள் இருக்கக்கூடிய இதுன்னு பார்த்தா எல்லா உயிரியல் ஜீவராசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா அதனுடைய இனமுதிர்ச்சி வயது வரைக்கும் தான் இந்த வளர்ச்சி இருக்கும். இப்போ நீங்கள் மனிதர்கள் கேட்டீங்கன்னா நம்ம வந்து 5 அடி 6 அடி வரைக்கும் வளர்கிறோம், அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய வளர்ச்சி வந்து நிலைநிறுத்தப்படுது. அதே மாதிரி விலங்குகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அந்த இனமுதிர்ச்சி வரைக்கும் தான் வளர்ச்சி இருக்கும். தீவனம் கொடுக்க கொடுக்க வளர்ச்சி அப்படின்றது வந்து அந்த குறிப்பிட்ட வயதோட வந்து அவங்க இனமுதிர்ச்சி அடைஞ்சோன்னா நின்று போயிடும். அந்த மாதிரி வந்து மீன்கள்ல கொஞ்சம் அதிகமான இனமுதிர்ச்சி வயது அப்படின்னா இந்திய பெருங்கண்டைகள் தான், ஏன்னா 2 ஆண்டுகள் வரைக்கும் இது வந்து 2 ஆண்டுகள்ல தான் இனமுதிர்ச்சி அடையும். ஸோ ஒரு விவசாயி வந்து குளத்துல இந்த மீன் கொஞ்சம் விட்டு அவரால் வந்து 2 வருஷம் வரைக்கும் மீன் பிடிக்க முடியாம இருந்தாலுமே கூட அவருடைய தீவனம் கொடுக்க கொடுக்க அந்த மீன் வளர்ந்துகிட்டே இருக்கும். அதனால வந்து அவர் அந்த குளத்தில் விவசாயிகள் இதை வளர்க்கறதுக்கு லாபகரமான ஒரு மீனினமாக இருக்கும் அப்படின்றதான் இந்திய பெருங்கண்டைகளை இந்த கட்லா ரோக மிருகால வந்து தேர்ந்தெடுத்ததுன்னு வச்சுக்கலாம். அதற்கப்புறம் வந்து சீன பெருங்கண்டைகள் தான் வந்து நம்ம வெள்ளிக்கண்டை, புல்கண்டை, சாதா கண்டை இதையும் வந்து அறிமுகப்படுத்துகிறோம். இந்த 6 இனங்களையும் சேர்த்து ஒரே குளத்தில் வந்து விட்டு வளர்க்கக்கூடிய முறை தான் கூட்டு மீன் வளர்ப்பு முறைன்னு சொன்னோம். ஆனால் நம்ம பகுதியில் வந்து இப்போ தமிழகத்தில் இதெல்லாம் வந்து இப்போ புதுவையிலலாம் வந்து என்னென்னா வெள்ளிக்கண்டைக்கு அந்த அளவுக்கு சந்தை வாய்ப்புகள் கிடையாது, மக்கள் விரும்பி நுகர்வோர் சாப்பிட்றது இல்லை அப்படின்றதுனால நம்ம என்னென்னா அதை விட்டுட்டு அதுக்கு போல கட்லாவே அதிக எண்ணிக்கையில் இருப்பு செஞ்சுக்கிறோம். கட்லா, ரோகு, மிருகால், புல்கண்டை, சாதா கண்டை நம்ம தனிநபர் குளங்கள்ல இருப்பு செய்யறது இல்லை. ஏன்னா சாதா கண்டை மட்டும் என்னன்னா இதுல வந்து ஒரு விதிவிலக்கு, அதை வந்து 6 மாதத்திலேயே இனமுடிச்சு அடைஞ்சிடும். அப்ப வந்து

0: அது என்ன அதனுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா, குழி தோண்டி அதில் வந்து போய் முட்டையிட்டு வந்து அடைகாத்து அதை வந்து இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இயல்பு உள்ளதுனால அது வந்து குழி தோண்டும் பொழுது அந்த கரையினுடைய பலம் குறைஞ்சிரும். அதனால தனிநபர் குளங்களில் பெரும்பகுதி வந்து சாதா கண்டை வந்து வளர்க்க மாட்டாங்க. ஆனால் பொது குளங்களில் அது வந்து வளர்ப்பாங்க. ஏன்னா அந்த பொது குளங்களில் வந்து இப்போ ஒரு சில குளங்களில் வந்து நம்ம பரிந்துரைக்கப்பட்ட உரங்களையோ அல்லது வந்து உணவையோ பயன்படுத்த முடியல, நான் தீவனம்லாம் கொடுக்க முடியல, ஏன்னா அது ஊர் பயன்பாட்டுக்கு இருக்கும் அல்லது வந்து ஒரு கோயில் பயன்பாட்டில் இருக்குன்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அந்த இயற்கை உணவை மட்டும் சாப்பிட்டு வளர்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து மீன் குஞ்சுகளை அதில் இருப்பு செஞ்சுக்கலாம். அப்போ அந்த மாதிரி இடங்களில் வந்து சாதா கண்டையை வந்து இருப்பு செஞ்சு விவசாயிகள் வந்து லாபம் பார்த்துட்டு வராங்க.
1: சரிங்க சார், இப்போ அடுத்து ஒரு நேர் இருக்காங்க, அவங்கள சந்திச்சுட்டு நான் அடுத்த கேள்வி நம்ம நிகழ்ச்சியில் தொடரலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
2: வணக்கம் சார்.
1: ஹலோ.
2: வணக்கம் மேடம். அரியலூர் மாவட்டம் அங்குள்ள ராமானுஜம்.
1: ஐயா கொஞ்சம் ரேடியோ கிட்டேருந்து தள்ளி வந்து பேசுங்க. சொல்லுங்க.
2: தள்ளி வந்துட்டேங்க மேடம்.
1: சொல்லுங்க ஐயா.
2: மீன் குஞ்சு அதிகமாக வளர அதிக வளர்றதுக்கு என்ன தீவனம் கொடுக்கலாம்னு ஐயாவை கேட்டு சொல்லுங்க மேடம். நான் தெரியும்.
1: சரிங்க ஐயா, கேட்கலாம். பொதுவாக மீன் குஞ்சு வளர்கிறதுக்கு தீவனம் கேட்குறாங்க சார்.
0: அதாவது நம்ம இந்த மீனை வளர்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதற்கு தேவையான புரதளவு உள்ள பொருட்களை பயன்படுத்தணும் அப்படின்றப்ப விவசாயிகளுக்கு அடிப்படையாக அவங்களுடைய பண்ணைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா தவிடும் புண்ணாக்கும். ஸோ தவிடும் புண்ணாக்கும் சம அளவில் கலந்து கொடுத்தோம்னாலே, ஒரு கிலோ தவிடு ஒரு கிலோ புண்ணாக்கு, அதை வந்து சம அளவில் கலந்து நீங்கள் வந்து உருண்டையாக ஒட்டி கொடுத்தா இதுதான் வந்து பண்ணை கலப்பு தீவனம்னு சொல்கிறோம். இன்றைக்கு வந்து கொஞ்சம் நமக்கு வந்து மற்ற பொருட்களாக கிடைச்சிடனால, இப்போ நீங்கள் வந்து கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் அல்லது இந்த மற்ற பல்கலைக்கழகங்களுடைய மையங்களில் வந்து பார்த்திங்கன்னா மினரல் மிக்சர்னு சொல்லிட்டு தாது உப்பு கலவையும் இருக்குது, அதையும் வந்து வாங்கி கலந்துக்கலாம். இதெல்லாம் வந்து போட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து பண்ணை கலப்பு தீவனம். இல்லை நம்ம வந்து ஒரு தயார் நிலையில் இருக்கக்கூடிய தீவனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கடைகளில் வந்து தூள் தீவனம் அல்லது வந்து குச்சி தீவனம் மிதவை தீவனம் இதெல்லாம் வந்து விற்கிது. அதனுடைய விலை வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஒரு கிலோ வந்து 35 ரூபா 40 ரூபா 50 ரூபான்னு அதனுடைய வடிவத்துக்கு ஏற்ப அளவுக்கு ஏற்ப இருக்கிறதுனால அது வாங்கி போட முடிகிற விவசாயிகள் அந்த மாதிரி தீவனத்தை பயன்படுத்தலாம். அல்லது நம்ம அரசு மானியங்களில் வந்து உங்களுக்கு அந்த தீவனம் வந்து வழங்கப்படுது அப்படின்னா அதையும் பயன்படுத்தலாம். பட் பெரும்பகுதியாக சிறு குறு விவசாயிகள் பயன்படுத்தக்கூடியது வந்து இந்த தவிடு புண்ணாக்க சம அளவில் கலந்து பயன்படுத்தலான்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து எண்ணெய் எடுத்த தவிடாக இருந்தால் நம்ம வந்து சேர்த்து வச்சு பயன்படுத்தலாம். நான் வந்து 3 முட்டை 2 முட்டைன்னு வசதிக்கு ஏற்ப வாங்கி பண்ணையில் வச்சுக்குவேன், தேவைப்படுறப்ப மீனுக்கு போட்டுட்ருப்பேன் அப்படின்னா எண்ணெய் எடுத்து தவிடனா நம்ம சேர்த்து வைக்கும்போது அது வந்து கெட்டு போகாமல் அதில் வந்து எதுவும் கூடு பிடிக்காமல் அல்லது பூஞ்சான தாக்காமல் இருக்கும். அதனால் மீனுக்கு எந்த பாதிப்பும் வராது. இல்லை எனக்கு தினசரி வந்து 3 கிலோ 5 கிலோன்ற அளவுக்கு தினசரி தவிடு கிடைக்கும், பக்கத்துலேயே வந்து நல்ல அறவையாலை இருக்குது அப்படின்னா அது வந்து என்ன எடுக்காத தவிடாக இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் பயன்படுத்தலாம். ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்காது. அது வந்து விவசாயிகளுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும், என்ன எடுத்து தவிடா என்ன எடுக்காத தவிடான்னு. அதை பொறுத்து நீங்கள் பயன்படுத்தி தவிடும் பண்ணாக்கும் கலந்து கொடுத்தீங்கனாலே போதுமான விஷயமா இருக்கும்.
1: சரிங்க சார்.

0: நேர்களை, இன்றைக்கி நம்ம உழவை போற்றுவோம் நிகழ்ச்சியில் பண்பலையோடு இணைஞ்சிருக்கோம். இந்த நன்னீர் மீன் வளர்ப்பை பற்றி முனைவர் வி செந்தில்குமார் அவங்க நம்மளுடைய நேரலை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. நன்னீர் மீன் வளர்ப்பை பற்றி நேயர்களும் சரி நானும் சரி கேட்குற கேள்விக்கெலாம் சார் அப்படியே நிறைய பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சார், அடுத்ததாக வந்து இப்போ இந்த மீன் வளர்க்குறதுக்கு, மீன் பிடிக்கிறதுக்கு, பதப்படுத்தி ஏற்றுமதி செய்கிறதுக்கு இதுக்கான பயிற்சி, கடனுதவி, மானியம் இப்படி நிறைய இருக்குல்ல. இதில் வந்து நம்ம இந்திய அரசோட கடல் பொருள் ஏற்றுமதி வளர்ச்சி ஆணையம் இவங்க வந்து இதை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே போல் இந்த அலங்கார மீன் வளர்க்குறது, அதை மார்க்கெட்டில் நம்ம மார்க்கெட்டிங் செய்கிறதுக்கு இதுக்கான உதவியும் செய்கிறாங்க சார். இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம், இதுக்கான ஒரு வழி கைடன்ஸ் மாதிரி சொல்லுங்கள் சார்.
1: இந்த மீன் வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய அரசுல வந்து நிறைய துறைகள் வந்து நமக்கு மானியம் கொடுத்துட்டு இருக்குங்கம்மா. நீங்க சொன்ன அந்த கடல் பொருள் ஏற்றுமதி ஆணையம் வந்து, அபிவிருத்தி ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்றுமதி வாய்ப்புள்ள மீன்கள், அலங்கார மீன்களாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம இந்த வளர்ப்பு மீன்களும் உணவுக்கான மீன்களும் ஏற்றுமதி வாய்ப்புள்ள மீன்கள். இப்ப முன்னாடி ஒரு விவசாயி பேசும்போது சொன்னார் கொடுவா, அதே மாதிரி வந்து நம்ம பகுதியில் வந்து இறால், இந்த மாதிரி மீனினங்கள் வளர்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு அவங்க வந்து பயிற்சி, மானியம், மற்ற அதை ஏற்றுமதி செய்வதற்கான சாத்தியக்கூறு என்ன இருக்குது, அங்கே இருக்க நேரடியாக யார் வாங்குறாங்களோ அவங்களுடைய தொடர்பு வரைக்கும் அவங்களுடைய இணையதளத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அலங்கார மீனுக்கும் அப்படி தான், நல்லா மதிப்பு கூட்ட, மதிப்பு அதிகம் வாய்ந்த அலங்கார மீன்களை அவங்க வந்து எப்படி ஏற்றுமதி பண்ணுறது, அதேமாதிரி அங்கேருந்து இங்கே இறக்குமதி பண்ணுறது, எல்லாத்துக்குமான வசதிகளை வந்து கடற்படி ஏற்றுமதி ஆணையம் பண்ணுது. ஆனால் இப்போ வந்து நான் ஒரு சிறு கூட அளவில் வளர்க்குறேன், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பண்ணைக்கூட்டை விவசாயியாக இருக்கேன். நான் இப்போ இந்த பண்ணைக்கூட்டைக்கு எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பண்ணைக்கூட்டைக்கு அடிப்படையாக வந்து வேளாண் பொறியியல் துறையிலேருந்தே மானியம் வாங்கலாம். வேளாண் பொறியியல் துறை அதற்கான மானியத்தை கொடுக்கும். அது வந்து அதே மாதிரி வேளாண் துறையிலேருந்தும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, பல்நோக்கு பண்ணைக்கூட்டைகள், வேளாண் துறை, மீன் வளத்துறை எல்லாமே வந்து அதற்கான மானியங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இதெல்லாம் இல்லை, இன்றைக்கி வந்து ஒரு விவசாயி ஒரு புதிய விஷயத்தை வந்து ஆர்வமாக இருக்கார், நான் வந்து ஏன் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி திட்டங்கள் இல்லாததுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய மீன்வள அபிவிருத்தி வாரியம்னு, நேஷனல் ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் போர்டுனு இந்திய அரசால் அமைக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த திட்டம்னாலும் அவங்களுடைய இணையதளம் வாயிலாகவே பண்ணலாம். நீங்கள் யாரையும் போய் சந்திக்கணும், விண்ணப்ப பண்ணி வாங்கணுன்றதெல்லாம் இல்லை, நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய கைபேசியில் வந்து அந்த இணையதளத்தை அவங்க தொடர்பு பண்ணாங்களே, அதில் வந்து விண்ணப்ப படிவம், அதற்கான தகுதிகள், யார் என்ன வந்து அந்த திட்டங்கள்லேருந்து பயன்பெறலாம் எல்லாமே இருக்குது. அதை வந்து நம்ம அவங்க விண்ணப்பித்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்த தேசிய மீன்வள அபிவிருத்தி வாரியமே அந்த விவசாயியை தொடர்பு கொண்டு நேரடியாக வந்து அவங்கள பார்த்து அவங்களுக்கு அதுக்கு தகுதி இருக்கா, அவங்களுக்கு என்னென்ன மானியம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மானியத்தையும் வாங்கலாம்னு வச்சுக்கலாம். அதனால் இன்றைக்கி வந்து அரசு மானியம்ன்றது வந்து, அரசு மானியமோ வங்கி கடனையும் வந்து ஒரு பெரிய இடர்பாடு கிடையாது. மீன் வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் வந்து விவசாயிக்கு ஆர்வம் இருக்கு அப்படின்னா, அவர் எவ்வளோ பெரிய தொகையும் வந்து அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவங்க போய் தொடர்பு கொண்டாங்க அப்படின்னா, அருகாமையில் இருக்கக்கூடிய வங்கியில் கடனுதவி பெறலாம். அதே மாதிரி வந்து இந்த துறைகளில் வந்து மீன்வளத்துறையை நம்ம வேளாண் துறை, வேளாண் பொறியியல் துறை, நம்ம நீங்கள் முன்னாடி சொன்ன இந்த கடல் பொருள் ஏற்றுமதி அபிவிருத்தி ஆணையம், இது எல்லாத்தையுமே தொடர்பு கொண்டாங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து அவங்களுடைய என்னென்ன ஒன்று மீன் வளர்க்குறாங்களா, அல்லது மீனுக்கு ஏற்றுமதிக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்களா, என்ன ரகம்ன்றதை பொறுத்து இந்த நிறுவனங்களை தொடர்பு கொண்டு வந்து அவங்க மானியம் வாங்கலாம். எல்லாத்தையுமே வந்து அதிகப்படியாக 50-80 விழுக்காடு வரைக்கும் மானியம் வந்து கொடுக்கப்பட்டு வருது.
0: சரிங்க சார், இப்போ அடுத்ததாக வந்து என்னுடைய கேள்வினா, இந்த மீன் அறுவடை. இப்போ நம்ம ஒரு தடவை வந்து மீன் குஞ்சுகள் இருப்பு வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம எத்தனை முறை அறுவடை செய்யலாம்? இதற்கிடையில் ஒரு நேர் வராங்க, அவங்கள சந்திச்சுட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க.
2: சொல்லுங்க
0: சார்.
2: அதாவது வந்து இந்த விரால் மீன் வந்து இப்போ வந்து அதுவும் வளர்க்குறாங்க, அது வந்து நாட்டு விரால் மீன் அளவுக்கு டேஸ்ட் இருக்காது, அந்த சத்தெல்லாம் கிடைக்காது இதுல, இந்த வளர்ப்பு விரால்லன்னு சொல்றாங்க, அதை பத்தி ஐயாட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க.
0: சரிங்க சார், கேட்கலாம். இப்போ இதற்கான முன்னாடியே வந்து ஒரு நேர் கேட்டப்பையும் சொன்னாங்க சார், வந்து அந்த எடை அதெல்லாம் வந்து நம்ம நம்மளா கொடுக்குற ஊட்டப்பொருள்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.

0: நீங்கள் வந்து இதை எப்படி ஒரு கத்திக்கு வந்து ரெண்டு பக்கம் பயன்படுத்தலாம்னு சொல்கிறோமோ, நன்மைக்கும் பயன்படுத்தலாம் தீமைக்கும் பயன்படுத்தலாம்னு சொல்கிறோமோ, அந்த மாதிரி வந்து இதை ரெண்டு பக்கம் பார்க்கலாம். நமக்கு வந்து என்ன ஒரு மீனை பொறுத்த வரைக்கும் எதுனா, மீனில் நீங்கள் இந்த ஒரு சந்தை ஐயன் கேட்டேன் பார்த்தீங்களா, அதாவது சத்து மாறுபாடு இருக்கான்ட்டு. நீங்கள் வந்து 100 ரூபாய்க்கு கிடைக்கிற மீன், இப்போ நீங்கள் வந்து சாலை மீன் மத்தி மீனாக இருந்தாலும் சரி, அல்லது வஞ்சள மீனாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நம்ம கெண்டை மீன், இதில் வந்து பெரிய சத்துக்கள்ல இருந்து மாறுபாடுகள் அப்படின்றது வந்து எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து அறிவியல் முறையாக அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய புரதத்தோட அளவு சத்துக்கள்லாம் வந்து பெரிய மாறுபாடு வந்து உங்களுக்கு எதுவும் இது வரைக்கும் வந்து ஆராய்ச்சி பூர்வமாக கண்டுபிடிக்கப்படலை. பட் நமக்கு என்னென்னா, இந்த பகுதியில் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு நாங்கள் நிறைய இப்போ இந்த பயிற்சிகள்லாம் சொல்லுவோம், நீங்கள் நவீனமாக வந்து மீனை வெட்டி வச்சு அதை வந்து துண்டுகளாகவே வந்து சந்தைப்படுத்தலாம் அப்படின்னு. ஆனால் அதை வந்து நம்ம சமுதாயத்தில் இன்றைக்கி இந்த தமிழ்நாட்டுக்குள்ளார அந்த மாதிரி சந்தைப்படுத்துறது கஷ்டம். நம்ம வந்து தலையை பார்க்காம வந்து அந்த இந்த மீன் நம்ப மாட்டோம், எனக்கு முழு மீனை காமிச்சா தான்
1: உயிரோடு இருக்கணும்
0: இருக்கணும் அப்படின்றது வந்து நம்மளுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கனால. அந்த ஒரு நீங்கள் கேட்ட கேள்வி வந்து அந்த நாட்டு விராலுக்கும் இதுக்கும் வந்து வேறுபாடு இருக்குமா அப்படின்றது இல்லை. நம்ம வந்து எல்லாருக்கும் விரால் கிடைக்கணும், அந்த சத்துக்கள் போய் சேரணும். அதுவும் முக்கியமாக சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மீன் இது பண்ணதை இப்போ நம்ம போன கேள்வியே வந்து இவங்க கேட்டதை வந்து மானியம் எப்படி கொடுக்குறாங்க, அதில் வந்து ஒரு பெரிய மானியம் வந்து மீன் வளர்ப்பு இந்த கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் வந்து அரசாங்கத்தினால் ஊக்குவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேஷனல் மிஷன் ஃபார் ப்ரோட்டீன்ஸ் அப்படி பண்ண ஒரு ஸ்கீமை டெவலப் பண்ணாங்க. அப்போ நேஷனல் மிஷன் ஃபார் ப்ரோட்டீன்ஸ் அப்படி பண்ணால் என்ன அப்படின்னா, முன்னாடியே வந்து பல்சஸ் மிஷன்லாம் வந்துருச்சு. அப்போ ப்ரோட்டீன் வந்து நம்ம விலங்கினங்கள்லேருந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்றப்ப மீனை தான் தேர்ந்தெடுத்தாங்க. மீனை வந்து உற்பத்தி அதிகப்படுக்கணும், எல்லா மக்களுக்கும் அந்த மீன் போய் சேரணும் அப்படின்றதான் நம்ம நோக்கம். அதில் தான் இன்றைக்கி ஆராய்ச்சி வந்து வெற்றி அடைஞ்சு விராலையும் எல்லா விவசாயிகளும் வளர்க்கலாம், இல்லாட்டி நம்ம வந்து விரால் வந்து வளர்க்க முடியாது. இயற்கையாக வந்து ஏரிகளில் குளங்களில் கிடைக்கக்கூடியது மட்டும் தான் வாங்கணும். ஒரு சில நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா விராலினுடைய விலை வந்து 1500-2000 ரூபாய்க்கெல்லாம் சந்தையில் வந்து போகிறத நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாருக்கும் வந்து அந்த குறைந்த விலையில் விரால் போய் சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் வந்து இருந்தது. அதனால் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கைலாம் தேவையில்லைங்க. சுவைன்றது எப்படி மாறுபடணும், நீங்கள் நல்லா தீவனம் கொடுத்து வளர்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த சுவையில் வந்து பெரிய மாறுபாடு இருக்குது. இது நம்மளை நினச்சிக்கிறது, அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து மீனை பிடிச்சி வச்சுருந்து ஐஸில் போட்டு வச்சுருந்து சாப்பிட்றதுக்கும், அல்லது வந்து உயிருள்ள மீனாக வாங்கி அப்போவே வந்து வெட்டி சாப்பிட்றதுக்கும் வேணால் சுவையில் கொஞ்சம் மாறுபாடு இருக்கலாமோ ஒழிய, மற்றபடி வந்து இந்த வளர்ப்பு மீனுக்கும் இதுக்கும் வந்து பெரிய மாறுபாடுகள்லாம் வந்து நம்மளாம் நம்புறது, மற்றபடி அதில் அறிவியல் பூர்வமாக அந்த சுவை மாறுறதுக்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் கிடையாது.
1: சரிங்க சார், வணக்கம்.
2: அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்டடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேம்மா.
1: சொல்லுங்கம்மா, கொஞ்சம் விரைவாக சொல்லுங்க.
2: கண்டிப்பா ஐயா, எனக்கு என்ன கேள்வினா, இந்த தீவனங்கள் மீனுக்கு போடுறத பத்தி அருமையா சொல்லியிருந்தீங்க ஐயா. இந்த தீவனங்களை எந்த அளவுக்கு போடணும்ங்கறது எப்படி நிர்ணயிக்கணும், அதே மாதிரி தீவனங்களை இரவு நேரங்கள்ல போடுறத அவாய்ட் பண்ணிக்கணுமா, தீவனங்கள் மீனுக்கு உகந்த நேரம் அப்படின்ட்டு எந்த நேரம் இருக்கு, இதை எப்படி இந்த தீவனங்களை தேர்ந்து எடுக்கிறது, அந்த மீனுக்கு இது செட் ஆகுது அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்,
1: இதை சொல்லுங்கய்யா. சரிங்க, நம்ம கேட்கலாம். நன்றி.
0: ஒரு நல்ல கேள்விங்க. நம்ம இந்த இவ்வளோ நேரம் அதை பேசலை. அதாவது மீனுக்கான தீவனம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, அதற்கு தேவையான அளவுக்கு புரதம் இருக்கணும். இப்போ கெண்டை மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா 30 விழுக்காடு புரதம் உள்ள ஒரு தீவனத்தை நம்ம வந்து கொடுக்கணும். அதற்கு தான் வந்து தவிடும் நம்ம புண்ணாக்கும் பயன்படுத்தலாம்னு சொன்னால், அதுக்கப்புறம் வந்து இந்த எந்த நேரத்தில் பயன்படுத்தணும்னு சொன்னீங்க, இது வந்து நம்மகிட்ட ஒரு பெரிய இது. ஏன்னா நம்ம வந்து நமக்கு ஓய்வு நேரத்தில் தான் நாங்கள் பண்ணைக்கு போகிறோம்னு சொல்லக்கூடிய விவசாயிகளாக இருக்காங்க. நான் காலையில் வந்து வாக்கிங்கு போகிறேன், 7 மணிக்கு போவேன், இல்லை தூங்கிட்டேன் 9 மணிக்கு போகிறேன், இல்லை 2 நாளைக்கு போகவே இல்லை, அந்த மாதிரிலாம் இருந்தோம்னா மீனுடைய அந்த அதாவது இந்த எப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணிகள் மாதிரி தான். இப்போ நாய் வந்து அந்த உணவிடக்கூடியவரை பார்த்தோன்னா வந்து ஓடி வந்து தாவறதை நம்ம பார்க்கலாம், விளையாடுறதை பார்க்கலாம். அதே மாதிரி தான் மீன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொடர்ச்சியாக ஒரே நேரத்தில் தீவனம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து அது மேல்மட்டத்தை வந்து மேயறதை நீங்கள் கண்டு வரலாம். அப்போ தினசரி காலையில் 7 மணினா தான் அந்த மீன் கொஞ்சம் விட்டதுலேருந்து 6 வரைக்கும் நீங்கள் ஒரே நேரத்தில் கொடுத்துட்டே இருக்கணும். காலையில் 7 மணினா 7 மணி, சாயந்தரம் 4 மணினா 4 மணி, அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா. இப்போ இந்த மீன்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேளை தான் தீவனம். அதே வந்து இறால் வளர்க்குறீங்கன்னா 4 வேளை தீவனம், 6 மணி நேர இடைவெளியில் வந்து 4 தடவை நம்ம கொடுப்போம். அப்போ அதை பொறுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இது பண்ணிக்கலாம், அந்த தீவனத்தை வந்து தொடர்ச்சியாக ஒரே குறிப்பிட்ட நேரத்தில் கொடுத்தீங்கனாலே போதும். கொடுத்துட்டு இருந்தாலே அந்த மீன்களுடைய வளர்ச்சி வந்து தொடர்ச்சியாக நல்ல ஒரு முறையில் இருக்கும். அந்த சத்தான தீவனத்தை கொடுக்கணும். அதாவது இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த தவிடு புண்ணாக்குனா, இப்போ தவிடில் வந்து அந்தளவுக்கு புண்ணாக கிடையாது. ஆனால் நான் 10 நாள் தவிடு கொடுப்பேன், அடுத்த 10 நாள் புண்ணாக்கு கொடுப்பேன்னு இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த ரெண்டையும் கலந்து ஒரே சீரான நேரத்தில் கொண்டு கொடுத்துருந்தீங்கனாலே மீனுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கும்.
1: சரிங்க சார், இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நான் கேட்டிருந்த கேள்வி வந்து அந்த மீன் அறுவடை சார், அதை பற்றி நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நெருங்கிட்டே இருக்கோம். இப்போ ஒரு தடவை

0: மீன் குஞ்சுகள் நான் இருப்பு செஞ்சுருக்கேன் அப்படின்னா எத்தனை முறை சார் அறுவடை பண்ணலாம், அதனுடைய கால இடைவெளி?
1: இப்போ நம்ம வந்து உயிர் மீனாக விற்கிறோம் அப்படின்னா வந்து தொடர் அறுவடை தொடர் இருப்பு செய்யறதுன்றது தான் இப்போ இந்த பகுதியில் வந்து நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு பரிந்துரைக்கிறோம். இன்னைக்கு நான் வந்து ஒரு 50 மீனை பிடிச்சோன்னா உடனே 50 மீன் குஞ்சு அந்த குளத்தில் இருப்பு செஞ்சுக்கலாம். நானே நாற்றங்கால் குளமும் வச்சிருக்கேன் அப்படின்னா வளர்ப்பு குளங்களில் வந்து தொடர்ச்சியாக நம்ம இருப்பு செஞ்சுட்டே இருக்கலாம், அதே மாதிரி அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம வந்து இது இல்லாமல் நடுத்தர இடைத்தரகர்கள் வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய விலைன்றது கம்மியாக இருக்கும். நம்ம பண்ணையிலேயே நேரடியாக நம்ம வந்து இருக்கிறோம், இல்லை நம்மளே வந்து உயிர் மீனாக எடுத்துகிட்டு போய் வந்து சந்தைகளில் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு நம்ம சந்தை வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 50 கிலோவோ 100 கிலோவோ எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு அதே அளவுக்கு மீன் குஞ்சு இருப்பு செஞ்சுருக்கலாம். இந்த மாதிரி தொடர் அறுவடை தொடர் இருப்பு வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுட்டே இருக்கலாம். அந்த நீர்த்தளத்தை மட்டும் கண்காணிச்சுட்டு வந்தோம்னாலே போதும், தண்ணீர் பரிமாற்றம் செஞ்சுட்டு நீங்கள் வந்து முழுசாக அறுவடை பண்ணி நான் குளத்தை காலி பண்ணிட்டு பண்ணுன்றது வந்து ஒரு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகளுக்கு வரை நம்ம குளத்தை வந்து பராமரிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வரும்பொழுது மட்டும் செய்தால் போதும். இல்லைன்னா வந்து பகுதி அறுவடை தொடர் இருப்பு செய்கிற முறையை வந்து பின்பற்றலாம்.
0: சரிங்க சார். இப்போ நம்ம நாட்டில் பொதுவாக வந்து ஒரு 5 வகையான மீன் வளர்ப்பு முறை நம்ம பின்பற்றப்படுது. இப்போ நன்னீர் மீன் வளர்ப்பு, உவர்நீர் மீன் வளர்ப்பு, குளிர்நீர் மீன் வளர்ப்பு, வண்ண அலங்கார மீன், அப்புறம் கடல் மீன் வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம நிகழ்ச்சியில் இந்த நன்னீர் மீன் வளர்ப்பு இது சம்மந்தமாக தான் நிறைய பேசிகிட்ருக்கோம் சார். இருந்தாலும் நிறைவாக ஒரு கேள்வி, அதுக்கு கொஞ்சம் சுருக்கமாக விடைய சொல்லுங்கள் சார். இப்போ இந்த மண்ணினுடைய நீரினுடைய இந்த காரத்தன்மை அமிலத்தன்மை இது எவ்வாறு சார் பாதிப்பை ஏற்படுத்தும், அதை நம்ம வந்து எப்படி சரி செய்யலாம்?
1: இல்லை அதுதான் வந்து மீன் வளர்ச்சிக்கே வருங்க அடிப்படையான விஷயம்னு வச்சுங்களேன். ஏன்னா நீங்கள் வந்து இந்த குளத்தில் போடக்கூடிய ஒவ்வொரு பொருளும் இந்த கார அமிலத்தன்மையை வந்து மாறுபாடு செய்யும்.
0: சரிங்க சார்.
1: அதே மாதிரி நீங்கள் இப்போ தெளிவாக தனியாக ஒரு மண்ணோட கார அமிலத்தன்மை பிஹெச்ன்றதை பார்த்தீங்கனாலும் அதை வந்து தண்ணி நிறுத்தினதுக்கு அப்புறம் பார்த்தாலும் ஒரு சில வேறுபாடுகள் இருக்கிறத பார்க்கலாம். ஆனால் இது வந்து மீன் வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா நடுநிலைமையில் இருக்கும். இந்த கார அமிலத்தன்மையை 0 to 14 வரைக்கும் அளவிடுவோம். அதில் வந்து 6 to 8 இருந்துச்சுன்னா அந்த மீனுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும்.
0: நல்லாயிருக்கும்.
1: 7 கீழே இருக்கிற கார அமிலத்தன்மையை வந்து நம்ம அமிலத்தன்மைன்னு சொல்கிறோம். 7 மேலே வந்து 14 வரைக்கும் இருக்கிறத வந்து காரத்தன்மைன்னு சொல்கிறோம். இது ரொம்ப அமிலத்தன்மைக்கு வந்துட்டாலும் நீர் வந்து அமிலத்தன்மையில் இருந்தாலும் மீனுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும். ரொம்ப காரத்தன்மைக்கு போயிட்டாலும் பாதிக்கப்படும். ஆனால் பொதுவாக பெரும்பகுதியான இடங்கள் நம்ம பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நீர் வந்து அமிலத்தன்மைக்கு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா சுண்ணாம்பு பயன்படுத்துகிறாங்க. சுண்ணாம்பு வந்து காரம் போட்டிங்கன்னா அது வந்து இதாயிரும். ஆனால் அதே குளத்தில் இப்போ வந்து பராமரிக்கப்படாத மீன் வளர்ப்பு குளமாக இருக்குது. நான் வந்து அழகாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு உள்ளர அள்ளி தாமரையெல்லாம் வளர்க்குறேன், இல்லை வந்து புல் மண்டி போயிருக்கு, அந்த மாதிரி குளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே காரத்தன்மை கூடுதலாக இருக்கும்.
0: சரிங்க சார்.
1: அங்கே வந்து சுண்ணாம்பு பயன்படுத்தக்கூடாது. இதுதான் காரமலத்தின் மேலே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னு வச்சுக்கலாம்.
0: நேர்களை, இன்றைய உழவை போற்றுவோம் நிகழ்ச்சியில் லாபகரமான நன்னீர் மீன் வளர்ப்பு சிக்கல் வேளாண் அறிவியல் நிலைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வி செந்தில்குமார் அவர்கள் பங்கேற்ற நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி கேட்டோம் சார். நிலையத்தின் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் நன்றி சார்.
1: நன்றி. நன்றி.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் மற்றும் தகவல்களுக்கு அப்டேட்களுக்காக காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். காரைக்கால் எஃப்எம் 100.3. இன்று மாலை 4 ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது ஆக்கூர் முக்குட்டு அன்னப்பன்பேட்டை ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவில் அருகிலிருந்து நேரலையாக உலாவரும். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை.

வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட

வானிலை நிலவியது. அதிகபட்சமாக திருச்சிராப்பள்ளியில் 82.2 மில்லிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்சமாக 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயர்ந்துள்ளது. திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் 39.5 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23.4 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 11.6 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் வெப்பம் பதிவாகியுள்ளது. புதுவையில் கணிசமாக வெப்பநிலை அதிகரித்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் ஏதுமில்லை. திருவள்ளூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் வெப்ப அளவு இயல்பை விட மிக மிக அதிகமாகவும், சென்னை, கரூர், நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட மிக அதிகமாகவும், தஞ்சாவூர், கன்னியாகுமரி, ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கோயம்புத்தூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இயல்பை விட அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சுமார் 4.5 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு உள் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் மராத்வாடாயிலிருந்து தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் வரை உள் கர்நாடகா மற்றும் கேரளா வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கற்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், சேலம், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், மதுரை, சிவகங்கை, கடலூர், பெரம்பலூர் மற்றும் புதுவையிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை, நாளை மறுநாள் மற்றும் வரும் 23ஆம் தேதி வரை நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று மற்றும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கு இன்று தெற்கு அந்தமான் கடற்பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வடக்கு அந்தமான் கடற்பகுதிகள், தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை 19ஆம் தேதி முதல் வரும் 22ஆம் தேதி வரை தென்மேற்கு வங்கக்கடலின் தென்பகுதிகள், அந்தமான் கடலின் அநேக பகுதிகள் மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதிகபட்சமாக புள்ளம்பாடி, திருச்சியில் 8 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. தஞ்சாவூரில் 7 சென்டிமீட்டரும், பயணியர் விடுதி, சிவகங்கை மாவட்டம், விமான நிலையம் ஆகிய இடங்களில், தஞ்சாவூர், பூதலூர் பகுதிகளில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தொடர்ந்து வத்தளை அணைக்கட்டு திருச்சிராப்பள்ளியில் 4 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மேலும் கஞ்சனூர், விழுப்புரம் மாவட்டம், கடவுர் மற்றும் திண்டுக்கல், விருதுநகர், தாளவாடி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம். லைக், ஷேர், கமெண்ட். இன்றைய லைக், ஷேர், கமெண்ட் நிகழ்ச்சியில் நம்ம என்ன கேள்வி நேயர்கள் முன் வச்சுருக்கோம், அவங்க அதற்கான பதிலை எவ்வளோ அழகாக சொல்ல போகிறாங்க. பெயர் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு நம்மளை கூப்பிட்றதுக்கான ஒரு சொல் மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி லைக், ஷேர், கமெண்ட் நிகழ்ச்சியில் அந்த பெயரை வச்சு தான் உங்ககிட்ட ஒரு கேள்வி முன் வச்சுருக்கேன். அது ஒரு சின்ன விளையாட்டு மாதிரின்னு கூட வச்சுக்கலாமே. உங்களுடைய பெயரின் முதல் எழுத்தில் தொடங்கும் ஒரு நல்ல வார்த்தை. உங்கள் பெயரின் முதல் எழுத்தில் தொடங்கும் ஒரு நல்ல வார்த்தையை நம்ம மூணு பக்கத்தில் பதிவிடுங்க. வடமொழி எழுத்துக்களாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களால் முடிஞ்சதுன்னா எழுதுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அதை ஒத்திய ஒத்த தமிழ் எழுத்துக்களுடைய வரிசையிலிருந்து சொல்லுங்கள். உங்களுடைய பெயரின் முதல் எழுத்து தொடங்கும் அதே வரிசை எழுத்தின் வரிசையிலும் சொல்லலாம். முடிஞ்ச வரையும் உங்களுடைய பெயரோட முதல் எழுத்தில் தொடங்குகிற ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுங்கள். ஒரு எழுத்து, அதிலிருந்து தொடங்கும் ஒரு அழகான வார்த்தை, அந்த வார்த்தைக்குள் ஒரு நல்ல எண்ணம். இன்றைய லைக், ஷேர், கமெண்ட் நிகழ்ச்சியில் உங்கள் பெயருடைய முதல் எழுத்துக்கு நீங்கள் அழகாக சொல்ல போகிற அந்த வார்த்தை என்ன? பாடலுக்கு பின்னாடி நம்ம நேயர்களுடைய கமெண்ட்டை படிக்கலாம்.

உங்கள் பெயரின் முதல் எழுத்தில் தொடங்கும் ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். நேயர்கள் சொல்லிட்டே இருக்காங்க. அனப்பன்பேட்டை அருள் ஜோதி, அவங்க எப்போதும் ஜோதி அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி தான் என் பெயர் அருள் ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற முதல் எழுத்துல தொடங்குற ஒரு வார்த்தையாக அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய பெயர் சத்யா, மணக்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க. சமையல், சம்பளம், சபாஷ் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. ஒரு வார்த்தை போதும். கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு, சிந்தனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சி அப்படின்ற எழுத்துக்கு. காட்டுமன்னார் கோயில் மடப்புறம் வேல்முருகன் அவங்க ஒன்றும் சொல்லலை. திடச்சேரி ஃபைசூர் ரஹ்மான், அந்த எஃப்ன்ற லெட்டருக்காக ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லியிருக்காங்க. கீழ்குடியிருப்பு ஜான்சி கவியரசி, ஜா என்ற அந்த வார்த்தை எழுத்துக்காக ஜாதி மல்லி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. என் பெயரின் முதல் எழுத்தில் தொடங்கும் கலகல வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க வலங்கைமான். துரை துள்ளல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லான் சாவடி சந்தியா, சந்தோஷம் அப்படின்னு சொல்லி

நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு உறவும் நிகழ்ச்சியானது ஆக்கூர் முக்குட்டு அன்னப்பன்பேட்டை ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயில் அருகிலிருந்து நேர்களோடு நேரலையா உலாவர இருக்கு. நேர்கள் செல்லலாம். ஆக்கூர் முக்குட்டு அன்னப்பன்பேட்டை ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயில் அருகில் நம்ம அறிவிப்பாளரோட சேர்ந்து நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கோங்க. இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியில்

0: பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: பண்பலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவ திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
3: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: உங்கள் பெயரின் முதல் எழுத்தில் தொடங்கும் ஒரு நல்ல வார்த்தையை நம்ம லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் பதிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேயர்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவர் வந்து தன்னுடைய ஆங்கில எழுத்து சொல்லியிருக்கார். சுரேஷ் அப்படின்றதுல எஸ் அப்படின்றத எடுத்துகிட்டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறையவே எஸ் சுரேஷ் அப்படின்ற சு என்ற வார்த்தையில இல்லை அந்த எழுத்துடைய வரிசையிலே நிறைய வார்த்தைகள் இருக்குது. நீங்கள் ஆங்கிலத்தில் போயிருக்கீங்க, முடிந்தவரை தமிழ் வார்த்தை எழுத்து எடுத்து அந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். திருமணஸ்தானம் வீரசுந்தரி வீணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பழகன் அவங்க என்ன ஊர்னு குறிப்பிடல, அன்பே சிவம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அகரக்குந்தகை சபரீஸ் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதாபராமபுரம் கவியரசன் கவிதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் குமரன் குறிக்கோள் குதூகலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகரன் அஞ்சு ரவிச்சந்திரன் அம்மா அன்பு அறிவு அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. அப்புறம் மல்லியம் ரவி ரதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எரவாஞ்சேரி கலாவதி கடமை கண்ணியம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க.
4: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு, பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம், வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு, வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
5: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது. பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழே 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க, இதன் மூலம் மத்திய அரசின் 78,000 புச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் சொல்லணும்.
6: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைக்கு தொடர்பு கொள்ளுங்க www.psuryagar.gov.in.

நேர்களை இன்றிரவு 7:30 உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் மண்ணின் மனம் சொல்லும் தமிழர் வேளாண்மை, மயிலாடுதுறை மாவட்டம் நரசிங்கநத்தம் ஜே ஞானப்பிரகாசம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது.
3: எப்படி சொல்ற?
2: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழே 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனலை இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000, புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் சொல்லணும்.
3: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.tsuryagar.gov.in.
4: அன்பலை 100.3 நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரீன் நெட், ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். இன்றைய லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டிருக்க கேள்வி, உங்கள் பெயரின் முதல் எழுத்தில் தொடங்கும் ஒரு நல்ல வார்த்தை. நம்ம பண்பலையின் நேர்கள் அவங்களுடைய பெயரை சொல்லி அந்த பெயருடைய முதல் எழுத்துலேருந்து ரொம்ப அழகான வார்த்தைகளாக சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட பெயர் ஜார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன ஊருன்னு சொல்லலை, ஜாலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் தேரடி தில்லை உள்ளாளன் திருப்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட

ஜெயந்தி அப்படின்றதுக்கு அவங்களோட பேர் வந்து ஜெயலட்சுமி அப்படின்றதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் அந்த ஜெய் அப்படின்றதுக்கு ஜெயம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவரிக்காடி வித்யா வீரமணி, விமானம், விவசாயம், விதை அப்படின்னு நிறைய வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. கொள்ளிடம் கருணாநிதி, கருணை கதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டிமடம் கார்த்திகேயன், அந்த கான்ற எழுத்துக்கு கார்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் காரைக்கால் மேல ஒடுதுறை விஜயராகவன், வி அப்படின்றத வெற்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காரைக்கால் அருள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷாலினி ரியா ஷால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவித்திரமாணிக்கம் ரகுபதி ரசனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பேரளம் செந்தில் கண்ணன், செல்வம் செந்தமிழ் அப்படின்ற வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க பாப்பா கோயில் ரவி. அப்புறம் வீரவநல்லூர் கருணாநிதினு சொல்லியிருக்காங்கன்னா கருணை கருப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவனம் சத்யபாமா சரித்திரம் சத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாட்சியா மன்சூர் நம்பிக்கை அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இடங்கண்ணிய நெடுஞ்செழியன் நேசம் நேர்மை அப்படின்ற அந்த எழுத்துக்களுடைய வரிசையில் நெடிலாக சொல்லியிருக்காங்க. வணக்குடி ராஜேந்திரன் ராஜகுமாரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுரேஷ் கண்ணாரப்பாளையத்திலேருந்து சுபம் சுதந்திரம் அப்படின்ற ஒரு நல்ல வார்த்தையை சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர் பாக்யராஜ் பாசம் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மன்னார்குடி கலைவாணி கருணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை தியாகு திருப்புகழ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. பூவம் ராசாத்தி முனுசாமி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராதை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. மேலே கோட்டிச்சேரி ரவுலின் அவர் வந்து ரௌதிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கூடூர் இளவரசி நல்ல வார்த்தைன்னு சொல்லி நிறைய சொல்லிட்டே போகலாம் அப்படின்னு இன்பம் இல்லறம் இரக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி தான் எப்படிலாம் தலைப்பு கண்டுபிடிக்கிறீங்களோன்னு வேற சேர்த்து சொல்லியிருக்காங்க. அவர் திருப்பொடி சுந்தரி பாஸ்கரன் வந்து அவங்க பெயர் கனக சுந்தரி அப்படின்னு சொல்லிட்டு கவிதையின் கவிநயம் கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடலை தொடர்ந்து நம்ம நேயர்களோட கண்டுபிடிக்கிற அந்த நல்ல வார்த்தைகளை படிக்கலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மாசம் மாசம் வந்து இடிபில் பார்த்தாலே கவலையா இருக்கு. இணைய இந்த டென்ஷன் உங்களுக்கு வேண்டாம். பிஎம் சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் பேனல் அமைத்து ரூபாய் 1,85,000 மானியம் பெறுங்கள். மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருடத்திற்கு இலவச பராமரிப்பு என பல நன்மைகளும் உண்டு. இன்றைய தொடர்பு கொள்ளுங்க.
3: பன்மலை 100.3 நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். இவ்விரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். உங்கள் பெயரின் முதல் எழுத்தில் தொடங்கும் ஒரு நல்ல வார்த்தையை நம்ம கரைக்கால் பண்பலை 100.3 ஃபேஸ்புக் பக்கத்தில் நம்ம லைக், ஷேர், கமெண்ட், போஸ்டர் போட்டிருந்தோம், அதில் பதிவிடுங்கன்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் அவங்க அழகான வார்த்தைகளை வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுடைய பெயருடைய முதல் எழுத்தில் தொடங்கும் அந்த வார்த்தையை ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதம்பார் கலை செல்வி கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை அம்பிகா சுரேஷ் நீடூர்லேருந்து அன்பு அரவணைப்பு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரி அஜ்லின் அப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடிக்கால் பாளையம் ஷாஹுல் ஹமீது ராஜா அவங்க வந்து சா அப்படின்றதுல சாதனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

அடியக்கமங்கலம் சிங்காரவேலு சிற்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சிந்தனை சிற்பின்னு வேறு சொல்லியிருக்காங்க. குற்றாலம் குளஞ்சியப்பன் குங்குமம் குறவஞ்சி அப்படின்ற ஒரு அழகான வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. நடிலம் அம்பலவாணன் அண்ணம் அக்கா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் காரைக்கால் புதுத்துறை சித்ராதேவி சித்திரை சிற்பம் சிந்தனை இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. சங்கரன் மந்தல் ஹரிஹரன் கூடல் கார்த்திகேயன் காற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்திக்கோடை அத்திக்கோட்டை மீனம் பக்கிரிசாமி அவங்க வந்து பக்கிரிசாமி அப்படின்னு அதை வந்து பகுத்தறிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
1: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
2: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
1: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

செய்தி குறிப்பு. திருவாரூர் மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் இயங்கும் இளைஞர் நீதி குழுமத்தில் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள ஒப்பந்த அடிப்படையில் இளநிலை உதவியாளருடன் இணைந்த பதிவறை எழுத்தர் ஒரு பணியிடம் மற்றும் அலுவலக உதவியாளர் ஒரு பணியிடம், பதவிக்கு 42 வயதிற்கு உட்பட்ட தகுதி வாய்ந்த ஆண் மற்றும் பெண் நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இப்பதவிக்கான விண்ணப்ப படிவம் மற்றும் விளக்க குறிப்புகள் திருவாரூர் .nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை உரிய கல்வி சான்றிதழ் இணைத்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு அறை எண் 311 மூன்றாவது தளம், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக இணைப்பு கட்டிடம் திருவாரூர் 610004 என்ற முகவரிக்கு 30/9/2026 மாலை 5:30 அனுப்பி வைக்குமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்.

உங்கள் பெயரின் முதல் எழுத்தில் தொடங்கும் ஒரு நல்ல வார்த்தை அப்படின்னு கேட்டிருந்தோம். நேயர்கள் அவங்களுடைய பெயருடைய முதல் வார்த்தையை வச்சு ரொம்ப எழுத்தை வச்சு ரொம்ப அழகான வார்த்தைகளை கொடுத்துட்டே இருக்காங்க. ஆகூர் செல்லராஜா செழிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறையார் லதா அவங்களுடைய பெயருடைய ஆங்கில பெயராக எடுத்து எல் அப்படின்றதில் லவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் ராமன் ராசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோபரி சுமந்த் சுந்தரம் சோலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிரவி ராஜவேல் ராகங்கள் சொல்லியிருக்காங்க. கல்லேரி ரஜினிகாந்த் அவருடைய பெயருக்கான பொருள் விளக்கம் அது சொல்லியிருக்காரு, நம்ம அதை கேட்கல. பஞ்சநதி குளம் இளவரசன் அவங்க வந்து இதயம் இயற்கை இல்லறம் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. கடலங்குடி பூங்கோதை பூஞ்சோலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி சுபமுகூர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொத்தமங்கலம் கதிரேசன் கனவுகள் கவிதைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ் ரம்யம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வார்த்தை. முக்கரும்பூர் ஆனந்த் ஆனந்தம் ஆவாரம்பூ அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் மின்சாரம் மிதிவண்டி மின்மினி பூச்சிகள் அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. அப்புறம் புத்தாளம் சிவசுப்பிரமணியன் சிவ சிவ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகை சரண்யா செந்தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து செந்தில் அப்படின்ற ஒரு வார்த்தையும் எடுத்திருக்காங்க, அது அவர் பேரா என்னன்னு தெரில. ஆரூர் கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன் ஜா அப்படின்ற எழுத்துலேருந்து வந்து ஜாய் மகிழ்ச்சி அப்படின்றது அவங்களும் ஒரு விளக்கம்.

கொடுத்துருக்காங்க. பேரளம் சிவன்யா சிறகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரளம் சரணப்ரியா சலங்கை. மேலவாஞ்சூர் ஃபாத்திமா பாசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கல்லேரி பிரகாஷ் பிரகாசமானவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: நேர்களை பண்பலை 800.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC கவரி செட் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேக்கர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் இணை வழங்கும் இன்சல்லம் இது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமிக்ஸ். பூமிக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமிக்ஸ்.

0: நாளை காலை 6:55 பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலணி குழி, குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலணி குழி, குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை மாலை 4:30 நண்பேண்டாய் நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ். பண்பலையில் நேரம் 3:52 லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். இன்றைய நிகழ்ச்சியில் உங்கள் பெயருடைய முதல் எழுத்தில் தொடங்கும் ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேயர்கள் வந்து ரொம்ப அழகாக அவங்களுடைய பெயரில் தொடங்குகிற வார்த்தையை வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுவும் நல்ல நல்ல வார்த்தைகளாக ஒவ்வொருத்தவங்க 4-5 வார்த்தைகள் கூட ரொம்பவே அழகாக சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒரு எழுத்தை வச்சு நிறைய வார்த்தைகள்லாம், அதுவும் நல்ல வார்த்தைகள்லாம் சொல்கிறது அப்படிங்கும்போது அவங்க அந்த பெயரோடு சேர்ந்து அவங்க அந்த வார்த்தைகள் தேடல், அந்த வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கணும் அப்படின்ற முயற்சி ரொம்பவே பாராட்ட தகுந்தது தாங்க. ஒரு நல்ல வார்த்தை அப்படின்றது ஒருவருடைய நாளையே மாற்றிவிடும். அதனால் நம்மளுடைய பெயரிலிருந்து தொடங்கியே இந்த நல்ல வார்த்தை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து எடுத்துகிட்டு போவோம். இந்த முதல் எழுத்தில் தொடங்கிய நல்ல வார்த்தை உங்கள் நல்ல மனதின் முதல் எழுத்தாகவும் இருக்கட்டும்.

நன்னிலம் சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய அதாவது பெயருடைய அர்த்தமாக அப்படியே சொல்லியிருக்காங்க. ஞானம், உயர்த்தறிவு, அந்த மாதிரி முருகப்பெருமானுடைய அந்த வார்த்தைகள் பெயரை வச்சு அதை சொல்லியிருக்காங்க. அப்புறம் காரைக்கால் மாஸ்டர் ஸ்ரீதர், அவங்க வந்து ஸ்ரீ அப்படின்ற ஒரு வார்த்தையாகவே மங்களபாரமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கொரநாட்டகர்பூர் பிரபாகரன் வந்து நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பந்தநல்லூர் ரபேகா ரதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேமாத்தூர் அமுதா சேகர், அம்மா அப்பா அன்பு அமுதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பத்மாவதி ஸ்ரீதர் காரைக்கால்லேருந்து பரிசு பந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் யூசுப் மாலிம் அவங்களுடைய குழந்தையோட பேரை போட்டு அதுக்கு அர்த்தம் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 86 நேயர்கள் வந்து நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்காங்க. அவங்க நிறைய அழகான நல்ல வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. 44 நேயர்கள் லைக் பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள் கூறுகிறது. இன்றைய லைக், ஷேர், கமெண்ட்.

மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ரூபாய் 150 அதிகம். வைர நகைகள்

0: பண்பலை நூறு புள்ளி மூன்றோடு இணைந்து நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஊரோடு நமது பண்பலையின் உறவு, ஊரும் உறவும். இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது ஆக்கூர் முக்குட்டு அன்னப்பன்பேட்டை ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவில் அருகிலிருந்து நேர்களோடு நேரலையாக. நிகழ்ச்சிக்காக நேர்களோடு பண்பலையில் இணைகிறார் அறிவிப்பாளர் கே எஸ் பிரசாத் அவர்கள். வணக்கம் பிரசாத்.
1: வணக்கம் சீதலாதேவி மேடம். பண்பலை உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி ஆயிட்டாலே இந்த ஊரும் உறவும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு நேர நிகழ்ச்சி இருக்குமே, அதுவும் போயிட்டு நம்மளோட உறவுகள் சந்திப்பாங்களே அந்த ஊர் என்ன ஊரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒண்ணுதான். நம்ம காலையிலிருந்து அறிவிப்பு கொடுத்துட்டு இருக்க மாதிரி ஆக்கூர் முக்குட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அன்னப்பன் பேட்டை இந்த ஒரு அழகிய ஊருக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல எனக்கு ரொம்ப ஆசை தான். ஆனா நான் பார்த்து வயல்வெளிகள் நான் பார்க்க முடியல, ஏன்னா இது ரொம்ப டெவலப் ஆயிட்டு. ஒரு பைப் ஒரு திரைப்படத்துல சொல்லுவாங்க இந்த ஊர்ல வந்து பைபாஸ் வந்து ஊர் மக்களை கையில குடிக்கவே முடியல, அதனால வந்து இந்த ஊர் ரொம்ப ஃபேமஸ் சொல்லிட்டு ஒரு திரைப்படத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஊரை பைபாஸ் வந்தாலும் இந்த மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா எந்த பஸ் ஆனாலும் நம்ம தாண்டாயே போகணும், நம்ம கை காமிச்சா அந்த பஸ்ஸை கிராஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தோட இருக்கிறாங்க இந்த அன்னப்பன்பேட்டை மக்கள் சொல்லலாம். ஆனா உள்ள பாத்தீங்க அப்படின்னா வயல்வெளிகள் இருக்கு, நிறைய தென்னை மரங்கள் இருக்கு. இங்கிருந்து பார்த்தாலே வான் உயர்ந்த தென்னை மரங்கள் நம்ம வந்து வரவேற்கக்கூடியது. நம்ம காரைக்கால களம்லோடனே கண்டுபிடிச்சிருவாங்க, ஆகா நம்ம ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படி சொல்லக்கூடிய தென்னை மரங்கள் நிறையவே இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் நம்ம மக்கள் நம்ம உறவுகள் அப்படி இருக்கக்கூடிய உறவுகளை சந்திக்கக்கூடிய ஊரும் நிகழ்ச்சிக்காக நம்ம வந்திருக்கோம். அது எந்த இடம் பார்த்தா அன்னப்பன்பேட்டை காவிரி டெல்டாவின் மண்வாசனையோடு அன்பையும் பாசத்தையும் சுமந்து இருக்கும் அழகான ஊர் தான் அந்த அன்னப்பன்பேட்டை. பசுமையான வயல்வெளிகள், பழகிய மனிதர்கள், மறக்க முடியாத நினைவுகள், மண்ணோடு பின்னிப்படைந்த வாழ்க்கை இந்த ஊரோட சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். வயல்வெளிகளை நான் பார்க்கல, ஆனா வயல்வெளிகள் நிறையவே இருக்கு. இந்த ஊரை பத்தி சொல்றதுக்காக இந்த ஊரை பத்தி பேசுறதுக்காக நம்மளோட நேர் காத்துட்டு இருக்காங்க, பேசலாம். வணக்கம், பேர் சொல்லுங்க சார்.
2: என் பேரு சிங்காரவேலு.
1: சிங்காரவேலு சார், அன்னப்பன்பேட்டை தான் ஊருக்கு.
2: அன்னப்பன்பேட்டை
1: தான். நான் இந்த வழியே எவ்வளவோ கிளாஸ் போயிட்டு இருந்தா இருந்திருக்கிறேன், ஆனா ரொம்ப பரபரப்பா இருக்கிற இடம். ஆனா எப்பவுமே இந்த அன்னப்பன்பேட்டை பரபரப்பா தான் இருக்குமா எப்படி சார்?
2: இல்ல சார், இப்ப என்கேஜி வந்தோம்னா இன்னும் பரபரப்பா இருக்கு. அன்னப்பன்பேட்டை எங்க ஊர் அன்னப்பன்பேட்டைங்கிறது வந்து பேரு, இங்க வந்து சத்திரம் அன்ன சத்திரம் இருந்திருக்கு, அதனால வந்து முன்பு மன்னர் காலத்துல சத்திரங்கள்லாம் இருந்து வழி போகிறதுக்குல சாப்பாடு விளங்கி இருக்கிறாங்க. இப்ப வாய்ப்பு இல்ல, சத்திரத்தை இப்ப எடுத்துட்டாங்க, அதனாலதான் அன்ன சத்திரம் இருந்ததுனாலதான் அன்னப்பன்பேட்டை அப்படின்னு இந்த ஊருக்கு பெயர் வந்திருக்கு. அப்புறம் எங்க ஊர்ல வந்து தர்ம ஆதீனத்துக்கு சொந்தமான புகழ்பெற்ற சிவன் கோயில் இருக்கு. இந்த ஊர்ல அன்னப்பன்பேட்டையில அக்னிபுரீஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க, அது வந்து தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான புகழ்பெற்ற சிவன் கோயில் இருக்கு. அப்ப வந்து தாரியகட்டி ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு, ஒரு சிறப்பான சோதைமன் கோயில் ஒண்ணு இருக்குது, ஒரு சப்தகன்னியம்மன் ஆலயம் ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் நம்ம ஊர் சிறப்பான நிகழ்ச்சியானது.
1: அதே சமயத்துல ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துல என்ன பேசிட்டு இருக்கோம்.
2: ஆமா,
1: அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அமைஞ்சிருக்கு.
2: ஆமா,
1: அது குறிப்பிட்டு சொல்லல நீங்க.
2: ஆஞ்சநேயர் கோயில குறிப்பிட்டு சொல்றதுக்கு ஆள்
1: இருக்காங்க,
2: அவங்க சொல்லுவாங்க.
1: இப்ப இந்த அன்னப்பன்பேட்டை அப்படின்னா இங்க உங்களில் ஒரு அன்ன சத்திரம் இருந்தது.
2: ஆமா,
1: அதனால இந்த ஊருக்கு வந்து அன்னப்பன்பேட்டை அப்படிங்கிற வந்துச்சு. ஆனா இந்த இப்ப பைபாஸ் ரொம்ப விசாரமா இருக்கிறதுனால இப்ப தெரியும், சின்னதா தான் ரோடு இருந்துச்சு. அப்ப நல்ல மரங்கள் இருக்கும், கொஞ்சம் நின்று சாப்பிட்டு போலாம் அப்படி மாதிரி இறங்கிலாம் சாப்பிட்டு போறதெல்லாம் உண்டு. எனக்கு பக்கத்துல தென்னந்த போகணும் பாருங்க, நிறைய கார் நிக்கவங்க. அப்படி இருந்த அன்னப்பன்பேட்டை இப்படி இருக்க அன்னப்பன்பேட்டை எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு?
2: எங்களுக்கு பழைய மாதிரி இருந்த ஒரு அன்னப்பன்பேட்டை தான் பிடிச்சிருக்கு. இப்ப இருக்கிற எங்கச்சி உள்ள பரபரப்பான அன்னப்பன்பேட்டை எங்களுக்கு பிடிக்கல.
1: நம்ம அமைதியா
2: அமைதியா இருக்கிறதா எங்களுக்கு அன்னப்பன்பேட்டை நல்லது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இனிமேல் எங்க வரப்போகுது?
1: அன்னப்பன்பேட்டை பத்தி எனக்கு தெரிந்த அறிவிப்பு தெரிஞ்சது என்னன்னா, நான் வருவையில திருப்பதி ஒரு அபிராமி சன்னதியை பார்த்தேன். கொஞ்ச தூரம் போனாலும் தாந்தோடி சொல்ற ஆலயம்
3: கோயில பத்தி இது ஒரு இந்த பள்ளையில ஒரு குழந்தை செத்து போச்சு, எங்க அப்பா இருக்கக்குள்ள. எங்க அப்பா அதை கொண்டாந்து இந்த பிள்ளை வச்சு சமாதி வச்சுட்டாங்க. வச்சதுல எந்த விளக்க எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்னதா ஒரு கோயில் கட்டி சாமி பரப்பாடெல்லாம் பண்ணனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் விட்டுட்டாங்க.

0: இந்த ஊருக்கு வந்த பிற்பாடு இதை ஆரம்பிச்சு செஞ்சிட்டு
1: அறுபது வருஷத்துக்கு
0: முன்னாடி
1: நான்
0: இந்த ஊர் தான் சொந்த ஊரு. என்ன கொடுத்தது பாண்டிச்சேரி.
1: பாண்டிச்சேரி வந்துட்டேன்
0: சிறப்பா செஞ்சிட்டேன்.
1: நிறைய பேசும்
0: என்ன
1: ஊருங்க?
2: வரலாறு வந்ததுனால ஒரு இது இல்லாம இன்னும் தெளிவு அடையல. நாங்க நான் காலையே எழுந்துட்டு போய் பேப்பர் வாங்கிட்டு டீ குடிக்க போடுவேன். திருக்கடையில் சைக்கிள்லயே போயிட்டு
1: வந்துடுவேன்.
2: ஆமா, டெய்லி டெய்லி சைக்கிள் சரவணன்.
1: சரி,
2: ஓகே.
1: ரொம்ப நீங்க என்ன ஒர்க் பண்ணீங்க?
2: நான் பஞ்சாயத்து யூனியன்ல ரெக்கார்டுகள் இருக்கு. கொடாச்சேரி. ஆமா, ரிட்டையர்மெண்ட் வந்து டெய்லி இங்கே பஸ்ல ஏறி போயிட்டு வந்துகிட்டு தான் இருந்தேன். 10 மணிக்குள்ள ஆபீஸ்ல டானே இருப்பேன். அவங்களே ஜேர்மனுக்குள்ள ரொம்ப பிடிச்சி பிடிச்சி பாராட்டா வைக்க ரெண்டு கார்ல கொண்டு வந்து விட்டு போனாங்க. அப்புறம் நல்ல விதமா ஒரு வயசா மூத்த
0: பெருமை.
1: என்ன ஆகணும் போலீஸ் ஆகும்னா ஒரு ஐடியா இருக்கு இல்லையா? இது பேர் அப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க, இல்ல நீங்க ஏதாச்சும் படிச்சிருப்பீங்க, அந்த என்ன எதுக்காக அது போலீஸ் ஆகணும் ஆசை உங்களுக்கு?
0: என்னோட ஃப்ரெண்டோட அப்பா வந்து போலீஸா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, அதனால நானும் வந்து போலீஸ் ஆகணும்னு.
1: நம்மள போய் போலீஸ் ஆனா நமக்கு மெடிக் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஆகணும். சரியா, ஒரு நாள் எத்தனை டீ சாப்பிடுவீங்க காலையில?
0: நானா ஒரு நாளைக்கு
1: 4:10 போலீஸுக்கு தான். ஏன்னா போலீஸ் போலி ரெண்டு தான் 4 இசுக்கு ஒரு 2 கேட்டுங்க. 6:00
0: சாப்பிடுங்க.
1: பாடுங்க.
0: எல்லாருடைய சிவனை போற்றி, எல்லாருக்கும் நிலவா போற்றி. தந்தையும் தாயும் ஆகி தானவன் ஞானமூர்த்தி முந்திய தேவர் கூடி முறை முறை இருக்கு சொல்லி எந்த நீ சரணம் என்பதற்கு இமயவர் பரவி ஏற்ற சிந்தையுள் சிவம்மதானா திருச்சமுன் பள்ளியாரே உன்னாமுலை உமையாரோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமான்மணி திகழ மன்னான அருவியத்திரள் மலை மலை வதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவார் வண்ணம் அருமை. நன்றி.
1: சூப்பர். நேரில் பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஊர் முனைக்காக நம்ம அன்னப்பன் பேட்டை இங்க ஆஞ்சியர் கோயில் பக்கத்துல நின்றுட்டு இருக்கோம். ஆனா வெளியால யாருக்கு பார்த்தா ஏதோ சுயோதுக்கு மீட்டிங் நடக்குது போல, இங்க யாராவது பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் இருப்பாங்க. அவ்வளவு பெண்கள் நம்ம இருக்காங்க, வந்து பேசலாம். அவங்க பேர் சொல்லுங்க.
3: நாத்தியா மன்சூர்.
1: நாத்தியா மன்சூர் பரிச்சயமான பையன் தான், இடையில அதிகமா என்எஸ்சி கமெண்ட்ஸ் கொடுத்துதான் இருக்கீங்க.
3: ஆமா சார்,
1: நாத்தியாவுக்கு நம்பிக்கை நீங்க தான் கமெண்ட்.

0: காலையில இட்லி கடை, நைட் இடியப்ப கடை.
1: இடியப்பத்துக்கு என்ன ஸ்பெஷல்?
0: தேங்காய் பால்.
1: தேங்காய் பால். இப்ப நிறைய தேங்காய் பால் வேணாம் வேற வேணும் கேட்பாங்களே, அதுல
0: அப்படின்னா கொஞ்சம் சால் நான் வச்சு கொடுப்பான், அதுக்கு தனி
1: அது தனி சார்ஜா? அது என்ன பால் வேணும்? அது என்ன பேமஸ் உங்களுக்கு?
0: கள்ள சால் நாட்டு.
1: கள்ள சால் நாட்டு. இது என்ன எப்படி கத்திக்கிட்டீங்க? இதெல்லாம்
0: தன்னாலதான் சார் கத்தி.
1: இப்ப நாங்க தான் தன்னால செய்யணும். உங்களுக்கு தோசையே வர மாட்டேங்குது.
0: எனக்கு ரொம்ப பிடிச்ச சிந்தனை அரங்கம்
1: தான்
0: சார்.
1: சிந்தனை பேசுறீங்களா?
0: அதையும் சேர்ந்து படிச்சீங்களே.
1: அப்படியா? சந்தோஷம், ரொம்ப நன்றிமா. நீங்க ஒரு பண்பலையோட ஒரு பரிசுமா நேரம் பேசலாம்.
0: சரிங்க,
1: நன்றி. அம்மா வணக்கம், பேர் சொல்லுங்க.
0: அமுதா.
1: இப்ப திருச்சி பக்கமா இருக்கீங்க, எல்லாரும் அவங்களும் சிரிக்கிறாங்க.
0: வீட்டுல எங்க வீட்டுக்காரவங்க, நான் மருமவ, பையன் வெளிநாட்டுல
1: இருக்கேன்.
0: எது கேக்குறமோ அதெல்லாம்
1: செய்யலாம்.
0: தர்மபுரம்
1: பூம்புகாரம். என்ன பண்றாருங்க?
0: வீட்டுக்காரு விவசாய வேலை.
1: சரி, நான் பாத்திருக்கேன் வயல் வெளியிலே பார்க்க முடியலையே. வயல்ல எங்க இருக்குன்னு போய் பாக்கணும்.
0: இந்த சைடு தான் எங்க பக்கம் முன்னாடி இந்த சைடு பக்கம் ஐநாறு கோயில் இருக்கு. அந்த சைடு இருக்கு.
1: அந்த சைடு இருக்கு. ஏன்னா மெயின் ரோட்ல இருக்கிறதுனால எனக்கு தெரியல, அதுக்காக கேட்டேன். நீங்க ரேடியோ
0: கேட்பீங்களா?
1: புரிஞ்சு
0: கண்டுபிடிச்சேன். இருந்தாலே கேட்கலாம். டிவி தான் இருக்கு, டிவியை தான் கேட்போம்.
1: அவங்க மருமகிட்ட சொல்றேன், ரேடியோ வாங்கி கொடுங்கன்னு.
0: ஒரே
1: சத்தமாவே
0: விவசாயம் வேலைக்கு போனேன். இப்ப ஆனா போறது கிடையாது, உடம்பு முடியல.
1: உடம்பு கஷ்டமாலே ஆரம்பிக்க முடியல. அடிக்கிற வெயிலுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு.
0: இருந்தா இந்த மாதிரி அடிக்குது.
1: இப்ப பையன் வந்து இந்த காசுல இருக்கிறாரு, ஊருக்குல வருது
0: அப்படின்னா
1: என்ன வருங்க?
0: எனக்கு கல்யாணம் பண்ணி வந்தது அண்ணப்பம்பேட்டை.
1: என்ன
0: படிச்சிருக்கேன்? காரைக்கால் பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்காங்க.

0: அப்ப பிரச்சனை இல்லையா? டிக்கெட் நம்ம டிக்கெட் கட்டி காமிச்சா போதும். 20 மணிக்கு கணக்கு சொல்லணும் சார், நீங்க ஏறணும் சார், இறங்கணும் சார், டிக்கெட் கட்ட டிக்கெட் கொடுத்துடா போதும்.
1: பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்காங்க, நீங்க டிக்கெட் எல்லாம் காட்டணும்.
0: நம்ம இந்த பஸ்ல போய் ரொம்ப நாள் ஆகுது, பசங்களை என்ன பண்றாங்க?
1: பசங்களா, 3 பொண்ணு ஒரு பையன், பொண்ணு 2 பேரை கட்டி கொடுத்தாச்சு. சின்ன பொண்ணு வேலையில இருக்கா, பையன் தான் படிச்சு
0: சென்னையில இருக்காங்க.
2: www.pmsuryagat.gov.in ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேர்களே, இன்றைய ஊர்வலம் நிகழ்ச்சியானது ஆக்கூர் முக்கூட்டு அண்ணப்பன்பேட்டை ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயில் அருகிலிருந்து நேர்களோடு நேரலையாக உலா வந்துட்டுருக்கு. மீண்டும் இணையலாம் நேர்களே. நேர்கள் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பிரசாத் சொல்லியிருக்காங்க, அதனால் பாடல் முழுமையாக கொடுக்க முடியல, மீண்டும் செல்லலாம்.
1: ஒரு 28 பேசிருக்கேன் கார் வந்து பேசிருக்கேன் செம்னார் கோயில்ல 2 வாட்டியும் முக்கூட்டுல 3 வாட்டி.

0: ரொம்ப மகிழ்ச்சியமா தொடர்ந்து நீங்க ரேடியோ கேட்டுட்டே இருங்க, எங்க கூட
1: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க சார்.
2: சார் தென்னரசு.
1: புரியல.
2: தென்னரசு.
1: தென்னரசு.
2: தென்னரசு.
1: ரொம்ப வெயில நின்றுட்டு இருக்கீங்க, பேசுறதுக்காக வந்தீங்க.
2: ஆமா ஆமா. ஆக்கூர் சார்.
1: சொந்த ஒரு ஆக்கூர். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: சிஎன்ஜில இருந்து ரிட்டையர்ட் ஆயிரு.
1: TNCSE. ஓ சூப்பர் சூப்பர். அது எத்தனை வருஷம் ஆகுதுங்க?
2: 10 வருஷம் ஆகுது.
1: 10 வருஷம் ஆகுது. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: இப்போ வீட்டாரு தான். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
1: ஓ சரி.
2: அதனால வீட்டுல ரேடியோ எஃப்எம் தான் நம்மளுக்கு.
1: ரேடியோ கேட்டுட்டே இருக்கீங்களா?
2: முழு நேர ஊழியர்.
1: ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இவ்வளவு பேர் இருக்கீங்க, என்ன சுத்தி பிடிச்ச ஒரு 50 பேர் நிக்கிறாங்க, ஆனா ரேடியோல பேசுற மாதிரியோ ஒரு அண்ணப்பன் கிட்ட பேசுற மாதிரி நினைவு எதுவுமே
2: இல்ல. அண்ணப்பன்
1: கிட்ட பேசுற மாதிரி கூட நினைவு இல்ல. பேசுறீங்களா?
2: ராஜா புயல்ல அன்னைக்கு நைட்டு 1 மணிக்கு நிர்வாக இயக்குனரோட பேசினேன்.
1: அப்ப நான் தான் ஸ்டுடியோல இருந்தேன்.
2: ஆமா பேசினேன். அதுக்கு பிற்பாடு எனக்கு
1: கிடைக்கல. 2019 கஜா புயல.
2: ஆமா ஆமா.
1: இயக்குனர் இருந்தாங்க.
2: நைட்டு 1 மணி.

0: புயல்ல அன்னைக்கு நைட்டு 1 மணிக்கு நிர்வாக இயக்குனரோட பேசினேன்.
1: அப்ப நான் தான் ஸ்டுடியோல இருந்தேன்.
0: ஆமா பேசுறேன். அதுக்கு பிற்பாடு எனக்கு
1: லைன் கிடைக்கல. 2019 கஜா புயல
0: இருந்தாங்க.
1: அப்ப நான் தான்
0: முதல் ஆள். நான்
1: ரொம்ப மகிழ்ச்சி. அப்ப நேராவே சந்திச்சுட்டேன் உங்களை.
0: ஆமா
1: வந்து கேட்டுக்கிட்டே இருங்க.
0: ஆமா சார், தொடர்ந்து இல்ல. காலையில இருந்து 11 மணிக்கு தான் தூக்கமே வர மாட்டாங்க சார். 11 மணி பாட்டு முடிஞ்சாதான் தூக்கம் வருது.
1: அப்படியா? நாங்க இருக்கோம்.
0: ஆமா ஆமா
2: புரியல. ஸ்கூல்ல வேலை செஞ்ச
1: சத்துணவம் அமைப்பாளரா இருந்தீங்க.
2: பொறுப்பாளர் சமையல் கரெக்டா.
1: தமிழ் டெவலப்பர் வேலை தெரியுமா? வீட்டுல கொஞ்சம் உப்பு குறைஞ்சு கேட்டாலும் அடிக்க வராங்க.
2: 75 வயசு
1: கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அவர் சமைக்கணும் கொஞ்ச நாள் சென்றுதான் முட்டை போட வச்சாங்க
2: அப்புறம் சுண்டல் வச்சு அது செஞ்சது அப்புறம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பிள்ளைங்க தமிழ் மீடியம்
1: வேலைதான். சாப்பிட மாட்டாங்களா?
2: நாங்க கொடுப்போம் சாப்பாடுகள் செஞ்சுற மாதிரி. காமராஜ் ஸ்கூல்ல இருந்த பிறந்தது இந்த ஊரு. எங்க அப்பா வந்து கட்டிக்கிட்டது மாயவரம் கொரநாடு. நான் போய் குழப்புக்காக எங்க வீட்டுக்கு தவறி பண்ணதுனால அங்க போயிட்டேன். பிள்ளைங்களை
1: கட்டிட்டு அடிச்சிருக்கீங்க.
2: அங்கதான் நான் 40 வருஷமா இருந்தேன்.
1: ரொம்ப நன்றிமா. வேர்த்து மேக்கப் தெரிஞ்சிட போகுது. கொஞ்சம் பவுடர்
2: போட்டுருக்கேன்.
1: பேர் சொல்லுங்க.
2: அஞ்சுதான் சார். அஞ்சுதான்.
1: அஞ்சுதான். ரொம்ப நன்றிமா. உங்களுக்கு என்ன ஊர்? உங்களுக்கு
2: இதே ஊர். சொந்த ஊர் இதே ஊர் தான் இருக்கிறது.
1: அப்ப உங்களதான் கேட்கலாம். இந்த ஊர்ல விவசாயம் எப்படி இருக்கும்?
2: விவசாயம் நல்லா நடக்கும்.
1: மூணு பக்கம் இருந்துச்சுங்களா? இப்ப ஒரு பக்கம் வந்து
2: மூணு பக்கம் நட்டிட்டாங்க.
1: இப்ப
2: நட்டிட்டாங்க.
1: வீர சோழர் இது என்ன?
2: அம்மனாரு.
1: அம்மனாரு. அது தண்ணி சின்ன வரல. அந்த சுச்சி பண்ணுவாங்களாங்க.
2: அந்த ஆத்து பசம் வராது. இங்க சின்ன மஞ்சள் வாய்க்கா இருக்கு. அதுல இருந்து
1: மத்தபடி போர் வச்சு இருக்காங்க. நிறைய வாழை மரம் பார்த்து இருக்கு. தென்னை மரங்கள் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா நிறைய காரா போடுவாங்க நினைக்கிறேன்.
2: காரா போடுவாங்க. பாக்கி எல்லாமே பருத்தி விவசாயம் தான். நெல் தான்
1: போடுவாங்க. என்ன பிளான் பண்ணிச்சிருக்கீங்க?
2: அதுக்காக ஒன்னு பிளான் பண்ணி வைக்கிறேன். ஆஞ்சர் கோயில்ல செய்வாங்க. அதை பார்த்துப்போம்.
1: வீட்டன்னைக்கு திருவாஞ்சியம் கோயில் சுத்தி பார்க்கறதே ஒரு நாள் ஆகும். யாருக்கு சுற்றுக்கு கோயில் இருக்கா?
2: இருக்கு.
1: தனித்தன்மைக்கு இருக்கு. அங்கே ஊர் ஒரு விஷயம்
2: பண்ணிருக்கேன்.
1: திருவாஞ்சியூருக்கு அன்னப்பன் பேட்டை ரெண்டு ஊர் பிடிச்சிருக்கு.
2: ரெண்டு ஊருமே
1: ஒரு ஊரு சொல்லுங்க.
2: அன்னப்பன் பேட்டை.
1: அன்னப்பன் பேட்டை தான். அப்ப ஸ்ரீவாஞ்சியத்துக்கு அந்த ஊரை சொல்லலையப்ப. இப்ப அன்னப்பன் பேட்டை சொல்லியாச்சு. ஸ்ரீவாஞ்சியத்துக்கு திரும்பி போகணும்னா ஒரு ஒரு நல்லது கிட்டத்துக்கு போறோம் தான் பாக்க சொல்ல மாட்டாங்களா? ஸ்ரீவாஞ்சியத்தை ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு
2: ஆதார்
1: கார்டு வாங்கிட்டோம். அப்புறம் அன்னப்பன் பேட்டை தான் நமக்கு.
2: ஆமா
1: அன்னப்பன் பேட்டை நீங்க வந்தப்ப எப்படி இருந்துச்சு? இப்ப எப்படி இருக்கு?
2: நல்லாதான் இருக்கு.
1: குறையுது. அப்படியே கொஞ்சமா சவுண்ட் குறையுது. என்ன காரணம் கேக்குறேன்?
2: ஒண்ணும் இல்ல.
1: என்ன பண்றாங்க?
2: எங்க பையன் 10th படிக்கிறான். எங்க வீட்டுக்காரங்க பொம்மை வேலை செய்யறாங்க.
1: பொம்மை செய்யற வேலை.
2: ஆமா,
1: இப்ப விநாயகர் செஞ்சு கொடுத்தாங்களா?
2: இல்ல இல்ல, அவங்க வந்து அவங்க அண்ணன் வீட்டுல செய்யற.

0: கேட்டாங்க இப்ப. ஓ சரி, இங்க கொஞ்ச நாள் செஞ்சுட்டு அங்க அவங்க அண்ணா வீட்டுக்கு கேட்டாங்க.
1: நீங்க என்ன
0: பண்றீங்க? அண்ணாவாசல்ல மெயின் ஸ்கூல் தெருவுல.
1: அப்படியா?
0: மேலப்பேரு அறங்குடியில பசங்க ரெண்டு பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். பையன் சென்னையில படிச்சிட்டு இருக்காப்ல. எங்க வீட்டுக்காரங்க சபதியாரு, அவங்க சிங்கப்பூர்ல இருக்காங்க, வந்திருக்காங்க. மாமனார் இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு இடத்துக்கு போறதுனாலும் எல்லாம் தனியா போறதே கஷ்டமா தான்
1: இருக்கும். ஆகட்டும் இருந்தாலுமே ஏன்னா நிறைய சொல்லுவாங்க.
0: பசங்க பிறந்தப்பெல்லாம் இப்ப பரவாயில்ல, எல்லா வசதியும் இருக்கு.
1: எப்ப வந்தாங்க ஊருக்கு?
0: முக்கியமா வரணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. புரட்டாசில வந்ததா எனக்கு கஷ்டமா இருக்கு.
1: எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, புரட்டாசி படி வந்துட்டா கூட ஏதோ நல்லா சரி நாச்சு போட்டுக்கோ.
0: அவங்க அதான் சார் விரும்புவாங்க, ரொம்ப விரும்புவாங்க. அதை செஞ்சு கொடுக்க முடியாதுன்னு
1: எனக்கு முடியட்டும். ஐபிஎஸ் முடிஞ்சு அனுப்புங்க.
0: இல்ல சார், அவங்க பத்து நாள்ல போயிடுவாங்க.
1: மழை டைம்ல வந்தாலும்
0: வருவாங்க சார்.
1: நன்றிமா. நேர்மையை தொடர்ந்து பேசலாம். ஒரு விளம்பரம் பிறகு.

4:30 நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸின் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ்.

நேர்களை, இன்றைய ஊரும்புறவும் நிகழ்ச்சியானது ஆக்கூர் முக்கிட்டு அன்னப்பன்பேட்டை ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயில் அருகிலிருந்து நேர்களோடு நேரலையாக உலா வந்துட்டு இருக்கு. மீண்டும் செல்லலாம் நேர்

0: உறுமுறும் நிகழ்ச்சிக்காக ஆஞ்சநேயர் கோயில் அருகில் பிரசாதம் நின்று இருக்காங்க, போகலாம்.
1: ஆமையில இன்றைய ஊர்முறை நிகழ்ச்சிக்காக நம்ம அன்னப்பன்பேட்டை அந்த ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோயில் பக்கத்துல நேரம் சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். எனக்கு என்னமோ வணக்கம் தோழி நிகழ்ச்சியில பேசுற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு எனக்கு. ஏன்னா அவ்வளவு நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க, அதுவும் பெண்கள் அதிகமா காத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஆண்கள் பேசுறாங்க. எப்பவுமே குருப்புல பேசும்போது நான் ஒரு பெண் நேயர் வந்திருக்காங்க பேசலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆனா இப்ப வந்து ஆண் நேயர் வந்திருக்காரு நடுவுல, அவட்ட பேசிட்டு வந்துருவோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: ஹலோ, என் பேர் ராமச்சந்திரன்.
1: ராமச்சந்திரன் ஐயா, என்ன ஊர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: அன்னப்பன்பேட்டை. இந்த பகுதியா இருக்கும், குடும்பம் வரைக்கும் ஆத்து பாசம் பாயாது.
1: அது ஒரு பிரச்சனை இருக்கு,
2: பிரச்சனை இருக்கு.
1: ரொம்ப வடிகாடு மாதிரிதானே இருக்கு. அடுத்து விட்டா நேரம் காவேரி நேரம்
2: ஏழை முக்கால் அடி சட்டத்துல ஏறினதான் தண்ணி பாயும்.
1: ஏழை முக்கால் அடி வரணும்
2: வரணும், அதுக்குள்ள அந்த ஆத்த நிறைய உடஞ்சிடும்.
1: அதனால நமக்கு வந்து போர்
2: பாசனம் தான் இங்க.
1: மத்தபடி ஆத்து பாசம் ரொம்ப முடியும். காலாசனம் போடுவாங்க, அது பார்க்க முடியும்.
2: அதெல்லாம் உண்டு, நானும் செய்யலாம்.
1: அப்படியா?
2: நல்லா இருப்பான்.
1: மண் எல்லாம் உங்களுக்கு வெளியில எடுக்கிறீங்களா இங்கே எடுக்கிறீங்களா?
2: மண் எல்லாம் உள்ளடல் இருக்கு, கடல்ல எடுத்து.
1: ஓ, நல்லா இருக்கும். நம்ம பகுதியில உப்பு மண் அதிகமா இருக்கு.
2: அதெல்லாம் எங்க ஏரியாவில் கிடையாது.
1: இப்ப ஒரு செங்கல் எவ்வளவு ரேட்டு போடுங்க? ஒரு செங்கல்,
2: ஒரு செங்கல்ல ஒரு ரூபா பத்து காசு போகுது ரேட்டு. சுட்டக்கல்ல,
1: சுட்டக்கல் ஒரு ரூபா பத்து காசு,
2: ஒரு ரூபா பத்து காசு.
1: ஓஹோ,
2: 60 கோடி வந்து ஒரு கல்லுக்கு ஒரு ரூபா மூணு காசு.
1: ஒரு ரூபா மூணு காசு,
2: மூணு. ஒரு ரூபா, ஒரு ரூபா அஞ்சு பைசா, 1500. ஆயிரத்தி ஐநூறு ரூபா, 1000 எல்லாம் இருக்கா?
1: சரி, ஆனா உப்பு மண்ணெல்லாம் கிடையாது, நல்லா இருக்கும்.
2: உப்பு மண்ணுக்கு கிடையாது, வேலையே இல்ல,
1: வேலையே
2: கிடையாது.
1: ரொம்ப நன்றி சார. தேங்க்யூ, தேங்க்யூ சார். வணக்கம் சார். சார்
3: முடியல பாக்க
1: முடியாது.
3: ஒரு
1: போயிடும்.
3: அப்புறம் 5 மணிக்கு பால் கறந்தோம்னாக்கா 5:30 பண்ணாக்கா வீடு வந்து 7 மணி ஆயிடும்.
1: நீங்களே போய் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒருத்தர் வந்து கொள்முதல் பண்றாருன்னா பிரச்சனை இல்ல, அவர்கிட்ட கொடுத்துட்டா எடுத்து போயிடுவாரு. ஆனா நீங்க ஒவ்வொரு வீட கொடுத்துட்டு
3: இருக்கீங்க. ஆமா ஆமா, நான் தான் போகணும்.
1: இப்போ எத்தனை கஸ்டமர் இருக்காங்க உங்களுக்கு?
3: 10 பேர் இருப்பாங்க.
1: 10 பேர் காலைக்கும் வண்டிக்கு குடுக்குறீங்க? ரெண்டு வேலையும் குடுக்குறீங்க?
3: ரெண்டு வேலையில ஒரு 5 பேர் 6 பேர் இருப்பாங்க. சாயந்தரத்துல காலையில வந்து அதிவா 10 பேர் இருப்பாங்க.
1: ஓ சரி. இப்ப டெய்லியுமே பைசா வாங்குறீங்களா?
3: இல்ல மாசம் தான், எல்லாரும் மாசம் அப்படி வாங்குறாங்கல்ல.
1: அதான் நமக்கு கட்டுப்படி ஆகும்.
3: ஆமா.
1: அப்ப நீங்க 4 மாசம் போல வாங்கிட்டு இருக்கேன். அப்ப நீங்க தைரியமா சொல்லலாம்ல?
3: ஆமா சார்,
1: அதுக்காக மாசம் போல வாங்கிட்டு.
3: ஆமா சார், ஆமா.
1: அப்ப எல்லா ரோடு வசதியும் நல்லா தெரியும். இங்க எந்தெந்த வீடு யாரோட என்ன தேவை நடக்குன்னு தெரியும்.
3: சரிங்க சார்.
1: நாளைக்கு 4வது கல்யாணம்,
4: எனக்கு வந்து பிறந்த ஊரு புறையார் சார். கல்யாணம் பண்ணிக்கிட்டது கிடங்கல்.
1: கிடங்கல்
4: 30 வருஷம் ஆகுது. அன்னப்பன்பேட்டையில இடம் வாங்கி வீடு கட்டிட்டு
1: இங்க வந்துட்டீங்க. இப்ப வந்து புறையாருக்காரங்களா கிடங்கல்காரங்களா? அன்னப்பன்பேட்டை
4: இப்பதைக்கு வீடு அங்கதானே கட்டிருக்கோம். அப்ப அன்னப்பன்பேட்டை
1: ஆதாரத்தெல்லாம் மாத்தியாச்சு?
4: நல்லா மாத்தி.
1: கிடங்கல்லாம் கிடையாது. கிடங்கல்கா போறது ஒரு உண்டுங்களா?
4: இல்ல, எங்க மாமனார் மாமியார் இருந்தாங்க, போயிட்டு இருந்தோம். அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க.
1: சொந்தக்காரங்களா?
4: மச்சினர் எல்லாம் இருக்காரு. விசேஷம் அப்படின்னா போறது ஃபங்க்ஷன்
1: போனீங்க?
4: எங்க குழந்தையார் பொண்ணு ஏஜட்டன் நடந்ததுக்கு போயிட்டு
1: இருந்தோம்.
4: ஒன் இயர் இருக்கும். ஆமா
1: ஃபங்க்ஷன் வச்சாதான
4: எட்டி பாக்கலாம் சார். எனக்கு என் பேத்தி ரெண்டு நான் பாத்துட்டு இருக்கேன்.
1: போக முடியாது,
4: அங்கேதான்.

0: தமிழ்நாடு சிவசு பிள்ளை ஆபரேஷன்ல ஒர்க் பண்ணாங்க சார். ஒர்க் பண்ணி ரிட்டையர்
1: ஆயிட்டாங்க.
0: ஒரு பையன் சார், நான் வந்து மெக்கானிக்கல் சாண்ட்விச் பிஎஸ்சி காலேஜ்ல, கோயம்புத்தூர் பிஎஸ்சி காலேஜ்ல படிச்சான். ஜப்பான்ல ஒரு கம்பெனி ஒண்ணு, அதுல இன்போ வியூன்னு ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணா. கொரோனா வந்தது, பிள்ளையோட லைஃப் ஸ்டைலே பேட்டி போட்டுருக்காரு. இப்ப ஒர்க் இல்ல, சும்மா தான்
1: இருக்கான்.
0: பண்ணலாம்னா அதுக்கு ஏற்ற ஊரா இல்ல சார், இது கிராமமாவும் இல்ல டவுனாவும் இல்ல.
1: ஏன்னா இத வந்து நீங்க கிராமம் எடுத்துக்க முடியாது, டவுனாவும்.
0: ஆமா சார், ஆமா சார்.
1: அது அப்ப நம்ம எதிர்பார்க்கற தொழில் வைக்கலாம், காரைக்கால் ட்ரை பண்ணலாம்.
0: ட்ரை பண்ணலாம் சார். அவன் வந்து சிங்கிளா இருக்கறதுனால அவனுக்கு ஹெல்பிங் எல்லாம் யாரும் இல்ல, சிரமமா இருக்கு. பைனான்சியல்
1: பண்ணிட்டு இருக்கு.
0: ஆமா சார், கொஞ்சம் கூட அழுப்புப்படாம நல்லா செய்வாங்க. அமாவாசைக்கு செய்வாங்க, மூலா நட்சத்திரத்துக்கு செய்வாங்க, ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை செய்வாங்க. இந்த கும்பாபிஷேகம் ஆனதுல இருந்து அவ்வளவு ரிஸ்கா ஒரு லேடி செய்யறாங்கிறது ஒரு பெரிய
1: விஷயம்.
2: எப்பிச்சீங்க
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: மாசம் இந்த

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ள பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.

0: சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் எல்லாம் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 இன்சொல் அமுது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரீனெட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். பண்பலை 100.3 இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஊரும் உறவும். இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது ஆக்கூர் முக்கிட்டு அண்ணப்பன்பேட்டை ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயில் அருகில் இருந்து நேயர்களோடு உலா வந்துட்டு இருக்கு. மீண்டும் நிகழ்ச்சியில் செல்லலாம் நேயர்களே.
1: இன்றைய ஊரும் உறவு நிகழ்ச்சிக்காக நம்ம ஆக்கூர் முக்கிட்டு அண்ணப்பன்பேட்டை இந்த கிராமத்துல, அதுக்கு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோயில் இருந்தா நேர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். ரொம்ப கலகலப்பா போயிட்டு இருக்கு இந்த ஊரும் உறவு நிகழ்ச்சி சொல்லலாம். அதிகம் நான் பேச விருப்பப்படல, நம்ம நேயர்கிட்ட பேசுவோம். வணக்கம், பேர் சொல்லுங்க சார்.
2: மன்சூர் அலி.
1: மன்சூர்
2: ஆக்கூர் மடக்கரம்.
1: அது அடிக்கடி வருது அந்த கண்டுபிடிச்சிருக்கோம்.
2: ஆமா
1: மன்சூர் சார், என்ன பண்றாருங்க?
2: நாம கடை வச்சிருக்கோம், இட்லி கடை வச்சிருக்கோம்.
1: இட்லி கடை இடியாப்பம், இடியாப்பம் சுத்துறதுலாம் நீங்க தானே?
2: அதே இடியாப்பம் அவங்க தான் சுத்துவாங்க.
1: சரி சரி, பாத்துட்டு இருப்பீங்களா?
2: சுத்ததை எடுத்து கொடுப்பேன்.
1: எடுத்து கொடுப்பீங்க. தேங்காய் பால் ரெடி பண்றது எல்லாம்
2: நான் தான் ரெடி பண்ணுவோம்.
1: அதெல்லாம் நீங்க ரெடி பண்ணுவோம்.
2: ஆமா,
1: சாயங்காலத்துல நீங்க இடியாப்பம் தேங்காய் பால் ரெடி பண்ண எத்தனை, 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க நீங்க?
2: ஒரு 6:30 ஆரம்பிச்சிருவோம்.
1: ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு கடை இருக்குங்க?
2: கடை 10 மணி வரைக்கும் இருக்கும்.
1: 10 மணி வரைக்கும் இருக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை மாவு அந்த இடியாப்ப மாவு யூஸ் பண்ணி பண்ணுவீங்க?
2: இடியப்ப மாவு யூஸ் பண்றதுல ஒரு நாளைக்கு வந்து 200-300 இடியப்பம் வரைக்கும் போகும்.
1: அவ்வளவு வரும்.
2: ஆமா ஆமா.
1: ஓ சூப்பர் சூப்பர். அதெல்லாம் சாப்பிடற மாதிரி இடம் எல்லாம்
2: இல்ல, சாப்பிடறது எல்லாம் மேக்ஸிமம் பார்சல் தான்.
1: பார்சல் தான். அப்ப அதுல நீங்க கட்டணும்.
2: ஆமா,
1: அவங்க ஆர்டர் போடுவாங்க.
2: இல்ல, அவங்க ஆர்டர் போடுறாங்க, அவங்க இடியப்பம் புழிவாங்க.
1: அவங்க இடியப்பம் பார்சல் அப்படி சொல்ல மாட்டாங்க.
2: அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க.
1: அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க, அது உங்க டிபார்ட்மெண்ட்.
2: ஆமா,
1: அவங்க இடியப்பம் புழியறதோட அவங்க
2: டிபார்ட்மெண்ட். அவங்க டிபார்ட்மெண்ட்.
1: அப்ப அதுல இடையில பேஸ்புக் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க. அது எப்ப போடுறது?
2: அது அப்பதான் அவங்க
1: அது இடியப்பம் சுத்திட்டு இருக்கும்போது.
2: ஆமா, ஏர்போர்ட்ல காதலே இருக்கும்.
1: ஓஹோ, அந்த ஏத்தப்படி கமெண்ட்ஸ் போட்டுறது.
2: ஆமா,
1: ரொம்ப நன்றி சார், ஜாலியா பேசுறீங்க. இடியப்பம் அவங்க ஜாலியா இருக்கும்
2: நினைக்கிறேன். நல்லா இருக்கும், சாப்பிட்டா இருக்கும்.
1: நல்லா இருக்கும், சாப்பிட்டா இருக்கும்.
2: நம்ம இடியப்பத்துக்கு கஸ்டமர் தனியாவே இருக்காங்க.
1: தனியாவே இருக்காங்களா? பாப்போம். நம்ம அது வாய்ப்பு இருந்துச்சா?
2: வாய்ப்பு இருந்துச்சா அவசியம்
1: வரும். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
3: அனைவருக்கும் மாலை வணக்கம். காரைக்கால் மேல ஓடுதலை ஏ சேப்பு விஜயராகும்.
1: காரைக்கால் டு அண்ணப்பன்பேட்டை சேப்பு விஜயராகனுக்கு எப்படிங்க?
3: 30-30 கிலோமீட்டர். நான் வந்து இங்க ஒரு விசேஷத்துக்கு வந்தேன்.
1: ஓ சூப்பர்.
3: காலையில இந்த நிகழ்ச்சியை கேட்கும் போது சரி போய் நம்ம சந்திச்சுட்டு போவோம், ஊட்டி போவோம் அப்படி வந்தேன்.
1: மெயின் ரோட்டே இருக்கு அண்ணப்பன்பேட்டை.
3: ஆமா, மெயின் ரோட்லேயே இருக்கு. அதாவது பைபாஸ் தேசிய நெடுஞ்சாலை இருக்கு, விழுப்புரம் டு நாகப்பட்டினம் தேசிய விழுப்புரம்ல. சேலையா சாலையா இல்ல சாலா என்னன்னு தெரியுங்களா?
1: சொல்லுங்க.
3: இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய கணவன் மனைவிகள் இந்த தேசிய நெடுஞ்சாலையில நேற்று முன்தினம் வந்து ஒரு விபத்து நடந்துச்சு. அந்த சேலையை வந்து அந்த வீல்ல மாட்டி அவர்கள் கீழே விழுந்து அரை மணி நேரம் அந்த தேசிய நெடுஞ்சாலை யாருமே இல்லையா, போக்குவரத்துல யாருமே ஜனங்க இல்லாதனால அவரை காப்பாற்ற முடியாம அவர் கணவர் அழுது கலந்து குழம்பிருக்காரு. அதுல வந்து ஒரு வாகனத்துல வந்தவர்தான் அவர் ஆம்புலன்ஸ் போன் பண்ணி எல்லாம் அரை மணி நேரத்துக்கு அவர் காப்பாற்றிருக்கலாம் அந்த அம்மாவை, அவருக்கு மனைவிய. ஆனா வந்து அவருக்கும் காயம் அடிபடுறாங்க, அவரால் ஒண்ணும் செய்ய முடியாம. ஏன்னா 2 கிலோமீட்டர் வரைக்கும் யாருமே இல்ல, அந்த ரோட்ல யாருமே வரல, பொழுது போய் வந்துட்டாங்க. பகலா இருந்தா கூட யாராவது வாகனங்கள் லாரிகள்லாம் போது வருது, ஆனா இரவு நேரத்துல தவிர்க்கணும். கணவன் மனைவியாக வந்தாக அந்த தேசிய நெடுஞ்சாலையில இன்னும் ஓபன் பண்ணல, கவனமா வரணும். எதிர வர வாகனத்தினுடைய லைட் வெளிச்சம் வந்து கண்ணை குசும், எல்இடி லைட் பாருங்க. விபத்துகள் அதிகமா நடக்குது. திறந்துட்டாங்கன்னாக்கா 2 சக்கரம், ஒரு சைடு வந்து ஒரு வாகனம் போகும், லெப்ட் சைடு ஒரு வாகனம், ரைட் சைடு ஒரு வாகனம். இப்ப எல்லாமே கண்ணாமணால்
1: போயிருக்காங்க.
3: அது விபத்துகள் அதிகமா நடக்குது. கணவன் மனைவி இரு சக்கர வாகனத்துல போகும்போது சேலையில நல்லா இடுக்கி கடிக்கும், சாலை நல்லா முடிஞ்சு பின்பக்கம் போது முடிஞ்சு ஸ்கூல் கிளம்ப போகும்போது முடிஞ்சிருக்கு, அதே செஞ்சீங்க. அப்புறம் வந்து சாலையை வந்து பார்த்து போங்க
1: சார், ஒரு
3: அவேர்னஸ் விழிப்புணர்வு மக்களுக்கு. விழிப்புணர்வு 30 கிலோமீட்டர் சார். வெளிநாடு வரைக்கும் பழைய நேர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. புதிய நேருக்கு அதையும் செய்ய
1: மாட்டேங்கிறீங்க.
3: அது ஒரு வாய்ப்பு, நான் அதையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. காரைக்கால் மேல ஒரு ஏசிய பூஜாரம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
4: சிவசங்கரி.
1: சிவசங்கரி. கலகரம் சவுண்ட் கிட்ட அப்படி இப்படி இந்த பக்கம் வந்துட்டேன் நான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: வீட்டுலதான் இருக்கேன்.
1: வீட்டுல யாரா இருக்காங்க?
4: பையன் இருக்கா, மாமனார் இருக்காங்க, எங்க வீட்டுக்காரங்க இருக்காங்க.
1: வீட்டுல என்ன பண்றாருங்க?
4: அவங்க சொத வேலை செய்யறாங்க.
1: 200 சபதி ஒருத்தவங்க சொன்னாங்களே,
4: அவங்கள்ட்ட
1: வேலை பயிட்டு இருக்கு. ரெண்டு உறவுக்காரங்களா?
4: அவங்க வந்து 3 மாசம் ஆயிடுச்சு.

0: பேசலாம். வணக்கம், பேச சொல்லுங்க.
1: ஜீவிதா.
0: விளையாட்டு
1: கெமிஸ்ட்ரி பிடிக்கும்.

0: என்ன ஆசை அன்னப்பன் பேட்டை அப்படி ஒரு அழகிய கிராமத்துல இருந்தா தொடர்ந்து நேயர்கள் சந்திச்சு பேசிட்டோம். தொடர்ந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா நிறைய நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா நேயர்கள் அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம், பேசணும் மேடம்.
1: ஜோதி அன்னப்பன் பட்டில இருந்து.
0: ஆனா உங்க பேர் அருள் ஜோதின்னு நான் கேள்விப்பட்டேன்.
1: ஃபுல் நேமே நான் கொஞ்சம் சின்னதா போடுவேன்.
0: இல்ல, நீங்க ஜோதி ஜோதின்னு தான் கமெண்ட் போட்டுருங்க. ஆனா இன்னைக்கு வந்து உங்களுடைய பேரோட முதல் எடுத்து சொல்லுங்க அப்படி சொல்லும் போது அருள் ஜோதின்னு போட்டு அருள் ஜோதி எது போட்டுருந்தீங்களா? என்ன போட்டுருங்க?
1: அம்மா
0: அம்மான்னு போட்டுருந்தீங்க. இப்ப மட்டும் அருள் ஜோதி ஃபுல்லா வந்துச்சு பேரு.
1: கோயிலும் விசேஷமா இருக்கும். இங்க கோயில் குளம் விசேஷமா இருக்கும். அங்க திரௌபதி அம்மன் கோயில் இருக்கு. இங்க வந்து ஆஞ்சநேயர் கோயில். இங்க வார வாரம் சனிக்கிழமையில முழு நட்சத்திரம் மாளிகை மாசம் ஃபுல்லா இங்க அபிஷேக ஆராதனை.
0: ஐப்பசி கார்த்திகை அப்புறம்
1: பட்டாசி முன்னாடி இங்க புளிசாதம் கிடைக்கும்.
0: சுண்டல்
1: பொங்கல்
0: கால 5 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். வந்துட்டு சுண்டல் சாப்பிட்டு அரை பஸ் தான் நிறைய போயிட்டு இருக்கேன். அரை பஸ் ஏறி போயிடலாம். எல்லாருக்கும் கோயில் நல்லா சிறப்பா பாத்துட்டு தான் இருக்காங்க.
1: எப்போதும் கோயில்
0: ரொம்ப நன்றிமா. ஏன்னா இந்த ஊர் நிகழ்ச்சி பகுதி நடத்தணும் நீங்க தான் வந்து லெட்டர் போட்டிருந்தீங்க இன்னைக்கு பக்கத்துல நடத்துங்க அப்படின்னு. நாங்களும் அன்னப்பன் பேட்டை எங்கடா இருக்கு நானும் தேடி தேடி பார்த்துட்டுதான் இருந்தேன். ஆனா இது டெவலப் ஆகிட்டு இருக்கிறதுனால நம்ம அன்னப்பன் பேட்டை கிராமம் தெரியவே இல்லை. இப்ப நீங்க கிராமம் சொல்றீங்களா இல்ல சிட்டின்னு
1: சொல்றீங்களா?
0: பரவாயில்ல, ஏன்னா பார்த்து
1: டோல்கேட் வருது.
0: இங்க டோல்கேட்டுங்க வருதுங்களா? அதான் இப்ப வந்து இப்ப ஆக்கூர் வந்து அன்னப்பன் பேட்டை திருக்கடை. முன்னாடி வந்து ஆக்கூர் திருக்கடை அன்னப்பன் பேட்டை
2: பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
3: நடையிலும் உடையிலும் தலைவன் தான்.
2: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: பண்பலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. Thank you.

0: மீண்டும் இணையலாம் நேர்களே, உருமுறும் நிகழ்ச்சியோடு.
1: நிறைவு பகுதிக்கு வந்து நிறைவான ஒரு ரெண்டு நேரம் பேசலாம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: இந்திரா.
1: இந்திரமா?
2: இந்திரா. இந்திரா.
1: இந்திராவா? பல இந்திரா சவுண்ட் வருது. எங்க இருக்கு வீடு? எங்க இருக்கு?
2: அண்ணபன்பேட்டில்தான்
1: வீடு. அண்ணபன்பேட்டில வீடு எங்க இருக்கு?
2: அங்க
1: இருக்கு. அங்க இருந்து நான் மூணே முக்காலுக்கு வந்துட்டு, நீங்க 4:55 வரீங்களே, அப்படி சமைச்சிட்டு வந்தீங்களா?
2: வீட்டு வேலை.
1: வீட்டு வேலை. என்ன சமையல் இன்னைக்கு?
2: சாம்பார்.
1: சாம்பார் ரொம்ப சோகமா சொல்றீங்க. சாம்பார்
2: ஒத்துழைப்பு என்னால செய்ய முடியாது. அவங்க திருப்திக்கு நான் எல்லாரும்
1: நன்றி.
0: நன்றி பிரசாத். நேர்களே, இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது ஆக்கூர் முக்கிட்டு அண்ணப்பன்பேட்டை ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயில் அருகிலிருந்து நேயர்களோடு நேரலையாக உலா வந்தது. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ்.

0: ஒப்பீனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. மற்றொரு இனிய சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நேயர்களே. அதுவரை இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 ஓடு.

சிந்தனை துளி. காசு கொடுத்து தண்ணீர் வாங்கும் முன் சிக்கனத்தின் மதிப்பை உணர்வோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 மாலை ஒலிபரப்பில் உங்களோடு இணைந்திருப்பது ஆர்ஜே ராஜி.
1: விரைவு திருச்சி சாரதாசில்
2: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ரூபாய் 150 அதிகம். வைர நகைகள் கேரட்

0: பொருட்களுக்கு ரூபாய் 12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
1: பண்பறையோடு இணைந்து நேயர்கள் கேட்கலாம் திரையிசை.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாளை காலை 9:30 தேதியும் சேதியும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
1: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: திரையிசையில் அடுத்து உன்னை தேடி படத்திலிருந்து பாடல்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 திரை இசையில் அடுத்து நீங்கள் கேட்டு ரசிக்க ஜோ படத்திலிருந்து பாடல்.
1: கோவை குளிரா கொஞ்சம் குயிலா, கோடை புயலா காற்றின் மகளா, மழையில் வீசும் மண்ணின் மணமா,

0: நேயர்கள் கேட்டது திரையிசை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது.
4: எப்படி சொல்ற?
3: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழ 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000 புச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் என்ன சொல்லணும்.
4: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.suryagar.gov.in.
0: எத்திக்கும் மெட்டும் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5:15.
5: சீர்காழி பரசோதி ஜுவல்லரியில்
6: ஒரு பாட்டு பாட்டு

0: இந்நிகழ்ச்சியில் விளம்பரதாக சீர்காழி பரிசோதி ஜுவல்லரி 916 KDF ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
2: 100%
1: தங்கம் பலகாலம் தங்கும்.
3: பாப்பா உங்க பேர் சொல்லுங்க.
4: அக்ஷிதா.
3: அக்ஷிதாவா? பாப்பா பல்லு எல்லாம் சூப்பரா இருக்கு, பாதி பல்ல காணும். என்ன படிக்கிறீங்க? சரி, உங்களுக்கு மிஸ் எதுவும் சொல்லி கொடுத்தாங்களா? பாட்டெல்லாம் ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடுங்களேன்.

0: கூகுள் பாட்டு கொஞ்சம் விளையாடு சுற்றி கலங்க வராட்டு மென்று கலந்துட்டு எல்லாம் ரெண்டு ஆடிக்கிட்டு இலையில படிக்கிட்டு கொஞ்சம் நெட்டை செஞ்சுக்கிட்டு ஓடி வாங்க சுட்டிக்கிட்டு.
1: நல்லா படிப்பீங்களா? சரி, உங்க அப்பா பேர் என்ன?
0: மணிகண்டன்.
1: அம்மா பேரு?
0: சோபனா.
1: ஓகே, உங்க வீட்டுல வேற யார் யார் இருக்கா?
0: அம்மா அப்பா தாத்தா.
1: சரி சரி சரி, உங்க வீட்டுல என்னாச்சும் சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்களா? காலையில எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போவீங்க?
0: 8 மணிக்கு.
1: திருப்பி எத்தனை மணிக்கு வருவீங்க?
0: 9 மணிக்கு வருவோம்.
1: என்ன, நைட் 9 மணிக்கா? சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் வந்துருங்க.
0: 9:30
1: மணிக்கு விட்டுருவாங்க. சரி, உங்களுக்கு படிப்பை தவிர வேற என்னென்ன விளையாட்டுலாம் தெரியும் உங்களுக்கு?
0: விளையாட்டு.
1: சரி சரி, வேற உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்டுங்க உங்க கூட யாரா இருக்கா? ஓ சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்கள்ட்ட தகராறு பண்ணுவீங்களா? யார் வால் பண்ணுவா? ராஜமணியா? அவங்க அடிப்பாங்களா உங்கள? நீங்க திருப்பி அடிப்பீங்களா அடிக்க
0: மாட்டீங்களா?
1: பரவாயில்லையா, அவங்க அடிச்சாலும் டீச்சர்ட்ட போய் மாட்டி விட்டுருங்களா? சரி, யார் அடிச்சாலும் டீச்சர்ட்ட மாட்டி விட்டுருங்க. சரி, நீங்க அடிச்சா அவங்க டீச்சர்ட்ட மாட்டி விடுவாங்களா? நீங்க அடிப்பீங்களா அடிக்க
0: மாட்டீங்களா?
1: ஏன் அவ்வளவு ஒல்லியா இருக்கீங்க, நிறைய சாப்பிட மாட்டீங்களா? என்ன சாப்பாடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? பரவாயில்ல, எதுவும் விட்டு வைக்கிறதுல. ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே, வீட்டுல பிரியாணி எல்லாம் செஞ்சு கேட்பீங்களா? பிரியாணி என்ன பிரியாணி சாப்பிடுவீங்க? எல்லாம் கலந்து சாப்பிடுவீங்க. என்ன வேலைக்கு போறீங்க? என்ன படத்துல இருந்து பாட்டு வேணும்? நன்றி, வணக்கம்.

0: சிட்டுக்கு ஒரு பாட்டு. ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: 916 ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
2: சிட்டிகளை ரொம்ப சூப்பராகவே பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு சொட்டு வந்து பக்கத்துல இருக்காங்க, அவங்களே சந்திக்கலாம். குட்டி பாப்பா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: அக்ஷரா.
2: அக்ஷரவா, நல்லா இருக்கீங்களா? சரி, என்ன படிக்கிறீங்க? நல்லா படிப்பீங்களா? சரி, உங்களுக்கு மிஸ் என்ன பாட்டு சொல்லி கொடுத்தாங்க உங்க ஸ்கூல்ல? ஆலமரத்துல விளையாட்டா? பட்டம் மரத்துக்கு பாட்டு பாடுங்க.
3: பட்டம் பறக்குது,
2: நல்லா படிப்பீங்களா நீங்க? சரி ரைட், உங்களுக்கு என்ன பாடம் ரொம்ப பிடிக்கும்? கணக்கு. நல்லா போடுவீங்களா? அப்பா எல்லாம் நல்லா படிப்பீங்களா பாப்பா? பாருங்கட, அக்காவுக்கு என்ன சொல்லி கொடுப்பீங்களா? அது சரிங்க. யாராரு உங்க ஃப்ரெண்டு, யாராரு உங்க கூட படிக்கிறாங்க? ஓ சரி சரி சரி. உங்க வீட்டுல உங்க லீவு நேரத்துல

ஏதாவது சின்ன சின்ன வேலை விடுவாங்களா உங்க அம்மா? படத்துலயா? பக்கத்துல பைப் இருக்கா? எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பீங்களா? ரெண்டு பைப் இருக்கா? நீங்க தண்ணி புடிச்சு புடிச்சு கொடுத்துட்டே இருப்பீங்க. உங்க சாப்பாடை வந்து உங்க தங்கச்சி சாப்பிட்டுட்டா உங்களுக்கு கோவம் வருமா? சாப்பிட்டுருமா? எடுத்து சரி சரி சரி. காலையில என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட போறீங்க? வாழ்த்துக்கள் பாப்பா. பாப்பா உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?

என்ன சாப்பிட்டீங்க? உங்க வீட்டுக்கு வந்தா சாப்பாடு தருவீங்களா? சரி சரி சரி. நீங்க படிச்சுட்டு என்ன வேலைக்கு போறீங்க? கலெக்டர் ஆகணுமா? சரி, வாழ்த்துக்கள் பாப்பா. பாப்பா, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?

0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
1: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும் ஒரு பாட்டு ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
1: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்
2: சிறுகாலி பகுதி வந்து சிறார்கள் ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருக்காங்க. ஒரு குட்டி பையன் ஆறுமுகம் ரொம்ப அருமையா பேசினாப்ல. தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. தர்ஷன், நல்லா இருக்கீங்களா? சரி, தர்ஷன் என்ன படிக்கிறீங்க? 8th படிக்கிறீங்களா? நல்லா படிப்பீங்களா? சரி, உங்களுக்கு பிடிச்சமான பாடம் அப்படின்னா நீங்க படிக்கிறது எந்த பாடத்தை சொல்லுவீங்க? குறிப்பிட்டு மேத்தமெட்டிக்ஸ். அது பொதுவா கஷ்டமா இருக்கும் அப்படி அப்படிங்கிறாங்களே, உங்களுக்கு எப்படி ஈஸியா இருக்குமா?
3: போட்டு பாக்கணும் மேக்ஸ், அதை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுட்டு போகணும்.
2: அப்பா அம்மா பேர் என்னங்க?
3: அப்பா அம்மா பேர் சத்யா மனோகரன்.
2: ஓஹோ, சரி. என்ன வேலை பார்க்குறாங்க அவங்க?
3: அம்மா வந்து இங்கே வீட்டை
2: வீட்டு வயல் வேலை. அப்பா?
3: அப்பா அங்கே கேரளாவில் இருக்காங்க.
2: கேரளாவில் வேலை போயிருக்காங்களா? சரி சரி. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க நீங்கள்?
3: நாலு பேர்.
2: நாலு பேர். அப்பா அம்மா கூட உங்கள் கூட பிறந்தவங்க?
3: அக்கா ஒருத்தவங்க.
2: பேருங்க அக்கா பேர்?
3: ரம்யா.
2: அவங்க என்ன படிக்கிறாங்க?
3: அவங்க 11th ஸ்டாண்டர்ட்.
2: ஓகே. உங்களுக்கு எதிர்கால லட்சியம் என்ன தம்பி? உங்களுக்கு?
3: எனக்கு வக்கீல் ஆகணும். அது வந்து அம்மாவை நல்லா பார்த்துக்கணும்.
2: சரி.
3: இங்கே விட்டு போகக்கூடாது. அம்மா எப்பவுமே கூட வச்சுக்கணும்.
2: கூட வச்சுக்கணும். ஓ பரவாயில்ல, அம்மா அப்பா எப்பவும் கூட வச்சுக்கணும் ஆசை இருக்கு. உங்கள் படிக்கிற காலத்தில் உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்டுங்களை யாராவது இருக்காங்க? உங்களுக்கு யாராவது உங்கள் பிக்கெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு யார் சொல்லுவீங்க?
3: சபரி, விஷ்ணு.
2: ஓகே.
3: லத்தீஸ்வரன் சர்வீஸ்.
2: சரி, நல்லா படிக்க தம்பி. வாழ்த்துக்கள், நன்றி.

0: இந்நிகழ்ச்சியில் விளம்பரதாரர் சீர்காழி பரிசோதி ஜுவல்லரி 916 KDF ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
2: 100%
1: தங்கம் பலகாலம் தங்கும்
3: நிகழ்ச்சி தயாரிப்பு LG ராசக்யன் படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.
4: முத்தமிழம் சங்கமம் நமது காரைக்கால் பண்பலை

0: பண்பலையில் நேயர்கள் கேட்கலாம். விளக்கேற்றும் வேளை இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: விரைவில் திருச்சி சாரதாசில்
0: விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியில் துவக்கமாக சங்கீதா சங்கர் பாடியிருக்கும் பாடல்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமூன் நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசும் தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமூன் நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
3: கல்லது தினமும் நம்பிக்கை என்றும்
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3-jar மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3-liter பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மனோ பாடியிருக்கும் பாடல்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்

0: பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
2: மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
3: ரொம்ப நன்றி டாக்டர் உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியில் இனி பே சுசிலா பாடியிருக்கும் பாடல் கேட்கலாம்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. பரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: வரும் பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் காயல் ஏஆர் ஷேக் முகமது.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் நித்யஸ்ரீ.

0: நேயர்கள் கேட்டது விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் வசந்தன்கோ,
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
0: ராகங்கள் சஞ்சரிக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்கலாம் பண்ணிசை. முந்து தமிழ் என தொடங்கும் பாடல், பாடலை பாடியவர் கிருபானந்த வாரியார் அவர்கள்.

நேயர்கள் கேட்டது பண்ணிசை. இனி தொடர்வது 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து 6:10 மாநில செய்திகளை புதுச்சேரியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: India is emerging as a trusted partner in the global semiconductor industry. Participating at a fireside chat at Semicon India 2026 in New Delhi today, Mr. Vaishnav said trust is crucial in the semiconductor industry, from protecting intellectual property and enabling global companies to design end-to-end products in India. Later, talking to media, Mr. Vaishnav said over 30 companies from one country are participating across the pavilions at Semicon India.
1: Very good response. Country roundtables have basically, see, some of the countries have come in very large contingents. We are very encouraged by it. Japan, Singapore, both of them are 30 plus companies participating in their pavilions. South Korea, many European countries, Netherlands is there, Sweden is there. And overall, the response is very good. The country roundtables are basically showing that the companies from those countries can expand their work. The governments are supporting that, and looks like it's going to be a very good journey ahead.
0: Several MOUs were exchanged and new collaborations announced at Semicon India 2026 in the presence of Mr. Vaishnav. The government has relaxed the sugar stockholding limit for bulk consumers from 15 to 30 days. The relaxation is subject to the condition that the quantity of stock held beyond the existing 15 days limit shall be sourced exclusively from sugar imported under Advance Authorization Scheme and Tariff Rate Quota. Hindustan Aeronautics Limited handed over light combat aircraft Tejas final operational clearance, twin-seater trainers and HTT-40 basic trainer aircraft to the Indian Air Force in Bengaluru today. Defence Minister Rajnath Singh presided the handing over ceremony. The public sector aviation manufacturer HAL handed over two LCA FOC trainer aircraft to IAF, four Dhruv next-generation helicopters to Pawan Hans, and the first HTT-40 basic trainer aircraft to the Indian Air Force. The Defence Minister named HTT-40 as Ankur. The Election Commission today allotted separate names and electoral symbols to the rival factions of the Trinamool Congress Party. This will allow the groups led by Mamata Banerjee and Arup Roy to contest the by-elections in Nandigram and Rajinagar on the 6th of next month under new identities. And that is the end of this news bulletin.
2: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள், வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை 20வது ரோஜ்கார் விழாவில் பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000 பேருக்கு நியமன கடிதங்களை வழங்குகிறார். புதுடெல்லியில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை இயக்கவியலின் எதிர்காலம் குறித்த சர்வதேச மாநாட்டை நாளை காலை பிரதமர் தொடக்கி வைக்கிறார். இந்தியாவில் கலாச்சார மேன்மை மற்றும் கற்பனை வளம் காரணமாகவே படைப்பு திறன்சார் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இஎஸ்ஐ திட்ட பயனாளிகளுக்கு பணமற்ற முறையில் மருத்துவ சேவை வழங்க ஜிப்மர் நிர்வாகத்திற்கும் இஎஸ்ஐ கழகத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி மூலமான 20வது ரோஜ்கார் விழாவில் பல்வேறு அரசு துறைகள் மற்றும் அமைப்புகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000 இளைஞர்களுக்கு நியமன கடிதங்களை வழங்கி உரையாற்ற இருக்கிறார். இந்த ரோஜ்கார் மேளா நாட்டில் 45 இடங்களில் நடைபெற உள்ளது. பாதுகாப்பு, ரயில்வே, நிதி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நியமன கடிதங்களை பெறவுள்ளனர். இதையும் சேர்த்து ரோஜ்கார் மேளாக்கள் மூலம் நியமன கடிதம் பெற்றவர்களின் எண்ணிக்கை 12,75,000 அதிகரிப்பதும் நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் இளைஞர் பங்கேற்பை வலுப்படுத்துவதில் அரசு காட்டி வரும் அக்கறையின் பிரதிபலிப்பாக ரோஜ்கார் மேளாக்கள் அமைவதும் குறிப்பிடத்தக்கது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காலை புதுடெல்லியில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை இயக்கவியலின் எதிர்காலம் குறித்த சர்வதேச மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். தேசிய பசுமை தீர்ப்பாயம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த 2 மாநாட்டில் 17 நாடுகளிலிருந்து சுற்றுச்சூழல் நிபுணர்கள், உயர்நிலை நீதிபதிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். மாநில சட்டசேவை ஆணையங்கள், சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையங்கள் மற்றும் சதுப்பு நில ஆணையங்களின் பிரதிநிதிகளும் மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள். முக்கியமான சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை பிரச்சினைகள் குறித்தும் அறிவியல், சட்டம்

0: நிர்வாகம் மற்றும் அமைப்பு ரீதியிலான அனுபவங்களின் அடிப்படையில் இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அணுகுமுறைகள் குறித்தும் மாநாட்டில் விவாதிக்கப்படும். மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து நீடிக்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையிலான ஜல்ஜீவன் இயக்கத்தினால் கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் மூலமான குடிநீர் இணைப்பு கிடைத்திருப்பது குறித்து காண்போம்.
1: குழாய் மூலமான குடிநீர் இணைப்பு என்பது அனைத்து வீடுகளின் அடிப்படை தேவையே தவிர நகர்ப்புற வசதி மட்டுமே அல்ல என்பதை கருத்தில் கொண்டு 2019 ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் கடந்த ஜூன் மாதம் வரை 12.6 கோடி கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் மூலமான குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2019 ஆம் ஆண்டில் 3.23 கோடி கிராமப்புற வீடுகள் மட்டுமே குழாய் மூலமான குடிநீர் வசதி பெற்றிருந்த நிலையில் தற்போது இந்த எண்ணிக்கை சுமார் 16 கோடியாக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் நாட்டின் 82% கிராமப்புற வீடுகள் குழாய் மூலமான குடிநீர் வசதியுடன் கூடிய வீடுகளாக மேம்பட்டுள்ளன. 11 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இதில் 100% இலக்கை ஏற்கனவே எட்டியுள்ளன. ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் குடிநீர் விநியோகத்திற்கான குழாய் கட்டமைப்பை உருவாக்குவதற்கு அப்பாற்பட்டு நீர்வள சேமிப்பு, மழைநீர் சேகரிப்பு, நிலத்தடி நீர் மட்டத்தின் உயர்வு மற்றும் கழிவுநீர் மேலாண்மை பணிகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் அடிப்படை வசதிகளை பராமரித்து பாதுகாக்கும் பொறுப்பு சமூகத்திடமே விடப்படுவதால் மக்கள் பங்கேற்பும் வலுப்பெறுகிறது. இத்தகைய பணிகள் தொடர்பாக கிராமங்கள் தோறும் 500,000 நீர்வள குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் குறைந்தபட்சம் 50% அளவிற்கு பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர். மொத்தம் 24.8 லட்சம் பெண்களுக்கு குடிநீர் தர பரிசோதனையில் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. ஜல்ஜீவன் இயக்கத்தினால் குடிநீர் எடுத்து வருவதற்காக வெளியே செல்லும் கட்டாயத்தில் இருந்து சுமார் 9 கோடி பெண்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் தினசரி மொத்தம் 5.5 கோடி மணி அளவிற்கு பயனாளி குடும்பங்களின் நேரம் சேமிக்கப்படுவதாகவும் வேளாண்மை மற்றும் தொடர்புடைய பணிகளில் பெண்கள் பங்கேற்கும் நேரம் சுமார் 7.4% அளவிற்கு அதிகரித்திருப்பதாகவும் உலக சுகாதார அமைப்பு மதிப்பிட்டுள்ளது. கிராமப்புற குடும்பங்களின் அன்றாட பிரச்சனையாகவே இருந்த குடிநீரை சுகாதாரம், கண்ணியம் மற்றும் புதிய வாய்ப்புகளுக்கான அடித்தளமாக மாற்றியுள்ள ஜல்ஜீவன் இயக்கம் தற்போது 2028 ஆம் ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.
0: சர்க்கரை ஆலைகளின் உற்பத்தி செலவு 25% குறைந்திருப்பதன் முழுமையான பலன்களை வியாபாரிகள் நுகர்வோருக்கு வழங்க வேண்டும் என மத்திய அரசு கூறியுள்ளது. இந்திய சர்க்கரை உற்பத்தியாளர் சங்கத்துடன் இன்று மத்திய உணவுத்துறை செயலர் நடத்திய கூட்டத்தில் இவ்வாறு வலியுறுத்தப்பட்டது. சர்க்கரை தேவை அதிகமுள்ள மொத்த நுகர்வோர் 30 நாள் தேவைக்கான சர்க்கரையை கையிருப்பில் வைத்துக் கொள்ளலாம் என்றாலும் 15 நாட்களுக்கு மேற்பட்ட தேவைகளை முன்கூட்டிய அனுமதியுடன் இறக்குமதி செய்யப்பட்ட சர்க்கரையில் இருந்தே வாங்கி வைத்துக் கொள்ளலாம் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவில் கற்பனை வளம், கலாச்சார மேன்மை மற்றும் புதுமையாக்க முயற்சிகள் காரணமாகவே படைப்பு திறன்சார் பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். படைப்பு திறன்சார் பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு ஏற்ற சட்டங்கள் மற்றும் கொள்கைகள் என்பது குறித்து ஹரியானா மாநிலம் சோனிப்பட்டில் OP ஜிண்டால் உலக பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற மாநாட்டில் அவர் உரையாற்றினார். அமைச்சரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: திரைப்படம், அனிமேஷன், கேமிங், விளம்பரம், நூல்பதிப்பு, டிஜிட்டல் உள்ளடக்கம் போன்ற படைப்பு திறன்சார் துறைகளில் தற்போது 5.7 கோடி இந்தியர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் இத்துறைகளின் வளர்ச்சியினால் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் மற்றும் தொழில் முனைவு வாய்ப்புகள் உருவாகி வருவதாகவும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். இத்துறைகளுக்கு தேவையான மனித வளத்தை போதிய அளவில் உருவாக்கவே மத்திய அரசு இந்திய படைப்பு திறன்சார் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கும் பள்ளிக் கல்லூரிகளில் படைப்பாற்றல் ஆய்வுக்கூடங்களை உருவாக்கும் பணிகளுக்கும் நிதி ஆதரவு அறிவித்திருப்பதாக அவர் கூறினார். படைப்பாளிகளுக்கு நியாயமான ஊதியம், காப்புரிமை பாதுகாப்பு கிடைப்பதையும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பொறுப்பான பயன்பாட்டையும் உறுதிப்படுத்த உரிய சட்டங்கள் மற்றும் கொள்கைகள் தேவை என டாக்டர் எல் முருகன் மேலும் வலியுறுத்தினார்.
0: புதுச்சேரி ஜிப்மரில் ESI திட்ட பயனாளிகளுக்கு பணமற்ற முறையில் மருத்துவ சேவை வழங்குவது தொடர்பாக ESI கழகத்திற்கும் ஜிப்மர் நிர்வாகத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. ஜிப்மர் இயக்குநர்

0: டாக்டர் வீர்சிங் நேகி முன்னிலையில் இஎஸ்ஐ கழகத்தின் புதுச்சேரி மண்டல அலுவலகத்தைச் சேர்ந்த மாநில மருத்துவ அதிகாரி டாக்டர் சுப்பிரமணியன், ஜிப்மர் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சஹா வினோத்குமார் ஆகியோர் இந்த உடன்பாட்டில் கையெழுத்திட்டனர். காரைக்கால் திருப்பட்டினம் அரசு ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலையத்தில் பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் முகாம் வரும் 23ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறவுள்ளது. பல்வேறு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இம்முகாமின் போது தொழில் பழகுனர் பயிற்சிக்கு ஆள் தெரிவு செய்ய உள்ளனர். 5 முதல் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள், ஐடிஐ, டிப்ளமா அல்லது பட்டப்படிப்பு முடித்தவர்கள் உரிய சான்றிதழ்கள் மற்றும் ஆதார் அட்டையுடன் இதில் கலந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் பழகுனர் பயிற்சிக்கு தேர்வாகும் நபர்களுக்கு மாதம் 6,000 முதல் 12,000 ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படும். காரைக்காலில் காவல்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மக்கள் மன்றம் குறை கேட்பு நிகழ்ச்சி நாளை நடைபெறவுள்ளது. நெடுங்காடு காவல் நிலையம் மற்றும் திருப்பட்டினம் காவல் நிலையத்தில் உயர்நிலை காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிய உள்ளனர். காரைக்கால் மக்கள் இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இன்று புரட்டாசி மாதம் பிறந்திருப்பதையொட்டி புதுச்சேரியிலிருந்து திருப்பதிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் தொடக்கினர். பாரதி பூங்கா பகுதியிலுள்ள பெருமாள் கோவிலில் வெங்கடேச பெருமாள் பக்த ஜன சபா சார்பில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. வளிமண்டல சுழற்சி உள்ளிட்ட காரணங்களால் இன்று கோவை, நீலகிரி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள், புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 24ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடியில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை 20வது ரோஜ்கார் விழாவில் பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000 பேருக்கு நியமன கடிதங்களை வழங்குகிறார். புதுடெல்லியில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை இயக்கவியலின் எதிர்காலம் குறித்த சர்வதேச மாநாட்டை நாளை காலை பிரதமர் தொடக்கி வைக்கிறார். இந்தியாவில் கலாச்சார மேன்மை மற்றும் கற்பனை வளம் காரணமாகவே படைப்பு திறன்சார் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இஎஸ்ஐ திட்ட பயனாளிகளுக்கு பணமற்ற முறையில் மருத்துவ சேவை வழங்க ஜிப்மர் நிர்வாகத்திற்கும் இஎஸ்ஐ கழகத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 6:20. பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்கலாம் நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லரியின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார்கோவில்.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
2: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம். ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்,
5: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
4: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
5: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தெரு, பஸ் நிலையம் அருகில், மயிலாடுதுறை
4: மற்றும் தி நகர், சென்னை.
6: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
7: வணக்கம். மனிதம் இன்றைய உலகம் பரபரப்பானது. தான், தன் வாழ்க்கை, தன் குடும்பம், தன் சுகம் என்று சுயநலத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஊருடன் ஒத்துவாழ் என்பார்கள் நம் முன்னோர்கள். யார் உதவியுமின்றி எல்லோராலும் எப்போதும் வாழ முடியுமா? திருடர்களிடம், கொடிய விலங்குகளிடம் மாட்டிக்கொள்ளும் போது நாம் ஆற்றில்

கடலில் குளிக்கும்போது நீந்தி கரையேற போராடுகிறோம். மற்றவர்களின் உதவியை நிச்சயம் எதிர்பார்ப்போம். அப்போது எந்த பிரதிபலனும் பாராமல் முன்பின் அறியாதவர்களாக இருந்தாலும் உதவ ஓடி வருகிறார்களே, அவர்கள் எல்லாம் மனித ரூபத்தில் வந்த தெய்வங்கள். அந்த மனிதர்தான் தெய்வம் மாதிரி வந்து என்னை காப்பாற்றினார் என்று மற்றவரிடம் சொல்வோம் இல்லையா? நாமும் மனிதநேயத்தோடு இயன்ற அளவில் உதவி செய்ய முயற்சிக்க வேண்டும். உறவுகளும் சுற்றத்தாரும் மட்டும் நாம் பேண வேண்டியவர்கள் இல்லை. அயலாருக்கும் மனிதநேயம் கொண்டு உதவிட வேண்டும் என்பதை ஔவையின் மூதுரை பாடலில் விளக்குகிறார். உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டா, உடன் பிறந்தே கொல்லும் வியாதி, உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணி தீர்க்கும், அம்மருந்து போல்வாரும் உண்டு என அப்பாடலில் அனைவரையும் நேசையுங்கள் என்று உறவாக கொள்ளுங்கள் என்றும் ஔவை விளக்குகிறாள். அன்னை தெரசாவை பற்றி நாம் அறியாமல் இருக்க முடியாது. மனிதநேயம் கொண்டு மக்கள் சேவைக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட பெண் தெய்வம் அவள். அவர் சேவையில் நெகிழ்ச்சியான சம்பவமாக கூறப்படுவது ஒருமுறை

0: அனைவரையும் நேசையுங்கள் என்று உறவாக கொள்ளுங்கள் என்றும் அவை விளக்குகிறாள். அன்னை தெரசாவை பற்றி நாம் அறியாமல் இருக்க முடியாது. மனிதநேயம் கொண்டு மக்கள் சேவைக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட பெண் தெய்வம் அவள். அவர் சேவையில் நெகிழ்ச்சியான சம்பவமாக கூறப்படுவது, ஒருமுறை ஆதரவற்றோர்களுக்காக தெரசா நிதி கேட்டு வீடு வீடாக கடை கடையாக படியேறி நிதி திரட்டி கொண்டிருக்கும் போது ஒரு கடைவாசலில் நின்று அந்த கடைக்காரரிடம் நிதி கேட்கிறாள். ஆத்திரமடைந்த கடைக்காரர் எச்சிலை அவர் மீது உமிழ்கிறார். தெரசா, எந்த மன வருத்தமும் இன்றி எனக்கு கொடுத்ததை நான் முகமலர்த்தியோடு பெற்றுக் கொள்கிறேன். அந்த ஏழை குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்ததை கொடுங்கள் என்று இயல்பாக கேட்கவும் ஆடி போய்விட்டார் கடைக்காரர். உடனே தன் தவறுக்கு வருந்தி தெரசாவுக்கு உதவியும் செய்கிறார். வெளிநாட்டைச் சேர்ந்த அவர் தன்னலமற்ற சேவை புரிய நம் இந்தியாவை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் பாரத பூமி பண்பாடறிந்த பூமி, புண்ணிய பூமி என்பதால் தானே. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை, பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை என்ற குறளில் வள்ளுவர் அறவழியில் வாழ்வதன் பலன்களை அழகாக கூறுகிறார். இதற்கு சான்றுகள் எதுவும் தேவையில்லை. எனவே நாமும் அறவழியில் தர்மத்தின் பாதையில் அறம் செய்து வாழ வேண்டும் என்பதே இதிலிருந்து நாம் பெறும் நீதி. நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: பண்பலியோடு இணைந்து நேயர்கள் கேட்டது நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார்கோவில். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இத்திசையம் இசைக்கும் காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 6:25.
6: ஆயுள் காப்பீடு
2: லைட் ஹவுஸ். இன்றைய மாலை பலபரப்பில் நமது பண்பலை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள், இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ, சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள். 6:45 இசை தூரிகை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம், மண்ணின் மனம் சொல்லும் தமிழர் வேளாண்மை. மயிலாடுதுறை மாவட்டம் நரசிங்கநத்தம் ஜே ஞானப்பிரகாசம் அவர்களுடனான நேர்முகம். 8:00 காற்றில் வரும் காணும். 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10:00 இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இனி நாளை நமது பண்பலையில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள். நாளை காலை 10:30 சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை இயக்கவியலின் எதிர்காலம் 2026 சர்வதேச மாநாட்டின் தொடக்க விழாவில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரலை. காலை 7:30 நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனை மருந்தியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் CM திவ்யசாந்தி அவர்கள்.

0: மாலை 6 மணிக்கு குரலோசை. தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீலலிதாம்பாள் சித்தா பர்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசும் தளிர். பங்கு பெறும் தளிர் எஸ் சிவஸ்ரீ. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். துள்ளி வரும் பாட்டு. அதற்கு முன்னதாக 7:35 காலை காம்போ. 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 8:45 திருமாலின் திருவுலா புரட்டாசி மாத சிறப்பு தொடர். இன்று இடம்பெறுவது தென்கோகுலம் காளிங்க நர்த்தன பெருமாள் கோவில். 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். கேட்டது லைட் ஹவுஸ். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. படைப்பாற்றல் பொருளாதாரம் விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். காலை உணவு விரிவாக்க திட்டத்தின் மூலம் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கூடுதலாக பயனடைவார்கள் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று திமுக மற்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளன. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கொச்சியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 180,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக கூறினார். ஏற்றுமதி 40,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்கள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். படைப்பாற்றல் பொருளாதாரம் விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் சோனிபத்தில் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் பேசினார். திரைப்படங்கள் இசை வடிவமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகள் அதிக அளவில் உருவாகி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இப்பிரிவுகளில் புதிய தொழில் வாய்ப்புகளும் உருவாகி வருவதாக அவர் கூறினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் 3.1% படைப்பாற்றல் பொருளாதாரம் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த வாய்ப்புகளை இளையோர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் காலை உணவு திட்ட விரிவாக்கம் மற்றும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டங்கள் தொடர்பாக இன்று ஆய்வு மேற்கொண்டார். மாநில அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காலை உணவு திட்டம் விரிவாக்கப்படுவதன் மூலம் 6 முதல் 8 வகுப்பு வரை பயிலும் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கூடுதலாக பயன்பெறுவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலை உணவு விரிவாக்க திட்டத்தை வரும் 22ஆம் தேதியும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை 28ஆம் தேதியும் முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தடையற்ற மின்சாரத்தை வழங்க தாவேக அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலம் முழுவதும் மின்வெட்டு அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் வீதிகளில் இறங்கி போராடும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண உரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திமுக

0: கோரியுள்ளது. அஇஅதிமுகவும் இதே கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளது. தாவேக அரசின் நிர்வாக திறமையின்மையின் காரணமாக மின்வெட்டு அதிகரித்துள்ளதாகவும் அக்கட்சி சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அஇஅதிமுக கூறியுள்ளது. நவோதயா பள்ளிகளை அமைப்பதற்கான இடங்களை அடையாளம் காணுமாறு உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவை தாவேக அரசு காலதாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்பள்ளிகளை அமைப்பதற்கான நிலங்களை அடையாளம் காணுமாறு ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை செயல்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. இனியாவது தாவேக அரசு இதில் விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நகர்ப்புறங்களில் சொத்து வரியை மீண்டும் உயர்த்தக்கூடாது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தாவேக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உள்ளாட்சி அமைப்புகளின் நிதிநிலையை மேம்படுத்துவதற்காக சொத்து வரியை உயர்த்துவது உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகளை மாநில நிதி ஆணையம் அரசுக்கு அளிக்கவுள்ளதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். உள்ளாட்சிகளின் நிதிநிலையை மேம்படுத்த ஏராளமான வழிமுறைகள் இருக்கும்போது சொத்து வரியை உயர்த்துவது என்பது ஏற்புடையது அல்ல என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சொத்து வரியை உயர்த்த வேண்டும் என்று மாநில நிதி ஆணையம் பரிந்துரைத்தாலும் தாவேக அரசு அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் பத்திரிகையாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு வி பழனிசாமி கூறியுள்ளார். கரூரில் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான ஒருநாள் பயிலரங்கில் பங்கேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: செய்தியாளராக இருக்கிறவருக்கு வந்து ஒரு செய்தியை, அது எந்த செய்தியா இருந்தாலும் சரி, காம்ப்ளிகேட்டடா இருந்தா கூட அதை புரிந்து மக்கள்கிட்ட சாதாரண லெவலில் கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப நம்ம எப்பவுமே எல்லா இடத்துல பேசுறது ஏபிசி ஆஃப் நியூஸ். வாட் இஸ் ஏபிசி? ஏ ஃபார் அக்யூரேசி, பி ஃபார் பிரீவிட்டி, சி ஃபார் கிளாரிட்டி. அக்யூரேட்னா ஷார்ப்பா இருக்கணும், தப்பு இல்லாம இருக்கணும். ரெண்டாவது பிரீவிட்டி, ஷார்ட் அண்ட் ஸ்வீட் இருக்கணும். அண்ட் லாஸ்ட்ல கிளாரிட்டி, எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. இவ்வளவுதான் நியூஸ். அதே மாதிரி ஒரு அரசுடைய திட்டங்களையோ வளர்ச்சி செய்திகளையோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேலை உங்கள்கிட்ட இருக்கு. சோ நீங்கள் ஒரு இணைப்பு பாருங்க. அப்ப உண்மையான செய்தி மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும், தவறான செய்தி மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் மராத்வாடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியில் இருந்து மன்னார் வளைகுடா வரை உள் கர்நாடகா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், இதர மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் நாளை நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், மதுரை, சிவகங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு நல்லசிவன் தலைமையில் இன்று நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் ஊர்மேலழகியான் கிராமத்தில் குளங்களில் கொட்டப்படும் குப்பைகளை உடனடியாக அகற்றுமாறு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி

0: களுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் இன்று நடைபெற்றது. தருமபுரியில் உள்ள கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை ஆட்சியர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் தொழில்நுட்ப மேலாண்மை அறிவுசார் விழா இன்று தொடங்கியது. தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சமரசமயத்தில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 31ஆம் தேதி வரை தேசிய சமரச தீர்வு முகாம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் 200க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் பங்கேற்றுள்ள 2 நாள் தொழில் நெறி கண்காட்சி இன்று தொடங்கியது. திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் குப்பையை தரம் பிரிப்பது குறித்து பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற இப்போட்டி மழை காரணமாக 20 ஓவராக குறைக்கப்பட்டது. இதில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பந்துவீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. யஷ்வர்தன் சௌஹான் அதிரடியாக ஆடி 34 பந்துகளில் 54 ரன் குவித்தார். 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த ஆஸ்திரேலியா 7 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. இந்தியா தென்கொரியா இடையேயான டேவிஸ் கோப்பை தகுதிச்சுற்று டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. இன்று நடைபெற்ற 2 ஒற்றையர் பிரிவு ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று தென்கொரியா முன்னிலை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. படைப்பாற்றல் பொருளாதாரம் விரைவான வளர்ச்சியை கண்டுவருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். காலை உணவு விரிவாக்க திட்டத்தின் மூலம் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கூடுதலாக பயனடைவார்கள் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று திமுக மற்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளன. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இன்னிசையில் தென்மழை தரும். காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:40.
2: ஆயுள் காப்பீடு திட்டத்துல சேர சொல்லி ஒரு நாளைக்கு 10 கால் வருது. ஆனா எதை நம்புறது?
3: நீ இந்திய அஞ்சல் துறையை நம்புவல? ஆமா, இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. குறைவான பிரீமியம், அதிக போனஸ், கூடவே வருமான வரி சலுகையும் உண்டு. பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் இன்னும் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க.
2: இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு.
1: நேயர்கள் பண்பலையோடு இணைந்து கேட்கலாம். காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ்க. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம்.
4: உங்கள் கடை காரைக்கால்.
5: தரமான தார்பைகள், வெல்பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்துவித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
7: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
6: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
7: தொடர்புக்கு 8925936936.
8: நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள்.
9: ரீசெண்டாக கான்செப்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டயபெட்டிக் ரிவர்சல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து பரவலாக பேசப்படுது. அது என்ன அப்படின்னா, டயபெட்டிக்கை வந்து சரி பண்ணிடலாம், ரிவர்ஸ் பண்ணி நார்மல் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படின்னு கேட்டால், எல்லா சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது சாத்தியமில்லை. ஏன்னா முதலே நம்ம சொல்லியிருந்தோம், இன்சுலின் சார்ந்த சர்க்கரை நோயாளிகள், இன்சுலின் சாராத சர்க்கரை நோயாளிகள். சர்க்கரை நோய் ஏன் வருது அப்படிங்கிறது நம்ம முதலே சொல்லியிருந்தோம். இன்சுலினுடைய இருப்புலையோ செயல்பாட்டிலேயோ குறைபாடு இருந்ததுன்னா நமக்கு வந்து சர்க்கரை நோய் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. இன்சுலினோட குறைபாட்டினால சர்க்கரை நோய் இருக்கும் பொழுது இன்சுலின் ரிவர்சல்ங்கிறது வந்து சாத்தியமே கிடையாது. இன்சுலின் சாராத சர்க்கரை நோயாளிகளுக்கு இது சாத்தியமா அப்படின்னா,

0: அதுலேயும் ரொம்ப குறைஞ்சபட்சமானவர்களுக்கு வேணால் நம்ம சாத்தியம் அப்படின்னு வேறு சொல்லலாம். அதுவுமே 100% சொல்ல முடியாது. டயபெட்டிக் ரிவர்சல் அப்படின்னா நம்ம திரும்ப வந்து நார்மலாக்கிறது அப்படிங்கிறது இல்லை. இப்போ கண்ட்ரோலில் வந்து பண்ணிவிட்டு நார்மலுங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்பவும் அது வரும். டயபெட்டிக் ரிவர்சலுக்கு பொதுவாக எல்லாருமே சொல்கிறது வந்து உணவு முறை மாற்றங்களும் வாழ்க்கை முறை மாற்றங்களும் தான் முக்கியமாக சொல்கிறாங்க. இப்போ ஜுரம் வருது, 3 நாளோ 5 நாளோ 7 நாளோ மாத்திரை எடுக்கிறோம், சரியாகுது. அதே மாதிரி ஒரு கோர்ஸ் பண்ணி டயபெட்டிஸை சரி பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னா அது வந்து அலோபதின்னு சொல்கிற முறையில் வந்து சாத்தியம் இல்லை. அதே சமயத்தில் வாழ்க்கை முறை மாற்றங்கள் நல்லபடியாக வச்சுருந்தால் நல்ல கட்டுக்குள் வந்து டயபெட்டிஸை வச்சுருக்கலாம். அதனால் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மாற்றத்தை பின்பற்றதுனால மட்டுமே தான் வந்து நம்ம சர்க்கரை நோயை கட்டுக்குள்ளே வைக்க முடியுமே தவிர, டயபெட்டிக் ரிவர்சல் அப்படின்னு சொல்கிறத விட அதை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெட்டர் டெர்மினாலஜியாக இருக்கும். அது டயபெட்டிக் ரிவர்சலுங்கிறத விட டயபெட்டிக் அண்டர் கண்ட்ரோலுங்கிறது வந்து ஒரு நல்ல பெயராக இருக்குங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அதனால் டயபெட்டிக் ரிவர்சலுங்கிறத நம்பி வந்து நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட்டை விட்டுறாதீங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுறதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க ட்ரீட்மெண்ட்டை, அதாவது எப்படி சர்க்கரையை கட்டுக்குள்ளே வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டையுமே வந்து அடிப்படை மருந்துகளை வச்சு நம்ம சர்க்கரையை கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வாழ்க்கை முறை மாற்றங்களை கடைபிடிக்கக்கூடிய ஆள், அது வில் பவர் அப்படின்னு சொல்லுவோம், பர்சனல் வில் பவர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த அடிப்படை மாத்திரையிலிருந்துமே குறைக்கலாம். ஆனால் அதை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்கிறத பொறுத்து தான். எனக்கு வில் பவர் இருக்குது நான் பண்ணுவேன் அப்படின்னு நம்மளை நாமளே ஏமாற்றிக்கவும் கூடாது. எப்படி தேவைப்படாதப்போ மாத்திரை எடுக்கிறது தப்போ, அதே மாதிரி தேவைப்படும் பொழுது மாத்திரையோ மருந்து எடுக்காததும் தப்பு தான். அதனால் சர்க்கரை நோயாளிகள் அவங்களுடைய வாழ்க்கை முறை மாற்றத்தையும் வைத்தியத்தையும் சரியாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே. முருகேசன் அவர்கள். பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டது காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடை காரைக்கால், தரமான தார்ப்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்,
3: தரமான தார்ப்பாய்கள் வெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: இன்னிசையில் தேன்மொழி தரும் காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 6:45.

0: சிந்தனை துளி. இயற்கை நமக்கு கொடுத்த கொடைகளை அளவோடு கையாள்வதே நாம் அடுத்த தலைமுறைக்கு செய்யும் ஆகச்சிறந்த உதவி. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: விரைவில் திருச்சி சாரதாசில்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு

0: ரூபாய் 150 அதிகம். வயிறு நதைகள் கேரட்டுக்கு ரூபாய் 12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பண்பலியோடு இணைந்து நேயர்கள் கேட்கலாம் இசை தூரிகை. நிகழ்ச்சியில் துவக்கமாக மனிதன் படத்திலிருந்து பாடல். சந்தோஷ் நாராயணன் இசையில் பிரதீப் குமார், பிரியா ஹிமேஷ் பாடியிருக்கும் பாடல்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: சொல் அமுது தரும் இன்சொல் அமுது நிகழ்ச்சி நமது பண்பலையில் நாளை காலை 6:40 இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாஸ் விடங்கலூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
4: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
5: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000 புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
4: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in
0: இசைத்துறையில் அடுத்ததாக மான்ஸ்டர் படத்திலிருந்து பாடல், ஜஸ்டின் பிரபாகரன் இசையில் சித் ஸ்ரீராம் பாடியிருக்கும் பாடல்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசை தூரிகை. நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனிக்குடி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இசை தூரிகையில் அடுத்ததாக

எனை நோக்கி பாயும் தோட்டா படத்திலிருந்து பாடல். பாடலை பாடியிருக்கிறார் சித் ஸ்ரீராம், சாஷா திரிபாதி. இசையமைத்திருக்கிறார் தர்புகா சிவா.

நமது பன்மலையில் நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடிசு சிட்டா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. இசை துறையில் அடுத்து ஷான் ரோல்டன் இசையில் ஷான் ரோல்டன் கல்யாணி நாயர் பாடியிருக்கக்கூடிய குட் நைட் படத்திலிருந்து பாடல்.

0: இசை தூரிகையில் அறிவியல் நேரம். வானவியலாளர்கள் WM கெக் அப்சர்வேட்டரியுடன் அவர்களுடைய உதவியுடன் இதுவரை கண்டறியப்பட்டதிலேயே மிக இளைய கோளான எலியாஸ் 224B அப்படிங்கிற ஒரு புதிய கோளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கண்டுபிடிப்பை வந்து நாசா சயின்ஸும் வந்து உறுதிப்படுத்தி வெளியிட்டிருக்குங்க. இந்த கோளினுடைய வயது 1 மில்லியன் ஆண்டுகளுக்கு குறைவானதுங்க. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 நாளை மாலை 4:30 வைக்கிங் பன்னியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் நண்பேண்டா.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இசை தூரிகையில் வரும் பாடல் August 16, 1947 அப்படிங்கிற ஒரு படத்திலிருந்து தாங்க. ஷான் ரோல்டன் இசையில் சத்யபிரகாஷ் பாடியிருக்கும் பாடல்.

0: ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுவது இசை தூரிகை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். உடல் நலன் மட்டுமின்றி மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். முதலீட்டிற்கு உகந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் இரண்டு அணிகளுக்கு புதிய பெயர் மற்றும் சின்னங்களை தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 15 பேர் உயிரிழந்தனர், 50 பேர் காயமடைந்தனர். போலந்து சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆனந்தாஸ் ராஜ்குமார் மற்றும் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். உடல் நலனை மட்டுமின்றி மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். லோனாவாலாவில் யோகா கல்லூரி ஒன்றின் பவள விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்த கல்வி நிறுவனம் 75 ஆண்டுகளாக யோகா கல்வி மற்றும் அது தொடர்பான ஆராய்ச்சிக்கு பங்களித்து வருவதாக அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அளவில் யோகா பிரபலமடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையிலேயே சர்வதேச யோகா தினம் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 21 தேதி கொண்டாடப்படுவதையும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சுட்டிக்காட்டினார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் ஷேக் முகமது பின் ஜயீத் அல் நஹ்யான் பிரதமர் திரு நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதற்காக பிரதமருக்கு ஐக்கிய அரபு எமிரேட் அதிபர் வாழ்த்து தெரிவித்ததாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செமிகண்டக்டர் துறை 100,000 கூடுதலான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செமிகான் உச்சி மாநாட்டில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக தெரிவித்தார். செமிகண்டக்டர் வடிவமைப்பு தொடர்பாக பொறியியல் மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். முதலீட்டிற்கு உகந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்தியாவில் உள்ள ஸ்வீடன் வர்த்தக சபை ஆய்வறிக்கையில் இது குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவில் சிக்கலான சூழல் நிலவி வந்த போதிலும் முதலீடு செய்வதற்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்வதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற சேவை உறுதிமொழி இயக்கத்தில் பங்கேற்று அவர் பேசினார். மத்தியில் பிஜேபி

தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் கட்டமைப்பு வசதிகள் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தொலைதூர எல்லைப் பகுதிகளிலும் சாலை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோர் இலவச உணவு தானியங்களை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் சென்றடைந்துள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜூ கூறினார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை நேரடி வரி வசூல் 13% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. முன்கூட்டியே வரி செலுத்துவதும் 16.18% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி நேரடி வரி வசூல் 12,12,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2,20,000 கோடி ரூபாய் அளவிற்கு கூடுதல் வரி திருப்பி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சாதனைகள். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 2 அணிகளுக்கு புதிய பெயர் மற்றும் சின்னங்களை தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் அரூப் ராய் தலைமையிலான அணிக்கு ஜனநாயக திரிணாமுல் காங்கிரஸ் என்ற பெயர் வழங்கப்பட்டு காகித உரை சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மம்தா பானர்ஜி தலைமையிலான அணிக்கு மம்தா ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ் என்ற பெயர் வழங்கப்பட்டு கால்பந்து வீரர் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மற்றும் காங்கிரஸ் குற்றஞ்சாட்டியுள்ளன. மாநிலத்தில் ஆம் ஆத்மி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மனோரஞ்சன் காலியா கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக கூறி அவற்றை பட்டியலிட்டார். காங்கிரஸ் கட்சியின் திரு ராஜ்குமார் விர்காவும் சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க ஆம் ஆத்மி தவறிவிட்டதாக குறை கூறினார். காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாகவும் அவர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். உதவி துணை ஆய்வாளர் கொல்லப்பட்ட சம்பவத்தையும் திரு ராஜ்குமார் விர்கா சுட்டிக்காட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் நிலவும் வறட்சி போன்ற சூழலை அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்தார். இப்பிரச்சினை தொடர்பாக தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் திரு சரத்பவார் தமக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள யோசனைகளையும் அரசு பரிசீலித்து வருவதாக கூறினார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பு தமது அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்தார். சத்தீஸ்கட்டில் தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தேவ்சாய் கூறியுள்ளார். ராய்ப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சத்தீஸ்கட்டில் முதலீடு செய்வதற்கு உகந்த சூழல் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். இதனை முதலீட்டாளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு விஷ்ணு தேவ்சாய் கேட்டுக் கொண்டார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு அசாம் அரசு ஊக்கமளித்து வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதன் அடிப்படையில் அசாமில் மூங்கில் சைக்கிள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். குவஹாட்டியில் அக்டோபர் 2 இந்த மூங்கில் சைக்கிள் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். மூங்கில் தொடர்பான புதுமை கண்டுபிடிப்புகளில் தொழில்துறையினர் ஈடுபட வேண்டும் என்றும் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கேட்டுக். ஆந்திர பிரதேச முதலீட்டு மேம்பாட்டு வாரியம் 526 கோடி ரூபாய் மதிப்பிலான 10 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று அமராவதியில் முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தலைமையில் நடைபெற்ற இந்த வாரியத்தின் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் 8,000-க்கும் மேற்பட்ட புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வர்த்தக உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் தாய்லாந்தும் முடிவு செய்துள்ளன. தாய்லாந்திற்கான இந்திய தூதர் திரு புனித் அகர்வால் அந்நாட்டு துணை பிரதமர் திருமதி சுபாஜி சுட்டும்பனை சந்தித்து இது தொடர்பாக பேச்சு நடத்தினார். முதலீட்டிற்கான வாய்ப்புகள்

குறித்தும் இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தானில் நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 15 பேர் உயிரிழந்தனர், 50 பேர் காயமடைந்தனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்குட்பட்ட மசூதி அருகே இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நேரிட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. அப்பகுதியில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 3-21, 21-8, 21-18 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் லூசி க்ரூலோவாவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஆனந்தாஸ் ராஜ்குமார் 21-23, 21-17, 21-14 என்ற செட் கணக்கில் ஸ்வீடனின் டிம் மார்க்கை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழாவின் வீரர்கள் அணிவகுப்பின் போது இந்தியாவின் சார்பில் தேசிய கொடியை மனு பாக்கர் மற்றும் தஜிந்தர்பால் சிங்

0: ஆகவும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 3-21, 21-8, 21-18 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் லூசி க்ரூலோவாவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஆனந்தாஸ் ராஜ்குமார் 21-23, 21-17, 21-14 என்ற செட் கணக்கில் ஸ்வீடனின் டிம் மார்க்கை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழாவின் வீரர்கள் அணிவகுப்பின் போது இந்தியாவின் சார்பில் தேசிய கொடியை மனு பாக்கர் மற்றும் தஜிந்தர்பால் சிங் தூர் ஏந்தி செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் இப்போட்டி நாளை தொடங்குகிறது. பல்வேறு பிரிவுகளில் தொடக்க சுற்று ஆட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஜப்பானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது. டெக்பால் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் கிம்சி டிசோசா அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உடல் நலன் மட்டுமின்றி மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். முதலீட்டிற்கு உகந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 2 அணிகளுக்கு புதிய பெயர் மற்றும் சின்னங்களை தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 15 பேர் உயிரிழந்தனர், 50 பேர் காயமடைந்தனர். போலந்து சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆனந்தாஸ் ராஜ்குமார் மற்றும் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: காற்று வெளியிடை கானமிசைக்கும் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7:25.
2: விரைவில் திருச்சி சாரதாசில்.

0: இனி நேயர்கள் கேட்கலாம். காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு குணமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
2: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
4: உழவர்களுக்கு
5: சுபாக்கா, சுபாக்கா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா?
6: வா பொங்கொடி, இப்படி பொதுவா கேட்டா என்ன சொல்றது, எவ்வளவோ விஷயங்கள் கேள்விப்படுறேன்.
5: அட, நம்ம செல்வியக்கா இருக்காங்கல்ல, அவங்க தோட்டத்துல காய்கறி சாகுபடி பண்ணிருக்காங்க. அதுலயும் வித்தியாசமா சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்தல போட்டிருக்காங்களாமே.
6: அப்படியா, என்கிட்ட சொல்லவே இல்லையாக்கா.
5: நீங்க எங்கக்கா நம்ம ஊர்ல இருக்கீங்க, அடிக்கடி பயிற்சி இல்ல சந்திக்கு போயிடுறீங்க, உங்களை பார்க்கவே முடிய மாட்டேங்குது இப்போலாம்.
6: நீ சொல்றதும் சரிதான் பொங்கொடி, வெளியில இந்த மாதிரி 4 இடம் போயிட்டு வந்தாதான் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது. கடைசியில பாரு, நம்ம உள்ளூர்லயே சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க, அது தெரியல எனக்கு.
5: செல்வியக்கா, சொட்டு நீர் பாசனம் போட்டது வேணா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா சொட்டு நீர் பாசனம் பத்தியும் அதனால கிடைக்கிற நன்மைகள் பத்தியும் உங்களுக்கு தெரியும்னு எனக்கு நல்லாவே தெரியும்க்கா.
6: இப்ப என்ன பூங்கொடி, உனக்கு சொட்டு நீர் பாசனத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா?
5: ஆமா சுபாக்கா.
6: பூங்கொடி நல்லா தெரிஞ்சுக்கோ, மத்த நீர்பாசன முறைகளை விட சொட்டு நீர் மூலமா பாசனம் செஞ்சோம்னா பல நன்மைகள் இருக்கு. அதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா, பாசன நீரை சேமிக்கலாம்.
5: சரி, இது எப்படிக்கா சாத்தியமாகும்?
6: அது எப்படின்னா பூங்கொடி, இப்ப பயிரிட்டு இருக்க பரப்பளவுல 30-40% மட்டும்தான் பாசனத்துல பயன்பெறும். மத்த இடங்கள்ல பாசன நீர் வீணா தானே போகுது, அது இதனால தடுக்கப்படுது. நீரோட பயன்பாட்டு திறன் அதிகரிக்கிறதுனால விளைச்சலும் கண்டிப்பா கிடைக்கும்.
5: சரி சுபாக்கா, இந்த சொட்டு நீர் பாசனம் மூலமாவே உரங்களுமே கலந்து கொடுக்கலாம்னு சொல்றாங்களே, அது என்ன உண்மையா?
6: உண்மைதான் பூங்கொடி.

0: சொட்டு நீர் பாசனம் மூலமா நீரில கரையக்கூடிய திரவ உரங்களை இந்த வெஞ்சுரி பிளஞ்சர் இந்த மாதிரி நீர் ஏற்றும் கருவிகள் உதவியோட பாசன நீர்ல கலந்து வேர் பகுதிக்கே நேரடியா கொடுத்துடலாம். இன்னும் சொல்ல போனா இந்த பயிருக்கு இவ்வளவு உரங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு இருக்குல்ல, அந்த உர தேவை கூட 25% இதனால குறையும்.
1: ஏசுபாகா, நம்ம பகுதியில எல்லாம் உப்பு நீர் தான், நம்ம பகுதியிலுமே இதை பயன்படுத்தலாமா?
0: மத்த பாசன முறைகள்ல பயன்படுத்த முடியாத உப்பு நீரை கூட இந்த சொட்டு நீர் பாசன முறையில சுலபமா பயன்படுத்தலாம். சொட்டு நீர் பாசனத்துல மிக குறைஞ்ச அளவுல நீண்ட நேரம் நீர் பாய்ச்சப்படுறதுனால நீர்ல கரைஞ்சிருக்க இந்த உப்புலாம் நீர் ஈரப்பகுதியோட வெளி சுவற்றுக்கு தள்ளப்படுது. இதனால இந்த உப்புலாம் பயிரோட அழுத்தத்தையோ சவ்வூட அழுத்தத்தையோ பாதிக்கிறது இல்ல.
1: ஏசுபாக்கா, இந்த சொட்டு நீர் பாசனம் எல்லா மண்ரகத்துக்கும் ஏத்துதா?
0: மணற்பாங்கான பகுதி, மழை குறைவான பகுதி, சரிவான பகுதி, பாசன முறையில பயிர் சாகுபடி பண்ணவே முடியாது அப்படிங்கிற பகுதி, இந்த மாதிரி எல்லா நிலங்களுக்குமே இந்த சொட்டு நீர் பாசனம் சிறந்த முறை. சாகுபடி பரப்புல 30-40% மட்டும்தான் இந்த சொட்டு நீர் பாசனத்தால ஈரமாக்கப்படுது இல்லையா?
1: ஆமா.
0: அப்போ களையோட வளர்ச்சியும் கட்டுப்படுத்தப்படுதுல்ல?
1: ஆமால, ஈரப்பதம் இருந்தா தானே களைகளும் வளரும்.
0: கரெக்டா புரிஞ்சுக்கிட்டியே. இதனால களை எடுக்கிற செலவு கூட குறைவாகும் பூங்குடி. இன்னும் சொல்ல போனா இந்த முறையை பயன்படுத்துறதுனால மேற்பாசன முறைக்கு தேவைப்படுற அளவை சமன் செய்யவும், இந்த வரப்பு பாசன வாய்க்கால் இதெல்லாம் அமைக்கிறதுக்கு தேவை இல்லாததுனாலும் ஆட்கள் தேவை குறையறதோட மட்டும் இல்லாம சாகுபடிக்கு கிடைக்கிற நிலப்பரப்பும் அதிகமாகுது.
1: ஓ, இதுல இவ்வளவு சிறப்பு இருக்காக்கா? நான் கூட இதை சாதாரணமா நினைச்சிட்டேன். நீங்க சொல்றத பார்த்தா சாகுபடிக்கு உண்டான செலவே குறைக்கும் போல இருக்கு.
0: ஆமா பூங்கொடி, நம்ம செல்வியக்கா சரியான பாசன முறையை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த முறை அவங்க எப்படி செய்யறாங்கன்னு பாத்துட்டு அடுத்த முறை நம்ம வயல்லையும் இதே மாதிரி அமைச்சிடலாம்.
1: பண்ணிடுவோம்.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள் கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம்.
5: மங்கள்யான் சூப்பர் கோல்ட், உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்ட், விவசாயிகளின் நண்பன்.
3: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.
0: கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவிரி அசட்,
1: கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின்
0: உழவர் அரங்கம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்
0: காரைக்கால் ONGC காவிரி அசட்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
7: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
8: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
7: அதுல என்ன எண்ணெய் தாத்தா எடுப்பாங்க?
8: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
7: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
8: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ், சரக்கு லாரி, மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல, இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
7: தாத்தா, ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
9: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
8: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
9: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
7: அப்போ ONGC நல்லதான் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம்.

0: ONGC என்றும் மக்கள் பணியில்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்.
2: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் இந்தியாவிலேயே முதன்முறையாக வேளாண்மை பொருட்களுக்கான முதல் சூப்பர் மார்க்கெட். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், மாடி தோட்டங்கள், 500 மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள், அரசு மானியத்துடன் சொட்டு நீர் பாசன உபகரணங்கள் வாங்க ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், 500 மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க முத்துப்பிள்ளை மண்டபம், காரைக்கால் ரோட், கும்பகோணம்.
3: என்ன செல்வியக்கா, ஊர்ல இருக்கீங்களா இல்லையா? பார்க்கே முடிய மாட்டது உங்களை.
4: நான் எங்க அப்பாவை பாக்கிறதுக்காக ஊருக்கு போயிருந்தேன் சுபா.
3: ஊருக்கு போனதெல்லாம் சரிதான் செல்வியக்கா, நீங்க இங்க இருந்தாலாவது இங்க கூட சேர்ந்து உட்காந்து விவசாய நிகழ்ச்சியை கேட்பீங்க. ஊர்ல போய் கேட்டீங்களா விவசாய நிகழ்ச்சியெல்லாம்?
4: எங்க வயல் வேலையை பார்க்கறது தான் சரியா இருந்துச்சு. நான் எங்க விவசாய நிகழ்ச்சியை கேட்கறது, நேரமே இல்லை சுபா.
3: ஓ அப்படியாக்கா, வேற வேற தலைப்புல விவசாய நிகழ்ச்சி எவ்வளோ போனது, அதெல்லாம் நீங்க கேட்கவே இல்லையாக்கா?
4: கொஞ்ச நாளாக நான் கேட்கவே இல்லை சுபா, ஏன்னா வேலை அப்படி.
3: சரி கவலைப்படாதீங்க, இன்னைக்கு கூட தமிழர் வேளாண்மை பற்றி தான். மண்ணின் மனம் சொல்லும் தமிழர் வேளாண்மைன்னு மயிலாடுதுறை மாவட்டம் நரசிங்கநத்தம் த ஞானப்பிரகாசம் அப்படிங்கிறவங்க ஏற்கனவே ஒரு நாள் இந்த தமிழர் வேளாண்மை பற்றி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அவங்களோட இரண்டாவது பகுதி வருது. இந்த நிகழ்ச்சியை கேட்டாவது தமிழர் வேளாண்மைனா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க செல்வியக்கா.
4: ரொம்ப நல்லது சுபா, நல்ல செய்தி தான் சொன்னேன். சரி சரி, ரேடியோ வைய நிகழ்ச்சியை கேட்போம்.
1: உணவளிக்கும் கரங்களை போற்றும் இந்த நேரத்தில் மண்ணோடு வாழ்ந்து நமக்கு உணவு தரும் ஒரு உழைப்பாளரை இன்றைய விவசாய நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா.
5: வணக்கம்மா.
1: உங்களை பத்தின அறிமுகம் நேர்கிட்ட பகிர்ந்துக்கோங்க ஐயா.
5: பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். தமிழர் வேளாண்மை ஞானப்பிரகாசம், என்னுடைய அடையாளம் இதுவே போதும். பல முறை நான் பண்பலையில வந்திருக்கேன், பல நேயர்கள் நேரடி தொடர்புல இருக்கேன்.
1: நீங்க பண்ணிட்டு வர அந்த தமிழர் வேளாண்மையோட முக்கியத்துவம் என்னங்கய்யா?
5: வாழ்வியல்ல மிக முக்கியமான ஒரு தலைப்பு வந்து வேளாண்மை. வேளாண்மை இல்லாம வாழ்க்கையே இல்லை. அதாவது உணவு, தண்ணீர், தங்குமிடம், இந்த மூணும் கலந்தது வேளாண்மை. உணவும் தண்ணீர் இல்லாம உடலே இல்லை, விதை நீர் இல்லைன்னா முளைக்கிறது இல்லை. வாழ்க்கையில பின்னி பிணைஞ்ச ஒண்ணுதான் இந்த உணவும் தண்ணீரும், அதுவும் உடலும். அதுதான் வாழ்க்கையாவே வருது வாழுங்காலம் முழுவதும். இந்த உணவையும் தண்ணீரையும் வடிவமைக்கிறதுல வேளாண்மை வருது. எல்லா உலகம் பூரா வேளாண்மை ஏன் செய்யறோம்னா சாப்பாடு.
1: ஐயா, இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றிய தமிழர் வேளாண்மை முறைகள் இன்றைய நவீன உழவியல இருந்து எந்த வகையில தனித்துவமா விளங்குதுங்க ஐயா?
5: நவீன வேளாண்மை வந்து மனிதர்களை மிக பெரும் அளவில் வேலை வாங்குது. வேளாண்மையிலிருந்து விடுதலையாக முடியாம உழவர்கள் வந்து தவிக்கிறாங்க. இன்னைக்கு வேளாண்மைன்னு சொன்னீங்கன்னா தெரிச்சு ஓடுற அளவுக்கு இருக்காங்க மக்கள். புதுசாக வேளாண்மைக்கு வர்றவங்களும் சரி, நான் மிகப்பெரிய வேளாண்மையில் சாதிக்கிறவங்கலாம் வேளாண்மை விட்டு சுதந்திரமாக ஒரு 10 ஊர் பயணம் போயிட்டு வந்து பார்க்க முடியாது. வேளாண்மை அவர்களை அடிமையாக்கி வேலை வாங்குகிறது நவீன வேளாண்மை. தமிழர் வேளாண்மை அவர்களை சுதந்திரமாக வைத்திருந்தது. நடவு அறுவடை, பயிர் வச்சா அறுவடை தான். அவங்கள வேலையே வாங்கலை, அவர்களுக்காக வேளாண்மை உழைத்தது. நிலத்துக்குள்ளே இருக்கிற வெப்பத்தை எப்படி அழிக்க முடியும்? நிலத்துக்குள்ளே தண்ணியை கொண்டுகிட்டு போனாதானே அந்த வெப்பத்தை எடுத்துக்கிட்டு, சூடு அதிகரிக்கிற இடத்துலேருந்து வெப்பத்தை எடுத்துக்கிட்டு தண்ணீர் ஆவியாகி மேலே போய் மறுபடியும் மேகமாகி குளிர்ந்த நீராக மாதிரி பூமிக்கு வரும். அரிசியில் தண்ணியை கலந்து வைக்க எரிக்கலைன்னா அந்த தீ வந்து அந்த அரிசியை காந்த வச்சிருமே. அது உள்ள கலந்துருக்கிற தண்ணீர் தான் அந்த அரிசி தீஞ்சு போகாமல் அது பதமாகி வெந்து சோறாகுது, வெப்பம் மட்டும் வெளியில் கடந்து போகுது. அந்த மாதிரி பூமி உள்ள கலந்து வச்ச தண்ணீர் தான் பூமி உள்பகுதியை பாதுகாக்குது. ஒவ்வொரு வருஷமும் மழை பெய்யும் போதெல்லாம் வரப்பு உயர்த்தி தண்ணியை சேர்க்கிறாங்க. அந்த தண்ணீர் உள்ளே போயிட்டே இருக்கு, அதிகரிக்கிற வெப்பத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகுது. ஆவியாகிற அளவுக்கு இருந்தால் தான் வெப்பத்தை எடுத்து அது ஆவியாக மாறும், இல்லைன்னா சூடாகி அங்கேயே தான் இருக்கும். சூட்டை காப்பாற்றுறதுக்கும் தண்ணியை பயன்படுத்துகிறாங்க, அதிகரிக்கிற வெப்பத்தை அழிக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. நிலத்துக்கு மேலே இருக்கிற வெப்பம் அதிகரித்தா, சூரியனோட வெப்பம் அதிகரித்தாலும் அதை அழிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. நிலத்துக்கு உள்ள சூடு அதிகரித்தாலும் அதை அழிக்கிறதுக்கு நீரை பயன்படுத்துகிறாங்க, அந்த வெப்பத்தை அழிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க.
1: ஐயா, இப்போ போன பகுதியில் தமிழர் வேளாண்மை இப்போ இந்த நவீன விவசாயத்துக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தேன். பண்ண முடியும்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் எப்படி பண்ணலான்னு சொல்லலைங்க ஐயா?
5: முதல்ல வந்து வரப்புகளை உயர்த்தணும். வெள்ளம் ஏற்படாமல் தடுக்கணுன்னாலும் வரப்புகளை உயர்த்தணும். மிக அதிக விளைச்சல் வேணும், இதுக்கு வேணும்னாலும் வரப்புகளை உயர்த்தணும். வெள்ளம் ஏற்படாமல் தடுக்கவும் வரப்புகளை உயர்த்தணும். ஏன்னா ஒரு வயலில் இருக்கிற தண்ணீர் அடுத்த வயலுக்கு போனால் தான் வெள்ளம். ஒரு 4 உயரம் வரப்பு போட்டாங்கன்னா கூட ஒரு ஊரில் மேட்லேயும் 4 தான் பெய்யும், பள்ளத்துலேயும் 4 தான் பெய்யும். அங்க

0: மேட்டில் பெய்யுற தண்ணீர் அங்கேயே நிற்க போது, பள்ளத்தில் பெய்கிற தண்ணீர் அங்கேயே நிற்க போது, வீட்டு கூரைகளில் பெய்கிற தண்ணீர், சாலைகளில் பெய்கிற தண்ணீர், ஆற்றின் கரைகளில், வாய்க்கால் கரைகளில் பெய்கிற தண்ணீர் தான் வடிய போகுது. இந்த தண்ணி வடிஞ்சுன்னா வெள்ளமே கிடையாது. அவங்கவுங்க நிலத்தில் பெய்கிற தண்ணீர் அடுத்த வயலுக்கு போகலன்னா வெள்ளம் கிடையாது. வெள்ளத்தை முதல்ல தடுக்கலாம், வரப்புகளை உயர்த்தினா. அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, மிக அதிக விளைச்சல் எதில் விளையும்னா மழை நீரில் தான் விளையும். எவ்வளவு தான் போர் தண்ணி எடுத்து பாய்ச்சினாலும், இப்போ போர் தண்ணியெலாம் உப்பாக போயிட்டு, எவ்வளவு தான் போர் தண்ணி எடுத்து பாய்ச்சினாலும் மழை நீர் அளவுக்கு அது செழிக்காது. ஏன்னா அவ்வளோ ஆக்சிஜனும் நைட்ரஜனும் வேற எந்த நீர்லையும் கிடையாது மழை நீர் அளவுக்கு. அதனால தான் எல்லா பயிர்களும் செழிக்குது.
1: சரிங்க, இப்போ வரப்பை உயர்த்தணும்னு சொல்லியிருக்கீங்க, எந்த மட்டத்துக்கு வயலில் இருக்கிற வரப்பை உயர்த்தணும்னா சரியா இருக்குங்க ஐயா?
0: இப்போதைக்கு முதல்ல நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி உயரம் வரப்பு போட்டிருக்கோம். ஆனால் நான் எப்படி போட்டேன்னா, கடப்பாறையும் மண்வெட்டி அலையும் தான் போட்டேன். ஒரு 1.5 ஏக்கரில் ஒரு 35 தென்னை மரம், ஒரு 200 வாழை மரம், ஒரு 10 முருங்கை மரம், ஒரு 5-6 நார்த்தை மரம், 2 மாமரம், 3 புளியா மரம், அது எல்லாமே வெளா மரம், பலா மரம், நாவல் மரம், நெல்லி மரம், இளந்த மரம், சீத்தா மரம், கொய்யா மரம், இப்படி எல்லா வகையான மரங்களும் எல்லா காய்கறிகளும் இருக்குது. அதுல வரப்புலயே இருக்குது 35 தென்னை மரம் இருக்குது.
1: அகலம் எந்த அளவுக்கு விட்டுருக்கீங்க?
0: ஒரு லாரி போற அளவுக்கு இவ்வளவும் கடப்பாறையாலேயே போட்டது. அதுதான் சொல்ல வந்தேன்.
1: எத்தனை ஆட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாங்க?
0: ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 16 வயசுல நான் போட ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வயசு 68. ஒவ்வொரு ஆண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கடப்பாறையாலையும் மண்வெட்டியாலையுமே போட்டது. எங்கள் ஊரில் யாரை வேணாலும் வந்து விசாரிக்கலாம். எந்த ஆண்டும் நான் நிறுத்துறதில்லை. ஆனால் என் நிலத்தில் பெய்கிற தண்ணீர் என் நிலத்திலேயே நிற்கணும். இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் நிற்கிது, இப்போவும் விளையுது. மழை நீரை முழுசாக சேமிச்சிருக்கேன் என்னுடைய நிலத்தில். என்னால் வெள்ளமே கிடையாது அடுத்த வயலுக்கு. இந்த அடிப்படையில் நிறையா ஏற்கனவே இங்கே வந்து பேசியிருக்கோம், நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. இங்கே
1: இப்போதான் எனக்கு ஒரு சந்தேகமே வருதுங்கய்யா, இவ்வளோ வகையான மரம் செடிகளை நட்டு வச்சுருக்கீங்க இல்லைங்களா உங்கள் வயல்களை, நிழல் விழுந்துடாதீங்களா? நீங்கள் நடுமையத்தில் உங்களோட நெற்பயிரை வரைய வச்சிங்கன்னா,
0: கிழக்கிலிருந்து முயற்க போகிற வரப்பில் நீங்கள் பெரிய மரங்களை நட்டிங்கன்னா அந்த நிழல் வந்து மரத்தின் நிழல் வந்து மரத்து மேலே தான் படும். ஒரு மரம் கிழக்க நின்றுதுன்னா அதோட நிழல் வந்து மேற்க தான் படும் இல்லையா, சூரியன் கிளம்பும்போது. அப்போ கிழக்கிலிருந்து மேற்க போகிற வரப்புகளில் நீங்கள் உயரமான மரங்களை வச்சுக்கலாம். நான் அப்படி தான் வச்சுருக்கேன். எத்தனை வருஷம், 50 வருஷத்துக்கு முன்னே என்னுடைய அனுபவம் எவ்வளோ நாள் முன்னே அது பாருங்கள். அப்போவே யோசித்து வச்சுருக்கேன். என் வயலில் வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க, இப்போவும் காட்சிக்கு இருக்குது. நீங்களே உங்கள் நிலத்தில் உழவர்களை வச்சு பார்த்தாலும் அவங்களே தெரிஞ்சுப்பாங்க.
1: வேர்கள்லாம் போய்
0: அந்த இடத்துல இருக்கிற வேர் அதுக்கு போதுமானது. அதாவது வந்து ஒரு நான் சொல்கிறேன்ல, ஒரு பெரிய லாரி 15 அடி இருக்கும், 3.5 அடி உயரம் அந்த மண்கண்ணம், அது போதுமானது ஒரு மரம் வாழறதுக்கு அந்த இடத்துல. ஏன்னா ஆண்டு புறா மழை காலத்தில் இதெல்லாம் தண்ணி நிற்கும், ஆண்டு புறா கோடை காலத்தில் தான் தண்ணி இருக்காது. அந்த நாளில் நல்லா காஞ்சிக்கும். என் புளிய மரம்லாம் இப்போ பஜன் கோலேருந்து பிள்ளைங்கள்லாம் ப்ராஜெக்ட் முடிக்கிறதா வந்திருந்தாங்க, எங்கள் நம்ம இடத்துல தான் தங்கியிருந்தாங்க, பார்த்தாங்க. அந்த புளிய மரம்லாம் அப்படி செழித்து கொட்டும், கரெக்டாக கோடை காலத்தில் கொட்டும். அந்த பழம்லாம் நம்ம தை மாதம் அறுவடைக்கு பிறகு கோடை காலத்தில் வயல்லாம் காஞ்சி கிடக்கும், அப்போ உலுக்கி எடுத்துருவோம் பழத்தை. அந்த மாதிரி எல்லாமே முழுசாக ஒரு உழவனுக்கு வேண்டிய எல்லாமே அவன் நிலத்தையே கிடச்சிரும். பாரம்பரிய வேளாண்மையில் எந்த வேலையும் செய்யவே வேண்டாம், மழை நீரில் அளவு கடந்து விளையுது. இப்போவும் நடவு, அடுத்தது அறுவடை தான் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நடவு நட்டால் அடுத்தது அறுப்பறுக்க தான் போகும். அந்த மாதிரி 50 ஆண்டுகளுக்கு மேலே என்னுடைய நிலத்தில் பெஞ்ச நீரெல்லாம் நான் பூமிக்குள்ளே கொண்டு சேமிச்சிருக்கேன். எல்லா விவசாயிகளும் மிகப்பெரும் அளவில் எடுத்திருக்கிறாங்க. நான் எடுத்ததை விட அதிகமாக கொண்டு சேமிச்சிருக்கேன். இந்த மாதிரி இருந்தால் நிலத்தடி நீரை சேமிக்கலாம், மிக உயர்வான விளைச்சல் எடுக்கலாம். மழை நீரில் நவீனமாக நல்லா இருந்தாலும் நம்ம கடப்பாறை மண்வெட்டியால் முடிஞ்சவங்க ஒவ்வொரு அடியாக கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி பார்க்கலாம். அவங்க நிலத்தில் சோதனை முயற்சியாக அவங்க நிலத்தில் ஒரு வயலில் கூட செஞ்சு பார்க்கலாம் விவசாயிகள்.
1: இப்போ அதிக மழை பெஞ்சதுன்னா வரப்பு சரிஞ்சிடாதுங்களா ஐயா?
0: சரியாது. ரெண்டு பக்கமும் சரிவா முக்கோண வடிவமாக வரப்பு போட்டோம்னா சரியவே சரியாது. செங்குத்தாக போட்டால் தான் சரியும். செங்குத்தா ஒரு செங்கல் எப்படி 4 பக்கமும் செங்குத்தா இருக்கும் அந்த மாதிரி போட்டீங்கன்னா சரியும். அதுவே முக்கோணம் மாதிரி வரப்போ போட்டீங்கன்னா ரெண்டு பக்கமும் சரிவா 45 டிகிரி சரிவுன்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி சரிவா போட்டீங்கன்னா அதுக்கு சரியறதுக்கே வேலை இல்லை. அதுலேயும் புல்லு உயரமா போட்டீங்கன்னா ரெண்டு பக்கமும் புல்லு முளைச்சிக்கும். சரிவா இருக்கிற வரப்புகளில் மழை பெஞ்சா உடனே இறங்கி ஓடிடும், கரை ஊறாது, நனையாது. பெய்யும் போதெல்லாம் நீர் வடிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும், மலையோட சரிவு மாதிரி.
1: பக்கத்து பக்கத்துல வேற வேற விவசாயியோட வயல் நிலங்கள் இருந்துச்சுன்னா அவங்க இதுக்கு நீங்க சொல்ற மாதிரி இந்த வரப்பு உயர்த்த சொன்னா அவங்க ஒத்துப்பாங்களா?
0: உங்களுக்கு மழை நீர் வேணும், மிக அதிக விளைச்சல் வேணும், எந்த வேலையும் செய்யாமல் விளையணும், எலிகள் கூட இருக்கக்கூடாது, அப்படின்னா வரப்புகள் வேணும். எலிகளை ஒழிக்கிறதுக்கு வரப்புகள் வேணும். ஆனால் நவீன விவசாயத்தில் எலிகளை ஒழிக்கிறதுக்காக வரப்புகளை ஒழிக்கிறாங்க. ஆனால் ஒரு வயலில் ரெண்டு பக்கமும் வரப்பு மறைய நீர் நின்றுதுன்னா அது உள்ளே எலி இருக்க முடியாது. 30 நாளைக்கு வேணாலும் எலி தண்ணி இல்லாமல் இருக்கும், எலியால் தண்ணி உள்ளே இருக்க முடியாது. அப்போ வரப்பு மறைய மழை பெஞ்சு நீர் நிற்கும்போது உள்ளே இருக்கிற எலியே இருக்கவே முடியாது. இது எப்படின்னா தான் இடத்துக்குள்ளே கொண்டு வந்து எதிரியை கொள்வது மாதிரி.

0: அந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பம், அந்த வரப்புகளை உயர்த்தி எலிகளை அழிக்கிறது மழை பெய்கிற காலங்களில், அது ஒரு தொழில்நுட்பம். இப்போ நீங்கள் சொன்னீங்க பக்கத்து வயக்காரங்கன்னு, உங்கள் நிலத்தில் நீங்கள் நெடுக்க ஒரு வரப்பில் வந்து ஒரு எல்லைக்கல்லை வச்சுட்டு நீங்கள் உங்கள் பகுதியில் சரிச்சு போட்டுக்கலாம்ல, அவங்க பக்கத்தை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படணும்? உங்கள் பகுதியில் மட்டும் 45 டிகிரி சரிவாக வரப்பை அமைச்சிக்கலாம், உங்கள் வரப்பு எது வரைக்கும் இருக்கோ அதில் நெடுக ஒரு எல்லைக்கல்லை வச்சுக்கிங்க, அல்லது உங்களுக்கே 4 வயல் 5 வயல் இருந்துச்சுன்னா ஒரு வயலை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதில் லாபம் தெரிஞ்சிருச்சுன்னா, அவருக்கு லாபம் தெரிஞ்சுன்னா, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ரெண்டு பேரும் நடுவில் ஒரு பொழின்னு சொல்லுவோம் அதை. அந்த மாதிரி உங்கள் எல்லையில் நீங்கள் கல்லை வச்சுட்டு நீங்கள் பாட்டில் நட்டுக்க வேண்டியதுனே ஒரு 5-6 இடத்துல ஒரு நீளமாக இருக்குன்னா ஒரு 200 மீட்டர்னா ஒரு 3-4 கல்லை வச்சுட்டு நீங்கள் உங்கள் வயலில் தானே போட்டுக்க போகிறீங்க வரப்பை. உங்கள் வயலில் கொஞ்சம் தூரம் சரிவாக போட்டு வயர்த்திக்க போகிறீங்க, உங்க நிலத்துல தான் அந்த வரப்பு இருக்கும், அது வந்து பாதிக்காது.
1: சரிங்க. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட், கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின் உழவர் அரங்கம்.
2: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றி தான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியில் இருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது, ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
3: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் இந்தியாவிலேயே முதன்முறையாக வேளாண்மை பொருட்களுக்கான முதல் சூப்பர் மார்க்கெட். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், மாடி தோட்டங்கள், 500க்கும் மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள், அரசு மானியத்துடன் சொட்டு நீர் பாசன உபகரணங்கள் வாங்க ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், 500க்கும் மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க முத்துப்பிள்ளை மண்டபம், காரைக்கால் ரோட், கும்பகோணம்.
1: மண்ணின் மனம் சொல்லும் தமிழர் வேளாண்மைன்னு மயிலாடுதுறை மாவட்டம் நரசிங்கநத்தோத்த ஞான பிரகாசம் அவங்க பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்களே, நீங்க கேட்டீங்களா?
5: கேட்டுட்டு தானே சுபா இருக்கேன்.
1: அதுலயும் குறிப்பா 6 அடி உயரத்துக்கு வரப்பை உயர்த்தி அதையும் ஒரு லாரி போற அளவுக்கு அகலப்படுத்தி அதுலயே தென்னை, வாழை, விளாமரம், முருங்க, விளாமரம், நார்த்தம், கொய்யா, இந்த மாதிரி எவ்வளோ மரங்களை பயிரிட்டு இருக்காங்க. ஏற்கவே வியப்பாவும் ஆச்சரியமாவும் இருக்குக்கா.
5: ஆமா சுபா, வரப்பை உயர்த்தி இருக்கிறதுனால தான் மழை நீரை அவங்களால சேகரிக்க முடியுது. மழை நீரை சேகரிக்கிறதுனால தான் அவங்களால நல்ல விளைச்சலையும் காண முடியுது. அதிகமான மரங்களை நட்டு அதிலிருந்து அவங்களால லாபத்தை ஈட்ட முடியுது. அவ்வளவு மரங்களை அவங்க வளர்த்தாலும் அந்த மரத்தோட நிழல் வந்து வயலில் படவே படாதான் சுபா. அந்த வரப்பில் நட்டிருக்க மரங்கள்லேருந்து உழுற சருகுகள் எல்லாமே அந்த நிலத்துக்கு உரமாக தான் போகுதான்.
1: நானும் கவனிச்சேங்க்கா, இந்த மாதிரி பண்ணலன்னா கூட ஓரளவாவது வரப்பை அகலப்படுத்தி நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது பயிரிடணுங்கா. வாங்க அடுத்த பகுதியில் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் இவங்க.
6: இப்போ மண்வளத்தை பாதுகாப்பதிலும் பருவநிலை மாற்றத்தை தாக்குப்பிடிப்பதிலும் நமது பாரம்பரிய உழவு முறைகள்ல எவ்வாறு உதவி செஞ்சதுங்க ஐயா?
0: ஒரு ஏக்கர் நிலத்துல ஒரு 15,000 இடத்துல ஒரு 5 அடி ஆழத்துக்கு சின்னதா ஒரு ஹோல் போடுறோம்.
6: ஆக்கர் வச்சுங்களா?
0: ஆமா, ஆக்கர் வச்சு, அதாவது ஓரங்கலம் தான் அந்த ஆக்கர்ல ஹோல். ஒரு 15,000 இடத்துல ஓரங்களை ரவுண்டில் ஒரு ஹோல் போடுறோம், ரைட்டா? திருப்பி அந்த ஹோலை எடுத்துடுறோம். இப்போ அந்த 15,000 இடத்துலையும் அந்த ஹோல் வந்து 5 அடி ஆழத்துக்கு போயிருந்தா அந்த 5 அடி ஆழத்துக்கு அதில் உள்ள வெப்பம்லாம் வெளியேறி இருக்கும், பட்டப்பட்ட சூடு வெளியே போந்தானே. அப்படியே திருப்பி மழை பெஞ்சதும் அந்த தண்ணி இந்த 5 அடி ஆழத்துக்கு வேகமாக உள்ளே போகும் இல்லையா?
6: ஆமாம்.
0: 15,000 ஓட்டம் இருக்குது 5 அடி ஆழத்துக்கு இல்லையா? அப்போ அந்த மண் எவ்வளோ வளமாகும் 5 அடி ஆழத்துக்கு நேரடியாக உண்ண போனோம். ஏன்னா புழுக்கமே இல்லை. சாதாரண தரையை தோண்டிங்கன்னா இப்பவும் புழுக்கம் இருக்கும், 1 அடியில் தோண்டிட்டு உள்ள கையோட்டு பார்த்தீங்கன்னா சூடாக தான் இருக்கும். அந்த வேலையை இலவசமாக இந்த உழவை செஞ்சாங்க உழவர்கள். யாருன்னு கேட்குறீங்களா? நண்டுகள் நத்தைகள்னு பேர் இவங்களுக்கு, இந்த உழவர்களுக்கு பேர், இந்த வேலையை செய்கிறவங்களுக்கு கோடை துயில்னு பேர். கோடை காலம் வந்துட்டுன்னா இந்த நண்டும் நத்தையும் அப்படியே தரையில் போரிங் மிஷின் மாதிரி, ஓட்டப்பட்டு போகிற மிஷின் மாதிரி ஒரு 5 அடி ஆழத்துக்கு 6 அடி ஆழத்துக்கு அப்படியே சுற்றி உள்ளே போயிடும். நத்தை ஒரு தடவை முட்டை விட்டுதுன்னா அது ஆயுசில் 300-3000 முட்டை விடும். நத்தை செத்துரும், ஆனால் அந்த ஓடு சாவாது. அந்த ஓட்டை வந்து நம்ம கால்சியம்னு சொல்லுவோம். 1 ஏக்கர் நிலத்தில் 10,000-15,000 நத்தைகளோ நண்டுகளோ இருந்ததுன்னா கோடைக்காலம் வந்தது எல்லாம் பூமியில் ஓட்டை போட்டுட்டு கீழே போயிடும். ஒரு 10,000 இடத்துல ஓட்டை நத்தை அப்படியே ஒரு தெரியும் உங்களுக்கு, ஓரங்களும் இதுக்கு மேலே இருக்கும், ஓரங்களும் ஒன்னேகாலங்களும் சுற்றாலும் உள்ளது, அது அப்படியே ட்ரில் பண்ணிட்டு உள்ளே போயிட்டே இருக்கும், அப்படியே சுழிச்சிக்கிட்டே போகும்ல, அப்படியே போய் அங்கே போய் தூங்கிடும். அது இதுக்கு கோடை தூக்கம்னு பேர். கோடை

0: துயில்னு பெறுது. ஒரு 5 அடி 6 அடி வரைக்கும் போயிடும். அப்படியே தூங்கிட்டு இருக்கும். இது சுற்றி சுற்றி சுற்றி சுற்றி வளையமாக அந்த மண்ணை தள்ளிக்கிட்டே போகும். அதனால் சூரியன் வந்து அந்த இடத்த போய் தொடவே முடியாது, அது இருக்கிற இடத்த. அடுத்து எப்போ வயலில் தண்ணி வந்து விழுதோ அப்படியே இந்த 10,000 நத்தை 5,000 நத்தையும் அப்படியே மேலே ஏச்சு வந்துடும். பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நத்தையெல்லாம் இப்பவும் மேயும் வயலில். இப்பவே எப்படா குஞ்சு பறிச்சு இவ்வளோ பெரிய நத்தை வந்ததுன்னா, போன வருஷமே குஞ்சு பறிச்சு நத்தையே ஆனது. அது கோடையில் உள்ளே போயிருந்து திருப்பி மேலே வருது. இந்த மாதிரி அது உள்ளே போய் மேலே வந்ததுன்னா, இந்த மாதிரி ஒரு உழவை உழறதுக்கு இன்னும் உலகத்தில் உழவுகறியை கண்டுபிடிக்கல. இவ்வளோ நத்தைகளும் நண்டுகளும் இருந்ததுன்னா அந்த மண் வந்து அளவு கடந்த வளத்தை உருவாக்கிறோம். எப்படின்னு சொல்கிறேன், இப்போ நம்ம யூரியாலாம் அடிக்கடி போடுறோம். யூரியாலாம் எல்லாமே இப்போ விவசாயிகளுக்கு விவசாயம் பண்ணவே தெரியாது. யூரியா, பொட்டாசியம், சூப்பர் பாஸ்பேட்டு, அம்மோனியம் குளோரைடு, அம்மோனியம் சல்ஃபேட்டு, சரியா, இதெல்லாம் இல்லாமல் விவசாயமே பண்ண தெரியாது. ஏன்னா இது போட்டால் பயிர் செழிக்குது, நம்ம உண்மையிலே பார்க்குறோம். போட்டால் பயிர் வருது, அதனால தான் நம்ம போடுறோம். இல்லாட்டம் போட்டால் பயிர் வரலன்னா யாராவது போடுவாங்களா? இது ஆனால் அடிக்கடி போடுவாங்க யூரியாவை. ஏன் போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும் அந்த யூரியா, அப்புறம் மறுபடியும் திருப்பி பயிர் வெளுத்துரும். அப்புறம் திருப்பி 2 தடவை 3 தடவை போட்டு போட்டு தான் பயிர் வளர்ப்பாங்க. இந்த காற்றுல கலந்து இந்த சல்ஃபர், நைட்ரஜன், பாஸ்பரஸ் எல்லாம் அழிஞ்சிரும். இதில் போடுறது சூப்பர் பாஸ்பேட் இதெல்லாம் பொருள்கள் இருக்குல்ல, நண்டுகள் நத்தைகள் செத்து போச்சுன்னா இந்த கால்சியம் இருக்கு பாருங்க, அழியாத உரத்தை உருவாக்கிரும். செத்து போனதுக்கு அப்புறம் அந்த ஓடு இருக்குல்ல, இந்த ஓடு கால்சியம் நைட்ரேட்னு அழியாத நைட்ரஜனை உருவாக்கும், கால்சியம் ஆக்சைடுன்னு அழியாத ஆக்சிஜனை உருவாக்கும், கால்சியத்தையும் ஆக்சிஜன். அதே மாதிரி கால்சியம் சல்ஃபேட், சரியா, கால்சியம் பாஸ்பேட், இந்த மாதிரி நிறைய வாயுக்களோடும் மற்ற பொருள்களோடும் உப்புகளோடும் இது வினை புரிஞ்சு அழியாத தன்மை உள்ள நிலையான உரத்தை வேர்பகுதியில் கொண்டு வைக்கும். அந்த மாதிரி அந்த பயிர்கள் எடுத்துக்கக்கூடிய வேர்பகுதியில் கொண்டுட்டு போய் இந்த நண்டுகள் செத்த பிறகு அந்த ஓடுகள் இயற்கையில் கிடைக்கிற நைட்ரஜனுடனும் ஆக்சிஜனுடனும் பாஸ்பரஸுடனும் சல்பருடனும் வினை புரிந்து அழியாத நிலையான ரசாயன உரங்களை வேர்பகுதியில் கொண்டு போய் வைக்கிறது, மண்ணில் வைக்குது. ஆனால் தண்ணி இல்லாட்டினா சாமி இந்த ரெண்டும் வளராது. எது இருக்காது?
1: நண்டும் இருக்காது, நத்தையும் இருக்கிறது,
0: அவ்வளவுதான். நாக நீங்கள் மழை நீரை தேக்கி நிறுத்தினீங்கன்னா தான் நீண்ட காலத்துக்கு வாழ முடியும்னு தெரிஞ்சாதான் அங்கே அது குடி வருமே. உலகத்தில் யாருமே உற்பத்தி பண்ண முடியாத உரத்தை, அளவு கடந்த உரத்தை இந்த நண்டுகளும் நத்தைகளும் மீன்களும் நிலத்திலே உருவாக்குகின்றன. ஏன்னா அவ்வளோ வளம், அளவு கடந்த வளத்தை ஒவ்வொரு ஆண்டும், இப்போ இந்த வருஷம் இருந்த சுண்ணாம்பு சேர்த்து நத்தையெல்லாம் சேர்த்துட்டு சுண்ணாம்பாயிட்டு கால்சியம் நைட்ரேட் கால்சியம் பாஸ்பேட் உருவாயிட்டு, அடுத்த வருஷமும் மழையில் நைட்ரஜன் வரும், ஆக்சிஜன் வரும், அடுத்த வருஷம் புதுசாக நண்டு என்னாச்சு நட்டையெல்லாம் குஞ்சு பொறிச்சு திருப்பியும் அந்த கால்சியத்தை உருவாக்கிறோம். கால்சியமும் உருவாகிட்டே இருக்கும், வளமும் உருவாகிட்டே இருக்கும், பயிரும் விளைஞ்சிக்கிட்டே இருக்கும், மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் செழிச்சிக்கிட்டே இருக்கும். ஆக வளத்தை உருவாக்குகின்ற, நிலையான வளத்தை உருவாக்குகின்ற காரணிகள் பூமியில் இயற்கைங்கிற பேரில், உயிர்கள்ங்கிற பேரில் உருவாச்சு. ஆனால் மழை தண்ணி நிக்கலைன்னா இதெல்லாம் வரவே வராது. பாரம்பரிய விவசாயம் புரியுதா?
1: நல்லாவே புரியுது. பயிர் வளர்றதுக்கு தேவையான உரங்கள் எதுவுமே தரதில்லைன்றீங்க, எப்படி அது சாத்தியமாகும்?
0: நான் இப்ப சொன்னல சுத்திரும் மரம் எல்லாம் வச்சிருக்கேன்னு, இந்த இலைகளே காஞ்சி உழுந்ததுன்னு வச்சுக்கீங்களேன், சருகா, அது வந்து அழுகாது, ஊறிதான் நனையும், கொஞ்சம் கொஞ்சமா கரையும். நான் சொல்றேன் சரியா, பச்சை தழை அழுகும், காஞ்சி உலர்ந்து போன சருகுகள் அழுகுவதில்லை, அப்படியே ஊறி நனையும் அது, சரியா. இப்போ பசுந்தழையா எல்லாரும் வெட்டி போடுறோம், நான் உயரமான வரப்புகள் வச்சுருக்கேன், இந்த வரப்பில் நிறைய புல் முளைக்குது, நான் வரப்பை சுற்றியும் மரங்கள் வச்சுருக்கேன், இந்த மரங்கள்லேருந்து தானாக இலைகள் முத்தி காஞ்சி பழுத்து சருகாயி கொட்டும். இது எல்லாம் அளவு கடந்த உரக்குழியாயிடும் என் வயல், ஆடாதோட கருணூச்சி இதெல்லாமும் வச்சுருக்கேன். இது எங்கே வச்சுருக்கேன்னா வயலில் உழாது, அந்த வரப்போட சரிவுகள் இருக்குல்ல அங்கே தான் உழும், நேரடியாக வயலில் உழாது. சில இலைகள் மட்டும் பறந்து போய் விழும், அதுவும் சருகா பறந்து போய் தான் விழும். பச்சை தழையை வெட்டி போட்டு நான் மிரிக்கிறதே இல்லை. ஆரம்பத்தில் மிரித்தேன், மரத்தில் ஏறி வெட்டி 3 நாளைக்கு 4 நாளைக்கு பசுந்தழையை போட்டு வெட்டினா அப்படியே ஒரு மாதிரி பச்சையாக இருக்கும் தண்ணி. அது மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த தண்ணி வந்து நாற்றம் அடிக்கும், அழுகி போன இலைகளோட நாறும். என்னடா இது ஒரு கெட்ட நாற்றமாக இருக்கே, ஆனால் பயிர் நல்லா செழிப்பாக தான் வரும், ஏதோ பிடிக்காத ஒரு இது மாதிரி எனக்கு தோணுச்சு. அது அந்த வாழணும்னு நினைக்கும் போது அந்த செடியை பிடிச்சி துள்ள துடிக்க வெட்டி போடுறதுங்கிறது மாதிரி ஒரு மனசுக்குள்ளே எனக்கு ஒரு உறுத்தலும் உண்டு. ஏன் அப்படி பண்ணுறமேனு, இது வாழ்ந்து முடித்த பிறகு தானேவே தான் வயலுக்கு வரப்போகுது அந்த இலை, அப்படியே விட்டா என்ன, அதுக்கப்புறம் தான் அறிவே வருது எனக்கு. பட்டுப்பட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளும் இந்த அறிவை தேடுறோம். வரப்புகளை சுற்றியும் நம்ம வச்சிருக்கிற சிறு செடிகள், மரங்கள், காய்கறி விதை செடிகள், உயரமாக வச்சிருக்கிற வரப்புனால ரெண்டு பக்கமும் முளைச்சிருக்கிற புல், சரிவாக

0: கரையை வச்சிருக்கிறதுனால அந்த புல்லாம் காஞ்சி போய் செத்து போய் முத்தி போய் அதெல்லாம் மழை பெய்யுற காலங்களை தானாகவே அடிச்சுட்டு வந்து வயலுக்கு வந்துடும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என்கிட்ட மாடு இருக்கு, இதில் ஏற்படுற கழிவுகள்லாம் உரமாக வரும் கோடையில், இதை கொண்டுகிட்டு போய் நான் என்ன செய்வேன், வரப்போட சரிவுகளில் வச்சிருவேன். வரப்பை சரிவாக போட்டிருக்கேன் உயரமானு சொன்னேன், சரிவுகளில் வச்சிருவேன். சமதளமான வரப்பு இருந்ததுன்னா உயரமா, அது மேலே வச்சிங்கன்னா அப்படியே வரப்புல தான் மழை பெஞ்சா உறிஞ்சிக்கும். நான் சரிவுகளில் வைக்கும்போது இந்த வரப்புல என்ன ஆகும்னா, அந்த உரம் வரப்போட சரிவுகளில் அப்படியே இருக்கும். வயல்ல போட்டு உழுதோம்னா அந்த வருஷமே அந்த எருவு அழிஞ்சிரும். வரப்போட சரிவுகளில் வைக்கும்போது அது அப்படியே தான் இருக்கும் இல்லையா, ஏன்னா மழை பெஞ்சு கரைஞ்சாதான், இல்லைன்னா எருவு அப்படியே தான் இருக்கும். மழை பெய்யும் போதெல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக நனைஞ்சி அப்படியே ஜூஸ் மாதிரி அந்த தண்ணி அப்படியே சத்து நீராக இறங்கிட்டு இருக்கும். ரெண்டாவது, மிக உயர்ந்த மண்புழு உர தொழிற்சாலையை நாங்கள் உருவாக்கியிருக்கேன். ஏன்னா மண்புழு வந்து காஞ்ச தரையில் இருக்காது, ரைட்டா, மிதிப்பட்டு இறுகி போன தரையில் இருக்காது, வெயில் படுற இடத்துல மண்புழு இருக்காது, மண்புழுக்கு குளிர்ச்சி வேணும், தண்ணியிலையும் மண்புழு இருக்காது, ஈரம் இருக்கணும், இறுக்கமான தரையாக இருக்கக்கூடாது, வெயில் படக்கூடாது, சரியா, நேரடியாக எல்லாத்துக்கும் மேலே அதுக்கு உணவு வேணும். நான் இந்த குப்பையை கொண்டு போய் வரப்போட சரிவுகளில் வச்சுருவேன், அது மண்புழு உரம் கிடையாது, ஆனால் மண்புழுக்கு தேவையான உணவு சரிவில் இருக்குது, அங்கே காலே படாது, நம்ம வரப்பு உச்சில தான் நடப்போம், தேவை சரிவில் நடக்க மாட்டோம், அது அப்படியே அமைதியாக அங்கேயே இருக்கும். ஏன்னா எந்த நேரமும் வயலில் இருக்கிற ஈரத்தால் சீக்கிரம் காயாது. சமதரையில் நீங்கள் குப்பையை கொட்டியிருந்தீங்கன்னா காஞ்சிரும், சரிவில் கொட்டும்போது அங்கே வெயிலே நேரடியாக செங்குத்தாவே படாது, அதில் அது எல்லாமே மண்புழுக்கள் உரமாக மாறும். மண்புழுக்கள் வந்து நிலையான மண்புழு படுக்கையாக, மண்புழு குடியிருப்பாக என்னுடைய வரப்பு உடலோட சரிவுகள் மாறுது. எப்போவாச்சும் கிடைக்கிற எருவை கொண்டுட்டு போய் எனக்கு கிடைக்கிற எருவை அப்படியே இந்த சுத்தீரும் வரப்புகளோட சரிவுகளை வைப்பேன். அந்த வரப்பு பூரா இருக்கிற கருணை சேனை எல்லாமும் இந்த மண்புழு சாப்பிட்டு வரமாக்கிடும். மண்புழு உரம் இலவசமாக எல்லாம் வரப்பில் இருக்கிற மரங்களுக்கு செடிகளுக்கெல்லாம் கிடைக்கும். அது போக மழை பொழியும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எருவு இறங்கி அப்படியே சாரை இறங்கி வயலுக்கு போகும். கோடை வரும்போது வரப்பு காஞ்சி தரைக்கு மேல தான வரப்பு இருக்கு. இப்போ மண்புழுலாம் என்ன செய்யும், செத்துருமில்ல, சாவாது, வயல்ல ஈரம் இருக்குல்ல, அப்படியே இறங்கி எல்லாம் வயலுக்கு போயிடும். இப்ப அது வயலுக்குள்ள போய் தான் குடியிருந்தாவணும் கோடை வந்துட்டுன்னா. தண்ணி நிற்கும் போது வயல்ல இருந்து கரையேறி வரப்புக்கு வந்துடும், வரப்புல நீர்மட்டம் உயர உயர மேலே போயிடும், சரியா, அப்புறம் தண்ணி குறைய குறைய அப்படியே கீழே இறங்கி போயிடும். அப்புறம் சுத்தமாக தண்ணி குறைஞ்சுன்னா இறங்கி வயலுக்கும் கீழே ஆழத்தில் போய் மண்புழுவும் கோடை தீவில் கொள்ளும். அப்படியே சுருட்டிக்கிட்டு சின்னதாக நூல் கண்டு மாதிரி, நூல் உருண்டை சுருட்டி வைக்கிறோம்ல, அந்த மாதிரி சுருட்டிக்கிட்டு வயலில் இருக்கும். இப்போ உழவர்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஆமாம், கோடை காலத்தில் அடியில் நோண்டி பார்த்தோம்னா 4 அடிக்கு 5 அடிக்கிட்ட சின்ன சின்ன உருண்டையாக மண்புழுக்கள் அப்படியே சுருட்டிக்கிட்டு இருக்கும். இதை கோடை துயில் அப்படின்னு சொல்கிறாங்க, கோடை தூக்கம்னு சொல்கிறாங்க. அப்புறம் திருப்பி தண்ணி வந்துட்டால் எல்லாம் எழுந்திருக்கும். குடும்பம் குடும்பமாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் என் நிலத்தில் இலவசமாக வாழ்ந்துட்டுருக்காங்க, சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க வாழ்ந்து முடித்த பிறகு அவங்க வாழுங்காலத்துலேயும் எனக்கு வேண்டிய எருவெல்லாம் தயாரிக்கிறாங்க, என் பயிருக்கு வேண்டிய எருவை சந்தோஷமாக வாழ்கிறாங்க, இரவு பகல் பார்க்காம உழைக்கிறாங்க. அவங்க சந்தோஷமாக வாழறதுக்கான இருப்பிடத்தை மட்டும் அமைச்சிருக்கேன். மரங்கள், செடிகள், நண்டுகள், நத்தைகள், மீன்கள், மண்புழுக்கள், அளவு கடந்த வளம் மழை நீர்.
1: நிச்சயமா
0: பாரம்பரிய வளம்னா என்னன்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்.
1: நீர்களே, இன்று தமிழர்களின் வாழ்வியலோடும் பண்பாட்டோடும் பின்னி பிடைந்த நமது பாரம்பரிய வேளாண்மை முறைகளை பற்றி மயிலாடுதுறை மாவட்டம் நரசிங்கநத்தம் த ஞானப்பிரகாசம் ஐயா பகிர்ந்துகிட்டாங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற நேர்களா இருக்கட்டும், விவசாய பெருமக்களா இருக்கட்டும், ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா அவங்க தொலைபேசி மூலமா அவங்களை தொடர்பு கொள்ளலாம். குறித்து கொள்ளுங்கள் நேர்களே, மயிலாடுதுறை மாவட்டம் நரசிங்கநத்தம் த ஞானப்பிரகாசம் ஐயா அலைபேசி எண் 9360551353. மீண்டும் ஒரு முறை 9360551353. மிக்க நன்றி ஐயா.
2: செல்வியக்கா, மண்ணின் மனம் சொல்லும் தமிழர் வேளாண்மைன்னு மயிலாடுதுறை மாவட்டம் நரசிங்கநத்தம் த ஞானப்பிரகாசம் உங்க தமிழர் வேளாண்மை பத்தி போதும் போதுங்கிற அளவுக்கு பல விஷயங்களை எடுத்து சொல்றாங்களே, உங்களுக்கு இப்ப முழுமையா இத பத்தி தெரிஞ்சிருச்சாக்கா?
3: ஓரளவு தெரிஞ்சிட்டு சுபா. அவர் நிலத்துல இருக்கிற மண்புழு, நண்டு, நத்தை இதுதான் அவருக்கு உற்ற நண்பன் சொல்றாரு.
2: அது எப்படின்னாக்கா, இப்ப நீங்க சொன்ன இந்த நண்டு, நத்தை, மண்புழு இதெல்லாம் இயற்கையாவே நிலத்தை துளையிட்டு நிலத்துல உள்ள வெப்பத்தை வெளியில கடத்துதான். இதனால மண்ணுக்கு வலிமை கூடுதான், அவங்களுக்கும் லாபகரமாக இருக்குது.

0: அது சரிதான் சுபா, மண்புழு உழவனின் நண்பன்கிறது சரியா போச்சு. போ,
1: மண்புழு உழவர்களுக்கு நண்பன் தான்க்கா, ஆனால் நம்ம தான் அதிகமாக உரங்களை போட்டு மண்புழுவை எதிரியாக்கி வச்சுருக்கோமே. இந்த மாதிரி இயற்கை முறையில் சாகுபடி செஞ்சாதான் மண்புழு நமக்கு நண்பனாகி நமக்கு நன்மை செய்யும். தமிழர் வேளாண்மை பற்றி நான் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டேக்கா இன்னைக்கு.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
3: உழவர் அரங்கம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ONGC காவிரி அசட்
4: கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின்
3: உழவர் அரங்கம்.
4: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
3: காரைக்கால் ONGC காவிரி அசட்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
4: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
6: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் இந்தியாவிலேயே முதன் முறையாக வேளாண்மை பொருட்களுக்கான முதல் சூப்பர் மார்க்கெட். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், மாடி தோட்டங்கள், 500 மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள், அரசு மானியத்துடன் சொட்டு நீர் பாசன உபகரணங்கள் வாங்க ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், 500 மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க முத்துப்பிள்ளை மண்டபம், காரைக்கால் ரோட், கும்பகோணம்.
4: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 8 மணி.

சிந்தனை துளி. உறுப்பு தானம், பிறரின் வாழ்வில் நம்பிக்கையின் ஒளி. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

காற்றில் வரும் காணம். நேர்களை, காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியில உங்களது விருப்ப பாடல்களை கேட்க நீங்க அழைக்கலாம். சொல்லி 4368 என்ற இணைப்பு எண் உடன் 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580 என்ற தொலைபேசி எண்களிலோ 9566-427-3 என்ற அலைபேசி எண்ணிலோ அழைத்து வரலாம் பாடல் கேட்க. நேர்களை, வழக்கம் போலவே காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சிக்காக நம்ம வந்து காரைக்கால் பன்மலை 100.3 முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் ஒன்று வந்து கொடுத்துருக்கேன். அந்த போஸ்டரில் என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, வானவில் உங்கள் கையில் கிடைத்தால் என்ன செய்வீங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க உங்களுடைய கமெண்ட்ஸ்களை வந்து நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் நீங்கள் போய் கொடுங்க. நானும் நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்கக்கூடிய பாடல்களை கொடுத்துட்டு அப்படியே உங்களுடைய கமெண்ட்ஸ்களையும் வந்து படிக்கிறேன். பார்ப்போம் இன்றைக்கி எவ்வளோ கமெண்ட்ஸ் வருது அப்படிங்கிறத. நேர்கள் வந்து கொஞ்சம் காலையிலேருந்து வேலை பார்த்துட்டு அப்படியே பாடல் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸாக நாங்கள் உட்காந்து கேட்குறோம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்லைங்க, நீங்கள் கேள்வி கேட்டாலும் நாங்கள் பாருங்கள் எப்படி சுட சுட உங்களுக்கு கமெண்ட்ஸ்களை அள்ளி கொடுத்துட்டே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களா? பார்ப்போமா. சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடலை கேட்டுருவோம்.

0: நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்க வரும் முதல் நேயரை வரவேற்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: மீன் சுருட்டி சுதாராஜா.
0: மீன் சுருட்டியில இருந்து சுதாமா பேசுறீங்க, சொல்லுங்க.

0: அம்மா, என்ன பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு?
1: எனக்கு தண்ணுபட போகுது, மூக்குத்தி முத்தழகு.
0: மூக்குத்தி முத்தழகு. உங்களுக்கு மூக்குத்தினா பிடிக்குமா?
1: ஆமா மேடம், ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, நீங்க போட்டிருக்கீங்களா? பிடிக்கும், ஆனா சிலர் போட மாட்டாங்க. நீங்க போட்டிருக்கீங்களா?
1: நான் போட்டிருக்கேன்.
0: போட்டிருக்கீங்க, சரி. எங்க சொல்லுங்க பாப்போம், உங்க வானவில் உங்க கையில கிடைச்சா நீங்க என்ன செய்வீங்க?
1: அழகா வச்சு ரசிப்பேன் மேடம்.
0: அழகா வச்சு ரசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆஹா, என்ன ஒரு ரசிகைன்னு பாருங்களேன். சரி, இந்த ரசிகைக்காக அவங்க ரசிச்ச பாடல் வந்து நம்ம பண்பலையில வருது, கேட்கலாமா?
1: நன்றி மேடம்.
0: நன்றி.

0: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
1: மாசம் வந்து இடிபில் பார்த்தாலே கவலையா இருக்கு. இனி இந்த டென்ஷன் உங்களுக்கு வேண்டாம். பிஎம் சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் பேனல் அமைத்து ரூபாய் 1,25,000 மானியம் பெறுங்கள். மேலும் 25 வருட மின் உற்பத்தி 5 வருடத்திற்கு இலவச பராமரிப்பு என பல நன்மைகளும் உண்டு. இன்றே தொடர்பு கொள்ளுங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 8:15. நேர்களை, இந்த நிகழ்ச்சிக்காக நம்ம முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் கொடுத்துருக்கேன். அதில் ஒரு கேள்வியும் கேட்டிருக்கேன், வானவில் உங்கள் கையில் கிடைத்தால் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி. அப்படியே ரிலாக்ஸ்டாக பாடலையும் கேட்டுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ்களையும் கொடுங்க. எங்க நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 முகநூல் பக்கத்தில் தான் நம்ம பண்பலையின் நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பது உங்கள் ஆர்ஜே ராஜி. அடுத்ததாக என்ன பாடல் வரப்போகுது நம்ம நிகழ்ச்சியில, அதுக்கு ஒரு நேர சந்திக்கணுமே, சந்திச்சிருவோமா? வணக்கம்,
5: இனிமையான இரவு. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
5: வணக்கம் கூறுவது பெருஞ்சேரி ஜார்ஜ் மேடம்.
4: சொல்லுங்க ஜார்ஜியா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
5: எனக்கு நாடோடி சென்றல் என்ற படத்தில் மணியே மணி குயிலே மாலையிடும் கதிரழகே என்ற பாடலை அனைத்து நேயர்களும் ரசித்து கேட்க வேண்டுமா? இந்த பாடலை வழங்குமாறு.
4: பாடலை மட்டும் நாங்க கேட்கல, எல்லாருமே ரசிச்சு கேளுங்க அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்டும் வச்சிருக்கீங்க. சரிங்கய்யா, உங்களுக்காக பாடல் இதோ.
5: நன்றி, வணக்கம்.

0: காற்றில் வரும் காணம். நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ONGC.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.

0: நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் எந்த நேயருடைய விருப்பம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் மேடம். திருவாரூர் மாவட்டம் பனங்குடியிலிருந்து லதா பேசுறேங்க மேடம்.

0: பனங்குடியிலிருந்து லதா பேசுறீங்க. சொல்லுங்க லதாமா, என்ன பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு?
1: எங்க ஊர் காவல்காரன் இருந்து அரும்பாகி மொட்டாகி பூவாகி அந்த பாட்டுங்க மேடம்.
0: அந்த பாட்டு வேணும். உங்க வீட்டுல என்ன பூச்செடி வச்சிருக்கீங்க?
1: நாங்க செம்பருத்தி மல்லிகை
0: எல்லாமே வச்சிருக்கீங்க. அதெல்லாம் இப்படிதான் அரும்பாகி மொட்டாகி அது பூ ஆகிறது அப்படின்னு நீங்க நரசிச்சு பாப்பீங்களா?
1: காய்கறி

0: பக்கத்தில் நம்ம இந்த காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் என்ன கேட்டிருக்கோம், வானவில் உங்கள் கையில் கிடைத்தால் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டிருந்தேன். சரி, நேயர்கள் வந்து அதுக்காக என்னென்ன கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரமும் கேட்டிருலாம்.
1: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
2: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
1: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: சரிங்க, என்ன கமெண்ட்ஸ் வந்து நேர்கள் வந்து நம்ம காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு முறை கணினியை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிடுவோம். நேர்கள் வந்து இப்போ கூட கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. இது வரைக்கும் நம்ம போஸ்டருக்கு 34 லைக்ஸ் வந்திருக்கு, 47 கமெண்ட்ஸ் வந்திருக்கு, 3 பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இந்த டீட்டெயிலோட யார் முதல் மெசேஜ் கொடுத்துருக்காங்கன்னா, கடலூர் துறைமுகம் சுரேஷ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, வானவில் என் கையில் கிடைத்தால் அதை அப்படியே அந்த இடத்துல வானத்தில் வச்சு தூரத்திலிருந்து அந்த 7 நிறங்களையும் ரசிப்பேன். இந்த பாட்டையும் கூட நான் பாடுவேங்கன்னு. ஒரு வானை என்னது, ஒரு வானவில்லை போலே என் வாழ்வில் வந்தாய், ஒரு வானவில்லை பார்த்தேன் அதை காணவில்லையே, வானவில்லை வானவில்லைன்னு வானவில் பாட்டாக வரிசையாக அடுக்கியிருக்காருங்க. சூப்பர். அது என்னங்க, கையில் கிடச்சா திருப்பி நான் அங்கேயே வச்சு ரசிப்பேங்கிறீங்களே, கையில் கிடச்சா இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அடுத்து அருண், அந்த ஐடியிலேருந்து விளையாடுவது தான், வானவில்லை வச்சு நான் விளையாடுவேன் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டாங்க. ஆனால் விளையாட்டு அப்படிங்கிறது என்ன, ஸ்கிப்பிங் ஆட போகிறாரா, என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத பார்க்கலாம். அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் சொல்கிறாங்க, அதை போர்வையாக்கி போர்த்தி கொள்வேன் சொல்லிட்டு. ஆஹா, சூப்பருங்க. அடுத்து திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, அதை பத்திரமாக வச்சுக்க மாட்டேங்க, அது இருக்கக்கூடிய 7 வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்களே ஏன் அப்படின்னு தெரியல. 7 வண்ணங்களையும் 7 விதமான மகிழ்ச்சியாக மாற்றி மனதில் சோர்வாக இருப்பவர்களுடைய வாழ்வில் வந்து நம்பிக்கை தரக்கூடிய இந்த நிறங்களை வந்து தூவி எல்லார் முகத்திலையும் ஒரு புன்னகையை மலரச் செய்வேன் அப்படின்னு ரொம்ப அழகாக யோசித்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வெறும் வணக்கத்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டார் பாபு முள்ளக்காட்டிலேருந்து. அடுத்ததாக இஞ்சிக்குடி மின்சாரக்கண்ணன் சொல்லியிருக்காங்க, என் மகளுக்கு கலர் ரிப்பனாகவும் எழுதும் பேனாவாகவும் மகனுக்கு விளையாடும் கலர் பந்தாகவும் மாற்றி கொடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நல்லா இருக்குங்க, லைக் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. அடுத்து 7 நிறம் எப்படி வந்தது அப்படின்னு அந்த வானவில் பார்த்து நான் கேட்பேன் அப்படின்னு பாபு முள்ளக்காட்டிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை வணக்கத்தை போட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, யோசிக்க கொஞ்சம் டைம் எடுத்திருக்காங்க. அடுத்து அடித்து விளையாடுவங்க மேம் அப்படின்னு பண்டாரவடை வழுவூர் ஸ்ரீகிருஷ்ணா சொல்லியிருக்காங்க, மழை நேரங்களில் வானவில் பார்க்கறது கண்களுக்கு குளுமையாக இருக்கும். மலேசியாவிலேருந்து இஞ்சிக்குடி கைலாஷ் வந்து சொல்லியிருக்காங்க, வானவில் பார்த்தா என்ன ஃபீலிங் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வானவில் கையில் கிடச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை தானே நம்ம கேட்டிருந்தோம். ஆண்டி மேடம் சரவணன் சொல்லியிருக்காங்க, முதல்ல எத்தனை விதமான வண்ணங்கள் இருக்குதுன்னு பார்ப்பேன், வானவில் கையில் கொடுத்தேன்னா அது கரெக்டாக நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருக்கா அப்படின்னு எத்தனை வண்ணங்கள் இருக்குதுன்னு எண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, வானவிலின் சிறு துண்டுகளை எடுத்து இயற்கையை நேசிக்கும் குழந்தைகளுக்கு ஒளிரும் வண்ணமயமான பொம்மைகளாகவும் பெரியவங்களுக்கு வந்து என்றும் அழியாத நினைவு பரிசாகவும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஹா, இதுவும் சூப்பர். கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடி அங்கேருந்து சொல்லியிருக்காங்க, வானவில் என் கையில் கிடச்சா நான் ரசிச்சுக்கிட்டே இருப்பேன், எனக்கு வானவில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாளபுத்தூர் கடக்கம் ஐங்கரன் என்ன சொல்லியிருக்காங்க, மேலே அமர்ந்து உலகத்தை குடும்பத்துடன் சுற்றி வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஹா, சூப்பர். அடுத்து அதன் 7 வண்ணங்களை அழகை ரசிப்பேன், பார்த்து ரசிப்பேன், இருந்தால் இதெல்லாம் நமக்கு நிறைவேறாத ஆசை அப்படின்னு நெமேலி நந்தகுமார் சொல்லியிருக்காங்க. நிறைவேறாத ஆசை இருந்தாலும் ஒரு கற்பனை தானே, எண்ணி பார்த்தால் என்ன, சில சமயம் அந்த கற்பனையை நினச்சி பார்க்கும்போதே மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம வலைத்தளத்துல எல்லாம் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது 80s, அந்த காலகட்டத்தில் எல்லோரும் நம்மளுடைய ஃபோட்டோவை வந்து மாற்றி பார்க்குறதுன்னு சொல்லி எத்தனை பேர் ஸ்டேட்டஸில் வச்சோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்கறது தானே. நம்மளை நாம் வந்து ஒரு புதிதாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உதவும், ஒரு டக்குன்னு ஒரு புன்னகை வரும். இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது அதுதான், நம்ம என்ன ஒரு யோசனையிலேயே இருந்தோம் அப்படின்னா இதெல்லாம்

காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 முகநூல்

0: கொஞ்சம் நம்மளை வந்து ரிலாக்ஸ் பண்ணும். அதுக்காக இந்த மாதிரியான கேள்விகள் வந்து நாங்களும் கேட்குறோம். அடுத்ததாக, வானவில் கையில் கிடைச்சால் அதன் வண்ணத்தையும் அழகையும் பார்த்து ரசிப்பேன்னு சத்யா மணக்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க. வானவிலை தோன்ற வைத்த, அதை பார்க்க வைத்த, அதை உருவாக்கிய இறைவனுக்கு நன்றி சொல்லுவேன், பிறரையும் அந்த அற்புதத்தை வந்து பார்க்க வைப்பேன்னு அப்துல் ரஜாக் திட்டச்சேரியிலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, அதை வச்சு அழகு பார்ப்பேன், அதோடைய நிறங்களை ரசித்து பார்ப்பேன். அடுத்தது, கீழே கையில் கிடச்சிது அப்படின்னா அதை இன்னும் அழகு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியே தான் பேரளம் செந்தில்கண்ணன் சொல்லியிருக்காங்க. மாதம் ஒரு முறையாவது வானில் வந்து கண்களுக்கு விருந்துவை அப்படின்னு செல்லமாக சொல்லி அனுப்புவேன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சூப்பருங்க. யார் சொல்லியிருக்காங்க இந்த கமெண்ட்ஸை? நாளிக்கல் பட்டி எழில் முத்துசாமி சொல்லியிருக்காங்க, நல்லா யோசிச்சிருக்காங்க. அடுத்ததாக, மேட்டுப்பாளையம் நாகராஜன் என்ன சொல்கிறாங்க, வீட்டில் கொண்டு வந்து வைத்து அழகுபடுத்துவேன் வானவில்லுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஹா, வானவில்லே அழகுன்னு எல்லாரும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கும்போது அதுக்கு இன்னும் கொஞ்சம் நான் அழகுபடுத்துவேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அதை பிடித்து வைத்திருக்க நினைக்க மாட்டேன், அது கையில் கிடச்சதுன்னா இயற்கையினுடைய அந்த அழகை ரசித்து அதனோட அர்த்தத்தை உணர்ந்து மீண்டும் அதை வானத்துக்கே அனுப்பி வச்சிருவேன்னு நன்னிலம் சுப்பிரமணியம் சொல்லியிருக்காங்க. எது எது எங்கெங்கே இருக்கணுமோ அது அது அங்கங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், என்னங்க தோடி இப்படி கேட்டுட்டீங்க, மற்ற குழந்தைகளோட கையில் வைத்து கொண்டு விளையாட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்சாலும் குழந்தைங்களுக்கு கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் தலை திரு பத்மாவதி ஸ்ரீதர், முதலில் அகம் மகிழ்வேன், சூப்பருங்க, பிறகு அதனை அழகான ஆடையாக தைத்து விடுவேன், வெரி குட். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, காரைக்கால் மேலே ஓடுதுறையிலிருந்து சேப்பு விஜயராகவன், வானவில்லினோட கையில் கிடச்சா எங்கள் வீட்டு வரவேற்பு இடத்துல அனைவர் பார்வையிலையும் படும்படி அழகுபடுத்தி வைப்பேங்க எங்கள் வரவேற்பறையவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் அழகை ரசித்து கொண்டே இருப்பேன் தோடின்னு அன்னப்பன்பேட்டை ஜோதி சொல்லியிருக்காங்க. வானவில்லின் நிறங்களை என் பையனுக்கு வண்ணம் தீட்ட பிடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பருங்க, சூப்பர். அந்த கலர்ஸ் எல்லாத்தையும் வச்சு அவங்க ஒரு பெயிண்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு, ஏன்னா அதை பார்த்து தான் நமக்கே ஒரு தோணும் இல்லையா, இந்த கலர் எடுப்போம், இந்த கலர் வானவில்ல இத்தனாவது கலர் பாருங்கள், அது ரெண்டும் சேர்ற இடத்துல ஒரு கலர் இருக்கும் பாருங்கள், எனக்கு அந்த கலரில் தான் வேணும் அப்படின்லாம் நம்ம கேட்போம் இல்லையா. சரி, இந்த கமெண்ட்ஸை வந்து திருவாரூர் கூடூர் இளவரசி வந்து சொல்லியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷனு காட்டூர் சிவக்குமார் வந்து வாழ்த்துக்களை மட்டும் சொல்லிட்டாங்க. இரு என்ன சொல்கிறது, வண்ணம் இல்லா மலர்களுக்கு வண்ணம் தீட்டுவேன் மீன் சுருட்டி ராஜா சொல்லியிருக்காங்க. எந்த பூக்களுக்கு வண்ணம் இல்லை, வெள்ளையும் ஒரு வண்ணம் தானே, சரிங்களா. அடுத்து, வானவில்லை பார்த்து ரசிப்பேன்னு பாப்பாக்குடி பாப்பா கோவில் ரவி சொல்லியிருக்காங்க. ஆக இப்படியே நேர்கள் எல்லாம் வந்து அவங்களுடைய கமெண்ட்ஸ்களை கொடுத்துருக்காங்க. இன்னும் கமெண்ட்ஸ்கள் வந்து வரட்டும், நம்ம தொடர்ந்து படிப்போம். அடுத்ததாக நம்ம காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில பாடல் கேட்கணுமே, அதுக்காக நேர் காத்திருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம் என்ன பாட்டுன்னு. வணக்கம்.
1: இரண்டும் திரும்பி வந்தது. எனக்கு சொக்கத்தங்கத்திலிருந்து பிள்ளையா அந்த பாடல் கொடுங்கம்மா.
0: நிச்சயமாக ஐயா, உங்களுக்காக பாடல் காற்றலையில்.
1: நன்றிம்மா.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் வழங்கும் பசும் தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ்.
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் தரமான தார்பாய்கள் சோல்ஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 5 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணவும். நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவ்விரு நிகழ்ச்சியும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் நன்பேண்டா.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங் தான்.
0: சரிங்க, நம்ம காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்து பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரமும் கேட்டலாம்.
5: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல்

0: வணக்கம். யார் கேட்க இருக்காங்க? கேட்கலாம்.
1: அன்பான சுதிக்கு அன்பு வணக்கம். மதுரையிலிருந்து ஆண்டனி.
0: ஆண்டனி ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: எப்படி இருக்கீங்க சார்? எல்லாரும்
0: நலமாக இருக்கிறோம் சார். எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: நல்லா இருக்கீங்க.
1: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதற்காக நன்றியும் கூட. என்னடி மீனாட்சிங்கிற திரைப்பட சோரியா லெஸ்பிபா வயசுல வாங்கி ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை இந்த பாடல். சரி, இந்த பாடலை கேட்கணும்.
0: இந்த பாடலை கேட்கணும்னு உங்களுக்கும் ரொம்ப நாளா ஆசையா?
1: ஆமா.
0: சரிங்க, உங்களுக்காக பாடல் பண்பலையில். நன்றி.

0: காரைக்கால் பன்மலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேரம் 8:50. நாளை காலை 9 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நல்லமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
0: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி. நாளை காலை 9:30 தேதியும் சேதியும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் தன்கோ.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் தன்கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: நினைவிருக்கட்டும் நேர்களை, நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசும் தளிர்.
7: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
8: கல்லது தினமும் நம்பிக்கை என்றும்
0: சொல்லமுது தரும் இன் சொல் அமுது நிகழ்ச்சி நாளை மாலை 6:20 இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
9: அனைத்தும்
10: தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
11: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நினைவிருக்கட்டும் நேர்களை, நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
12: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
13: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நேர்களை, காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சிக்காக நாம காரைக்கால் பன்மலையின் முகநூல் பக்கத்தில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா போஸ்டர், அதுக்காக வந்து எல்லாரும் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நாமளும் வந்து இந்த கமெண்ட்ஸை படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, யாருடைய பாப்பா கோவில் ரவி அவங்களுடைய மெசேஜ் தான் கடைசியாக படிச்சிருந்தேன். இப்போ யாருடைய மெசேஜ் அப்படி பார்த்தா கும்பகோணம் குமரன் அவங்களுடைய மெசேஜ் தான். வானவில் கையில் கிடைத்தால் சிறு குழந்தைகளிடம் கொடுத்து அவர்கள் மகிழ்ச்சி அடைவதை பார்த்து நானும் மகிழ்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பருங்க. அடுத்து கல்லேரி பிரகாஷ், அதில் ஏறி சறுக்கி விளையாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே குழந்தையாக மாறிட்டாங்க, அதுவும் சூப்பராக தான் இருக்குது. அடுத்து பல வகைகளில் வடிவமைச்சு என்னோட குழந்தைகளுக்கு விளையாட்டு கருவிகள் அப்படிலாம் செஞ்சு கொடுப்பாங்கன்னு பவித்ர மாணிக்கம் ரகுபதி சொல்லியிருக்காங்க. எல்லா வண்ணங்களையும் கையால் குழி என்ன வண்ணம் கிடைக்கிறது என்று பார்த்து ரசிப்பேன் அப்படின்னு மயிலாடுதுறை புவனா கவிநிலா சொல்லியிருக்காங்க. ஆகா, பாருங்களேன் எப்படி யோசிச்சிருக்காங்கன்னு திருக்கண்ணபுரம் ஆனந்த் சொல்லியிருக்காங்க. அதை எடுத்துகிட்டு போய் சாமி ரூமை வந்து அலங்கரிக்கிறதுக்காக வச்சிருவேங்க, அவ்வளவுதான். பார்க்குறவங்க எல்லாரும் எப்படி பரவசப்படுவாங்க பார்த்தீங்களா, எப்படி என்னோட ஐடியா அப்படின்னு வர சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் சொல்லியிருக்காங்க, அதோட அழகை ரசிப்பேன், அது கூட நின்று செல்ஃபி எடுத்துப்பேன் சொல்லியிருக்காங்க. ஆஹா, இதுவும் சூப்பருங்க, எனக்கும் ஒரு செல்ஃபி எடுக்கணும் போல் ஒரு ஆசை வருதே. நகை பாபு என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு வண்ணங்களையும் மிக்ஸ் பண்ணி இதுவரைக்கும் இல்லாத கலர்லெல்லாம் ஆடையை வடிவமைத்து நான் வந்து போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க, ராமராஜன் மாதிரி அப்படின்னு. அங்கே தான் கொஞ்சம் இடிக்குது, எப்படி ராமராஜன் ஐயாவுடைய கலர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸானது. அடுத்து கல்லேரி ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காங்க, வானவில் கையில் கிடச்சா மிகவும் ரசிப்பேன். பொறையார் லதா சொல்லியிருக்காங்க, கையில் வச்சு ரசிக்கிறதை விட வானத்திலிருந்து பார்க்குறதாங்க அழகு அப்படின்னு. இயற்கையை இயற்கை போலவே ரசிக்கணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, அதுவும் உண்மைதான், அதுவும் யதார்த்தமான ஒரு விஷயம்தான் அப்படின்னு. நன்னிலம் அம்பலவாணன் என்ன சொல்லியிருக்காங்க, வண்ணங்கள் இல்லாத வாழ்க்கைக்கு அந்த வானவிலினுடைய வண்ணத்தை வந்து பூசுவேன். கவலையிலையும் சோகத்திலையும் மூழ்கி தங்கள் வாழ்க்கையை இருண்டு விட்டதாக

0: வரக்கூடிய மனிதர்கள் அவங்களோட வாழ்வில் இந்த வானவெளியின் வண்ணங்களை தீட்டி ஒரு புதிய நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்ம. அடுத்தது வலங்கைமான் ஆட்டோ துரை, வானவில் கையில் கிடத்த அதிலிருந்த வண்ணங்களை எடுத்து விதவிதமாக சட்டை தச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை உடையாக போட முயற்சி செய்வேன்னு அன்புராணி சொல்லியிருக்காங்க. எந்த ஊருன்னு நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. தேவனூர் ஜோதிலட்சுமி, கற்பனைக்கும் எட்டாத ஒரு அனுபவத்தை கற்பனையாக கேட்டிருக்கீங்க. வானவில் என்னோட கையில் கிடச்சா முதல்ல அதில் இருக்கக்கூடிய வண்ணங்களை ஆசதீர் தொட்டு பார்த்து மகிழ்வேன். ஏழு வண்ணங்களும் என்னென்ன உணர்வுகளை தரும் என்பதை உணர்ந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். இயற்கை தந்த விலைமதிப்பற்ற அதிசயம் என் கையில் கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு பரவசம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் போல இருக்கேன். வானவில்லே வானவில்லே வந்ததென்ன இப்போதுன்னு அள்ளி வந்த வண்ணங்களை என் நெஞ்சில் நீ தூவு அப்படின்னு துள்ளி குதிச்சு பாட்டு பாடுவேன்னு சொல்லி ஒரு பாட்டையும் ஞாபகப்படுத்தியிருக்கிறாங்க. சூப்பர். அடுத்தது ஏழு நிறங்களையும் ரசிப்பது அப்படிங்கிறது இயற்கை ரசிக்கிறது எவ்வளோ சூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நந்தகுமார். நான் குழந்தை குரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன். வாழ்க்கையில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு. வாய்ப்பு கிடைச்சதுக்கே நாங்களாம் சந்தோஷப்படுறோம் பாருங்களேன். ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான்காஜா நஜமுதீன் என்ன சொல்லியிருக்காங்க, அடிக்கிற வெயிலில் நாக்கு தள்ளுது, அதனால் நீ அடிக்கடி வானத்தில் காட்சியளி, அப்போதாவது மழை பொழிந்து மண்ணும் மக்களும் மகிழ்ச்சி அடையட்டும்னு சொல்லுவேன் மேடம் அப்படின்னு இருக்காங்க. இதுவும் சூப்பர். காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்க, வானவில் பார்த்ததும் நான் முதல்ல ஃபோட்டோ எடுப்பேன், அதை பத்திரமா எடுத்து வச்சு தினமும் ரசித்து பார்ப்பேன். ரொம்ப அழகாக இருக்கும்ல, மழை பெய்யும் போது வரக்கூடிய வரும் அப்போ நான் பார்த்துருக்கோம் நிறைய தடவை, அதை நான் ஃபோட்டோவும் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வானவில் வந்து நம்ம ஏரோப்ளைனில் ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்தா அது வந்து வீல் மாதிரி வளைஞ்சு தெரியாது, வட்டமாக வந்து தெரியும். இன்னும் நம்ம வந்து மலை உச்சி அந்த மாதிரிலாம் போய் பார்க்கும்போது அதனுடைய வடிவம் வந்து அப்படியே வேறு மாதிரி தெரியும் இல்லையா. சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ் சொல்லியிருக்காங்க, ரசிப்பேன் அப்படின்னு அப்படியே கராராக ஒரே ஒரு வார்த்தையில் பதில் சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்னம் நளினி சங்கர் சொல்லிருக்காங்க, பாட்டெல்லாம் அருமை, முதல்ல ரசிப்பேன். வண்ண அந்த வானவில் இத்தனை வண்ணங்களா அப்படின்னு வியப்பேன் அப்படின்னு இருக்காங்க. வானவில்னு போட வந்தவங்க வனங்களில் அப்படின்னு போட்டாங்க. சரி அடுத்து பரவாயில்ல விட்டுருவோம். அதம்பார் கலைச்செல்வி, அதோட அழகை ரசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கத்திரிப்புளம் பாக்கியராஜ், வானத்தை பட்டமிட்டு பல வண்ணத்தில் அதை பார்த்து நான் ரசிப்பேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சண்முகம் மஞ்சக்கோலையிலிருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. குழந்தைகளை அழைத்து கொண்டு விளையாடுவேங்க, வீட்டில் இருக்கிற மின் வழக்கு எல்லாத்தையும் அணைச்சிட்டு அதில் அந்த வானவியில் கொண்டு வந்து வச்சு அந்த பசங்களோட விளையாடுவேன்னு சொல்லி நாச்சியார் கோவில் ஞானசேகரன் சொல்லியிருக்காங்க. ஆஹா சூப்பருங்க. என்றைக்குமே ஒரு கொண்டாடணும் அப்படின்னா அந்த குழந்தை மனசு தாங்க செமையாக அந்த விஷயத்தை வந்து முழுமையாக அனுபவித்து ஒரு மகிழ்ச்சி அடைகிறது சந்தோஷமாகிறதுன்னு. அதனால தான் நம்ம எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் அந்த குழந்தைகள் அப்படிங்கிறவங்கள நம்ம கூப்பிட்டுக்கிறோம், அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறோம், அவங்களோட சேர்ந்து விளையாடுவோம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. அடுத்ததாக குத்தாலும் தேரடி வில்லாலன் தில்லை வில்லாலன் என்ன சொல்லியிருக்காங்க, அது கையில் கிடச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு சொல்லியிருக்காங்க, மழை நின்ற வானில் வண்ணங்களின் ஊர்வலம் நொடி நேர கவிதை. ஆஹா, பிடித்த விஷயங்களை கையில் இறுக்கி பிடிக்கக்கூடாதுங்க, அதுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்து அதை எட்டி இருந்து பார்த்து ரசிக்க வேண்டும், அதைத்தான் நானும் செய்வேன் சொல்லி நம்ம லாஸ்ட்டாக ஒரு கமெண்ட்ஸ் படித்தாலும் சும்மா நச்சுன்னு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வானவில் அப்படிங்கிறது ஒரு கவிதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய இந்த கற்பனை அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்க, நம்ம காட்சி வரும் காணும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். யார் பாடல் கேட்க வராங்க அப்படிங்கிறத கேட்கலாமா? வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கில் இருந்து சா சிவகுமார், நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, சொல்லுங்க.
1: எனக்கு வந்து கிழக்கு சீமையில என்ற படத்துல மானூட்டு மந்தையிலே அந்த பாட்டு வேணும் மேடம்.
0: சரிங்க, உங்களுக்காக பாடல். நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.

0: நேயர்கள் கேட்கலாம் பொன்னியின் செல்வன்கள்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
2: ஆதித்த கரிகாலனும் வல்லவரையன் வந்தியத்தேவனும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். தன் உள்ள கிடக்கையை, தன் உள்ள குமுறலை வெளிப்படுத்தி கொண்டிருந்தான் இளவரசன் ஆதித்த கரிகாலன். அப்போது குந்தவை பிராட்டி தன் மனதை கொள்ளை கண்டு விட்டதாக வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலனிடம் கூற,
3: அடே அதிக பிரசங்கி, உலகிலுள்ள மன்னாதி மன்னர்கள் எல்லோரும் குந்தவையின் கைபிடிக்க தவம் கிடக்கிறார்கள். அத்தகைய என் சகோதரியை நீ மனத்தினாலும் நினைக்கலாமா?
2: ஐயா, பூரணச்சந்திரனுடைய மோகனத்தையும் தன்னொழியையும் பூலோக சக்கரவர்த்திகளும் பார்த்து அனுபவிக்கிறார்கள். ஏழை எளியவர்களும் தான் நிலவில் நின்று கழிக்கிறார்கள். அவர்களை யார் தடுக்க முடியும்?
3: ஆமாம் ஆமாம், உன் பேரில் கோபித்துக் கொள்வதில் பயனில்லை. தெரிந்துதான் நான் உன்னை என் சகோதரியிடம் ஓலையுடன் அனுப்பினேன். நீயும் அவளுக்கு திருப்தியாக நடந்து கொண்டாய். ஆனால் பார்த்திபேந்திரனிடம் மட்டும் இதையெல்லாம் சொல்லிவிடாதே. அவன் சோழகுலத்துக்கு மருமகனாகி தொண்டை நாட்டுக்கு மன்னனாக விளங்கலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறான்.
2: ஐயா, அவ்விதம் சில காலத்துக்கு முன்பு வரையில் இருந்திருக்கலாம். இப்போது கந்தமாறன், பார்த்திபேந்திரன் இருவரும் நந்தினி தேவி காலால் இட்ட வேலையை தலையினால் செய்ய காத்திருக்கின்றார்கள்.
3: அதை நான் கவனித்து வருகிறேன். ஆகையினால்தான் அவர்கள் விஷயத்தில் எனக்கு பயமாயிருக்கிறது.
2: எல்லாவற்றையும் உத்தேசிக்கும் போது தாங்கள் இளையராணியை சீக்கிரம் சந்தித்து எல்லா உண்மைகளையும் சொல்லிவிடுவது அவசியம் என்று தோன்றுகிறது.
3: நண்பா, எனக்கு அவ்வளவு தைரியம் வரும் என்று தோன்றவில்லை. எனக்கு பதிலாக நீயே அவளை சந்தித்து சொல்லிவிட்டால் என்ன?
2: இளவரசே, நான் சொன்னால் இளையராணிக்கு நம்பிக்கை ஏற்படாது. ஒருமுறை நான் அவரை ஏமாற்றிவிட்டு தப்பித்து கொண்டு சென்றிருக்கிறேன். ஆகையால் இதுவும் ஏதோ ஒரு சூழ்ச்சி என்று கருதக்கூடும்.
3: ஆனால் நான் நந்தினியை தனியாக சந்திப்பது எப்படி? அவளோ அந்த புறத்தில் இருக்கிறாள்.
2: ஐயா, மணிமேகலையின் மூலம் அது சாத்தியமாகும். அதற்கு வேண்டிய ஏற்பாடு நான் செய்கிறேன்.
3: மணிமேகலையை நீ கைக்குள் போட்டு கொண்டிருக்கிறாய் போலிருக்கிறது. நல்ல காரியம்தான். எது எப்படியானாலும் மணிமேகலையை உனக்கு திருமணம் செய்து விட்டேனானால் என் உள்ளம் ஓரளவு நிம்மதி அடையும்.
2: ஐயா, மணிமேகலையை நான் என் உடன் பிறந்த சகோதரியாக கருதுகிறேன். அவளுக்கு இன்னும் பன்மடங்கு மேலான அதிர்ஷ்டம் கிட்டக்கூடும் என்று எதிர்பார்க்கிறேன்.
3: எதை பற்றி சொல்லுகிறாய்?
2: தெரியவில்லையா இளவரசே, சோழ சாம்ராஜ்யத்தின் பட்டத்து இளவரசரின் உள்ளத்தில் கன்னி மணிமேகலை இடம்பெற்றிருப்பதாக ஊகிக்கிறேன். சற்று முன் சம்புவரையர் குமாரியை பற்றி ஒரு மாதிரி பேசினேன். என் மனத்தை தங்களுக்கு தெரிவிப்பதற்காக அவ்விதம் சொன்னேன். இளைய பிராட்டி ஒருவரை தவிர இந்த உலகில் பிறந்த வேறு எந்த பெண்ணும் மணிமேகலைக்கு அறிவிலும் குணத்திலும் இணையாக மாட்டார்கள். தாங்கள் மட்டும் மணிமேகலையை மணந்து கொண்டால் நம்முடைய தொல்லைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். சம்புவரையரும் கந்தமாறனும் நம்முடன் சேர்ந்து விடுவார்கள். பழுவேட்டரையர்கள் தனித்து போய்விடுவார்கள். இளையராணியின் சக்தியும் குன்றிவிடும். மதுராந்தகத்தேவர் பின்னர் ராஜ்யம் என்ற பேச்சையே எடுக்க மாட்டார். சிற்றரசர்களின் சூழ்ச்சியையும்

0: பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளின் சதியையும் ஒரேடியாக முறியடித்து வெற்றி காணலாம்.
1: எல்லாம் சரிதான் தம்பி. ஆனால் கடம்பூருக்கு நான் திருமணம் செய்து கொள்வதற்காக வரவில்லை. ஏதோ ஒரு பெரிய ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன் கேள். பழுவேட்டரையர் மதுராந்தகனோடு திரும்பி வரும்போது ஒரு பெரிய படையுடன் வரப்போகிறார்.
0: ஐயா, அப்படியானால் நாமும் திருக்கோவலூர் அரசருக்கு சொல்லி அனுப்பி படை திரட்டி கொண்டு வரச் செய்தால் என்ன? எதற்கும் முன்ஜாகிரதையுடன் இருப்பது நல்லதல்லவா?
1: நானும் அதை பற்றி யோசித்து வருகிறேன். ஒவ்வொரு சமயம் எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா? இந்த கடம்பூர் அரண்மனையை தரைமட்டமாக்கி இங்கே சதியாலோசனை செய்தவர்கள் அத்தனை பேரையும் அரண்மனை வாசலில் கழுவிலேற்ற வேண்டும் என்று தோன்றுகிறது. என் தந்தையை முன்னிட்டுத்தான் கோபத்தை அடக்கிக் கொள்ளுகிறேன். அவரை மட்டும் நீ காஞ்சிக்கு அழைத்து வந்திருந்தால்...
0: இளவரசே, அவரிடம் தங்கள் ஓலையை சேர்ப்பிப்பதே பிரம்ம பிரயத்தனமாகிவிட்டதே.
1: ஆமாம், சக்கரவர்த்தி இந்த பழுவேட்டரையர்களிடம் நன்றாய் அகப்பட்டு கொண்டிருக்கிறார். என் பெற்றோர்களுக்கென்று காஞ்சி மாநகரில் நான் கட்டிய பொன் மாளிகையில் வௌவால்கள் சஞ்சரிக்கின்றன. நான் உயிரோடு இருக்கும் போது அவர்களை அந்த மாளிகையில் வரவேற்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்குமோ என்னமோ தெரியாது. இந்த கடம்பூரை விட்டு உயிரோடு போவேனோ என்று கூட சந்தேகமாக இருக்கிறது.
0: இளவரசே, தாங்கள் இவ்விதம் பேச பேச மலையமானை படைகளுடன் வரச் சொல்வது மிக்க அவசியம் என்று தோன்றுகிறது.
1: அந்த காரியத்துக்கு உன்னையே அனுப்பலாமா என்று பார்க்கிறேன்.
0: ஐயா, மன்னிக்க வேணும். தங்களை விட்டு ஒரு கணமும் பிரியவே கூடாது என்று தங்கள் தமக்கையார் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள்.
1: அதை நீ இதுவரை நன்றாக நிறைவேற்றி வருகிறாய்.
0: பார்த்திபேந்திர பல்லவர் இங்கே சும்மாத்தான் இருக்கிறார். பொழுதுபோகாமல் கஷ்டப்படுகிறார்.
1: ஆமாம், பழுவூர் இளையராணியை பாராத ஒவ்வொரு கணமும் அவனுக்கு ஒவ்வொரு யுகமாக இருக்கிறது. பார்த்திபேந்திரன் பெண்ணழகுக்கு இவ்வளவு அடிமையானவன் என்று நான் கனவிலும் கருதவில்லை. அவனைத்தான் மலையமானிடம் அனுப்ப வேண்டும்.
0: சரியான யோசனை ஐயா.
1: அவன் இல்லாத போது எனக்கு ஏதாவது அபாயம் நேரிட்டால் உதவிக்கு நீ இருக்கவே இருக்கிறாய்.
0: இளவரசே, யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தங்களுக்கு தீங்கு செய்ய துணிவுள்ளவன் இந்த உலகத்தில் இருப்பதாக நான் கருதவில்லை. தாங்கள் இல்லாத போது தங்களை பற்றி ஏதேதோ பேசிய வீரக்கிழவர்கள் தங்களை நேரில் பார்த்ததும் கைகால் நடுங்கி வாய்குடறி தடுமாறுவதை நேரில் பார்த்தேனே.
1: தம்பி, கையில் கத்தி எடுத்து போராடக்கூடிய எந்த ஆண்மகனுக்கும் நான் பயப்படவில்லை. பின்னாலிருந்து முதுகில் அம்பு விடக்கூடிய கந்தமாறன் போன்றவர்களுக்கு நான் பயப்படவில்லை.
0: மறுபடி கந்தமாறனை பற்றி எப்படி சொல்லுகிறீர்களே?
1: கேள் தம்பி, ஒரு பெண்ணின் நெஞ்சின் ஆழத்தில் உள்ள வஞ்சகத்துக்குத்தான் நான் அஞ்சுகிறேன். அவள் மனத்தில் என்ன வைத்துக் கொண்டிருக்கிறாளோ என்று எண்ணும் போதெல்லாம் என் உள்ளம் பதை பதைக்கிறது. அவள் என்னை மர்மமாக பார்க்கும் ஒவ்வொரு பார்வையும் என் நெஞ்சில் ஈட்டியை செலுத்துவது போல இருக்கிறது.
0: அதை பற்றி எண்ணியவுடனே என் கைகால்கள் விடப்பட்டு போகின்றன. ஐயா, நந்தினி தேவியின் வஞ்சகத்துக்கு பயப்பட வேண்டியதுதான் என்பதை நானும் ஒத்துக்கொள்ளுகிறேன். அவருடைய உள்ளத்தில் எவ்வளவு பயங்கரமான துவேஷம் குடிகொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். என்னை அவர் உயிரோடு போகவிட்டதை நினைக்கும் போது சில சமயம் அதில் என்ன சூழ்ச்சி இருக்குமோ என்று பீதி கொள்ளுகிறேன். ஆனால் இதெல்லாம் அவருக்கு உண்மை தெரியாமல் இருக்கும் காரணத்தினால்தான் அல்லவா? அவருடைய சகோதரர் தாங்கள் என்பதை தெரிவித்து விட்டால்
1: அதற்கு பிறகு எந்த கவலையும் வேண்டியதில்லை அல்லவா? அப்படியா எண்ணுகிறாய்? வல்லவரையா, நீ கெட்டிக்காரன்தான், ஆனால் பெண்களின் இயல்பு அறியாத அப்பாவி பிள்ளை. நந்தினிக்குத்தான் சுந்தர சோழரின் குமாரி என்பது தெரிந்தால் எங்கள் எல்லோரிடமும் அவளுடைய குரோதம் ஒன்றுக்கு நூறு மடங்கு ஆகும். தஞ்சை சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினியாக அவளுக்கு பட்டம் சூட்டுவதாக சொன்னபோதிலும் அவளுடைய கோபம் தீராது.
0: இளவரசே, அப்படி தாங்கள் கருதினால் அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்புவியுங்கள். நானே நந்தினியிடம் உண்மை வரலாற்றை சொல்வேன். அவருடைய கோபத்தையும் தணிக்க முயல்வேன்.
1: உன்னாலும் அது முடியாது நண்பா. நந்தினியின் கோபத்தை யாராலும் தடுக்க முடியாது. நான் சொல்வதை கேள். எங்கள் சோழ குலத்தை காப்பாற்ற வேண்டுமானால் ஒன்று நான் சாக வேண்டும், அல்லது அவள் சாக வேண்டும், அல்லது இரண்டு பேரும் சாக வேண்டும். வீரபாண்டியனை கொன்ற வாளினால் அவளையும் கொன்று விடுகிறேன்.
0: இளவரசே, இது என்ன பயங்கரமான பேச்சு?
1: வல்லவரையா, ஒரு சாம்ராஜ்யத்தை பாதுகாப்பதற்காக ஓர் உயிரை கொல்வது குற்றமா? அவள் பெண்ணாயிருந்தால் என்ன? என் உடன் பிறந்த சகோதரியாக இருந்தால்தான் என்ன? உண்மையில் அவள் பெண்ணல்ல, பெண்ணுரு கொண்ட மாய மோகினி பேய். அவளை உயிரோடு விட்டு வைத்தால் விஜயாலய சோழர் காலத்திலிருந்து பல்கி பெருகி வந்திருக்கும் இந்த சோழ சாம்ராஜ்யம் சின்னாபின்னமாகிவிடும்.
0: ஆ, அது என்ன
1: என்று ஆதித்த கரிகாலன் திகிலுடன் கேட்டு

திரும்பி பார்த்தான். அந்த சமயம் அவர்கள் இருந்த இடத்துக்கு சற்று தூரத்தில் காட்டு புதர்களுக்கு மத்தியில் ஏதோ அல்லோலகல்லோலம் நடந்து கொண்டிருந்தது. இருவரும் குதிரைகளை தட்டிவிட்டு அருகில் சென்று பார்த்தார்கள். மிக அபூர்வமான காட்சி ஒன்று தென்பட்டது. காட்டுப்பன்றி ஒன்றும் சிறுத்தை புலி ஒன்றும் கொடூரமாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தன. ஆஹா, நாம் தேடி வந்தவன் இங்கே இருக்கிறான் என்றான் கரிகாலன். சிறுத்தை நமக்கு வேலை இல்லாமல் செய்துவிடும் போல் இருக்கிறதே என்றான் வந்தியத்தேவன். அப்படியா?

0: என்றான் கரிகாலன். சிறுத்தை நமக்கு வேலை இல்லாமல் செய்துவிடும் போலிருக்கிறதே என்றான் வந்தியத்தேவன்.
1: அப்படியா நினைக்கிறாய்? பார்த்து கொண்டே இரு என்றான் கரிகாலன்.
0: சிறுத்தைக்கும் பன்றிக்கும் நடந்த அகோரமான யுத்தத்தை இருவரும் சிறிது நேரம் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். சிறுத்தை பன்றியின் மீது பாய்ந்து அதை நகங்களினாலும் பற்களினாலும் தாக்க முயன்றது. ஆனால் காட்டுப்பன்றியின் கடினமான தோல் புலி நகத்திற்கும் பற்களுக்கும் சிறிதும் அசைந்து கொடுக்கவில்லை. ஆனால் பன்றி வேகமாக ஓடி வந்து சிறுத்தையை முட்டித்தள்ளி தரையிலும் மரங்களின் வேர்களிலும் வைத்து தேய்த்த போதெல்லாம் சிறுத்தை படாத பாடுபட்டது. பன்றியின் கோரை பற்கள் சிறுத்தையின் தோலை சின்னாபின்னமாக கிழித்தன. கடைசியாக ஒருமுறை சிறுத்தையை பன்றி கீழே முட்டி தள்ளிய போது அது செத்தது போல கிடந்தது.
1: தம்பி, சிறுத்தை செத்துவிட்டது. பன்றி இனி நம் பேரில் திரும்பும். அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும்
0: என்று கூறி கரிகாலன் வில்லில் அம்பை பூட்டிவிட்டான். அம்பு பன்றியின் கழுத்தில் போய் தேய்த்தது. பன்றி கழுத்தை உதறிக்கொண்டே திரும்பி பார்த்தது. இரு குதிரைகளையும் அவற்றின் மீதிருந்தவர்களையும் ஒரு கணம் கவனித்தது. பிறகு ஒரு தடவை சிறுத்தையை பார்த்தது. ஆனால் அதனால் இனி ஒன்றும் ஆகாது என்று தெரிந்து கொண்டது போலும் மூர்க்காவேசத்துடன் குதிரைகளை நோக்கி பாய்ந்து வந்தது. கரிகாலன் இன்னொரு அம்பை வில்லில் பூட்டுவதற்கு முன்னால் அவன் ஏறியிருந்த குதிரையை தாக்கியது. தாக்குதலின் வேகத்தினால் சிறிது நகர்ந்த குதிரையின் பின்னங்கால் ஒரு மரத்தின் வேரில் அகப்பட்டு கொள்ளவே குதிரை தடுமாறி கீழே விழுந்தது. குதிரையின் அடியில் கரிகாலன் அகப்பட்டு கொண்டான். பன்றி சிறிது பின்னால் நகர்ந்து வந்து மறுபடியும் தரையில் கிடந்த குதிரையை நோக்கி பாய்ந்து சென்றது.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்னியின் செல்வன்கள்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: பழுவேட்டரையர் நந்தினிய தனியா விட்டுட்டு போக தான் செஞ்ச சூழ்ச்சி பலிச்சிட்டதாக சொன்னான் கரிகாலன். ஆனா நந்தினிய தனிமேல பார்த்து பேசுறதுக்கான துணிச்சல் இல்லை. தனக்கு பதிலாக வந்தியத்தேவனே அவளை சந்திச்சு எல்லா உண்மைகளையும் சொல்லலாமேன்னு அவனை கேட்குறான். தன் மேலே எள்ளளவும் அவளுக்கு நம்பிக்கை கிடையாதுங்கிறத சொல்லிடுறான் வல்லவரையன். ஆனால் மணிமேகலை மூலமாக சந்திப்புக்கு ஏற்பாடு செய்வதாக அவன் சொன்னதை ஆதித்த கரிகாலன் ஏற்றுக்கிறான். மணிமேகலை செய்யக்கூடியவள் தான், பார்க்கலாம். பாரபட்சம் இல்லாமல் பேரரசர் மாளிகையிலையும் ஏழைகளின் குடிலிலும் ஒருங்கே தன் ஒளி பரப்புது சந்திரன்னு வந்தியத்தேவன் சொன்னதை கேட்டோம். இதுக்கு இணையான ஒரு பாட்டு, மன்னர் மாளிகையில் ஏழை மக்களின் குடிலிலெல்லாம் உன்னரும் தேசு வீசி உளத்தினை கழிக்கச் செய்வான். நன்ன ஓவியங்கள் தீட்டி நல்கிய பெருமான் இந்நாள் பொன்னணி உலகு சென்றான், புவிப்புகழ் போதும் என்பான். ஓவியர் ரவிவர்மாவின் ஓவியங்கள் அரண்மனையிலையும் எளிய வீட்டிலும் புரிந்தன. அன்னாரின் நினைவை போற்றி பாரதியார் இயற்றின இரங்கற்பா இது. ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு யுகம். கணம் இந்த சொல்லுக்கு கால நுட்பம், கூட்டம் இப்படி பல பொருள்கள் உண்டு. இந்த பகுதியில் கணப்பொழுது என்ற பொருளில் இடம்பெறுது. இமைப்பொழுது, நொடிப்பொழுது என்பது போல. மைநாகம் என்ன நின்ற குன்றையும் மரபி நெய்தி, கை நாகம் அன்னையோன் உற்றது உணர்த்தினன் கணத்தின் காலை, பை நாகம் நிகர்க்கும் வீரர்தன் வரவு பார்க்கும், கொய் நாகம் நருந்தேன் சிந்தும் குன்றிடை குதியும் கொண்டான். சீதையை கண்டிட்டு திரும்பின அனுமன் மைனாக மலை அடைந்து இலங்கையில் சாதித்த காரியங்களை சொல்லிட்டு கணப்பொழுதில் மகேந்திர மலை மீது பாய்ந்து குதித்தான். இது கம்பச்சித்திரம். அம்ப வில்லில் பூட்டுவது பற்றின விஷயம் தொடர்பாக வில்லாளி நாண பின்னுக்கு இழுத்து அம்ப எய்ய பூட்டும்போது நான் விரலை அறுத்திடாமல் இருக்க கட்டை விரலில் சிறப்பு மோதிரம் அணிவது உண்டு. அதுக்கு பேரு கணை நான் மோதிரம் அல்லது வில்லாளி மோதிரம். கணை இதுக்கு திரட்சின்னும் அம்புன்னும் அர்த்தங்கள், ஆழி வட்டம். இந்த அடிப்படையில் மோதிரம் கணையாழின்னும் குறிப்பிடப்படுது. ரெண்டு மிருகங்களுக்கு இடையே நடந்த சண்டையை பார்த்துக்கிட்டு இருந்ததால் மூணாவது மிருகத்துக்கு, அதாவது குதிரைக்கு வந்துச்சு ஆபத்து. அது மட்டுமா, குதிரை கீழே விழுந்து குழியும் பறித்த கதை ஆயிடுச்சே.
3: வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: இன்னிசையில் தேன்மழை தரும் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:30. நேயர்களினை கேட்டு ரசிக்கலாம் இசை ஊஞ்சல். இன்றைய நிகழ்ச்சியில் பாடகி சுனந்தா அவர்களின் பாடல்கள் கேட்கலாம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இசை ஊஞ்சலில் சுனந்தா பாடிய பாடல்களை கேட்கலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்ப முதல் பாடல் எந்த படத்துலேருந்து கேட்க போறோம்? புதுமை பெண் படத்துல தாங்க இருந்து இந்த பாடல் கேட்க போறோம். சுனந்தா ஜெயச்சந்திரன் அவங்களோட இணைந்து இந்த பாடலை பாடியிருக்காங்க. பாடலுக்கு இசை அமைத்திருக்கிறார் இளையராஜா, பாடலுக்கு வரிகளை தந்திருக்கிறார் வைரமுத்து.

0: காத்தல் மயக்கம்
1: அழகிய கண்கள் துடிக்கும்.
2: நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
3: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங் தான்.
2: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நேயர்களே, நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில நம்ம பாடகி சுனந்தா பாடிய பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த வரிசையில அடுத்ததாக எங்க ஒரு பாட்டுக்காரன் படத்திலிருந்து பாடல் வரவிருக்கு. இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் வரிகளை பாடியிருக்கிறார்கள் சுனந்தா மனு.

0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ரூபாய் 150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இசை ஊஞ்சல் நேயர்களே, நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு சுனந்தா அவங்களுடைய பாட்டு வந்து நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக ஜெயச்சந்திரன் அவங்களோட இணைந்து பாடிக்கக்கூடிய பாடல் எந்த படத்திலிருந்து அப்படின்னு பார்த்தா, என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான்ற இந்த படத்திலிருந்து இளையராஜா இசையில் இந்த பாடல் இருக்குது. கேட்போமா?

சுனந்தா அவங்க இளையராஜா அவங்களோட இசை அமைப்பில் அறிமுகமாயிருந்தாலும் ஏஆர் ரகுமான் இசையமைப்பிலும் பாடல் வந்து பாடியிருக்காங்க. அடுத்ததாக காதலன் படத்திலிருந்து அவங்க பாடின பாடல் ஒன்று கேட்போமா?

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: படத்திலிருந்து பாடல் தாங்க. இளையராஜா இசையில் மு மேத்தா வரிகளுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் சுனந்தா.

0: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டு ரசித்தது இசை ஊஞ்சல். இன்றைய நிகழ்ச்சியில் பாடகி சுனந்தா பாடிய பாடல்களை கேட்டு ரசித்தோம். எத்திசையும் இசைக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 9:55.
1: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இனி நேயர்கள் கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரீன்நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
1: வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
4: வணக்கம். மனிதம் இன்றைய உலகம் பரபரப்பானது. தான், தன் வாழ்க்கை, தன் குடும்பம், தன் சுகம் என்று சுயநலத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஊருடன் ஒத்துவாழ் என்பார்கள் நம் முன்னோர்கள். யார் உதவியுமின்றி எல்லோராலும் எப்போதும் வாழ முடியுமா? திருடர்களிடம், கொடிய விலங்குகளிடம் மாட்டிக்கொள்ளும் போது, நாம் ஆற்றில் கடலில் குளிக்கும் போது நீந்தி கரையேற போராடுகிறோம். மற்றவர்களின் உதவியை நிச்சயம் எதிர்பார்ப்போம். அப்போது எந்த பிரதிபலனும் பாராமல் முன்பின் அறியாதவர்களாக இருந்தாலும் உதவ ஓடி வருகிறார்களே, அவர்களெல்லாம் மனித ரூபத்தில் வந்த தெய்வங்கள். அந்த மனிதர்தான் தெய்வம் மாதிரி வந்து என்னை காப்பாற்றினார் என்று மற்றவரிடம் சொல்வோம் இல்லையா? நாமும் மனிதநேயத்தோடு இயன்ற அளவில் உதவி செய்ய முயற்சிக்க வேண்டும். உறவுகளும் சுற்றத்தாரும் மட்டும் நாம் பேண வேண்டியவர்கள் இல்லை. அயலார்க்கும் மனிதநேயம் கொண்டு உதவிட வேண்டும் என்பதை ஔவையின் மூதுரை பாடலில் விளக்குகிறார். உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டா, உடன் பிறந்தே கொல்லும் வியாதி, உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணி தீர்க்கும், அம்மருந்து போல்வாரும் உண்டு என அப்பாடலில் அனைவரையும் நேசையுங்கள் என்று, உறவாக கொள்ளுங்கள் என்றும் அவை விளக்குகிறாள். அன்னை தெரசாவை பற்றி நாம் அறியாமல் இருக்க முடியாது. மனிதநேயம் கொண்டு மக்கள் சேவைக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட பெண் தெய்வம் அவள். அவர் சேவையில் நெகிழ்ச்சியான சம்பவமாக கூறப்படுவது, ஒருமுறை ஆதரவற்றோர்களுக்காக தெரசா நிதி கேட்டு வீடு வீடாக கடை கடையாக படியேறி நிதி திரட்டி கொண்டிருக்கும் போது ஒரு கடைவாசலில் நின்று அந்த கடைக்காரரிடம் நிதி கேட்கிறாள். ஆத்திரமடைந்த கடைக்காரர் எச்சிலை அவர் மீது உமிழ்கிறார். தெரசா எந்த மன வருத்தமும் இன்றி, எனக்கு கொடுத்ததை நான் முகமலர்த்தியோடு பெற்றுக் கொள்கிறேன், அந்த ஏழை குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்ததை கொடுங்கள் என்று இயல்பாக கேட்கவும் ஆடி போய்விட்டார் கடைக்காரர். உடனே தன் தவறுக்கு வருந்தி தெரசாவுக்கு உதவியும் செய்கிறார். வெளிநாட்டைச் சேர்ந்த அவர் தன்னலமற்ற சேவை புரிய நம் இந்தியாவை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால், பாரத பூமி பண்பாடறிந்த பூமி, புண்ணிய பூமி என்பதால் தானே. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை, பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை என்ற குறளில் வள்ளுவர் அறவழியில் வாழ்வதன் பலன்களை அழகாக கூறுகிறார். இதற்கு சான்றுகள் எதுவும் தேவையில்லை. எனவே நாமும் அறவழியில் தர்மத்தின் பாதையில் அறம் செய்து வாழ வேண்டும் என்பதே இதிலிருந்து நாம் பெறும் நீதி. நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வ

0: வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
1: நேயர்கள் கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரீனெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
1: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேரம் 10 மணி.

0: சிந்தனை துளி. சூரிய ஒளி ஆற்றலை நோக்கி மாறுவோம். செயற்கை மாசுகளை குறைப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். இரவும் மலரும் நிகழ்ச்சியில் அடுத்த வீட்டு பெண் படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்கும் பாடல். பாடலுக்கு இசை ஆதி நாராயண ராவ்.

இரவும் மலரும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அன்பு மனம் படத்திலிருந்து. பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடலை பாடியிருக்கிறார்கள் பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசீலா.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சிறகாழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.

0: தேதியும் சேதியும் நிகழ்ச்சியினை நமது பண்பலையில் நாளை காலை 9:30 வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்,
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
1: பிபிஎன் கண் மருத்துவமனையும்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: இரவும் மலரும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மீண்டு சொற்கும் படத்திலிருந்து ஏ.எம். ராஜா, பி. சுசிலா பாடியிருக்கும் பாடல். பாடலுக்கு இசை டி. சலபதி ராவ்.

0: காரைக்கால் பண்பலை 100.3. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, பாரத் பால் வழங்கும் பசும் தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: பசும் தளிர் நிகழ்ச்சியினை வழங்குவோர்
2: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்
0: இன்சொல் அமுது நிகழ்ச்சி நாளை மாலை 6:20 இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC, காமாட்சி ஜுவல்ஸ்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: காற்றலையில் கானமலை பொழிந்து கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:14:32. இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்திபன் கனவு படத்திலிருந்து பாடல். இந்த பாடலுக்கு இசை வேதா, குரல் கொடுத்திருக்கிறார்கள் பி.

0: மதுரையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
1: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
2: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
1: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in.
3: நில் கவனி காதலி படத்திலிருந்து பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியிருக்கும் பாடலை கேட்போமா?

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இன்னிசையில் தேன்மொழி தரும் காரைக்கால் பண்பலை 100.3. இரவும் மலரும் எங்க மாமா படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க. இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் எம் எஸ் விஸ்வநாதன். பாடலை இயற்றியிருக்கிறார் வாலி.

நான் தனி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை. நான் தன்னன் தனி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை.

கண்ணன் தாரி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.

0: உருமாறும். நான் தன்னன் தனி காட்டு ராஜா, தோட்டத்தில் எத்தனை ரோஜா, தீராத விளையாட்டு பிள்ளை, தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.
1: நமது பண்பலையில் நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
2: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
1: இரவும் மலரும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கேவி மகாதேவன் இசையில் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருக்கும் பாடல். இந்த பாடல் இடம்பெற்ற படம் சபாஷ் மாப்பிள்ளை.

காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 10:30. வெண்ணிராடை படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா பாடியிருக்கும் பாடல். பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன். பாடலுக்கு வரிகளை தந்திருக்கிறார் கண்ணதாசன்.

0: நமது பண்பலையில் நாளை காலை 8 மணிக்கு வைக்கிங் பனியன்சன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்த நிகழ்ச்சி நாளை காலை 8:05 நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.

தேவம் மலரும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணதாசனின் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா. பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய படம் உத்தரவின்றி உள்ளேவா.

நிலவின் ஒளியில் கனமழை தந்து கொண்டிருக்கும் காரைக்கால் பன்மலை 100.3 நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரிமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். ராமன் எத்தனை ராமனடி படத்திலிருந்து அடுத்து பாடல் வரவிற்கு. இன்னிசை மழை தந்து கொண்டிருக்கும் காரைக்கால் பன்மலை 100.3 பாடலை கேட்டு ரசிப்போம் நேர்களே.

0: சித்திரை மாதம் பௌர்ணமி நேரம் முத்துரதங்கள் ஊர்வலம் போகும். சித்திரை மாதம் பௌர்ணமி நேரம் முத்துரதங்கள் ஊர்வலம் போகும்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 அடுத்து நீங்கள் கேட்டு ரசிக்க சர்வர் சுந்தரம் படத்திலிருந்து பாடல் வரவிருக்கு. இந்த பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலை பாடியிருக்கிறார்கள் பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசீலா.

0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இரவும் மலரும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூக்காரி படத்திலிருந்து பாடல். பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

நிறைவு பெறுகிறது இரவும் மலரும். காரைக்கால் பண்பலை 100.3. இனி நேயர்கள் கேட்கலாம் காற்றலையில் நாளை. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், லலிதா ஜுவல்லரி. காலை 10:30 சுற்றுச்சூழல் மற்றும் காலநியல், இயக்கவியலின் எதிர்காலம் 2026 சர்வதேச மாநாட்டின் தொடக்க விழாவில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரலை. காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனை மருந்தியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் சி.எம். திவ்யசாந்தி அவர்கள்.

0: ஆறு மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் நா சரஸ்வதி அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 7:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாஸ் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசும் தளிர், பங்கு பெறும் தளிர் எஸ் சிவஸ்ரீ. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரும். 7:35 காலை காம்போ. 8:05 லலிதா ஜுவல்லரி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 துள்ளி வரும் பாட்டு. 8:45 திருமாலின் திருவுலா புரட்டாசி மாத சிறப்பு தொடர், இன்று இடம்பெறுவது தென்கோகுலம் கும்பகோணம் ஊத்துக்காடு காலிங்க நர்த்தன பெருமாள் கோயில். 9:00 0.2 முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் 0.2. 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:35 10:05 சொல்லரங்கம் தமிழில் மருவிய சொற்கள் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். பதினோரு மணிக்கு வணக்கம் தோழி மகளிர் நேயர்கள் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:00 FM எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசும் தளிர், பங்கேற்கும் தளிர் எஸ் சிவஸ்ரீ. 12:55 பன்னிசை எழுதல் என தொடங்கும் பாடல், பாடியவர் சுதா ரகுநாதன் அவர்கள். 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வரும். 1:55 மெல்லிசை. 2:05 லஞ்ச் பிரேக். 2:30 சிறுவர் சோலை. காரைக்கால் மாவட்டம் குறும்பகரம் கர்ம வீரர் காமராஜர் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 3:00 லலிதா ஜுவல்லரியின் LSC. 4:00 மனம் விழையுதே, பங்கேற்கும் நேயர் காரைக்கால் எஸ் கணேசன் அவர்கள். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பீப்ஸின் நண்பேண்டா. மாலை 5:15 திருமாலின் திருவுலா புரட்டாசி மாத சிறப்பு தொடர், இன்று இடம்பெறுவது தென்கோகுலம் கும்பகோணம் ஊத்துக்காடு காலிங்க நர்த்தன பெருமாள் கோயில். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேளை. 6:00 பன்னிசை வருவார் என தொடங்கும் பாடல், பாடியவர் மழையூர் எஸ் சதாசிவம் அவர்கள். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ASC காமாட்சி ஜுவல்ஸ் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் கே முருகேசன் அவர்கள். 6:45 லலிதா ஜுவல்லரியின் இசை தூரிகை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் பனைமரத்தின் மதிப்பு கூட்டல் பொருட்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் ஆயக்காரன் புலம் சி கார்த்திகேயன் அவர்களுடன் நேர்முகம். 8:00 இளைய பாரதம் திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவியர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது. 10:00 இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன் கேட்டது காற்றலையில் நாளை. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Saira Mujtaba. India and UAE have reaffirmed their commitment to continued cooperation and coordination in efforts to promote regional peace, security and stability. Prime Minister Narendra Modi today received a telephonic

0: டெஸ்ட் பண்ணுங்க.
1: ஹலோ,
0: ரெண்டாவது மைக்கு ஓப்பன் பண்ணுங்க. ரெண்டாவது மைக்கு மைக் டெஸ்டிங் கிடைக்குதா? ரெண்டாவது ஓகே.